0: அவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், தேற்றரவாளன் தேற்றரவாளன் தேற்றரவாளன் வருவார், அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார், சத்திய ஆவியாகிய அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். இப்படி பரிசுத்த ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதும் போது அழகாக எழுதப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, அவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பின் அவசியம், அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். எந்த ஒரு செயலாகட்டும் அது இருதயத்திலிருந்து தான் எழும்புகிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை, கடல்ல நடந்தாதான் நீ எனக்கு சீஷன் சொல்லவில்லை, பத்து பேரை உயிரோடு எழுப்பினாதான் நீ எனக்கு சீஷன் அவர் சொல்லவில்லை. இது எதுவுமே நல்ல கவனமா கேளுங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் செய்ய முடியாத காரியங்களை ஒரு நாளும் திணிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள். இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். அன்பு இருதயத்தில் நிறைந்து நம்மில் வழிய வேண்டும். அந்த நிறைவு தாவீது 45 சங்கீதம் 1 சொல்ல எடுக்க வேண்டாம், நேரம் சின்ன மெசேஜ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென் ஆமென். அநேக காரியங்கள் இருக்கிறது, சித்தமானால் வருகிற வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் இதை குறித்து வேறொரு செய்தியை நான் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு இங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த காரியத்தை இன்னைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தினார். இருதயத்திலிருந்து நிறைவு, இருதயங்களில் ஊற்றப்பட்டு. ஏன் இருதயத்தில் ஊற்றார்னா, அங்கிருந்து தான் எல்லாமே போகுது. இங்கிருந்து தான் ஏதேனிலிருந்து எப்படி ஒரு நதி புறப்பட்டு நாலா திசையிலும் போகுதோ, அப்படிதான் இருதயத்துக்குள் இருப்பது தான் நம்முடைய கண்களுக்கும் எல்லா இடத்துக்கும் இங்கிருந்து தான் ஆமென் சப்ளை ஆகுது, இங்கிருந்து தான் டிராவல் ஆகுது. அப்போ ஆண்டவர் இருதயத்தில் தேவ அன்பை ஊற்றுகிறார். ஆமென். தாவீது சங்கீதம் 45:1 சொல்றான், என் இருதயம் நல்விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது, என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எப்படி தாவீதுக்கு பாடம் முடிந்தது என்றால், இருதயம் நல்ல விசேஷத்தினால என்ன செய்து நிறைந்திருக்கிறது. ஆமே. நம்முடைய இருதயம் தேவன் மேல், தேவன் செய்த நன்மைகள் நிமித்தம் நன்றியால் நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாயிலே ஸ்தோத்திரங்களும் துதிகளும் பாடல்களும் பிறப்பிக்கப்பட்டு பிறந்து கொண்டே இருக்கும். சீயோனை நான் விரும்பி தெரிந்து கொண்டேன். 132 சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனுடைய விசேஷங்களில் ஒன்று என்ன தெரியுமா? 65 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. அந்த நிறைவு, நிறைவு மிகவும் அவசியம். நாம் பரிபூரணரை ஆராதிக்கிறோம். இந்த ஆமேன்லாம் போதாது, பரிபூரணரை ஆராதிக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள், உண்மைதான், வாழ்ந்தார்கள், உண்மைதான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெய்வம் தெய்வம் என்று சொல்லி வழிபடுகிற அநேக மனிதர்கள் தங்களை கடவுளாக்கி கொண்டவர்கள் இந்த பூமியில் வந்தார்கள், உண்மைதான், வாழ்ந்தார்கள், உண்மைதான், சரித்திரம் படைத்தார்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் எல்லாரும் மரணத்துக்கு கீழடங்கினார்கள், மரணத்துக்கு கீழடங்கினார்கள். அந்த விஷயத்தில் எல்லாருக்கும் குறைவு வெளிப்பட ஆரம்பித்தது. மரணம் என்கிற ஒன்றின் முன்பதாக ஒரு மனிதன் குறைவுள்ளவன் என்பது வெளிப்பட ஆரம்பித்தது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் ஒருவர் வந்தார். அவருடைய வயசு 2000 கிடையாது. அவர் ஆதியில் இருந்தவர், அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனாயிருந்தவர், அவர் மாம்சமாகி இந்த பூமியில் இறங்கி வந்தார், வாழ்ந்தார், வாழ்ந்து அவருக்கு பசித்தது உண்மைதான், அவருக்கும் தாகம் எடுத்தது உண்மைதான். ஆமேன். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆமேன். 2 கள்ளர்கள் நடுவில் அவரும் சிலுவையில் அறையப்பட்டார். இரத்தம், கடைசி சொட்டு இரத்தம் வரை அவருடைய சரீரத்திலிருந்து வெளிவந்தது உண்மைதான். அடுத்து இனி சிந்துவதற்கு இரத்தம் இல்லை என்பதற்கு அடையாளமாக அடுத்து தண்ணியும் வந்துட்டு. அவரும் அடக்கம் செய்யப்பட்டார், துணிகளில் சுற்றி கல்லறையில் வைக்கப்பட்டார். கல்லறை கல்லை, அந்த பெரிய கல்லை சகோதரர்கள் எல்லாம் மூடிட்டு போனாங்க. இது எல்லாம் மற்றவர்களுக்கு நடந்தது போல அவருக்கு நடந்தது உண்மைதான். ஆனால் மற்ற ஒருவருக்கும் நடக்காத ஒன்று, இதுவரை அதற்கு முன்னோ அதற்கு பின்னோ நடக்காத ஒன்று மூன்றாவது நாளில் நடந்தது. மூன்றாவது நாளில் நடந்தது. எஸ், கல்லறை பிளந்தது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் ஜெயமாய் விளங்கி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பரிபூரணரை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ பரிபூரணரை ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்கிறவங்க அவரை போல மாறணும். அதுதான் நம்முடைய அசைன்மெண்ட். ஆமே. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இது வரைக்கும் நாம இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. அவர் வெளிப்படும் போதுதான் ஆகும். ஆனா இப்பவே நம்ம மாறிட்டு இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மாறி அதுக்குதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இந்த நிறைவு உண்டாக வேணும். அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவு தான் அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு, நல்ல கவனமாக கேளுங்க. அன்பின் அவசியத்தை ஒரு மூணே மூணு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு அவசியமா? பாட்டு பாடின போதாதா? ஜெபித்தா போதாதா? எல்லாம் தெரிந்த வார்த்தையானாலும் ஆவியான ஒரு கற்றுத்தந்த பிரகாரமா ஒரு மூணு காரியத்தை இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையிலே அன்பு காட்டிதான் ஆகணுமா? அன்பு காட்டாம எல்லார்ட்டையும் எனக்கு காட்ட முடியாதாண்டவரே, அதுக்கெல்லாம் முடியாதாண்டவரே. ஆமென். இந்த இப்படிப்பட்ட சாக்குப்போக்கு இனி சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் தான் நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பைபிளில் இப்போ வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. என்ன அப்படின்னா, இயேசு சொல்லுவார், ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தா அங்கே நான் இருப்பேன்பார். அடுத்த வசனத்தில் அப்பொழுது பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து, அப்படியா, அப்போ ஒரு சகோதரன் எனக்கு அகென்ஸ்டாக தப்பு பண்ணால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? எப்பொழுது சொல்கிறாரு? ஆண்டவர் ஒரு மனதை குறித்து பேசும்போது இங்கே இருக்க முடியல பேதுருவுக்கு. பேதுருக்கு பிரச்சனையே நான் இங்கே பேச வரல. நீங்கள் மற்ற 16-17 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 16-17-18 இந்த மூணு அதிகாரத்துக்குள்ளே இருக்கும். அப்பொழுது பேதுரு, என் சகோதரன் எனக்கு அகேன்ஸ்டாக தப்பு பண்ண நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவையா? அப்படின்னு நினச்சோம்னா நீ மன்னிச்சுட்டே இருக்கணும். அவன் செய்த தப்புக்கு மனம் வருந்துறானா? அவன் செய்த தப்பு நீ மன்னி, அதாவது அவன் தப்பு பண்ணுறானோ பண்ணலையோ நம்முடைய இருதயம் மன்னிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணும். ஆமே. வருஷ கடைசியில் மன்னிக்கிறது, திருவிருந்துக்கு முன்னாடி மன்னிக்கிறது, என் இருதயம் மன்னிக்கிறதுக்கு எப்பொழுது ரெடியாக இருக்குமானால் என் இருதயம் அவரால் உருவாக்கப்பட்ட இருதயம், என் இருதயம் தேவ அன்பு தங்குகிற இருதயம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வருஷம் செய்திகளுக்கு ஆமீன்கள் குறைவா இருக்குமே ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என் விசுவாச காதுல பரலோகம் சொல்லுகிற ஆமீன் கேட்கும். ஆமென், ஆமென். அன்பு அவசியம். எதுக்கு அவசியம்? மூணு காரியத்தை வேகமாக சொல்றேன். அந்த மூணு காரியம் 1 கொரிந்தியர் 13 இருக்கு. இதில் அநேக காரியங்கள் இருக்கு, ஆனால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுபடி சொன்ன மூன்று காரியம். முதலாவது, நான் அந்த வார்த்தையை இப்படி சொல்றேன், நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் அல்லது நமக்கு உண்டானவைகள் நமக்கு பிரயோஜனப்பட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க அன்பு அவசியம். எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா இது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கா? நமக்கு பிரயோஜனமா இருக்கா? எனக்கு கொடுக்கப்பட்டவைகள், எனக்கு என்று தேவன் ஏற்படுத்தினவைகள், நான் சுதந்திரிக்க எனக்கு ஆசீர்வாதமா இருக்க அன்பு அவசியம். வாசியங்கள் 1-2 வசனங்கள்.
1: நான் மனுஷர்
0: பாஷைகளையும்
1: தூதர் பாஷைகளையும்
0: பேசினாலும்
1: அன்பு எனக்கு
0: அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும்
1: இருப்பேன்.
0: அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக
1: சகல விசுவாசம்
0: சகல விசுவாசம் இதுக்கு மேல விசுவாசம் கிடையாது.

0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் வரங்களும் விசுவாசமும். இது சாதாரண காரியம் கிடையாது. மனுஷர் பாஷை, தூதர் பாஷை, மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம், தீர்க்க தரிசன வரம், இவைகள் எல்லாம் உடையவனா இருந்தாலும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், இன்னொரு வேடம் பார்த்தீங்களா, என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும், நான் கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியை மறிப்பேன் மறிப்பேன் மறிப்பேன் மறிப்பேன் சொல்லி அந்த வைராக்கியத்தில் நான் நின்னாலும், அன்பு எனக்கு இல்லைன்னா இவைகளுக்கு எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் காணப்படும். விசுவாசம் எனக்கு பிரயோஜனப்படாது, தீர்க்கத இந்த வரங்கள் எனக்கு பிரயோஜனப்படாது அன்பு இல்லைன்னா. அன்பின் அவசியம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், நமக்கு தேவன் கிருபையாய் தந்த ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனப்பட அன்பு அவசியம். ஆமென். அருமையான பெற்றோரே, பிள்ளைகளுக்காக நீங்க கோடி ரூபாய் சேர்த்து வச்சாலும், பெரிய படிப்பு கொடுத்தாலும், பிள்ளைங்க மேல உண்மையான அன்பு உங்களுக்கு இல்லை என்றால் அவைகள் பிரயோஜனப்படாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பு இல்லைனா பிரயோஜனப்படாது. ரெண்டு பேர் ஜெபிக்க போவாங்க பாருங்க, லூக்கா 18 அதிகாரம் அதனுடைய 9 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இந்த உவமை சொல்லுவதற்கான காரணம் 9 வசனம் வாசிங்க. அன்றியும்
1: தங்களை நீதிமான்கள் என்று நம்பி,
0: தங்களை நீதிமான்கள் என்று நம்பி,
1: மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து,
0: மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து
1: அவர் ஒரு
0: உவமை சொன்னார். சும்மா ஜெபிக்க ஒரு உவமை அப்படி இல்ல, சிலர் இருக்கிறாங்க தங்களை நீதிமான் என்று நம்பி. அப்ப ஒரு விஷயம் கிளீனா தெரியுது, நீதிமான் சர்டிபிகேட் நான் எனக்கு எழுதி கொடுப்பதல்ல, பரலோகம் என அங்கீகரிக்கணும். ஆமே. தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறவர்களை குறித்து அவர் சொன்ன உவமையாவது வாசிங்க.
1: இரண்டு
0: மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன்.
1: பரிசேயன்
0: நின்று,
1: தேவனே, பரிகாரர் அநியாயக்காரர்
0: உபச்சாரக்காரர்
1: ஆகிய மற்ற மனுஷரை போலவும்,
0: நான் மற்ற மனுஷரை போலவும்,
1: இந்த ஆயக்காரனை போலவும்,
0: இந்த ஆயக்காரனை போலவும்
1: இராததினால்
0: உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: வாரத்தில்
0: 2 உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம்
1: கொடுக்கிறேன்.
0: தனக்குள்ளே ஜெபம்
1: பண்ணினான்.
0: சரி விடுங்க, கீழே ரிசல்ட் என்ன? 14
1: என்னெல்லாம்
0: இருந்துச்சு? வாரத்துக்கு 2 உபவாச ஜபம் இருக்கு. நீ தசம பாகத்தை ஒன்னு கர்த்தருடைய சமூகத்துல கொடுத்து பாரு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டவனை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று பாரு. இந்த வசனத்தை பிடிச்சி, இந்த வசனம் மல்கியில சொல்லப்பட்டதை பார்த்து அவன் தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறான், தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறான். 2 உபவாசிக்கிறான், கட்டளைகளை கீழ்ப்படுகிறான். இவைகள் எல்லாம் இருந்து உள்ள அன்பு இல்ல, அதனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அன்பு இல்லாம என்ன உபவாசிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்பு இல்லாம எவ்வளவுதான் நீங்க தசமமாக கொண்டு சர்ச்சில் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அன்பு இல்லாம நீங்க என்னதான் நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொன்னதை நான் சொல்றேன், நீங்க விதைத்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானா எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்கள். நான் யார்ட்டும் பேச மாட்டேன், மனைவிட்ட சண்டை, பிள்ளைங்கள்ட்ட பேச மாட்டேன், கரெக்டான தசம பாகத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு வேணும்னு கேட்கிறாரு உங்க தசம பாகம். அன்பு இல்லாம எது செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. சர்ச் ரெக்கார்டில் வரும், இன்னாரு இன்னார கொடுத்தாங்க, பரலோக ரெக்கார்டில் என்றே ஆகாது. அன்பு இல்லாம பிரயோஜனம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்பை நாம எடுத்து நமக்குள்ள ஊற்றுறதில்ல, பரிசுத்த ஆவியானவர் நிறைவானவர் தம்முடைய நிறைவிலிருந்து நமக்குள்ள ஊற்றுகிறார். ஆமே. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உள்ள உருவாக்க விரும்புகிறார். ஆமென். விட்டு கொடுத்து பாருங்கள், நீங்க வாழ்கிறவர்களாக அல்ல ஆளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை

0: மிதித்து போடுகிற ஆண்டாக இருக்க போகிறது. அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. யார் மேலாவது கசப்பு இருக்கா, வைராக்கியத்தை வச்சுட்டு அற்பமா பாக்குறது, இவனா இவனை போல சே வந்திருக்கான் பாரு, இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், இவன் எப்படி நினைக்கிறீங்களா, அப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த ஓமை, இவன் எப்படி சர்ச்சுக்கு வரலாம், செஞ்சிருத செஞ்சுட்டு ஆமேன். நானும் சரி, அப்படி நினைக்கிறவங்களும் சரி, அப்படி நினைக்கப்படுகிறவங்களும் சரி, பேசுகிற நானும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தாவீது சொல்லுகிறான், நானும் என்னுடைய பலத்தினால் அல்ல, நானும் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்திருக்கிறேன், நான் வரல, அவர் என்னை கொண்டு வந்தார். தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரனுடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவர் தான் என்னை கொண்டு வந்தார். நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கவனிங்க, இத்தனை நாட்கள் ஜெபித்திருக்கிறோம், இத்தனை நாட்கள் விதைத்திருக்கிறோம், சாரிட்டிக்கு ஒரு சைடு பண்றோம், ஏழைகளுக்கு பண்ணுறோம், சபையில கொண்டு காணிக்க கொடுக்கிறோம், ஆனா உள்ள அன்பு இல்லாம செஞ்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லப்பாங்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு பிரயோஜனப்படலைன்னா நாம செய்து என்னத்திற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓட்டை உள்ள குடத்துல காலிலிருந்து சாயங்காலம் வர தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஊற்று ஊற்று ஊற்று அதை செஞ்சு அங்கிருந்து தண்ணி எடுத்து ஊற்று இங்கே போயிட்டே இருக்கு. பவுல் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாய் சகல விசுவாசம் எனக்குள்ளே இருந்தாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்குள்ளே இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமென். இந்த ஆண்டு பிரயோஜனம் உள்ள ஆண்டா இருப்பதாக. அதுதான் சொல்றேன், இது ஒரு நாள் செய்தி கேட்டோம்னா அப்படி அப்படி கிடையாது, இது ஒவ்வொரு நாளுக்காக. இந்த ஒரு நாள் செய்தி ஒவ்வொரு நாளுக்காக. தேவ சமூகத்தில் நாம இதுவரை சம்பாதித்தது நமக்கு பிரயோஜனமா இருக்குதா? தேவன் நமக்கு நமக்கு நமக்கு நமக்குன்னு கொடுத்தது நமக்கு திடீர்னு கைவிட்டு போயிருங்க, நமக்கு தெரியாது. ஒரு மெதுவான தென்றல் எப்பொழுது கொடுங்காற்றாய் மாறும்னு தெரியாது, எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. அப்போ எனக்கென்று சம்பாதித்து வைக்கப்பட்டவைகளானாலும் சரி எதுவானாலும் சரி அது எனக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆனால் பரலோகம் சாங்ஷன் பண்ணணும், அதை அப்ரூவ் பண்ணணும், இது ஓகேன்னு சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனையே கூட்டா. இன்னைக்கு கர்த்தர் தந்தார் கர்த்தர் தந்தான் சொல்லி வைத்து இருக்கிற அநேக காரியங்கள்னால நமக்கு இன்னொரு பக்கத்துல வேதனையும் இருக்கிறது. காரணம், கர்த்தர் தந்ததுல பிரச்சனை இல்ல, வாங்கின நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவ, அன்பு அவசியம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மன்னிக்க முடியலையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அதுக்கு கிருபைன்னா எதுக்குங்க கிருபை? நம்மால் செய்ய முடியாததை நம்மை செய்யும்படி நமக்கு உதவுகிறது தான் கிருபை. ஆமே, நமக்கு முடியாது முடியாது பேசுகிற எனக்கும் முடியாது, ஆவேசப்பட்டு சத்தம் போட்ட உடனே எல்லாரையும் மன்னிச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நானும் மனுஷன்தான். அப்போ நமக்கு முடியாதது அவர்கிட்ட சொல்லணும், நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் சொன்னால் மாறும்னு நமக்கு தெரியும், நமக்கு மாறக்கூடாது. இந்த வைராக்கியம் கடைசி வரை சில சொல்லுவாங்க, நான் பரலோகத்தில் போனாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன். இவங்களுக்கு நல்ல கவனமா கேளுங்க, நாம் ஆண்டவரை ஏமாற்றோம் நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே மனத்தாழ்மையா சொல்றேன், நேத்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இந்த செய்தி நான் பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஆமே, இந்த டைரியில இருக்கு, இந்த டைரி சாட்சி. அதற்கு ஆண்டுடைய பிரசன்னத்தில இருந்து நேத்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் பேசும்படி ஆவியான ஒரு சிந்தையில வைத்தார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார், இந்த ஆண்டு பிரயோஜனமா இருக்க விரும்புகிறார். ஓ ராபா காதா ரா, கம் ஆன், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் ஹல்லேலூயா. அன்பு இல்லாம அன்பு இல்லாம நான் உபவாசம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இந்த உபவாச நாட்கள் இதுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவர் எனக்கு வேணும்ப்பா. யார் யாரும் மன்னிக்க முடியல. ஆமே, அதாவது சத்தியத்தை அறியாம விடுதலை கிடைக்காம இருக்கிறவங்க வேற, சத்தியத்தை அறிந்தும் விடுதலை கிடைக்கல அப்படின்னா, இந்த வஸ்திரம் இல்லாதவனை தூக்கி புறம்பே புறம்பான இருளில் போடுவாங்கல்ல, எஜமான் வந்து பார்க்கும்போது அங்கே ரெண்டு காரியம் உண்டா, ஒன்று அழுகையும் பற்கடிப்பும். அழுகை எதனால் வரும்? வேதனைனால. பற்கடிப்பு எதனால் வரும் சொல்லுங்க? யார் மேலே கோவம்? ஒன்றும் சொல்லாமல் எஜமான் வரட்டு இவனுக்கு இருக்குல்ல அப்படி சொல்லி ரெண்டு பக்கத்துலேருந்து வெட்டி வெட்டி விழுங்கிட்டு இருந்தானுங்க தெரியுமா? டே, வஸ்திரம் இல்லைங்கிறது இவனுக்கு புரியலை. பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியாதா? டே, வஸ்திரம் இல்லைடா, எஜமான் வந்தால் பிரச்சனை ஆயிரும். ஒருத்தன் சொல்லலை, பற்கடிப்பான். அவன் வாழ்க்கையை நினச்சா அழுக. பக்கத்தில் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் சர்ச்சிலேருந்து உட்காந்துருந்தாங்க தெரியுமா? அவங்கள நினச்சா, டே, 29ஆம் தேதி விருந்துக்கு என் கூட தானடா இருந்து சாப்பிட்டேன், பருப்பு வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்டு கேட்டு ஊத்துறியே, வஸ்திரம் இருக்கானே. நான் இனி என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? நான் இனி என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? எனக்கு முடிஞ்சது செஞ்சாச்சு. கூப்பிட்டு அன்பா, ரெண்டு வார்த்தை. அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பணம் மாற்றாதது அன்பு மாற்றம். அந்த அன்பை காட்டினதுனாலதான் நம்ம இன்னைக்கு அழகான கண்கள்னு பாடிட்டு இருக்கிறோமே. இதே கண்ணு சோதோம வேற மாதிரி பார்த்துச்சு. சோதோமில் போய் இந்த பாட்டை பாடினா எனக்கு கல்லறிதான் வரும். சோதோம பார்த்தது மாதிரி என்னையும் உங்களையும் பார்த்திருந்தா. ஆனா நாம் மாறினது, நம்மை பயங்காட்டி கத்தர் மாற்றவில்லை, அன்பை காட்டி மாற்றினா. என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். ஓசியா 14 சொல்லப்பட்ட மனப்பூர்வமாய் அன்பு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால் நான் உன்னை கட்டி இழுத்தேன். அன்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவு வாக்கு தத்தங்கள் கத்து தருகிறா, நான் கத்தருக்குள் மகிழுகிறேன். ஆமா, என்னுடைய ஆவி கழி கூறுகிறது. ஆவி எப்போ கழி கூறும் தெரியுமா? நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைஞ்சு ஒரே ட்ராக்ல டிராவல் பண்ண தெரியுமா? அப்போ நம்முடைய ஆவி கழி கூறும். நான் கத்தருக்குள் மகிழுகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நேரம் போய்விட்டது. ரெண்டு காரியத்தை கூட வேகமா சொல்றேன். அப்போ எனக்குரியது, எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் பிரயோஜனப்பட எனக்குள்ள அன்பு அவசியமா இருக்கிறது. ரெண்டாவது காரியம், நாம் வளர அன்பு அவசியம். அது 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க.
1: அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
0: அடுத்த வார்த்தை,
1: அன்புக்கு பொறாமை
0: இல்லை. அன்புக்கு என்ன இல்லையா? அப்ப பொறாமை இருந்தா என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. ஏனா நீதிமொழிகள் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை வந்து எலும்பு உருக்கி. எலும்பு உருக்கி வியாதி உள்ளவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நெட்ல போய் போட்டு பாருங்க, எலும்பு உருக்கி வியாதின்னு போடுங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? டிபியா. அவங்களை பார்த்துருக்கீங்களா? வளர மாட்டாங்க. அன்புக்கு பொறாமை கிடையாது. அப்ப நான் இவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் ஆராதித்து 2019 ஃபுல்லா வளருங்கள் தலைப்புல செய்தியும் டைரியில் எழுதி, பொறாமை வளர விடாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய எழுதி இருக்கிற நேரம் இல்லை. 22 வருடம் கழித்து, இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க, ஆனால் தேவைப்படுகிறதுனால சொல்றேன். 22 வருஷம் கழித்து யோசேப்பை சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். 11 பேர்ல 10 பேர் சந்திக்கிறாங்க. ஒருத்தன் வீட்டில் இருக்கிறான். அந்த 10 பேர்ல ஒருத்தன் கூட இது யோசேப்புன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசேப்பு இந்த 10 பேரையும் கண்டுபிடிச்சான். ஏன்னா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ. ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. யோசேப்பு வளர்ந்தான். 22 வருஷம் கழித்து யோசேப்புக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கூட தெரியல இது யோசேப்புன்னு. என்னெல்லாமா செய்கிறார் ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க. ஏன்னா அவனுக்குள்ள வளர்ச்சி இருந்தது. வளர்ச்சி இருந்தது, அன்புக்கு பொறாமை கிடையாது. ஆனால் யோசேப்பு ஒரு தரிசனத்தை 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க, 22 வருஷம் எப்படி 17 வருஷத்தில் தரிசனத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். 30வது வயதுல ஃபாரோனுக்கு முன்னாடி நிற்கிறான். இப்பொழுது 13 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் செழிப்பு, 13, 7, 20. அடுத்து பஞ்சம் தொடங்கி 2 வருடம் கழித்து யாக்கோபு பிள்ளைகளை அனுப்புகிறான். 22, 22. எனக்கு தெரிஞ்ச கணக்கு அவ்வளோ, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஆமாம், 22 வருஷம். 22 வருடம் கழித்து சகோதரர்கள் வராங்க. 10 பேர் இவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, கோத்திர பிதாக்கள். யாரு? கோத்திர பிதாக்கள். ஆனால் ஒருத்தனுக்கு கூட இது யோசேப்புன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசேப்பு கண்டுபிடித்தான். ஏன்? யோசேப்புக்கு வளர்ச்சி அப்படி இருந்துச்சு, அதனால தெரியல, அடையாளம் மாறிவிட்டது. ஆனால் இவங்க அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சில சொல்லுவாங்களா, நீ அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்கிறேன்னு. அதை பெருமையா நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய நிலையில வளரணும் சபை, வளரணும். ஆமே, வளரணும்னா அன்பு அவசியம். ஏன்னா அன்புக்கு பொறாமை இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிற, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களில் இது வந்து பிரசங்கம் அல்லங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. ஆமென் சொல்லுங்க. மூணாவது வார்த்தை 1 Corinthians 13:6.
1: அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்,
0: அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்
1: சத்தியத்தில் சந்தோஷப்படும்
0: மகிழ்ச்சியா இருக்க பண்ணும். அந்த வேர்டை திருப்பி வாசிங்க. அநியாயத்தில் சந்தோஷப்படாது. புரியும்படி சிம்பிளா சொல்றேன், சிம்சோனுக்கு பெலிஸ்தியர் அநியாயம் செய்து மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சி எங்க முடிஞ்சு தெரியல. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி அநியாயத்தில் சந்தோஷப்படாது. ஒருத்தன் விழும்போது அன்பு இருதயத்தில் இருந்தா அவன் சந்தோஷப்பட மாட்டான். உன் சத்துரு விழும்போது நீ மகிழக்கூடாதான், பைபிள் சொல்லுது. அப்படி மகிழ்ந்தா அவருடைய பார்வை யார் பக்கம் திரும்புமா? நான் நமக்கு அவன் செய்த தீங்கு நிமித்தம் கர்த்தர் அவன் மேல கோபமா திரும்பி அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா, இங்க பத்தியா விழுந்துட்டான் பாரு அப்படி சொல்லிட்டு இங்க மகிழ ஆரம்பிச்சா, சத்துருவின் வீழ்ச்சியை பார்த்து மகிழ ஆரம்பிச்சா பார்வை நம் பக்கமாய் திரும்புமா? மாறாக வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் சத்துரு பசியா இருந்தால் நீ அவனுக்கு ஆகாரம் கொடு, அதனாலே அவன் தலை மேல அக்கினி தழல்களை குவிப்பாய். இதுதான் நம்முடைய யுத்தம், இதுதான் நம்முடைய யுத்தம். இப்படிதான் யுத்தம் பண்ணணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. சத்தியத்திலே சந்தோஷப்படும், அநியாயத்திலே சந்தோஷப்படாது. பிறனுக்கு தீங்கு செய்து அதுல சந்தோஷப்படாது. மீகா 7 அந்த ஒரு வார்த்தையை கூட வாசியுங்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர் பாருங்க. மீகா 7:8-9 வாசியுங்கள்.
1: என் சத்துருவே
0: எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
1: விழுந்தாலும்
0: எழுந்திருப்பேன்.
1: நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.
0: சரி, நான் ஏன் விழுந்தேன்? அடுத்த வசனம்,
1: நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்.
0: நான் ஏன் விழுந்தேன்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன். அப்போ நல்ல கவனிங்க, இந்த தேவ அன்பு தான் நம்முடைய இருதயத்தில். ஆண்டவருடைய குவாலிட்டியை பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால நான் என்ன செய்தேன்? விழுந்தேன். விழுந்ததும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா? இல்லை. அடுத்த வார்த்தை,
1: அவர் எனக்காக வழக்காடி.
0: அவர் என்ன செய்கிறாராம்?
1: எனக்காக வழக்காடி.
0: என்னோடு வழக்காடி இல்லை, எனக்கு எதிராக வழக்காடி அல்ல, அவர் எனக்காக வழக்காடினார். இதுதான் தேவ அன்பினுடைய குவாலிட்டி. அப்போ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆண்டவர் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருத்தங்க வேதனைப்படுத்துறாங்களா, பிரேயர் பண்ணுங்க, மீதி அவர் கையில் விட்டு கொடுங்க. திருத்த எப்படி அவர் செய்யணுமோ அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஜட்ஜ்மெண்ட் எழுதி அவர் கையில் கொடுக்க கூடாது. ஆண்டவர் அவனை சந்தியும் ஆண்டவரே. ஆமா, இல்லை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர் எனக்காக வழக்காடினார். எனக்காக, அதனால எனக்கு என்ன உண்டாச்சு? இருளில் இருக்கிற எனக்கு வெளிச்சம் உண்டாச்சு. ஏன் இதை நம்மில் வெளிப்பட்டால் எத்தனை சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்னு கேட்கிறேன், நம்முடைய மனநிலைமையை குறித்து இப்போ ஒரு டெஸ்ட். நமக்கு விரோதமா சிலர் போராடிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அவங்க அழியணுமா, அவங்க ரட்சிக்கப்படணுமா? கை தூக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு கேளுங்க. உண்மையில உங்க விருப்பம் என்ன? அவங்க அழிந்து போகணுமா, ரட்சிக்கப்பட்டு வரணுமா? ஏறோத போல புழு புழுத்து சாக வேண்டுமா, பவுல மாதிரி ஊழியக்காரன் மாற வேண்டுமா? இதுலதான் இருக்கு. ஆமே, எனக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா ஆண்டவரே ஏறோத போட்டது போல எனக்குள்ள தேவ அன்பு இருக்குமானால் ஆண்டவரே இந்த சவுல பவுலா மாத்தினது போல. ஆமே, உண்மையில நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய ஜப வார்த்தைகள் தேவனை பிரியப்படுத்தாது. கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமா இருக்கிறார், ஆனா சமீபமா வர்றதுக்கு முன்னாடி நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். 2 சேர்த்து படிங்க. கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறார், ஆனா வர்றதுக்கு முன்னாடி நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். நீ நமக்கு விரோதமா இப்ப போற 2019 சிலர் பர்பஸ் நமக்கு அகைன்ஸ்ட் தூஷணம் பண்ணாங்க, எவ்வளவு காரியங்கள் செய்தார்கள், நம்ம ஹர்ட் பண்ணாங்க, வேதனைப்படுத்தாங்க, அவங்களால நமக்கு தூக்கமே இல்லை. ஓகே ரைட். இப்ப ஆண்டவர் சொல்ற, சரி என்னப்பா செய்யணும், ஏறோத போல அவன் கதையை முடிக்கணுமா இல்ல பவுல மாதிரி மாத்தணுமா? ஏறோதும் துன்பப்படுத்தினான், சவுலும் துன்பப்படுத்தினான், ரெண்டு பேருக்கு முடிவு வேற மாதிரி இருந்துச்சு. நம்முடைய விருப்பம் என்ன? தேவ அன்பு பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் சூழ கையில கற்களை எடுத்துக்கொண்டு ஆமை பற்களை கடித்து ஸ்தேவான் கதையை முடிக்க நெருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவியினால் நிரம்பினவனாய் சொன்னான், பிதாவே இவர்களுக்கு மன்னியோம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசுவானவர் பிதாவின் பக்கத்தில் எழும்பி நின்றாரா, எழும்பி நின்றாரா. மார்க்கு 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஆனால் ஸ்தேவான் எப்படி பார்க்கிறான்? அவர் எழுந்து நிற்கிறார். எப்போ எழும்பி நிற்பாங்க தெரியுமா? எல்லாரும் வரும்போது நம்ம எழும்ப மாட்டோம், ஆனால் கணம் பொருந்தினவர்கள் நம் முன்னாக வரும்போது நம்ம அறியாமல் எழும்புவோம். ஸ்தேவான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரலோகத்துக்கு போகிறான். ஆமென். தேவ தூதரிலும் சிறியவனாய் படைக்கப்பட்டவன் மனிதன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கலாம்? ஏ தூதர்கள் ரெண்டு பேர் அனுப்பி, சரிப்பா அந்த 304 நம்பர் ரூம்ல இவனுக்கு ஒரு இடத்தை கொடு சொல்லி இருக்கான். இல்ல, அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது தேவ அன்பின் வார்த்தை. இருதயம் பரிசுத்தாவின் நிறைவு, உள்ளம் தேவ அன்பினால் நிறைந்திருக்கிறது. வாயில தண்டியும் என்கிற வார்த்தை அல்ல, மன்னியும் என்கிற வார்த்தை வெளிப்பட்ட போது அவனை வரவேற்க அவர் காபிரியலையும் அனுப்பவில்லை, மீகாவேலையும் அனுப்பவில்லை, மற்ற தூதர்களை அனுப்பவில்லை. இயேசுவே எழுந்து நின்று, கமா எனக்கு இப்படி ஒரு வெல்கம் பரலோகத்தில் வேணும்னு விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை சாட்டி, க்ளோரி, எனக்கு இப்படி ஒரு வெல்கம், எனக்கு நீங்க தான் ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க தான் என்ன ரிசீவ் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணு வேணாம்ப்பா, நான் காம்ப்ரமைஸ் ஆனா பாத்தியா பாத்தி என்ன சொல்லுவாங்க, தப்பு பண்ண அதனால தான் வந்தான் என்ன சொல்லிட்டுங்க. மனுஷன் புகழ்றதுனால நமக்கு ஒன்னாக போறது கிடையாது, புகழ்றதுனால ஆகும். ஆண்டவர் சொல்றார், எல்லாரும் புகழும் போது உங்களுக்கு ஐயோ, அதுக்காகவே 4 பேர் முள்ள வச்சிருப்பார், அதற்காக ஸ்தோத்திரம். மனுஷன் இகழ்றதுனாலயோ புகழ்றது, மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து போதும். இத்தனை காலம் நான் வீணடிச்சிட்டேன், இனி எவ்வளவு காலம் தெரியாது. ஒன்னு நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ஏதோ ஒன்று நடக்கதான் போகுது. ஆண்டவரே நீர் வரும்போது என்ன கூப்பிட நீங்க வரணும் ஆண்டவரா, நான் வந்து பரலோக வாசலுக்குள்ள போகும்போது எனக்கு வேற யாரையும் தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஆபிரகாம் எங்களை அறியா, எங்களுக்கு ஆபிரகாம் தெரியாது, ஈசாக்க தெரியாது, யாக்கோப தெரியாது, தாவீது எங்களுக்கு தெரியாது, சொல்லி வச்சதுனால படிக்கணும், அவங்களுக்கு யாருக்கும் எங்களை தெரியாது, ஆனா எனக்கு ஒருவரை தெரியும், என்னவரே என்னவரே என்னவரே. கமா நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமே ஆமே. இல்லை நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சிட்டுனா நம்முடைய ஆயுசில் ஒரு வருஷம், அதான் உண்மை. பிறந்த நாள் வரும்போது புது வருஷம் பிறந்துட்டுன்னு எல்லாரும் வாழ்த்துவோம், கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு வருஷம் அதுன்னு அடையாளமும் என்னவோ தெரில, கேக்கில் கேண்டில் குழச்சிட்டு போச்சு போ, ஒரு வருஷம் நெருங்கிட்டே இருக்கிறோம், நெருங்கிட்டே இருக்கிறோம். இது எங்கே போய் முடியும் தெரியுமா? அப்பா வந்துட்டேன்ப்பா. அன்பே அவசியம், அன்பு விசுவாசம் நம்பிக்கை, இவைகள் மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் இவைகளில்

உண்மையினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிரப்பி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவே? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவே? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மறைவாக எங்கே ஓடுவே? உம்முடைய நிறைவான அந்த பிரசன்னத்திற்கு நேராக ஹல்லேலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிறாங்க. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, ராஜாவின் திருப்பாதத்திலே. ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

அறியாத எல்லாம் இந்த நேரத்தில் முகத்தை நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய்கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment.

உன்னுடைய சத்தியத்தில் நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ பிதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிறவருக்கு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படி ஹல்லேலூயா. நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவை நான்

நினைச்ச காரியம் எல்லாம் தோற்று போகும். எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், அல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், அல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். பட் லார்ட் ஹெல்ப் அஸ் ஓ காட், அல்லேலூயா, தட் வி வில் பீ லெட் பை தி ஸ்பிரிட். ஆவியிலே நடத்தப்படுவது

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினான், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி இயேசுவானவரை பரிசுத்த

life. Hallelujah. Marithu ponavigal uyir pettadu. மறித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலவில முடிந்தது, இனி எழுப்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்பட வேண்டிய தகனம் ஹல்லேலூயா தகனிக்கப்பட வேண்டியவைகள் தகனிக்கப்படுவதாக ஹல்லேலூயா ஆவியானவர் அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களை சுத்த பொண்ணாக நீ தெரிந்து கொண்டு உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை பயன்படுத்துவீரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாம்சம் சாகட்டும் ஆண்டவரே. மனுஷன் ஆண்டவரே உள்ளான மனுஷனுக்குள்ளே ஹல்லேலூயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஊற்றப்படுவீராக.

இல்லை என்றாலும் yet we will trust in you, yet we will put our hope in you. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் பேரில் அல்லேலூயா நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளி விடாமல் போனார், திராட்சை செடி பழம் கொடாமல் போனார், தொழுவத்த மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதல் ஆயிருப்பேன், கர்த்தருக்குள் கழி கூடுவேன், என் ஆத்துமா அவருக்குள் கழி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானம் மத்தேயு 14:25-32 நாம் பார்ப்போம். இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கலிலாய் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. உண்மையிலே இன்று நாளிலே நாம் தியானிக்க போகிற பகுதி, ஆண்டவர் கடலிலே நடந்து வரும்பொழுது பேதுரு அவரை பார்த்து, எல்லாரும், பேதுரு, அந்த சீஷர்களுக்கு படகில் இருந்தவர்கள் அனைவரும் பயத்தினால் அலறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கன்னார். இப்போ ஓகே, ஆண்டவர் வந்து ஆவேசம் என்று பயந்தார்கள், பிசாசா என்று பயந்தாங்க. ஆனால் ஆண்டவர், நான் தான் உங்கள் தேவனும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னொடனே அவங்க கொஞ்சம் கூலாகி, நீரேயானால், அதில் பேதுரு, நீரேயானால், நீ தான் இயேசுவாயானா என்னையும் கடல் மேலே நடக்கிறதுக்கு சொல்லு, உத்தரவு சொல்லுன்னா, வா என்று சொன்னார். அவனும் கடல் மேலே நடந்து போனான். போயிட்டே இருக்கும்போது காற்று பலமாக இருக்கிறதை கண்டுன்னு சொல்லியிருக்கு, அடுத்தது பயந்துன்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே தான் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நாம் பயப்படுறோம். பேதுரும் பயந்தான், இன்றைக்கி ஆனால் தான் முழுகிறோம். அன்பால் இந்த பயம் நம்முடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையில் விட்டு முழுகிறதுக்கு, உலகத்தில் முழுவதற்கு அது ஒரு டூல்ஸாக பிசாசு பயன்படுத்துகிறான். இன்னைக்கு எப்படி அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போனார், தனிமையாக ஆண்டவரோடு செலவிட்டாருன்னு பார்க்குறோம். இன்னைக்கு சாத்தானுடைய டூல்ஸ் என்னன்னாக்கா, நம்மளை தனிமைப்படுத்தி உலகத்தோடு தொடர்பு கொள்றது அவனுடைய வேலை. உலக சாதனங்கள், நேற்றே சொன்னோம், செல்ஃபோன், இன்டர்நெட்டு, டிவி, மற்ற ஃப்ரெண்ட் சர்க்கிள், எல்லாருமே இதெல்லாம் உலகத்துக்குரியவர்கள். ஆனால் இங்கே பார்க்கும் ஆண்டவர் பயப்படாத, திடன் கொள்ளுன்னு சொல்கிறார். உன் மனநிலையில் தெளிவாக இரு, நல்ல மனநிலையில் இரு, பயப்படாத, நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் வான்னு சொல்லி தண்ணி மேலே நடக்கும்போது கூட அவனுக்குள்ளார் என்ன வந்தது, பலமாக இருக்கிற காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சின்னு கூப்பிட்றான். அந்த பயம் நம்மளை வந்து ஆவிக்குரிய முன்னேற்றம் காணாதபடிக்கு அமிழ்த்திடும். அன்பால் கொஞ்சம் பயத்தை நம்மலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த நாளிலே. பயம் என்பது, அதனால தான் ஆண்டவர் வந்து 365 தடவை வேதத்தில் பயப்படாதே, பயப்படாதேன்னு என்று எழுதியிருக்கிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த எதிர்காலத்தை குறித்தோ, மற்ற காரியத்தை குறித்தோ, உன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்தோ நாம் பயப்படாத முன்னேறி செல்ல வேண்டும், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பயந்து பயந்து தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானிலே அந்த பயம் என்பது பிசாசுடைய டூல்ஸ். அப்புறம் பாருங்கள், என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான், உடனே இயேசு கையை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இன்றைக்கி அந்த அற்ப விசுவாசம் தான் நமக்கு வந்து பயத்தை கொடுக்கறது.

சந்தேகம்தான் பயத்து. ஒரு நாள் முழுவிடுமோ அப்படின்ற சந்தேகம் அவனை முழுக வைத்தது. இந்த சந்தேகம் நமக்குள்ள வரவே கூடாது, அந்த அவிசுவாசமும் நமக்குள்ள வரவே கூடாது. தியானிக்கும் போது எனக்கு மார்க்கில் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. மார்க் என்ன சுவிசேஷத்தில், இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னாக்கா நிச்சயமாக போகணும் என்று சொல்கிறார். அது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். நண்பனே, ஒரு வயசான அம்மா ஒரு மலை பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஆசுவம் மாதிரி இருந்தது. அப்படி ஆசுவம் மாதிரி இருக்கும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மலை அடிவாரத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வியாதி வருது, அதனால் நீங்கள் வீட்டை மாற்றினா தான் உங்களுக்கு இந்த வியாதி சுகமாகும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால வீட்டை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டோடைய ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னாங்க. அந்த மலை அடிவாரத்துலேருந்து டெய்லி அவங்க என்ன செய்வாங்களாம், கதவை திறந்து அந்த மலையை பார்த்து, இந்த மலையை பார்த்து பேருந்து போன்னு சொன்னால் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகணும்னு சொன்னீங்களாண்டவரே, இந்த மலையை பார்த்து நான் கட்டளையிட்டேன், இது பேருந்து சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போட்டுன்னு அந்த அம்மா டெய்லி சொல்லுவாங்க. ஆனால் கதவை திறந்து பார்ப்பாங்க, மலை அங்கே தான் இருக்கும். இப்படியே சோர்ந்து போகாமல் அவங்க டெய்லியும் அவங்க சொல்ல சொல்ல என்ன ஆச்சு, ஒரு நாள் அந்த கவர்மெண்ட்டு அந்த ஹார்பர் கட்டணுன்றதுக்காக அந்த மலையை பெயர்த்து கடலில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு உத்தரவு பண்ணி நிறைய புக்கிலிங்லாம் வந்துருக்கு. இவங்க என்னன்னு கேட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்கு, இந்த பாலம் கட்ட போகிறாங்க, இது ஹார்பர் கட்ட போகிறாங்க, அதுக்கு இந்த மலையில் இருக்கிற உடச்சி அந்த கல்லெல்லாம் கொண்டு போக போகிறாங்க. கொஞ்ச நாள் பார்த்தாக்கா அந்த அம்மா அந்த மலை இல்லவே இல்லை, ஃப்ரீயாயிடுச்சு. அந்த அம்மானுடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் சந்தேகப்படாமல் என்ன செஞ்சுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி மலையை பார்த்து கட்டளையிட்டது, கடலில் தள்ளுண்டு போன். இது நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, சந்தேகப்படாமல். ரோமரில் கூட ஒரு இடத்துல போல் சொல்கிறாரு, ஆபிரகாம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் முதிர் வயதில் உள்ளவனாக இருந்து அவன் கர்ப்பம்லாம் செத்து போச்சு, சாரால் கர்ப்பம் செத்து போச்சு, அவனுக்கு வயசாகி போச்சு. அப்படி இருந்தும் அவன் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. அந்த சந்தேகம் என்பது அந்த சூழ்நிலைகளை குறித்து நாம் சந்தேகப்படக்கூடாது. இன்றைக்கி சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சூழ்நிலையை பார்த்து தான் நம்ம என்ன செய்கிறோம், வீணாக போயிடும். சூழ்நிலைகள் டாக்டர் சொல்லியிருக்கலாம், குழந்தைய பிறக்காதுன்னு. என்னுடைய மெடிக்கல் ரீதியில் கர்ப்பம் செத்து போச்சு, சின முட்டை கிடையாது, உதிர வழிபாடு கிடையாது, ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, இம்பாசிபிள். ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே அவன் உறுதியாக இருந்தான், அதில் அவன் சந்தேகமே படலை. அந்த சந்தேகம் ஏன்னா ஆண்டவர் சொன்னால் சொன்னதான்ட்டு அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லைன்னு சொல்லுது. 4:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்னாது இருந்தான். உன்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார் போல். அப்போ தன்னுடைய நெகட்டிவான காரியங்களை எண்ணாமல் டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் பிழைக்கவே மாட்டார், குழந்தைய பிறக்காது, இதெல்லாம் எண்ணவே கூடாது. இதை கேட்கிற அன்பான சோதரர்களே, உன் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி போட ஆண்டவரால் முடியும். அதை மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நான் விசுவாசிக்க விசுவாசிக்க கண்டிப்பாக நம்ம பேதுரு தண்ணி மேலே நடக்கும்போது சூழ்நிலையை பார்த்து தான் நான் விசுவாசத்தை கொண்டான். அதனால் தான் சொன்னார், ஏன் சந்தேகப்பட்டேன் என்ற அந்த சந்தேகன்றது இன்றைக்கி அநேக குடும்பங்களை பிரிக்கிற ஒரு டூல்ஸாக பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கான். கணவன் மனைவி மேலே சந்தேகம், மனைவி கணவன் மேலே சந்தேகம், பிள்ளை மேலே சந்தேகம், பெற்றோர் மேலே சந்தேகம், இப்படி எல்லா சந்தேகத்தை கொடுத்து பிசாசு நம்மளை வீணாக்கி கொண்டிருக்கிறான். பி கேர்ஃபுல். இன்றைக்கி நாம் அந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்தில் நம்ம வளர நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், கரம் பிடிப்பார். எந்த சூழ்நிலை உனக்கு கடன் பிரச்சனையோ அல்லது வியாதி பிரச்சனையோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்கன்ற சூழ்நிலையோ எல்லாவற்றையும் நீ தூக்கி போட்டு சூழ்நிலையை பார்க்காம நாம் இயேசுவை மட்டும் பார்த்து அவருடைய வாக்குத்தத்தை பிடித்து நாம் முன்னேறி சென்றோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய வெற்றியை தருவார். ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்தார், அந்த அம்மாவுக்கு மலையை பெயர்த்து போக வச்சார், நமக்கும் வெற்றியை தருவார். நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஜபம் செய். அன்னு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த தியானத்துக்காய் நன்றி சுவாமி. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், உண்மை சந்தேகப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் சந்தேகப்படாமல் உம்முடைய வாக்குத்தத்தின் மேலே உண்மையிலே நாங்கள் விசுவாசத்தை வைத்து முன்னேறி செல்ல எனக்கும் எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க.
எங்களுக்கு சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர், புயல் வருதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் நீர் இருக்கிறீர் எங்களோடு, எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை உண்மை விசுவாசித்து உண்மை முன்னேறி செல்ல உம்மோடு கூட நாங்கள் உறவாட, உம்மோடு கூட நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமே. காட் பிளஸ் யூ அன்பானே.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நீர்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:25 இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஜெபம். தாவீதுக்கு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாம் செய்ய போகிற காரியத்தை சொல்லுகிறார். அதில் ஒன்றுதான், கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவாராக. இப்பொழுது தாவீது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் பிரவேசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், பெரிய காரியங்களை எல்லாம் எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே, இது உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது, நீர் நல்லவர் எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றால், கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நம்மோடு நல்ல விசேஷங்களை, அதுதான் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஜபங்களிலே வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க பழக வேண்டும். நம்முடைய வார்த்தைகளையும் வைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் என்பது நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய காரியங்கள். அதோடு விட்டு விடாமல் அவருடைய வார்த்தையை முன்வைத்து ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தை தான் நாம் பிடித்து கொள்ளும்படியான நம்பிக்கை. காரணம், அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை மாற்றுகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழக்கூடியவைகள் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பக்கூடியதும் அல்ல. அவருடைய வார்த்தைகளை யாருக்கும் எதிர்க்க முடியாது, கட்டி வைக்கவும் முடியாது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்குறதற்கு யாக்கோபின் வாழ்க்கையிலே ஒரு யாபோ காற்றின் அனுபவம் உண்டானது. அதுதான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிற அனுபவம். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். வாழ்க்கை என்பது இப்படிதான், சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அது ஒரு நாளாயிற்று. கர்த்தர் பார்வையில் அது நல்லதாக காணப்பட்டது. மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு, இதுதாங்க வாழ்க்கை. மேடும் பள்ளமும் நிறைந்தது வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில முன்னோக்கி செல்லவும் நிச்சயத்தோடு தொடரவும் நம்முடைய ஜப அனுபவத்தில் தேவனுடைய வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க பழக வேண்டும். தாவீது அப்படி தான் ஜெபித்தான். தேவனே, நீரனை நம்ப பண்ணின வசனத்தை முதடி எனக்காக நினைத்தருளும். என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல். ஜபத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்க போகிறேன் என்று சொல்லும்போது மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு இப்படி சொன்னீங்களே, ஆணையிட்டீரே, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்பொழுது ஜனங்களை அழித்தால் ஆண்டவரே மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறான். எதுவும் சொல்லுகிறது, கர்த்தர் பரிதாபம் கொண்டார் என்று. ஆமேன். வார்த்தையை வைத்து ஜெபியுங்கள், வாக்கு தத்துவத்தை நிச்சயமாய் சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் பற்றி கொள்ளும்படி, தளர்ந்து போகாமல் பிடித்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாச அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை பிடித்து கொண்டு வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைகளுக்காய் நன்றி. இந்த அனுபவத்தில் எங்களை பழக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 1 கொரிந்தியர் 11:23. சிறுவர் ஞாயிறு பள்ளி ஒன்றில் பல வாரங்களாக ஸ்டுவர்ட்ஷிப் என்ற தலைப்பில் பாடங்கள் நடத்தப்பட்டன. எனவே மாணவர்கள் கற்றுத்தரப்பட்ட உக்ரானத்துவத்தை பற்றி எந்த அளவுக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக அந்த பாடத்தில் அவர்கள் விளங்கி கொண்டவைகளை பற்றி எழுதி தரும்படி ஞாயிறு பள்ளி ஆசிரியை கேட்டார். மாணவர்கள் ஸ்டுவர்ட்ஷிப் என்ற தலைப்பில் தாங்கள் அறிந்து கொண்டதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எழுதி கொடுத்தனர். அதில் ஒரு சிறுவன் ஸ்டுவர்ட்ஷிப் என்று தலைப்பு போட்டு இவ்வாறாக எழுதியிருந்தான். நமது வாழ்க்கை ஒரு பெரிய ஷிப்பை போன்றது. அதில் மிகவும் விலையேற பெற்ற பல பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன. பல நாடுகளில் உள்ள பல்வேறு மக்களிடம் அவைகளை சரியாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவை அந்த கப்பலில் ஏற்றப்பட்டுள்ளன. கப்பலின் உரிமையாளர் தேவன். நான் அந்த கப்பலின் மாலுமி என்று அந்த சிறுவன் எழுதியிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, உக்ரானத்துவம் என்பது மிகச் சரியாக அந்த சிறுவன் எழுதியதை போன்றதுதான். தேவன் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடம் பல விலையேற பெற்ற தாளந்துகளையும் அவருடைய இரட்சிப்பின் நற்செய்தியையும் இன்னும் பிற ஏராளமான வாய்ப்புகளையும் நம்மிடம் கொடுத்துள்ளார். அவற்றை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்மை நம்பி தேவன் தந்த நன்மைகள் பிறரை போய் சென்றடைய வேண்டும். நம்மிடம் இருக்கும் திறமைகளுக்கும் தாளந்துகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வசதிகளுக்கும் நாம் எஜமான் அல்ல. தேவனே அவற்றின் உரிமையாளர். நாம் அதை மற்றவர்களிடம் கொண்டு செல்லும் உண்மையான உக்ரானக்காரர்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்மிடம் ஊழியத்தையும் வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்துள்ளார். நாம் அதை சரியாக நிறைவேற்றினால் அதற்குரிய ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்புவார். பவுல் அப்போஸ்தலனை தேவன் விசேஷித்த விதமாக தெரிந்தெடுத்தார். பவுலை நம்பி தேவன் பல விசேஷித்த வரங்களை ஒப்படைத்திருந்தார். பவுல் அவைகளை பெற்றுக்கொண்டு தான் தான் எல்லாவற்றிற்கும் எஜமான் என்று பெருமை பாராட்டவில்லை. மாறாக தான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு உண்மையாய் ஒப்புவித்தார். தேவன் தனக்கு தந்த குணமாக்கும் வரத்தை பயன்படுத்தி அநேக வியாதிக்காரரை சொஸ்தமாக்கினார். தேவன் தன்னிடம் ஒப்புவித்த நற்செய்தியை பல நாடுகளுக்கும் கடந்து சென்று அங்குள்ள மக்களிடம் ஒப்படைத்தார். தேவன் கொடுத்த கல்வி அறிவை பயன்படுத்தி பல நிருபங்களை எழுதினார். சபைகளை ஸ்தாபித்தார். தேவ ராஜ்யத்தை விரிவாக்கினார். தேவன் அவருக்கு தந்த பரம தரிசனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நம்பி தந்தவைகள் எவை என்று நமக்கு தெரியுமா? அவற்றை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிறோமா? அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இதுவரை பயன்படுத்தவில்லையானால் இனிமேலாவது பயன்படுத்த தேவனிடம் அன்றாடுவோம்.
2: தாவீது பாடினதை தேவன் கேட்டாரும், தாழ்மையில் இருக்கையிலும் அவனோடிருந்தாரும். ஆமர்மையானவர்களே, தாவீது தேவனை பாடி துதித்தான். அதை தேவனே கேட்டார். தேவன் கேட்டு ஆடு மேய்த்தவனாக இருந்த தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தார். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகிழுங்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 19 வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக வழிகளில் நெருக்கப்பட்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய், வெளியில் சொல்ல முடியாதவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தி தம்முடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவித்து ரட்சித்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் 3 விதமான கிரியைகளை உங்களுக்காய் வெளிப்பட பண்ணி உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக தம்முடைய தயவுள்ள கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமை வாழ்விலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் கர்த்தர். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் வாதையினால் தம்மை வெளிப்படுத்தி தம் ஜனங்களை காக்கிறார். இதை அறிந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை தங்கள் தேசத்திலிருந்து துரிதமாய் அனுப்பும்படி வேண்டிக் கொண்டனர் என்பதை வாசித்தருகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிக்கையில், எகிப்தியர்கள் கண்களில் கர்த்த தயவு கிடைக்க பண்ணி அவர்களிடமிருந்து வெள்ளியையும் பொன்னையும் உடைமைகளையும் பெற்றுக்கொண்டு புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கன்பாந்தவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் எல்லா பக்கமும் முடக்கப்பட்டு அடைப்பட்டு இருக்கிறோமே. குடும்பத்தின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, பொருளாதார பற்றாக்குறைகளை எப்படி சமாளிப்பது என்றெல்லாம் பல கேள்விகளுடன் இருக்கிற உங்களுக்காய் கர்த்த தம் தயவுள்ள கிரியையை இன்றைக்கு வெளிப்படுத்தி உங்களின் குறைவுகளை நிறைவாக்குகிறார். இரண்டாவதாக தம்முடைய அதிசயமான கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தின் முற்பகுதியை நாம் வாசிக்கையில், அங்கே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு அடிமைகளாக வேலை செய்யாதபடிக்கு போகவிட்டதை குறித்து கோபமடைந்தவனாய் 600 பிரதான ரதங்களையும் அதிபதிகள் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தான் என்று வாசிக்கின்றோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 10 வசனத்தில், எகிப்தியர் வருகிறதை கண்டு பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 16 வசனத்தில், மோசே சமுத்திரத்தின் மேல் கையை நீட்ட சமுத்திரம் பிளந்து வெட்டாந்தரையானது, அதில் இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களை ஒரு பக்கம் பார்வோனின் சேனையை போன்றும் மறுபக்கம் சிவந்த சமுத்திரம் போன்ற சூழ்நிலைகள் எப்படி கடப்பது என்று பொருளாதாரத்திற்காகும் வேலையை குறித்தும் நாளைய தினத்தை குறித்த பயத்தினாலும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கடக்க முடியாதவர்களாக இருக்கிற உங்களிடத்திற்கு இன்றைக்கு கர்த்த தம்முடைய அதிசயமான கிரியையை விளங்க பண்ணி தடைகளை வெட்டாந்தரையாக்கி பார்வோனாகிய சூழ்நிலைகளை அழித்து போட்டு உங்களை ஆசீர்வாதத்திற்குள் நடத்தி செல்ல போகிறார். மூன்றாவதாக தம்முடைய மகத்துவமான கிரியையை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தி செல்லுவேன், யார் எனக்கு துணையாய் வருவார்கள், நீர் யாரை அனுப்புவீர் என்று கர்த்தரிடம் மோசே கேட்கிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கன்பாந்தவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வியாதியின் படுக்கையிலும் பலவீனத்திலும் பொருளாதாரத்திலும் ஆகிய எந்த சூழ்நிலையில் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காய் தம் மகத்துவத்தை விளங்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாமல் தவிக்கின்ற சூழ்நிலைக்கு முன்பாக அவர் சென்று உங்களை நடத்தி செல்லுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி காக்கிறவர். உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்பதை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் விசுவாசியாமலும் கடந்து போக முடியாத செங்கடலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் சூழ்நிலைகளுக்கு முன்பாக சென்று தடைகளை விலக்கி தம்முடைய அன்பின் கரத்தினால் உங்களை ஆதரித்து வழி நடத்தி ஆசிர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கான தலையங்கம் வாடையே எலும்பு. அதற்கான ஜீவனுள்ள வார்த்தை உன்னத பாட்டு 4:16. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமே, வாடை காற்று என்பது வடக்கு திசையில் இருந்து வீசுகிற பலமுள்ள ஒரு காற்று. தென்றல் காற்று தெற்கே இருந்து வீசுகிறது. தோட்டத்தில் மரங்கள் சுவையான கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு வகையான காற்றுகளும் வீச வேண்டியது அவசியம். வாழைக்காற்று கடும் வேகத்துடன் வீசுவதால் தோட்டத்தில் உள்ள பல இலைகள், மக்கிய காய்ந்த இலைகள் கீழே உதிர்ந்து விழுந்துவிடும். புதிய இளம் துளிர் தோன்றும். ஆகவே தோட்டத்தை சுத்திகரிப்பதற்கு வாழைக்காற்று மிகவும் அவசியம். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே பெருங்காற்றாக வீசி நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதால் சபையில் பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்கி பரிசுத்த ஆவியானவருடைய புதிய அசைவாடுதல் உண்டாகும். ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் காணப்படும். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். மாம்சமான ஜாபர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற காலம். கிறிஸ்து சபையின் அங்கத்தினராகிய உங்கள் மேலும் ஆவியை ஊற்ற மாட்டாரா? உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண மாட்டார்களா? பெந்தகோஸ்தே நாளிலே மேல்விட்டு அறையிலே காத்து கொண்டிருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியாகிய பெருங்காற்று வீசிய போது அது விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசைகளை பேசினார்கள். வாடைக்காற்று எங்கள் மேல் பலமாய் வீசட்டும் என்று ஜெபிப்பீர்களாக. இன்னொரு காற்றாகிய தென்றல் காற்று உள்ளத்தில் ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வருகிறது. ஜனங்கள் பொதுவாக எல்லாவித காற்றுகளிலே தென்றல் காற்றை அதிகமாக விரும்புவார்கள். அது இருதயத்துக்கு இனிமையை கொடுக்கும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். வாழ்நாள் எல்லாம் பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து வருகிற ஆத்மாக்களுக்கு தென்றல் காற்று இதமாக புத்துணர்ச்சியை தருகிறதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையையும் புதுப்பலனையும் கொண்டு வருகிற அதே நேரத்தில் ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அவர் அன்போடு சொல்லுகிறார். Esaiah 40. ஒரு தாயின் இனிமையான சுபாவம் தன் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துவதுதான். தாயினுடைய குரல் வீசுகிற தென்றல் காற்றை போல இருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Esaiah 66:13. தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் மேல் காற்று வீசட்டும். சில காற்றுகள் சரீரத்தை தொட்டு இதமளிக்கின்றன, ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற மெல்லிய பூங்காற்று ஆத்மாவை தொடுகின்றது. ஆத்மாவில் புத்துணர்ச்சியை தருகின்றது, நம்பிக்கையை ஊட்டுகிறது, மன மகிழ்ச்சியை ஆக்குகிறது. உங்கள் நினைவுக்காக, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன்னத பாட்டு 4:12. வாடையே எலும்பு என்ற இந்த வார்த்தையும் வாழ்வு நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் எங்களுடைய இணையதள முகவரியிலே நீங்கள் இணைந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டடைவீர்களாக. நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென்.

0: ஊழியர் ஜோன்ஸ் அண்ட் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எசேக்கியேல் 47 அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா.
2: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகுதிரளான விருட்சங்கள் இருந்தது.
1: ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமத்தை நோக்கி பார்க்கலாமா? இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்கு தத்த வசனம், இதிலிருந்தே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நம்மை நடத்துகிறவர். மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். என்னை விட்டுட்டு போகல, என்னை நடத்திட்டே போனார். என்னை நடத்துகிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆசாப் சொல்லுகிறான், 73 சங்கீதத்தில், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் மட்டும் நடத்துகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே

0: தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47 அதிகாரத்தின் 6-7 வசனங்கள்.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அனுபவம். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு இந்த வாக்குத்தத்தை தந்திருக்கிறார், நன்மையை காணப்படுவேன் என்று. இங்கே எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். ஆமென். அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். யாருக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுப்பாராம்? யார் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே ஆசை, எனக்கான நன்மையை பார்க்கணும். இந்த வார்த்தை கேட்டதும் ஆமேன் ஆமேன் சொல்லியிருப்போம்ல. ஆனா ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்துல நிச்சயமா இருக்கணும். என்ன நிச்சயம் தெரியுமா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்கள் கண்கள் நிச்சயம் நன்மையை காணும்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா. என்னை தேவன் நடத்துகிறாருங்கிறதுல நான் நிச்சயமா இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உறுதியா இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் கண்கள் நன்மையை காணும். ஹல்லேலூயா. நன்மையை காணும். அவர் நன்மை செய்வதில் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாராம். தேவன் பாருங்கள், சோதோமை தண்டிக்க வருகிறார். தண்டிக்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா போய் சோதோமை தண்டிக்கல. அவருக்கு வேதனை. அவர் நீதியுள்ள தேவன். அக்கிரமம் மிகுதியாகும் போது, மிஞ்சி போகும்போது, அக்கிரமத்தின் சத்தம் எழும்பும் போது அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நேரா சோதோம் அழிக்கிறதுக்காக தான் இறங்குகிறார். ஆனாலும் டைரக்டா போகாம ஆபிரகாமை விசிட் பண்ணிட்டு போறார். ஆபிரகாமை போய் சந்திக்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போறார். ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் திடப்பட, நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்பம் கொண்டு வரேன். கொஞ்சம் உட்காந்து திடப்பட்டுட்டு போங்க. இதுக்காகவே என்னிடம் வரைக்கும் வந்தீரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் எடுத்துட்டு வா அப்படிதான் அப்படிம்பார். அப்போ அவர் நேசிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஏன் சோதம் அழிக்கிறது அவருக்கு பிரியமில்லை. அவர் விரும்பி அதை செய்யவில்லை. வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும். செய்தார். அதே வேளையில் ஆசீர்வதிக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேற வழியில் இவனை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும் அப்படி அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிற விஷயத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். நாம் அவரிடத்திலிருந்து வாங்குறவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாங்குறோமோ அதை விட கொடுக்கறதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிறதுல அவருக்கு அவ்வளோ பிரியம், அவ்வளோ பிரியம். அப்போ தேவன் என்னை நடத்துகிறார் நிச்சயம் இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? எனக்காய் ஆயத்த மண்ணின எல்லாவற்றையும் என் கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவன் எப்படி நடத்துவார்? இந்த எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் ஆமென் ஒரு சில காரியங்களை நான் உங்க மத்தியில ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த 47 அதிகாரம் பல முறை பலரால் பேசப்பட்ட அதிகாரம். விசேஷமாய் பரிசுத்தாவின் அனுபவத்தோடு எடுத்து பேசப்படுகிற அதிகாரங்களிலே பகுதிகளிலே ஒன்றுதான் இந்த 47 அதிகாரம். ஆமென். அதிலிருந்து கர்த்தர் நடத்துகிற அனுபவத்தை மாத்திரம் நான் உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை மட்டுமே போதித்து நடத்துவார். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எதுக்காக இந்த வார்த்தை எடுத்து சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனக்கான வார்த்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு மற்ற வார்த்தைகளை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏன்னா தேவன் வீணாய் விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று யார்ட்டையும் சொன்னது கிடையாது. அவர் பிரயோஜனம். அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 48:17.
1: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற
0: உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து
1: நீ
0: நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உனக்கு பிரயோஜனமானது. ஆமென். எனக்கு பிரயோஜனம் இல்லாதது என்கிட்ட பேசவே மாட்டார். ஆமென். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து, அது மாத்திரமல்ல நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப தேவன் ஆண்டவரே, என்ன ஏன் ஆண்டவரே இப்படி நடத்துறீங்கன்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன? இது நீ நடக்கும்படி உனக்காய் போடப்பட்ட பாதை. ஆசாப் சொல்லுகிற துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்துச்சு. ஏன் பொறாமை வந்துச்சு? அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையே கிடையாது, கவலையே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஆனா நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே, இப்படி சொல்லி புலம்பிட்டு சொல்றேன். நான் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுடைய சந்ததிக்கு நான் துரோகியாவேன். நான் திடீர்னு ஒரு நாள் எழுப்பி பார்க்குறேன், அந்த துன்மார்க்கனை காண்டல, அவன் இல்லாமலே போயிட்டான், அவன் பாழாய் போய்விட்டான். ஆனால் நான் இன்னைக்கும் இருக்கிறேன். காரணம் என்ன? நீரன் வலதுகரத்தை பிடித்திருக்கிறீர், நீரனை நடத்துகிறீர், உடைய ஆலோசனைப்படி என்னை நடத்துகிறீர். இந்த பாதையில ஏன் என்னை நடத்துகிறார்? ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டீங்க? என்னை ஏன் இதில் நடத்துறீங்க என்ற கேள்வி எழும்பும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன். ஆனால் அவர் நான் நடக்க வேண்டிய வழியில தான் என்னை நடத்துகிறார். நாம் நடக்க வேண்டிய பாதையில தான் தேவன் நம்மை நடத்துகிறார். வேறொருவருக்கு நியமித்த பாதையில் அவர் நடத்தவும் மாட்டார், வேறொருவருக்கு நியமித்த ஸ்தானத்தில் அவர் நம்மை கொண்டு வந்து வைக்கவும் மாட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். என்னுடைய உயர்தலம், எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நடக்க வேண்டிய வழியில, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்த, உனக்கு பிரயோஜனமா இருக்கிற எல்லாவற்றையும் போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உபாகம் 32:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அதன் அர்த்தம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் அவரால் நடத்த முடியும், வேற யாருக்கும் நடத்த முடியாது. யோசேப்போடு கூட யாக்கோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியவில்லை. எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகம் நேசித்தாலும் யோசேப்போடு கூட எப்பவும் போய் இருக்க முடியவில்லை. யாக்கோபை மிகவும் நேசித்த தாயார் இல்ல, யாக்கோபுனா உயிர் அம்மாக்கு. அதனாலதான் ஏசாவை வெறுத்ததுனால கிடையாது, ஏசாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா யாக்கோபை அதை விட ரொம்ப பிடிச்சதுனால ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சு அவங்க சில தந்திரங்களை செய்து நீ அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறேன்னு சொல்லும்போது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எத்தனை காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே. அப்படி கேட்கும்போது தாயார் சொல்லுவாங்க, உன்மேல் விழும் சாபம் என் மேல விழட்டும். என்ன பாசம்! உன்மேல் விழும் சாபம் என் பிள்ளைக்காக, அதை நான் எடுத்துக்கிறேன், நீ போ. ஆனா அந்த அதிகாரத்தோட முடிஞ்சது. அடுத்த அதிகாரத்துல யாக்கோபு தனியே விடப்பட்டான், தனியே விடப்பட்டான். வனாந்திரத்திலே ஒரு கல் எடுத்து வச்சுட்டு படுத்து மேல பாக்குறான், சுத்தி பார்க்கிறான், அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. ஆனால் வானத்துக்கு மேலே கர்த்தர் நின்றார். கர்த்தர் மோசையை கொண்டு சொன்னார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கரம் பிடித்தவர், பூச்சியாக இருக்கும்போது கை பிடித்தவர், சிறு கூட்டமாய் மாற்றுகிறார், போரடிக்கிற யந்திரமாக்குகிறார். இன்னைக்கு பெரிய ஜாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம், கர்த்தரே நடத்துகிறார். கர்த்தரால் மட்டுமே நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த முடியும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த முடியும். இங்கே எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் தேவன் நடத்துகிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவன் எப்படி நடத்துகிறார்? தேவனுடைய நடத்துதலுக்கு பின்னதாக நோக்கம் உண்டு, பர்பஸ் உண்டு. தேவன் ஒரு பாதையில் கொண்டு போறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் ஒரு நன்மையை செய்கிறார்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. தேவன் மன்னாவை கொடுப்பதற்கு அடையாளம் என்ன? அவர் கொடுத்தது நோக்கம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதின் அடையாளமாக கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். ஒவ்வொரு நன்மைக்கு பின்னதாக, ஒவ்வொரு நடத்துதலுக்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மால முறுமுறுப்பு, நம்ம வாயில முறுமுறுப்பு வராது, நம்ம வாயில ஸ்தோத்திரம் தான் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை யோபு ஆரம்பத்தில் புரிந்து கொண்டதுனால தான் ஸ்தோத்திரித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் அளித்தார் அவனால சொல்ல முடியவில்லை. கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் தான் சொன்னார். அவனுடைய வார்த்தையை தேவன் அங்கீகரித்தார். 1வது அதிகாரத்தில் எடுத்ததை 42வது அதிகாரத்தில் 2 மடங்காக்கி திரும்ப கொடுத்தார். ஆமென். அவர் அளித்தார் என்று சொல்லவில்லை, அவர் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் என் கையில் இருந்துச்சு, நேற்று வரை என் கையில் இருந்துச்சு, கர்த்தர் எடுத்தார். இப்பொழுது கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கையில் இருக்கிறத விட அவர் கையில் இருந்தா ரொம்ப சேஃபா தான் இருக்கும். 1வது அதிகாரத்தில் எடுத்தது 42வது அதிகாரத்தில் திரும்ப எப்படி கொடுத்தாராம், குறைத்து கொடுக்கவில்லை, பெருக பண்ணி கொடுத்தார். தேவன் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்கிற அறிவும் உணர்வும் நமக்கு தேவை. இங்கே அப்படிதான் தேவன் நடத்துகிறார். எசேக்கியேல் எப்படி நடத்துகிறார், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 47வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள்.
1: பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார்.
0: இதோ அவர் திரும்பி வர பண்ணினார். எங்கே வர பண்ணினார், ஆலயத்தின் வாசலுக்கு. தேவன் எங்கே நடத்தி கொண்டு போகிறார், ஆலயத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிறார். லூக்கா 10வது அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 33-34 வசனங்கள்.
1: பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய்
0: அவனை
1: பராமரி.
0: இங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுகராய் விடப்பட்டு கிடக்கிறான். அந்த வழியே வருகிறவர்கள் எல்லாம் விலகி போன போது ஒரு சமாரியன் வந்து கிட்ட வந்து அவனை கண்டு மனதுருகி அவனுக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகள் எல்லாவற்றையும் செய்து அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஊமைகளில் எல்லாம் தம்மை வைத்து தான் சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகளை நாம் ஆராயும் போது நம் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஊமைகளாய் சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் வளரணும். ஏன்னா சீஷர்கள் எடுத்ததும் நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லலை. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐயரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இவர் யாரோ. இல்லை, காற்றும் கடலும் இவருக்கு அடங்குதே, இவர் யாரோ. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் உருவாக்கி உருவாக்கி வார்த்தையினாலே வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஒரு கட்டத்தில் பேதுரு சொல்லுகிற நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமா, இங்கே ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், கள்ளர் கை அகப்பட்டு குற்றுகிறாய் விடப்பட்டவனை அந்த சமாரியன் கண்டு மனதுருகி அவனை தன் வாகனத்திலே சேர்த்து கொண்டு சத்திரத்திலே கொண்டு வருகிறார். இதே தான் இன்றும் நம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தில் பாவத்தில் சீரழிந்து ஆமென் அகப்பட்டு இனி வாழ்வே இல்லை என்கிற நிலையில் கிடந்த என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் சந்தித்து கிருபையாய் கண்டு மனதுருகி தம்முடைய அன்பின் கயிற்றாலே நம்மை கட்டி இழுத்து தம்முடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தால் சீரழிந்து கொண்டிருந்த நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்து கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது கர்த்தர் செய்தார். நான் என்னுடைய முயற்சியோ என்னுடைய பலத்திலேயோ அல்லது எங்க அப்பா பாஸ்டர் ஆனதுனாலேயோ நான் இங்கு வரவில்லை, கர்த்தர் இதை செய்தார். ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஆலயத்துக்கு எதுக்கு இங்க கொண்டு வருகிறார், இங்கே பார்க்கிறோம். அப்போ லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் அங்கே அவனை பராமரித்தார். பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த ஆத்மா காக்கப்படணும், மீட்கப்பட்ட ஆத்மா காக்கப்படணும், முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அதற்கு தேவன் பராமரிக்க ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் அந்த 34வது 35வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்.
1: கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
0: அடுத்த வார்த்தை,
1: மறுநாளிலே தான் புறப்படும் போது
0: இரண்டு பணத்தை எடுத்து
1: சத்திரத்தான் கையில் கொடுத்து
0: சத்திரத்தான் கையிலே கொடுத்து
1: நீ இவனை விசாரித்து நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும்
0: இவனுக்காக செலவழித்தால்
1: நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான்.
0: அவனை சத்திரத்திலே சேர்த்தவர் அந்த சத்திரத்தான் கையில அவனை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு போகிறார். அதே போலதான் கர்த்தர் சபையிலே நம்மை கொண்டு வந்து கிருபையாய் சேர்த்து நமக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஊழியர்கள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டு போகிறார். கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலிருந்து தேவ ஆண்டவரே ஆராதனைக்காக என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, ஒரு பிரசங்கம் அல்ல. எனவேதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாளும் பிரசங்கம் கேட்க வந்து உட்காரக்கூடாது. அப்படி கேட்டு உட்கார்ந்து நமக்கு ஆச்சரியம் உண்டாகும். இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்து ஆச்சரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டுக்கொண்டே இருந்தார்களே, அவர்களால் அந்த வார்த்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தான், எனக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். எனக்காக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு கர்த்தர் ஊழியர்கள் கையில் எனக்காக என்ன கொடுத்து வைத்திருக்கிறார்? எனக்காக தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அது நம்மை பராமரிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை கட்டி எழுப்பும். அந்த வார்த்தை தான் நம்மை வளர பண்ணும். காரணம், நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகள். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை? அந்த பிள்ளை அழுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். பிறந்த குழந்தை அழுறது என்ன விஷயத்துக்காக ஆளும்? எதுக்காக ஆளும்? பாலுக்காக மட்டும்தான். அதுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், என்ன, பால் குடிக்கணும், தூங்கணும், பசிச்சா அழணும். அது வேற காரியங்களை நினைச்சு அழாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அழாது. எனக்கு இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு நினைச்சு அழாது. அது அழுறது ஒரே விஷயத்துக்காக. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் வலிக்கும். என்ன விஷயம் தெரியுமா? பசிக்கும் போது பாலுக்காக அழும். அதுதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதினார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதுக்கு தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்? பராமரிக்க. அவரை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனால் பராமரிக்கப்பட. ஏசாயா 56:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததும் அந்த குழந்தை முகத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாகி அந்த ஞான பாலை சரியாய் உட்கொள்ளுகிறவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். மகிழ பண்ணுவேன், ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை மகிழ பண்ணுகிறார். சங்கீதம் 36:6 சங்கீதம் 7:8 வாசியுங்கள். 36:7-8
1: தேவனே, உம்முடைய கிருபை
0: எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரர்
1: உம்முடைய
0: செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே என்னை ஏன் ஆண்டவர் சர்ச்சைக்கு கூட்டு வர, ஏன் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறார்? என்னை பராமரிக்க, என்னை மகிழ பண்ண, என்னை திருப்தியா இருக்க பண்ண. திருப்தி என்பது என்னங்க? திருப்தி என்பது 3 மாடி வீடா? திருப்தி என்பது என்ன? 4 கார் வச்சிருப்பதா? திருப்தி என்பது அந்த போதும் என்கிற மனசு. போதும், போதும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷங்க 2 காரியத்துக்கு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு எப்ப தெரியுமா? நம்ம எப்ப போதும்னு சொல்லுவோம்? நல்லா சாப்பிட்டு வயிறு நிறையும் போது, போதும் போதும், இதுக்கு மேல போதும். அப்புறமா கையில் தலைக்கு எண்ணெய் வைக்க, கையில் எண்ணெய் வைப்போம்ல, கொஞ்சம் போதும் போதும் போதும் போதும் போதும். வேற ஒரு காரியத்துக்கும் போதும்னு ஆமேன். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவன் சொல்லுவான், போதாண்டவரே, போதாண்டவரே. மோசே சொன்னார் ஜனங்கள்கிட்ட வந்து, ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் கேட்டன உற்சாகமாய் கொடுக்கிறவன் கொடுங்கன்னார், வாங்கிட்டார். திருப்பி வந்து சொல்றார், தேவையானது கிடைச்சிட்டு போதும். சிமியோன் சொல்றாரு, உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியனை சமாதானத்தோடு போக. போதும் ஆண்டவர், நான் வாழ்ந்தது வாழ்க்கையில் ஒரு திருப்தி. சிலர் வெறுத்து போதும் சொல்லுவாங்க, அது கிடையாது, அந்த நிறைவு போதும். சிலர் பாருங்க, 100 அடிச்சாலும் அவங்களுக்கு மனசில் ஆமே அந்த நிறைவு. ஆண்டவரே, எஸ் உம்முடைய இரட்சணத்தின் கண்கள் கண்டது, உமது அடியனை சமாதானத்தோடு போக விடுவீர். எப்பொழுது இரட்சி, அந்த திருப்தி எங்க வந்துச்சு? ஆவியானவர் சிமியோனை ஆலயத்துக்கு போகும்படி ஏவினார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்குள்ளே வந்தான். வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கர்த்தர் கொண்டு வந்து பராமரிக்கிறார். பராமரிக்கிற அனுபவம் என்பது நம்மை பாதுகாத்து வளர பண்ணுவது. ஆமென். மகிழ பண்ணுகிறார், நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்க பண்ணுகிறார், நாட்டப்படுகிற அனுபவம், ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்து, அதுக்கப்புறம் தான் பாடவே வைக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி நடப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு அவர்கள் பாடின பாட்டுன, ஆமென், யாத்திராகமம் 15 அதனுடைய 13 வாசியுங்கள். யாத்திராகமம் 15:13
1: நீர்
0: மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். எங்கே அழைச்சிட்டு வர்றாரு? அடுத்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். கைகளை உயர்த்தி ஹாலலூயா. அவர்களை உம்முடைய பலத்தினாலே நீர் மீட்டு கொண்ட ஜனங்களை, மீட்கப்பட்டவர்களை அவர் அவருடைய சமூகத்துக்கு நேராக நடத்துவார். அன்று இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தவங்களை கானானுக்கு நேராய் நடத்தினார். அதை தான் தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை அநேகர் விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதபடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்னதான் நம்ம ஆன்லைன்ல பார்த்தாலும், சிலர் பாருங்க ஆன்லைன்ல பார்த்து அதுல சுகம் கண்டுருவாங்கல்ல. இது நல்லா தானே இருக்கு, வீட்டிலேயே இருந்து ஜாலியா பார்க்கலாம். ஏமே, நல்ல கவனிங்க. நான் போன லாக்டவுன் போடும்போது சொன்னேன், இது ஒரு விண்டோ தான், இது ஒரு ஜன்னல் தான், இது கதவு கிடையாது. நமக்கு கதவு எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் போது, ஒரு ஜன்னல் திறந்து இருக்கும் போது நமக்கு அது ஒரு சந்தோஷம், அது ஒரு கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் காற்று வரும், இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஆமே. ஆனால் நம்முடைய வெளியே போய் வர வேண்டுமானால் நமக்கு என்ன தான் திறக்கணும்? கதவு திறக்கப்பட வேண்டும். தேவன் எங்கே தெரியுமா ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல, அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த நாளில் இப்படி ஒரு அனுகூலத்தை தேவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனா இது அல்ல ஆண்டவரே, எங்களை கொண்டு வரணும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல கொண்டு வரணும் ஆண்டவரே, எங்களை பராமரிக்கும்படியான காரியங்களை நீர் தரணும். அப்பா, அவர் தந்துட்டு போவார், அவர் தருவார், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைபடுவார். சாமுவேலுக்கு வார்த்தையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினவர் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, மகிழ பண்ணுகிறவர். நம்மை மகிழ்ச்சியாக்குகிற எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. மகிழ பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கை குறித்த, நம்முடைய நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி இருக்கணும் நமக்கு. திருப்தி இல்லைன்னா நம்முடைய இருதயம் எப்பவுமே அந்த கொஞ்சம் அந்த இருள் அடைஞ்சிட்டே இருக்கும், நமக்கு ஒரு நிறைவே இருக்காது. நம்முடைய தேவன் நமக்கு தந்த வாழ்க்கை மேல நமக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமென். தேவன் நமக்கு, அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எதற்கு பலப்படுத்துகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிக்கிறோம், அதுக்கு மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். என்னை தேவன் எதுக்கு பலப்படுத்துறார் தெரியுமா? நீ எந்த நிலையில நான் உன்னை வச்சாலும் நீ மன ரம்யமா இருக்கணும். வாழ்ந்திருக்கும் போது அப்படியே துள்ளவும் கூடாது, தாழ்ந்திருக்கும் போது நீ தளரவும் கூடாது. ஆமே. தேவன் என்னை எந்த நிலை, அதுதான் திருப்தி. கர்த்தாவே, நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 ஜெபிக்கிறார். ஜெபத்தின் முடிவிலே பதில் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அவன் பலன் கிடைக்கும் போது புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவதுதான் பிதாவின் சித்தம் என்ன. அவர் வெளியே வரும்போது பேதுரு வந்து என்ன செய்கிறான், அந்த பாத்திரத்தை தட்டி போட முயற்சிக்கிறான். அவரை பிடிக்க வந்த சேவகர்களில் ஒருவனுடைய காதை வெட்டுகிறான். வெட்டும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சூப்பர்ப்பா எனக்கு அடுத்த செக்ரட்டரி நீ தான். அப்படி சொல்லலை, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் பிதா நான் பருகும்படி எனக்கு தந்த பாத்திரத்தை தட்டி போட்டுறாத அப்படின்னார். அந்த ஆண்டவர் இது எனக்கு அவர் தானே தந்தார், ஸ்தோத்திரம். அந்த நிறைவு, அந்த திருப்தி, அது நமக்கு உண்டாக தேவன் நம்மை அவருடைய சமூகத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய ஆலயத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். ஆனா நீங்க சுவிசேஷங்களை படித்தால் தெரியும், ஓய்வு நாளில் அவர் எங்கேதான், அவர் எங்க பார்க்க முடியும், தேவாலயத்தில் தான் பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சமூகத்தை நித்தம் தேடணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா கதறுகிறது, ஆண்டவர் எப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தாவீதின் ஏக்கம் இது, இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஏக்கம் இதுதான். அவர் நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். எதற்காக? நம்மை பராமரிக்க, நம்மை திருப்தியாக்க, நம்மை மகிழ பண்ண, நம்மை நிலைத்திருக்க பண்ண, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்ண நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். இரண்டாவது அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். ஆமேன். அதே எசேக்கியேல் 47 அதிகாரத்தின் 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி நடத்தி கொண்டு போனார்.
0: முதல்ல தேவாலயத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். முதல்ல தேவாலயத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகிறார். இப்பொழுது அவர் எப்படி நடத்துகிறாரா, சுற்றி நடக்க பண்ணுகிறார். இந்த சுற்றி நடக்க பண்ணும் போதுதான் நம்ம தளர்ந்துருவோம், சோர்ந்து போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி நடக்க பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது வழிகளின் நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்களா, சோர்ந்து போயிட்டாங்க. சில நேரத்தில் தேவ நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மால அதை கிரகிக்க கூட முடியாது. என்ன ஆண்டவரை, நேற்று அழகா கொண்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஏன் ஆண்டவரை சுற்றி நடக்க பண்றீங்க? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 13 அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 17-18 வசனங்கள்.
1: பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்.
0: தேவன் ஏன் என்னை சுற்றி போக பண்ணுகிறார் தெரியுமா? என்னை தேவன் எங்கிருந்து எடுத்தாரோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப போயிட கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, நீ கொஞ்சம் தளர்ந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா பழைய வாழ்க்கையை நோக்கி நீ ஒரு நாளும் போயிடக்கூடாது. அதனால உனக்கு முன்னாடி நிறைய ஈஸி வேஸ் ஈஸியான பாதைகள் நிறைய இருக்கு, ஆனா நான் அந்த வழியை நடத்த மாட்டேன், உன நான் சுற்றி நடத்தி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. பைபிள்ல பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு இந்தந்த கூட்டத்தார் வந்துட மாட்டாங்கிற லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிருகத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த மிருகம் தெரியுமா? நாய்கள். நாய் பரலோகத்துக்கு போகாதான். இந்த பூமியிலேயே மிருகங்கள்லேயே நன்றியுள்ள மிருகம்னா எது? நாய்கள். யூரோப்ல எல்லாம் சிலர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, சில கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நாயை வளர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மனுஷன் நன்றி இல்லாதவன். இது ஒன்று தான் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தெரியும். சிலர் குடும்பமும் போவாங்க, சிலர் ஒரு நாயும் பிடிச்சிட்டு போவாங்க. பார்க்க பரிதாபமாகவும் சிரிப்பாகவும் வரும், ஏன்னா அவ்வளோ நன்றி உள்ளது. அப்போ அந்த மிருகம் பரலோகத்துக்கு வராதான். இப்படி ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஏன் நாய்கள்னு சொல்ல காரணம் என்ன? வேதம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. நாயுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். வேண்டாம் என்று கக்கினதை அது திரும்ப சாப்பிடும். அன்று சொல்றார், யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், பரலோகத்து வராது. ஆமென். என்னை ஆண்டவரை சுத்தி நடக்க பண்றீங்க. உன்னை நான் மீட்டது உன் வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்காக, உன்னை அங்க கொண்டு போவதற்காக. ஆண்டவரை சுற்றி நடக்க பண்றது நிமித்தம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, பரவாயில்ல சகிச்சுக்கோ. ஆமென். இன்னொரு இப்படி சொல்ல விரும்புகிறேன், எகிப்தை விட்டு பழைய அனுபவத்தை விட்டு என்னை தூரமாய் கொண்டு போக பண்ண என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன், ஆண்டவர்கிட்ட என்னை இப்படி நடத்துங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நாம விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். விட்டு கொடுக்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் உடனே வேலை ஈஸியா கிடைக்குது, இவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆண்டவரே நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், என்ன போய் இப்படி சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. நேரா போனா ஆண்டவரே அஞ்சு நிமிஷத்துல அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடலாம், என்ன போய் இவ்வளவு சுத்த வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. இல்ல ஆமென். என்ன சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. பல நேரத்துல நம்மளால புரியாது. ஒழுங்கா நடந்தா 11 நாளுக்குள்ள போயிடலாம் இல்ல, கானானுக்கு 40 வருஷம் சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்ல, ஜனங்க ஒரு நாளும் எகிப்தை விரும்பிடக்கூடாது, எகிப்துக்கு நேரா போயிடக்கூடாது. சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் எவ்வளவுதான் சுற்றி நடக்க பண்ணாலும் அவரும் நம்ம கூட தான் நடக்கிறார். ஹல்லேலூயா. அவரும் கூட நம்மை எகிப்தை விட்டு தூரம் கொண்டு போக, பழைய பாவத்தை விட்டு பழைய வாழ்க்கையை விட்டு என்னை தூரம் கொண்டு போக, என்னை கையற்ற தூரத்தில் அது இருக்கக்கூடாது. பார்வோன் என்ன சொன்னா மோசே கிட்ட, மோசே ஜனங்களை ஆராதிக்கும்படி தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போது பார்வோன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆராதிக்க தானே செய்யணும், இங்கேயே ஆராதிச்சுட்டு போங்க. யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 10வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 8வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்கள்.
1: அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான்.
0: அடுத்த வார்த்தை,
1: அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது,
0: அப்படி செய்யக்கூடாது. ஆராதிக்கிறதுக்கு பார்வோன் ஒரு நாளும் தடை கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கோங்க, பார்வோன் எதற்கு தடை அப்படின்னா, எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கு தான் தடை. பாவத்திலிருந்து ஆராதிக்கிறவங்களை சாத்தான் தடுக்க மாட்டான், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எகிப்திலிருந்து ஆராதிக்கிறதுக்கும் எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? எகிப்திலிருந்து என்னதான் ஆராதிச்சாலும் சிங்காசனத்துல யார் தான் இருப்பா? பார்வோன் தான் இருப்பா. எகிப்தை விட்டு ஆராதித்தா மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பார். ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? தேவன் நம்மை தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய அனுபவத்தை நோக்கி பாவத்தை நோக்கி சென்று விடக் கூடாது, எகிப்துக்கு திரும்பி விடக் கூடாது என்று சொல்லி தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். இவங்களை இப்படி நடத்தி நடத்தி நடத்தி நடத்தி கொண்டு வந்துட்டாங்க, ஜனங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. எனவே ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம்.
1: இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது,
0: வாடி போகிறது
1: இந்த மன்னாவை தவிர
0: நம்முடைய கண்களுக்கு முன்பதாக
1: வேறு
0: ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அவ சுற்றி நடக்க பண்ணின போது அவங்க கிட்ட இருந்தது எது மட்டும்தான் இருந்துச்சு? மன்னா. மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை எவ்வளவு கொண்டாடி இருக்கணும். ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாட்டாலும் மன்னா இருக்குதே ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கணும். இன்னைக்கு ரெண்டு விதங்களிலே பார்வை இருக்கிறது. எனக்கு நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. இப்படி சொல்லுகிற கூட்டம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணுமே இல்லையே, வேற எதுவுமே இல்லையே, இப்படி சொல்லி அழுகிற கூட்டம் இருக்கிறார்கள். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அதுதான் கேட்டார், ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இன்னைக்கு நாம எதுக்கு அழுறோம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? நான் அவர் மாத்திரம் என்கிற நிலைக்குள்ளே வருவதற்காக, நானும் இயேசுவும் மாத்திரம் எகிப்து கொத்த எந்த ஒரு காரியமும் என்கிட்ட காணப்படக்கூடாது என்பதற்காக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, ஐந்தாவது வசனம் என்னாகும், 11:5,
1: நாம் எகிப்திலே
0: கிரயமில்லாமல் சாப்பிட்ட
1: மச்சங்களையும்
0: கொம்மட்டி
1: காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்.
0: எகிப்தில இவைகள் இருந்துச்சு, இப்ப தேவன் சுற்றி நடக்க பண்ணினதுனால இப்ப அவைகள் எதுவுமே இல்ல, இப்ப தேவன் கொடுத்தது மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்தில் இவைகள் இருந்துச்சு, ஆனா இவைகள் மட்டும் இல்ல, இவைகளோடு கூட வேதனையும் இருந்துச்சு, உபத்திரம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கதறல் இருந்துச்சு, பெருமூச்சு இருந்துச்சு. தேவன் என்ன செய்கிறார், அவைகளை விட்டு விலக்கி அவர்களை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அப்படி சுற்றி நடக்க பண்ணினதனுடைய ரிசல்ட் என்ன, எகிப்து கொத்த எந்த காரியமும் இல்ல, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஏன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னே, ஆமென், யோவான் சுவிசேஷம் 13:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் பிதாவினிடத்தில் போகும் வேளை வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன, கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு சில நாள்ல அவர் பிதா கிட்ட போக போகிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஓட்டம் முடிவதற்கு முன்னே, இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து அந்த ஓட்டம் முடிவதற்கு முன்னே அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம் தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த நிச்சயம் இல்லாமல் நம்மால் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க முடியாது. இந்த நிச்சயத்தை வர கொண்டு வரதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த போராட்டத்தை ஜெயிக்கதான் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எகிப்து கொத்த எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, பரலோகத்திலிருந்து கொடுத்த பொக்கிஷம் மாத்திரமே நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். இதை கொண்டாட வேண்டுமே தவிர அது இல்லையே இது இல்லையே புலம்ப கூடாது. நம்ம பல நேரத்தில் தேவன் தந்த ரட்சிப்பை மறக்கிறோம், தேவன் தந்த அபிஷேகத்தை மறக்கிறோம்.

0: கம்ப்ளீட் அவங்களை வெளியே கொண்டு வரார், சுற்றி நடக்க பண்ணுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தாம் சுற்றி நடக்கும் போது என்ன ஆகும்? தாமதம், டிலே ஆகும், டிலே ஆகும். இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு ஒரு நமக்கு தெரியும் போய் வந்த இடமானால் 10 நிமிஷத்தில் போயிடலான் இருக்கும். நேராக போகும்போது அந்த வழியாக பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க, அல்லது ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ கார்லாம் இங்கே போகாது, நீங்கள் இந்த வழியாக சுற்றி வாங்க. 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடம் சுற்றி நடக்கும்போது, சுற்றி போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றும் போது கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அப்போ அந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகுது? டிலே ஆகுது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இந்த தாமதம் அநேகரை தளர பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நமக்கு நன்மை முக்கியம்னா அவருக்கு நாம முக்கியம். அவருக்கு நாம தாங்க நன்மை. தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாராம். அவர் கிருபையை சும்மா மீட்கல, நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தையே சுற்றி நடத்தி கொண்டு போவாரானால் நமக்காக அடிக்கப்பட்டது ஒரு நிழலான ஆட்டுக்குட்டி அல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோவான் கை காண்பித்து சொன்னானே, அவருடைய இரத்தம், அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவரால் எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல தர முடியுங்க, முதல்ல அதை நம்பணும். தேவனால முடியாததுனால அவர் தராம இருக்கல. ஒரே இரவில் ஆரோனின் உலர்ந்த கோல், எத்தனை வருடம் பழக்கப்பட்ட கோல், ஒரு நாள் துளிர்விட வச்சு, இன்னொரு நாள் பூக்க வச்சு, இன்னொரு நாள் காய்க்க வச்சு, இன்னொரு நாள் கனி கொடுக்க, அப்படியே தேவன் அந்த அனுபவத்தில் நடத்தல. ஒரே நாளில் ஒரு உலர்ந்த கோலை துளிர்விட பண்ணி அது பூத்து காய்க்கவும் பண்ணினார். ஒரே நாளில் அத்தி மரத்தை பட்டு போகவும் பண்ணினார். எல்லாவற்றையும் தேவன் ஒரே நாளில் ஒரு இரவில் மாற்ற முடியும். உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும், தேவனால் அதை செய்ய முடியும். அப்படி இருக்க ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யவில்லை? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் கர்த்தர் தருகிறார். அவரால் தர முடியாததுனாலயோ செய்ய முடியாததுனாலயோ அல்ல, உன்னை தேவன் சுற்றி நடத்தி கொண்டு போகிறார். எதற்காக சுற்றி நடத்தி கொண்டு போகிறார்? எகிப்தின் அனுபவத்தை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக. எகிப்தை நோக்கி நீ எந்த சூழ்நிலை நினைச்சாலும் திரும்பி போக முடியாத அளவுக்கு உன்னை தூரமாய் கொண்டு போக. அவருடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? உன்னை அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகணும், பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போக வேண்டும். தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 47:3,
1: அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார்.
0: மூன்றாவது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? கடக்க பண்ணுகிறார், தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சற்று வேதனையான அனுபவம். சுற்றி நடக்க பண்ணும் போது நம்ம சோர்ந்து போவோமானால், தண்ணீரை கடக்கும் போது அது சில வேதனைகளை நமக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும், நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். இல்லை தண்ணீரை கடக்காமல் உன்னை வேற வழியை கொண்டு போ, அப்படி அல்ல. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அப்ப தேவன் இது நியமித்த பாதை, இது நான் கடந்துதான் ஆக வேண்டும். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவது எதற்கு? இந்த அனுபவம் தாவீது சொல்கிற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா! துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. சில பாதைகளை தேவன் வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக என்றால், இயேசுவின் நாமத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, பிரித்தெடுக்க, பிரித்தெடுக்க. செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது செங்கடல் பிளக்கிறது, அதை கடந்து போக வேண்டும். 2 கூட்டத்தார் அதில் கால் வைக்கிறாங்க, இஸ்ரவேலர் கால் வைக்கிறாங்க, எகிப்தியர் கால் வைக்கிறாங்க. செங்கடலை கடந்த போது இஸ்ரவேலர் மட்டும் வெளியே வராங்க, எகிப்தியர் செங்கடல்லே மடிந்து போகிறார்கள். நான் ஆவிக்குரிய

மாட்டத்தோடு சொல்லுகிறேன், எகிப்தை விட்டு சுற்றி நடக்க பண்ணினது உன்னை தூரம் கொண்டு போக, தண்ணீரை கடக்க பண்ணுவது உன்னை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க, பிரித்தெடுக்க. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். பொன்னை தீயில போடுவது, வெள்ளியை புடமிட செய்வது, ஆமென், களிம்பு நீங்க சுத்திகரிக்கிறது. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். இந்த பிரித்தெடுக்கிறது நம்ம கிட்ட இருந்தபடி பறித்தெடுக்கிறது. தண்ணீரை ஏன் கடக்க பண்ணுகிறார்? உன்னை பிரித்தெடுக்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். ஏசாயா 48:10 வாசியுங்கள். ஏசாயா 48:10. Thank you Father. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தான் எடுப்பார். எடுக்கும் போது அது வித்தியாசமா இருக்கும். வெள்ளியை யார் புடமிட தூக்கி போடுறாங்களோ அவங்களே தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்பாங்க. வெள்ளியை எடுத்துட்டு என்ன செய்வாங்களாம், இப்படி பார்ப்பாங்களாம். இப்படி பார்க்கும் போது இவங்களுடைய ஃபேஸ் அதுல தெரியணுமா? யார் புடமிடுறாங்களோ அவங்க இப்படி வச்சு பார்க்கும் போது அவங்க ஃபேஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் புடமிடுறாங்க, புடமிட்டு சுத்திகரித்து பிரித்தெடுக்கிறாங்க. களிம்பு நின்றதை பிரித்தெடுக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணீரை கடக்க பண்ணுவது நம்மை தண்டிப்பதற்கல்ல, நம்மை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க. நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து தேவன் சந்தோஷமா சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை சபிக்கும்படி பாலாக் பிலேயாமை அழைப்பு அனுப்புகிறான். பிலேயாம் வந்து கண்மலை உச்சியிலிருந்து பார்த்து சொல்லுகிறார், இவங்களை என்னால சபிக்க முடியாது. ஏன்? இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், இவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள், ராஜாவின் ஜெய கம்பீரம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன் உலகம் பகைக்கிறது? ஏன் உலகத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை? ஏன் உலகம் அற்பமாய் பார்க்கிறது? ஏன் உலகம் நம்மை ஒதுக்குறது? தங்களுடைய காரியங்களுக்கு தேவ பிள்ளைகள்லாம் ஒதுக்கப்படுவாங்க. ஏன் அது நடக்கிறது தெரியுமா? தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகம் உங்களை ஒதுக்கினா அது நீங்க ஆச்சரியப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களை ஒதுக்குறதுக்கு முன்னாடி, உங்களை விலக்குறதுக்கு முன்னாடி, உங்களை தள்ளுறதுக்கு முன்னாடி என்னை தள்ளி விட்டதுன்னு இயேசு சொல்றார். ஆண்டவரை எங்க தள்ளுனாங்களோ அங்கதான் அவருடையவர்களை தள்ளுறாங்க. எனவேதான் பரிசுத்தவான்கள் இப்படி பாடினார்கள்.

என் அப்பாவுக்கு முள்முடி கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்த போறியா உலகமே, எனக்கு அது வேண்டாம். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பாடினாங்க, என் ஆண்டவருக்கு நீ முள்முடியை கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்துறியா, வேண்டாம். நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஏன் ஆண்டவரே? அதன் தாவீது சொல்ல, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நல்லது. பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். இந்த தண்ணீரை கடக்கும் போது எகிப்தின் சேனை தண்ணீரோடு முடிந்தது, இந்த தண்ணீரோடு முடிந்தது. இவர்கள் வெளியே வரும்போது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எனவேதான் இவர்கள் கர்த்தரை குறித்து பாடுகிறார்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என பாடின போது கர்த்தர் மோசேயை கொண்டு ஒரு பாட்டு எழுதுகிறார். என்ன பாட்டு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒப்பானவன் இந்த பூமியில இல்லை. தேவன் அவ்வளோ பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார், அவ்வளோ பெரிய உயர்வை வச்சிருக்கிறார், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவரை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தானே பிசாசானவன் தள்ளப்பட்டான். அந்த ஸ்தானத்தை தூதர்களுக்கு கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவானை கொண்டு எழுதுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன். என்ன வார்த்தைங்க அது! நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் கிடைச்சாலே பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஏய் நான் நீ ஜெயிச்சிட்டேனா, நீ ஜெயிச்சிட்டேனா, நீ என் பக்கத்துல தான் உட்காருவே, என் சேர்ல உட்காருவே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா, ஆமென். ஜெயிக்கணும், ஜெயிக்க தான் தேவன் பிரித்தெடுக்கிறார், விட்டு கொடுக்கணும், ஹல்லேலூயா.

0: பலவீனம் என்கிற முள் கொடுக்கப்பட்டது. பவுல் அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்குங்கன்னு மூணு தடவை கேட்கும் போது ஆண்டவர் ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். அதன் அர்த்தம் என்ன? இந்த முள்ளை நான் மாற்ற மாட்டேன். இந்த முள்ளை வச்சுட்டே சொல்றீங்களே பவுலே, என்ன நான் உங்களை விட அதிக அந்நிய பாஷை பேசுறேன். தெளிவா எழுதுறார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு அந்த முள்ளனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் சொல்லுவார், வாசிங்கள் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க.
1: அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன்.
0: மூன்றாம் வரைக்கும் எடுக்கப்பட்ட கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின காரியம் சொல்லிவிட்டு 6 வசனத்தை வாசிங்க.
1: சத்தியமானதை
0: பேசுகிறேன். 7 வசனத்தை வாசிங்க.
1: அன்றியும்
0: எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம்
1: நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு
0: முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை நான் கடந்துதான் ஆகணும். ஏன் நான் இல்லைன்னா என்ன உயர்த்திடுவேன்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பரதேசில? பவுலுக்கு 3வது வானத்தில் ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போய் காட்டியிருப்பார்? நிருபங்களை படிக்கும் போது ஒரு காரியத்தை உறுதியா சொல்ல முடியும், என்ன காட்டியிருக்கலாம் தெரியுமா? தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை காட்டி கொடுக்கிறார். இருக்கு பவுல் ஆண்டவர், அப்போ அதான் பவுல் சொல்வார்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அங்கே போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைய நான் தொடரணும். ஆண்டவர் சொல்ல, பவுலை எல்லாம் வச்சிருக்கிறேனா, ஆனா உனக்குன்னு ஒரு ஓட்டத்தை நான் போட்டிருக்கிறேன், நியமித்திருக்கிறேன், அதை நீ ஓடி முடிக்கும் போது இது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அழியாத வாடாத கிரீடம் நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்விதத்திலும் நாம் வழி தப்பி போகாதிருக்க பண்ண, நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்க, நம்மை சுத்திகரிக்க தேவன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 3 முறை கடக்க பண்ணுகிறார் பாருங்கள். ஏசாயா 47வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பாருங்கள், வாசியுங்கள். சாரி, எசேக்கியேல் 47வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு
1: கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர்
0: முதல் முறை கடக்க பண்ணுகிறார். தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். 4வது வசனம்,
1: பின்னும் அவர் 1000 முழம் அளந்து
0: என்னை கடக்க பண்ணுகிறார். 2வது முறை கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை,
1: அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது.
0: பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து
1: என்னை கடக்க.
0: 3வது தடவை, 1, 2, 3 திரும்ப கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க,
1: அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய்
0: நதி. ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே என்கிற நிலைக்கு அவன் வந்த போது அவர் என்ன செய்கிறார்? அடுத்து வாசிங்க,
1: தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய்
0: இருந்தது.
1: அவர் என்னை நோக்கி
0: மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி
1: நதியோரமாய்
0: திரும்ப நடத்தி கொண்டு போனார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னால எவ்வளவு தாங்க முடியும் என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். என் திராணி என்ன என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். இதுக்கு மேல என் பிள்ளைய நான் நடத்தினா அவன் நிக்க மாட்டான் தெரிஞ்சா அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். யோபுவை சோதித்தது அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்லவே, அப்படின்னா என்ன, யோபுவை சோதித்தது போல எல்லாரையும் சோதிச்சிருக்கணுமே. யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது சோதிச்சுக்கோன்னு சொன்னார். அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது, பேதுருவே நான் உனக்காக வேண்டிக்கொண்டேன். ஆண்டவர் ஒரு எல்லையை குறிச்சார். என்ன இல்லை தெரியுமா, மூணு தடவை மறுதளிப்பான், அதுக்கு மேல அவனை மறுதளிக்க விடக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்ற, பேதுருவை சேவல் கூவுறதுக்கு முன்னே மூணு தடவை மறுதளிப்பார். ஒருவேளை அன்னைக்கு சேவல் கூவாம இருந்திருந்தா, சேவல் கூவினது தானே நினைவு கூர்ந்தான், வசனத்தை நினைவு கூர்ந்து ஓடு போயிருந்த அழுதான். சேவல் கூவாம இருந்திருந்தா, ஆண்டவர் அங்க, நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த சோதனைக்கு அங்க ஸ்டாப் வச்சுட்டார். இதுக்கு மேல என் பிள்ளை தொடக்கூடாது. திராணி தெரியும் அவருக்கு, திராணி தெரியும் அவருக்கு. இன்னைக்கு தேவன் நடத்துகிறார், புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு பாதையை நியமித்து நம்மை நடத்துகிறார்னா அதுல நடக்கத்தக்க கிருபையும் பலத்தையும் தேவன் தருவார். காரணம், நடக்கிற நான் எப்படி நடக்க போறேன், என்னை அவர் நடத்துகிறார், நான் நடப்பேன். நாம எப்படிங்க நிக்கிறோம், அவர் நிக்க பண்ணுகிற நம்ம நிக்கிறோம். இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது செருப்பு கூட தேயலையாம். அதன் அர்த்தம் என்ன, தேவனால் நடத்தப்படுவது உண்மையானால் உங்க செருப்புக்கு வர கேரண்டி, உங்க செருப்புக்கு வர கேரண்டி. ஆமென். நான் தேவனா, தேவன் எவ்வளவு கண் வைத்து, உண்மையில் நான் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உண்மையில் கண் வைத்து ஆண்டவரே, இந்த தண்ணீரை கடக்கிறேன் ஆண்டவரே, இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, இப்பதான் அடுத்த பிரச்சனை ஆண்டவரே, இது தாங்கிட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு எது தாங்க முடியும், நான் எதை தாங்கிட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். லாசரு மரித்து முதல் நாள் மரியாள் ஓடி போய் பார்க்கிறா, ஏசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. ரெண்டாவது நாள் ஓடுறா, ஏசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. மூணாவது நாள் ஓடுறா, மூணு முறை இந்த தண்ணீரை கடக்கிற அனுபவம். ஆண்டவர் நாலாவது நாள் அங்க வந்து நின்றுட்டார். ஏ போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் செய்தி கேட்டு திரும்பி ஓடுறா. அப்ப ஓடும் போது அவங்க அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, இவ எங்க போய் அழ போறா, கல்லறை கிட்ட போய் அழ போற. அதன் அர்த்தம் என்ன, இதுக்கு முந்தின நாள் இதை செஞ்சிட்டு இருந்தா. மூணு முறை இந்த தண்ணீரை கடந்தாள், இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல நான் கண்ணீரோடு திரும்ப நான் என்னால முடியாது. நாலாவது நாள் இயேசு அங்க வந்தார், இயேசு அங்க வந்தார். இயேசு வந்து அவளை பார்த்து சிரிக்கல, அவள் கண்ணில் கண்ணீர் வந்தது, அவர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. என் வேதனை என்ன என்பது அவருக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனவே தான் சொன்ன, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். என்னால எவ்வளவு கடக்க முடியும், நடக்க பண்ணுகிறார், கணுக்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், முழங்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், இடுப்பளவு கடக்க பண்ணுகிறார். திருப்பி ஆயிரம் மூலம் அளந்துட்டு அப்படியே உன பாக்குறா, என்னால இது கடக்க முடியாது ஆண்டவரே, கடக்க முடியாது. திரும்ப நடத்தி கொண்டு போகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எப்படி நீரூற்றானது, இவர்கள் கண்ணீரால் மாத்திரமா, இல்ல மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எதுக்காக இந்த வார்த்தைகளை கத்து தந்து பேச வைக்கிறார் தெரியுமா, எதுவும் தெரியாம நடத்துகிறார் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகம் தாங்க தெரியாம பேசும். நம்ம ஒரு இடத்துல போகலைன்னா அவங்களே நினைச்சிடும், இதனாலதான் இவங்க வரல அப்படிம்பாங்க. இல்ல, உலகம் தான் நமக்குள்ள நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நாம நினைக்கிற காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்லி பார்ப்போம், ரெண்டு விஷயம் சொல்லி பார்ப்போம், சொல்லி அவங்களால புரிஞ்சுக்கலன்னா கண்டுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் இப்படி விட்டுருவோம். அவங்க அவங்களா நினைச்சிருவாங்க, இவங்க அதனால தான், இதனால தான். இதுதாங்க உலகம். நம் நம்முடைய சரியான நிலை பாருங்க, சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல்ட்ட கேட்ட என்ன சொல்லுவார், சவுல்ட்ட கேட்டா, ஏன் சவுல் இப்படி பண்ண, நீங்க தானே லேட் பண்ணீங்க. சாமுவேல் ஏங்க லேட் பண்ணாரு, நைட்டு ஃபுல்லா சவுலுக்காக இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தார். சவுளுடைய செயலி நிமித்தம் தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டானதை அறிந்து இரவு முழுவதும் சாமுவேல் இருந்து ஜோம் பண்றார். அடுத்த நாள் பலி செலுத்தப்படும் வேளையில சவுல் சாமுவேல் வேற என்ன ஆயிட்டு, தாமதம் ஆயிட்டு. அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன், அந்த டைம் நடக்கிறத வச்சு நம்ம ஈஸியா நிறைய காரியம் செஞ்சு விடுவோம், நிறைய காரியத்தை பேசிடுவோம், ஈஸியா பேசிடுவோம். நடந்தது என்ன, இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன பிரச்சனை, ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். பேதுரு இயேசு கனசரேத் கடற்கரை அருகே வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து வந்தார்கள். பேதுரு வரல. பேதுரு வலையை அழைச்சிட்டு தான் இருந்தான். பார்க்கறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவனுக்கு திமிரப்பாரு, நம்ம எல்லாம் ஒழுங்கா வந்திருக்கிறோம்ல அவர்கிட்ட, அவனுக்கு வந்தா என்ன? அவனுக்கு வர முடியாது. ஏன் வர முடியல? நைட்டு ஃபுல்லாக அவன் பிரயாசத்தின் தோல்வி, அவன் சந்தித்த தோல்வி, அவன் சந்தித்த வெறுமை, அவன் சந்தித்த நஷ்டம், அவனுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது, அவனுடைய வேதனை அவருக்கு தெரியும். எனவேதான் மற்ற எந்த படகுக்கும் போகாமல் பேதுருவின் படகை தேடி வந்தார்.

0: என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களால எதை தாங்க முடியும் எதை தாங்க முடியாதுன்னு உங்களை நடத்துறவருக்கு தெரியும், உங்களை சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது, உங்களை நடத்துறவங்களுக்கு தெரியும். யோபுவின் நிலைமையை பார்க்க சிலர் வந்தாங்க, அவங்க முதல்ல அழுதாங்க, அப்புறமா யோபு நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செஞ்சிருப்ப இப்படி பண்ணிருப்ப. யோபு அவர்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா, நீங்கெல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்க சேஃபான ட்ராக்ல நின்றுட்டு நீங்க ஈஸியா கமெண்ட் பண்றீங்க, ஆனா நான் போகும் வழியை அவர் அறிவார், அவருக்கு தெரியும். என் கால்கள் அவர் அடிகளை பட்டி பிடித்தது, அதன் அர்த்தம் என்ன, இந்த பாதையில் அவருடைய காலடி இருக்கு, அவருடைய காரடி இருக்கு. தண்ணீரை கடந்துவான் சொல்லல, என்னை கடக்க பண்ணினார், என்னை கடக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க, கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. என்னை அநேராய் நடத்துகிறார், என்னை சுற்றி நடத்துகிறார், என்னை கடக்க பண்ணுகிறார். எதற்காக, என்னை பிரித்தெடுக்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறார். ஆமென். என்னாண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் ஒதுக்குறாங்கப்பா. ஆண்டவருக்கு தெரியும், இவனால மூன்று முறை தான் அந்த தண்ணீரை கடக்க முடியும், நாலாவது முறை கடக்க முடியாதுன்னா அங்கிருந்து திரும்ப கொண்டு போவார், திரும்ப கொண்டு போவார். நமக்கு எது தாங்க முடியும் எது தாங்க முடியாது, நம்மை நடத்துகிறதே உனக்கு தெரியும். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. நாலாவதாக அதனுடைய ஐந்தாவது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்,
1: இன்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்து,
0: கடக்க கூடாத நதியா இருந்துச்சு,
1: தண்ணீர் நீச்சாழமும்
0: நீச்சல் ஆழம் சொல்லும் போது நம்ம கழுத்துக்கு மேல, அதாவது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, இப்போ நேரம் இங்கே வந்துட்டு இந்த கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டுனாலே கால் தரையில் நிற்காது, அப்படி எழும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ கணுக்கால் அளவு வரை தண்ணி இருக்கு, அப்போ வெளியேந்து பார்த்தா எதெல்லாம் தெரியும், கணுக்கால் தண்ணியில் முங்கி இருக்குன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும், முழங்கால் முங்கி இருக்குதுன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும், இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குன்னா இடுப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, இடுப்புக்கு மேல் பகுதி எல்லாமே வெளியே தெரியும். அவர் அளந்து அளந்து தேவனால் முழுவதுமாய் நடத்தப்படுகிற அனுபவத்தினுடைய அந்த குவாலிட்டி, அந்த பலன் என்ன அப்படின்னா, இந்த கழுத்து வர தண்ணிக்குள்ள போயிடும், அதுக்கு மேல மட்டும்தான் தெரியும். இப்ப எது மட்டும்தான் தெரியுது, தலை மட்டும்தான் தெரியுது, தலை யாரு, கிறிஸ்து. தேவனால் பூரணமாய் நடத்தப்படுகிற அனுபவம் நம்மில் கிறிஸ்துவை மட்டுமே வெளிப்படுத்தும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் வேற எதுவுமே தெரியக்கூடாது, நான் என்கிற அந்த நிலை என்னைக்கு அடிபடுதோ அப்போதான் கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுவார். எல்லாமே தண்ணிக்குள்ள, கணுக்காலின் அனுபவத்துல துள்ளலாம், துள்ளலாம், நல்ல துள்ளலாம், என்ன ஆராதனை இல்லை, துள்ளி குதிக்கலாம், முழங்காலின் அனுபவத்தில் ரொம்ப துள்ளாட்டலாம், கொஞ்சம் அப்படி நடக்கலாம் கொஞ்சம் வேகமாக, அந்த இடுப்பு அளவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஆனாலும் பாதி வெளியே தான் இருக்குது, 50-50. இந்த அனுபவம், இந்த கழுத்து வர போகிற அனுபவம், இப்போ தலை அதுக்கு மேலே அளக்கலை, அதுக்கு மேலே அளக்கலை. இந்த தண்ணீரின் அனுபவத்தை அதிகரிக்க பண்ணினது எதற்கு தெரியுமா, உன்னை மூழ்கடித்து சாகடிப்பதற்கல்ல, உன்னில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். உன்னை மூழ்க பண்ணுவதற்கோ, உன்னை இல்லாமல் போக பண்ணுவதற்கோ அல்ல, உன்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. சபையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்களானால் கிறிஸ்துவின் இடத்துல திரள் திரளாய் ஜனங்கள் கூடி வந்தார்களா, இயேசு போற இடத்துலலாம் ஜனங்கள் கால்நடையா நடந்து போறாங்களா. இன்னைக்கு இந்த அனுபவம் ஏன் இல்லை, விசுவாசிங்க விசுவாசிங்க எனக்கு சர்ச்சைக்கு வர்றதே ரொம்ப கடினமா இருக்குல்ல, ஏன் மற்ற ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க, நாம் சரியாய் கிறிஸ்துவை காண்பிக்க தவறிவிட்டோம். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுல கிறிஸ்துவை மட்டும்தான் காட்டணும், தலை தலை கிறிஸ்து. நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் அவர் வளர, தேவனால் நடத்தப்படுகிறவன் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரும். நல்ல ஆவிக்குரிய அனுபவம் என்பது என்ன? எல்லா வரத்தையும் வெளிப்படுத்துவது. வரங்கள் வேணும், வரங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. சபைகளே யாதொரு ஆவிக்குரிய வரங்கள்லையும் குறைவு இருக்கக்கூடாது. அந்த நிறைவு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலே வரங்களை வைத்து மாத்திரமல்ல ஒரு சபையினுடைய குவாலிட்டியை வெளிப்படுத்துவது. அதிலே கிறிஸ்து எந்த மட்டும் வெளிப்படுத்தப்படுகிறார். யோவான் ஸ்நானனை பார்த்து தூரத்திலிருந்து வந்தவங்க கேட்டாங்க, நீர்தான் மேசியாவா? அப்படி கேட்க காரணம் என்ன தெரியுமா? யோவான் என்ன அற்புதம் பண்ணார்? ஒரு அற்புதம் பண்ணல. யோவான் எப்போ வாயை திறந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும், நீர் எவ்வளவு வேணும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவையே உயர்த்தி அவர் வெளிப்பட வேண்டும். ஆமென். நல்ல ஆவிக்குறி தேவனால் நடத்த அவர் இந்த அனுபவத்தில் தான் நடத்துவார். ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக ஏசாயாவில் அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் அதனுடைய 14 வசனம்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார்.
0: இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி
1: உம்முடைய ஜனத்தை நடத்தி.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக்கல்ல, நடத்துறது அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி. நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தின என் ஜனம். அவருடைய மகிமைக்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருப்பது போல நான் ஜனத்தை என்னுடைய மகிமையாக சேர்த்துக் கொண்டேன். அவருக்கு மகிமை உள்ள தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்ம வெளிச்சமாகவும் வெளியரங்கமாகவும் வெளிப்படும். இந்த அனுபவத்தினுடைய நடத்துகிறார். ஏன் இந்த தண்ணீரின் அனுபவம் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த. 5:6 வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 47:6.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி
0: என்னை
1: நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: அடுத்து எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? பேசிக்கொண்டே நடத்துகிறார். ஆமென். தேவன் எப்படி நடத்துகிறார்? ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசல, ஃபர்ஸ்ட் நடத்திட்டே போயிட்டு இருக்கிறார். ஆனா இந்த கடக்க முடியாத அனுபவம், அதாவது இந்த நல்ல ஆவிக்குரிய அனுபவம், கிறிஸ்து மாத்திரம் வெளிப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ பேசிக்கொண்டே நடந்து போகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். தேவன் நடத்துகிறது அதற்கு தான். எகிப்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள் உண்மை, ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரை கண்டார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானா? சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் காணாமற் போய்விட்டான். அதை குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5 வாசியுங்கள்.
1: விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி
0: எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
1: காணப்படாமற் போனான்.
0: அடுத்த வார்த்தை,
1: அவன்
0: தேவனுக்கு பிரியமானவன் என்று
1: அவன்
0: எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை பத்தி பயங்கரமா பேசுவல்ல. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஏனோக்கை குறித்த சாட்சி என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நியமித்த பாதையில் அவன் அவரோடு சஞ்சரித்து கொண்டே போனான். சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். தேவனோடு பழகுகிற, உறவாடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் கதறுவார். இந்த இடத்துல தெரியுமா? பிதாவோடு உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்ட அந்த சில நிமிடங்கள் சிலுவையிலே. அதற்கு முன்னாடி எல்லா இடத்திலும் பிதாவே பிதாவே பிதாவே பிதாவே என்பார். ஒரே ஒரு இடத்துல என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட அந்த சில மணி நேரம் அவரால் பிதாவை காண்டாக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்பொழுது அவர் கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரன? தாங்க முடியல. அவரோடு பழகுகிற, அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தானியலுக்கு சட்டம் தெரியுது. ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் வணங்கினாலும் சிங்க கபில தூக்கி போடுவாங்க. தானியல் கேட்கிறேன், எவ்வளவு நாள் இந்த சட்டம்? ஜஸ்ட் 1 மந்த் தான். ஒரு மாசம் மட்டும் ஜெபம் பண்ணாம இருந்திருக்கு. தானியேல் சொல்றார், என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி, நான் என்னுடைய கேள்வி, அப்படி ஒரு மாசம் தானியேல் ஜெபிக்காம இருந்த ஆண்டவர் தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டார்ல. அப்படி இருந்தும் ஏன் தானியேலுக்கு வாழ முடியாதுங்க? ஜெபம் பண்ணாம இருந்த தானியேல் செத்துருவான், முடியாது. தானியேலுக்கு மூச்சு நின்றோம், சிங்க கெபில போடுங்க. நான் வந்து அப்படி ஜெபம் பண்ணாம இருந்தால முடியாது, அவரோடு பேசாம முடியாது. நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. தேவனோடு, தேவனால் நடத்தப்படுகிறவன், அவன் தேவ சமூகத்தை நோக்கி நடத்தப்படுவான். அவன் தேவனால் சுற்றி நடக்கப்படுவான். எகிப்தை விட்டு தூரமாய் கொண்டு போகப்படுவான். அவன் தண்ணீரை கடக்க பண்ணுவார். அவன் பிரித்தெடுக்கப்படுவான். தேவனால் நடத்தப்படுகிற நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே வளருவான். தேவனால் நடத்தப்படுகிறவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பான். அவனே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவனாயிருப்பான். தேவனால் நடத்தப்பட விட்டு கொடுப்போம். என்ன நடத்துங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடத்துங்க. ஆண்டவரே, உம் நல்ல பரிசுத்தாவியானவர் என்னை சபையான வழியில் நடத்துவாராக. எல்லார கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி. Thank you, Holy Spirit. We bless your name, Lord.

பாடும்போது எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக, எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபிஷேகம், ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலர் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடைகட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபல சகத ரபா ரி பாபா பாபா பாபா பதரபா அந்தரக சகதரியாதரா ரிகாதரா ரி மஷ்யதரா. நீ சேனையை போல பின்வாங்குகிறவன் அல்ல, நீ தாவிதை போல முன் நிற்கிறவன். காரணம், நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னேறு, முன்னேறு, அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபல சகதர ரிகபகதரதர. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. ஓரி மகத, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா, ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. பகலா என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றா, ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே, என்னால் கிரகிக்க முடியாதது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் உடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க. மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம்

மனதே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம் நாமமே மேலானது. ஆமென். எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

காலமாகி எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானா, அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும்

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோ, அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்திறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை, உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்வோம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். உன்னை கண்டு நடுக்குமே என்று நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொற்று போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமேன், ஆமேன்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னைக்கு நான் 6 சின்ன சின்ன விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஆனா இந்த சின்ன விஷயங்கள்ல உள்ள கருத்துக்கள் ரொம்ப பெருசு. ஒரு தடவை ஒரு கிராமத்துல மழைக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும்னு முடிவு பண்ணினாங்க. பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். இதுதான் விசுவாசம். குழந்தைகளை உயரமா தூக்கி போடுங்க, அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்களை கண்டிப்பா பிடிச்சுக்கிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் நம்பிக்கை. நாளைக்கு நாம உயிரோட படுக்கைய விட்டு எழும்புவோம் அப்படிங்கிற எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஆனாலும் காலையில எழும்புறதுக்காக அலாம் வைக்கிறோமே, அது பேர் தான் நிச்சய எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாம பெரிய பெரிய திட்டங்களை வகுக்கிறோமே, அதுதான் தன்னம்பிக்கை. இந்த உலகம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் சுழல்றத பாக்குறோம். ஆனாலும் நாம திருமணம் பண்றோம், குழந்தைங்களை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். இதுதான் அன்பு. ஒரு முதியவரோட சட்டையில இப்படி எழுதியிருந்துச்சு, எனக்கு 80 வயது ஆகவில்லை, நான் இனிமையான 16 வாழ்கிறேன், ஆனால் 64 வருட அனுபவம் எனக்கு உண்டு. இதுதான் அணுகுமுறை. இப்படி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, சரியான அணுகுமுறையோட, அன்போட வாழ்ந்தா நாம சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய குணநலன்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அப்படின்னு ஒரு தேவ மனிதர் சொல்றாரு. இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதா? நம்மளை நாமே கேட்டு பார்ப்போம்.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் 23 அதிகாரம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதியாய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராது. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் பலந்தோங்க செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக் கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்னியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கேமோனியின் குமாரனாகிய ஜோசேப் பாசேபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்மி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன். சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டார். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தார். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் ஜார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து போய் பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்திலும் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். ஜோவாபின் சகோதரனும் செரூஜாவின் குமாரனுமான அபிஷாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பெயர் பெற்றவனாவான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய ஜோய்தாவின் குமாரனும்
கப்சையில் ஊரானமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தார். அவன் மோவாப் தேசத்தில் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொண்டு போட்டான். இவைகளை ஜோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக்க வைத்தான். ஜோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் ஜாரனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மா, ஆரோதியனாகிய எலிக்கா, பல்தியனாகிய ஏலேஸ், இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன், ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி, அகோக்கியனாகிய ஷல்மோன், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பெஞ்சமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தானியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய சத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்பொன், பர்மியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியூபா, பாசேனின் குமாரரில் ஜோனத்தான் என்பவன், ஆசாரியனாகிய சம்மா, சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆசாரியன், மாகாத்தியனின் குமாரனாகிய அகைஸ்பாயும் மகன் எலிப்பலேத், கிலேனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன், கார்மேலியனாகிய எல்ராயி, அற்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பாணி, அம்மோனியனாகிய சேலேக், செருஜாவின் குமாரனாகிய ஜோபாபின் ஆயுததாரியனான பெரோத்தியனாகிய நகராய், இத்ரியனாகிய ஈரா, இத்ரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே. ஆக 37 பேர். ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: இப்பொழுது சகோதரன் ஜான் சாம் ஜான்சன் அவர்களுடைய சாட்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்போம்.
1: உங்க தகப்பனார் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கும் அவருக்கும் இடையில உள்ள உறவுல மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா?
2: நான் பிளஸ் டூ படிக்கும் போது பிளஸ் டூ ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது நான் வீட்டிலே இல்லை, ஓடிட்டேன். ஸோ வர ரிசல்ட் ரொம்ப வீக், ரொம்ப டவுன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, விளையாடிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருக்கிறேன் ஒரு மீட்டிங்க்கு, அப்பா கூட போகிறேன் காரில், ஃப்ரெண்டில். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு அம்பாசிடர் கார் உண்டு, அதில் இருக்கிறோம். டிரைவர் ஓட்டுறாங்க, நான் இருக்கிறேன், அடுத்து அப்பா இருக்கிறாங்க. அப்பா என் தோளில் எதுவுமே, அதுவரை டூ டேஸாக எதுவுமே சொல்லலை, ஏன் மார்க்கு குறைஞ்சி எதுவுமே சொல்லலை. தோளில் கை வச்சு சொன்னாங்க, என்னை தட்டிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
1: இதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
2: அவங்க என் தோளில் இப்படி கை வச்சு தட்டிட்டு விழுந்தாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்ல ஜோம் பண்ணு, ஆண்டவர் ஒன்று உயர்த்துவாங்க அப்படின்னா. 2002 2003 அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அது மறக்கல. காலேஜில் படிக்கும்போது செகண்ட் இயரில், செகண்ட் செமஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ஒர்க்கிங் டேஸ். ஸோ நான் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே லீவ் போட்டுருவேன், லீவ் போட்டு சாட்டர்டே போக மாட்டேன். இப்படி ஒரு டூ த்ரீ வீக்ஸாக பண்ணிட்டு இருந்தேன், அட்டண்டன்ஸு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. ஸோ ஒரு நாள் போகிறேன், பிடிச்சிட்டாங்க காலேஜில், பிடிச்சிட்டு சொன்னாங்க, வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராமல் இனி உள்ளே ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. நான் நீ உள்ளே ஏற்றலாம்னு பரவாயில்ல, வீட்டிலேருந்துலாம் ஆளை கூட்டு வர முடியாது, காரணம் எனக்கு தெரியும், அப்பா தான் வருவாங்க, ஐயோ பாவம் அவங்க, அப்பாவுக்கு நல்ல நேம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, பையன் இப்படி காலேஜுக்கெல்லாம் வராமல் இருக்கிறான், இனி நீங்கள் வராமல் உள்ளே ஏற்ற மாட்டோம் அப்படின்னா. அப்பா வந்தாங்க. அப்பா வந்ததும் நான், ஐயோ இந்த தேவ மனுஷனை இங்கேயே வர வச்சுட்டேனே, இப்போ நல்ல காரியத்துக்காக வர வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வர வச்சுட்டேன். அப்பா வந்தாங்க, வந்து ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட என்ன விட்டு கொடுக்கல. விட்டே கொடுக்கல. என்ன பதிலாட்டு அவங்க கிட்ட என்னுடைய சாட்சி சொல்றாங்க. அவன் 16 நாட்கள் படுக்கையில் இருந்தான், மற்ற பிள்ளைங்கள மாதிரி வீட்டில் கிடையாது, 16 நாள் படுக்கையில் இருந்தான், ஜோம் பண்ணி கத்தரை அவனை எழுப்பி விட்டார், இதுவரை கொண்டு வந்துட்டாரு, இனியும் கத்த நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உறுதியா சொன்னாங்க. அவங்க அதை சொல்கிறத பார்த்து அந்த ப்ரொஃபஸர் என் ஹெச்ஓடி என்னை பார்த்து கேட்டாங்க, இப்படிப்பட்ட அப்பாவை இனி வர வச்சிடாத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கிருபையில் என்னை ஃபைனல் இயர் முடியாதவரை அப்பாவை வர வைக்கல.
1: உங்கள் அப்பாவை குறித்து அதிகமாக சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவை குறித்து என்ன சொல்கிறீங்க?
2: அம்மாவை குறித்து சொல்லணும்னு நான் நேற்று மெசேஜில் சொன்னது மாதிரி, என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு தெரியாது, தூங்கின நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா அப்பாவும் அம்மாவும் எங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு.
1: உங்க எல்லா பிள்ளைங்க மேலே,
2: எல்லா பிள்ளைங்க மேலேயும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால அவ்வளோ ஐக்கியமா இருக்கிறோம் நாங்கள் அஞ்சு, எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதர ஸ்நேகம் அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கும் இருக்க கத்த கிருபை செய்ய,
1: சண்டை சச்சரவு எதுவும்
2: எதுவுமே இல்லை.
1: இதுக்கெல்லாம் காரணம் அம்மா போட ஜபம்.
2: கண்டிப்பா நான் 2008 9 வெளியே மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், போகும்போது தான் நேற்று மெசேஜில் நான் சொன்னேன், அப்போ வெளி மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், எனக்கு எவ்ரி வீக் மீட்டிங் வருது, என்னுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் சிடி நான் அப்போ போடுறேன், 2008 or 2009 சரியா. அப்போ எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் புது புதுசாக இருக்குது சாங்ஸ் எல்லாம் அப்படி சொல்லி கூடுறான். அப்போ அந்த வாலிபம் அது இந்த ஆரம்ப ஸ்டேஜ்னால கொஞ்சம் பெருமை எல்லாம் வருது, என் சாங் என்னோட சாங் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு. அப்போ தான் ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறாங்க. அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவுக்கு மேலே இறங்கின அந்த புறா வானத்துலேருந்து என்னை பார்த்து இறங்கி வருது, என்னை பார்த்து இறங்கி வருது. எனக்கு தெரியுது இது ஆண்டவருக்கு மேலே இறங்கின புறா, இது என்ன பார்த்து இறங்கி வந்துட்டு இருக்குது, கிட்ட வர வர வர எனக்கு தெரியுது அது என்ன பார்த்து தான் வருது, என் மேலே இறங்க வருது அப்படின்னு. நான் நினைக்கிறேன், ஐயோ அது என் மேலே இறங்கிட்டு நான் என் லைஃப் மாறிடுமே, நான் நினைக்கிறது எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்துருமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டு சைடில் ஓடிட்டு இருக்கிறேன், எதுக்கு ஓடுறேன்னு அது என் மேலே இறங்கிடக்கூடாது, என் மேலே இறங்கிடக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, கிச்சன்லேருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த புறா கொஞ்ச நேரம் கரங்கி கரங்கி கரங்கி, சரி இனிமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறான், என் மேலே இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது தளர்ந்துட்டு டயர்டாக திரும்பி பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ இவன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு, இந்த புறா வேற திரும்பி பறந்து போகும்போது இது போயிட்டு நீ வராத, இவ மேல அது இறங்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கிச்சன்ல இருந்து ஓடி வராங்க. வந்து அந்த புறாவு பிடிச்சி ரெண்டு இறக்கையும் கட் பண்ணி போட்டாங்க. எதுக்குன்னு அந்த புறா பறந்து போகக்கூடாது, இவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த புறா அவன் மேலே இறங்கணும்னு சொல்லிட்டு கேட்பான், அன்னைக்கு இந்த புறா இவன் மேலே இறங்கணும்னு சொல்லிட்டு இப்படி இந்த ட்ரீம் பார்த்து முழிச்சிட்டேன். ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு நீ பயன்படுறதுக்கு பின்னாடி,
1: இன்னைக்கு
2: நீ பயன்படுறதுக்கு பின்னாடி உங்கள் அம்மாவுடைய கண்ணீர் இருக்கு, மறந்துடாத அப்படி.
1: ஸோ உங்கள் அம்மாவோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
2: நிச்சயமா என்னுடைய மேரேஜ் 2014 நடக்குது. மேரேஜுக்கு முந்தின நாள் நான் எனக்காக ரொம்ப ஜோம் பண்ணது கிடையாது, மேரேஜுக்காக எப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம். ஆனால் மேரேஜுக்கு முந்தின நாள் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என் ரூம் மேலே போயிட்டேன். போய் ஒரு 2 hours ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டேன். ஆண்டவர் எது ஏன் பிறந்தேன்னு, நீ பிறந்து வேஸ்ட்டுன்னு சொன்ன என்ன, மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவர் அப்படி சொல்லி ஜோமெண்ட் ஆண்டோட பிரசன் அந்த ரூமை ஃபுல்லாக நிரப்பிட்டு நிரப்புனது ஆண்டவர் வசனத்தை காட்டுறாரு. என் கூட ஆண்டவர் பேசுறது ஃபுல்லாக வசனம், ரொம்ப ரேராக தான் சொப்பனம் வரும். 99.9% ஆண்டவர் பேசுறது வசனம். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, ஏசாயா 51வது அதிகாரத்தில், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளை நீ நோக்கிப்பார். தெளிவாக பேசுகிறாங்க, அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து கனம் பண்ணினேன். பேசிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் அழைச்ச போது உங்கள் அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு அழைப்பை பிரதானமாக நினச்சி அர்ப்பணித்து வந்துட்டார், அதை நான் கனம் பண்ணி ஆசீர்வதித்தேன், அதுக்கு நீ சாட்சியாக இருக்கிற. இதே போல் இன்றைக்கி நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், இந்த அர்ப்பணிப்பு உனக்குள்ளே என்றைக்குமே இருக்குமானா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ ஆண்டவரும் பெற்றோருக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி லைஃப்பில் எவ்வளோ பங்கு இருக்குங்கிறத ஆண்டவரும் எனக்கு திருப்பி சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க ஒரு பக்கம் உணர்ந்தது போக
2: ஆண்டவர் என்ன
1: தேவன் வசனத்து மூலமாகவும் வெளிப்பாட்டு மூலமாகவும் அதை உங்களுக்கு
2: உறுதிப்படுத்தினான். ஸோ நான் இங்கே யூத் இருக்கிறதுனால இது நிச்சயமாக பிரயோஜனப்படுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா மேரேஜ் ஆச்சு, அம்மா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க, எங்கள் ஊர்லேயே பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ காட்டினாங்க, ஓகே தெரிஞ்ச பிள்ளை, இதுக்கு முன்னாடி ஒரு யூத் மீட்டிங்கில் வந்திருக்கேன். அப்போ நான் சொல்ல தெரிஞ்ச பிள்ளை, தெரிஞ்ச பிள்ளை வேண்டாம். அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நல்ல பிள்ளை, நான் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டோம், இல்லைம்மா தெரிஞ்ச பிள்ளை வேண்டாம் வேற பாருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன்
1: அம்மாவோட,
2: பயங்கர சண்டை வீட்டில். நான் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் இதுதான் கேட்டு பயங்கர சண்டை. அப்போது நான் பெரிய என்ன ஒர்ஷிப்லாம் பண்ண போயிட்டுருப்பேன். முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற, உன் பிடரியை கடினப்படுத்தாதுன்றார். ஆண்டவர் பிரச்சனத்தையும் அதுக்கப்புறம் உணர முடியல. பெற்றோரை வேதனைப்படுத்திட்டு நீ ஊழிய பண்ணண்டா 2-3 days. ஆண்டவர் பிரச்சனத்தையும் என்னால் உணர முடியல. அப்போவே ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்த, 4 volume சீடி போட்டிருக்கிறேன், நிறைய இடத்துக்கு போகிறேன், ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் பெற்றோரை வேதனைப்படுத்திட்டு நான் போய் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்தபோது உன் பிடரியை கடினப்படுத்துதான்ட்டார். 3வது நாள் போய் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா ஓகேம்மா அப்படின்னு.
1: அம்மா ஓகே பண்ணது இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா?
2: ரொம்ப ப்ரெஷியஸ், அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ப்ரெஷியஸ். இன்னைக்கு நான் ஆண்டவர் சில கேட்கப்படாத ஜபங்களுக்காக, என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜபங்கள் இருக்கு, கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு எதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன்னா, கேட்கப்படாத ஜபங்களுக்கு.
1: அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருந்தா நீ வேற மாதிரியா இருக்கும் கதை.
2: டெஃபினட்டா அதே ஆண்டவர் எனக்கு நிறைய உணர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவா, நான் மீட்டிங் வரும்போது என் ஒய்ஃப் கொஞ்ச நேரம் அந்த ப்ரே மெசேஜ் டைம்ல இருந்து ஜோம்
1: பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: ஃபாதர் சொல்லிட்டாங்க நேற்று,
1: ரொம்ப சின்னாள். இந்த சின்ன வயசுல எவ்வளவு தூரம் அம்மா அப்பா குறித்து அவங்க அவங்களை வளர்த்தது குறித்து சரியாக கிரகிச்சிருக்கிறார் பாருங்க. ஹாலேலூயா. இந்த பூமியில உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி, நீ சுகமாக இருக்கு வாழ்ந்திருக்கும்படி உன் தகப்பனையும் தான் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. ஹாலேலூயா. அது அதிகமாக செய்கிறாரு. அது ஏன் கனம் பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வேல்யூவை அவர் நல்லா என்ன செஞ்சுருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு. அதனால என்ன செய்ய முடியுது, ஹானர் பண்ண முடியுது. ஹல்லேலூயா. அப்பா அம்மா வேதனைப்படுத்திட்டு எங்க போய் ஊழியம் செய்ய முடியலையா, பிரசன்னத்தை என்ன செய்ய முடியல, உணரவே முடியல. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் தகப்பனாரோட அந்த கடைசி நிமிஷங்களை குறித்து நீங்கள் அதிகமாக ரொம்ப எக்ஸைட் ஆகி, நீங்கள் எக்ஸைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு தெய்வீக அனுபவங்கிறதுனால அதை பேசுகிற பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க அந்த காரியத்தை, அந்த அந்த அந்த தருணங்களை குறித்து சொல்லுங்களேன்.
2: நிச்சயமாக நவம்பர் 21, அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒன்று ரெண்டு காரியத்தை நான்
1: சொல்லுங்க.
2: ஆக்சுவலாக ஊட்டு தண்ணீரை சாங் வந்து அப்பாவோட சாங், ஆனால் அது அப்பாவோட சாங் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த சாங் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா தமிழ் கிறிஸ்டியன்ஸுமே பாடுறாங்க. ஸோ நவம்பர் 20 சண்டே அப்போது நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம். அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு சாங் புக் கொடுக்குறாங்க, இந்த உன்னத பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் புக். அதில் அந்த ஊட்டு தண்ணீரை இருக்குது, அதை எடுத்து பார்த்தா அதில் ஆதார் நேம் போட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் ஜாய்சன் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நான் நவம்பர் 20 நைட் அப்பா கிட்டே போய் காட்டுறேன், அப்பா ஊட்டு தண்ணீரை பாட்டு உங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியுதுப்பா, இங்கே பாருங்கப்பா அப்படின்னு. அப்பா அதில் பெருசு படல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நவம்பர் 20 முடிஞ்சு 21 மதியம், அன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி இருக்குது, மதியம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்பாவுக்கு. ஒரு பிலீவர் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், பாஸ்டர் வந்து எப்படியாவது ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, எனக்கு முடியலை, நான் பையன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்பா வராங்க, அவங்க ரூமில் இருந்து எழும்பி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு சொல்ல முடியல, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, ஃபஸ்ட் டைமாக இப்படி இருக்குது அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், அப்போ என்னாச்சு, வெயிட் பண்ணுங்கள், என்ன நிறுத்தி சொல்லுங்கள் என்ன சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முடியலை, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ எனக்கு நல்ல கோவம் வந்துட்டு, எனக்கு கோவம் வந்துட்டு, அப்பா நீங்கள் தூங்கும்போது அந்த ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க. அப்பா எப்போவுமே ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பிலீவர்ஸ் கூடும் போது ஃபோன் அட்டன் பண்ணணும், இது அப்பா உடையது. அப்பா உங்கள் ஹெல்த்துக்கு நாங்கள் அட்டன் பண்ணுறோம், இல்லை இல்லை அவங்க நம்பி கூடுவாங்க, ஸோ ஃபோனை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அப்பா நீங்கள் தயவு செய்து தூங்கும்போது ஃபோனை வைக்காதீங்க, அந்த ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் ஃபோன் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய, சரி இனி இந்த ஃபோன் வந்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் படுத்துட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்து அவங்க நெஞ்சு தடவி விட்டுட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு சொன்னாங்க, சரி நீ இனி போய் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, போய் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வா, போகும்போது ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ, ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. ஸோ அந்த ப்ரேயர் ஆயிலும் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க மொபைல் என்கிட்ட கொடுக்குறாங்க, ப்ரேயர் ஆயில் கொடுக்குறாங்க. நான் போயிட்டேன், அந்த 3 ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறேன், 3 ஹாஸ்பிட்டல்லையும் அவங்கள என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியாததும் நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க கரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ரூமில் இருக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண என் ஒய்ஃப் ஃபோன் எடுத்தா, ஃபோன் எடுத்து சொன்னால், இப்படி அப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னா. நிறைய பலவீனங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கு, மோர் தேன் 4 hours அன்கான்ஷியஸாகவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பலவீனத்திலலாம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து திருப்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் 2008 நான் ஊழியத்துக்கு வந்தாலும் நான் இன்னொரு ட்ராக்கை தேடிட்டு இருந்தேன், நமக்கு ஊழியெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் கேரளாவில் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு அங்கே ஒரு ஃபிலிமில் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே யாருக்கும் தெரியாது, அப்படி கிளிக் ஆகிட்டுனா நம்ம அப்படியே போயிடலாம், நமக்கு இது ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உண்மையாகவே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உண்மையாக நான் என்னை கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கிறேன். அப்போ ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அதிசயமான எவ்வளவோ தருணங்கள். ஆனால் இப்போது வந்து நான் காரை திருப்பிட்டு போகிறேன், ஒய்ஃப் சொல்கிற அப்பா கஷ்டமாக இருக்குது வந்துட்டு போங்க அப்படின்னா, காரை திருப்பும்போது மழை விழுது, என் கை காலெலாம் என்கிட்டருந்து ஏதோ போகிறது மாதிரி ஃபீல் ஆகுது. என் கூட இன்னொரு பிரதர் இருந்தாப்புல, என் தம்பி அன்னைக்கு உண்டு, தம்பி நைட்டு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியது, அப்பா தம்பிக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ நைட்டு பஸ்ஸு டிக்கெட்டை கேன்சல் பண்ணி மதியம் கார் எடுத்துகிட்டு போ கோயம்புத்தூருக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க சொல்ல மாட்டாங்க, லாங் ஜேர்னினாலே காரு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காரில் போக சொல்கிறாங்க, மேபி அவன் தாங்கிட மாட்டானா இருக்கும் அது. ஸோ நான் காரை திருப்பும்போது மழை விழுது, மழை விழுதுன்னு சொல்லும்போது ஒருவேளை மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரில, அன்னைக்கு காலையிலேருந்தே கார்மேகம் அப்படியே சூழ்ந்திருக்கு. எங்க சர்ச்சில் ரெண்டு மூணு பிரதர்ஸ் சொல்றாங்க, ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு சூரியனே வெளியே காணலையே. எங்க ஏரியா பர்டிகுலரா, எங்க அந்த ஏரியா மட்டும் சூரியனே காணலையே, என்னாச்சு தெரியலையே அப்படின்னாங்க. சரி ரைட், மதிய கரெக்டா காரண திருப்பறை, மழை விழுது, மழை விழுதும் என்கிட்ட இருந்து ஏதோ போறது மாதிரி நான் ஃபீல் ஆகுது. என் கை காலெல்லாம் அப்படி ஆட தொடங்குது. நேரம் வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா அப்படி வாசல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் வந்ததும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல விழுந்தாங்க. ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்லப்பான்னு சொன்னேன். அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எங்களுக்கு தெரியல அது, ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்னு பண்ணு, பாத்ரூம்ல போய் ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. என்னப்பா என்னாச்சு, ஒன்றும் இல்லை நீ ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணேன். சரி பக்கெட்டில் தண்ணி பிடி அப்படின்னாங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சேன். இனி என்னை கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போனேன். சொன்னாங்க என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. நான் என்னப்பா என்னாச்சு, என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. குளிப்பாட்டி விட்டேன். நான் நினச்சேன் ஒரு அவங்க பாடி ஹீட்டாக இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க அப்படின்னு. சும்மா தண்ணி ஊற்றி இல்லை, ஒழுங்காக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. குளிப்பாட்டிட்டு சோப் போட்டு கரெக்டாக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. சோப் போட்டு குளிப்பாட்டுன்னு சரி ட்ரெஸ் மாற்றி விட அப்படின்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இனி என்னை படுக்க வை அப்படின்னாங்க. போய் படுக்க வச்சேன். நான் சொன்னேன், அப்போ என் மடியில் படுங்க, என் மேலே சாஞ்சிக்கோங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒழுங்காக படுத்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என் மேலே சாஞ்சி. இல்லை இல்லை என்னை படுக்க வச்சுருவேன் அப்படின்னாங்க. என் கை எப்படி பிடிச்சிட்ருக்குறாங்க, என்ன எப்படி அம்மாவை எப்படி மாறி மாறி பார்க்குறாங்க. சர்ச்சில் வேறு ஒன்று ரெண்டு, உடனே நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் வந்தாங்க. இப்படி என்னை பார்த்துட்டு என் கை எப்படி பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தது என் கையை விட்டாங்க. விட்டுட்டு அப்படி நெஞ்சில் கை வச்சாங்க. கை வச்சுட்டு சொன்னாங்க, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிவிட்டு

0: மரணனால எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஆடிடுவான், ஒரு சின்ன பயமோ பதட்டமோ அந்த முகத்தில் இல்லை.
1: இல்லை,
0: எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு மரணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் அடுத்த வாரமே நான் ப்ரீச் பண்ணேன். ஏன்னா இது அந்த அப்பாவுடைய மரணம் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இதுதான் லைஃப். அப்பாவுக்கு வயசு கம்மி தான், 67 வயசு. ஸோ எத்தனை வருஷம் வாழ்ற முக்கியம் இல்லை, ஓட்டம் முடிக்கும் போது உன் முகத்தில் தெரியணும் நான் ஓட்டத்தை முடித்தேன்.
1: அடுத்த வாரமே நீங்க புல்
0: அடுத்த வாரமே நான் பேசினேன். அப்பாவுடைய மரணம் என்னை இன்னும் அவங்க மேலே மதிப்பை கூட்டிட்டு
1: அவங்க மேலே உள்ள மதிப்பு என்ன,
0: நான் ஒரு அன்பா சொல்றேன், எதுவும் இருக்கும்போது தெரியாது.
1: புரியுதா உங்களுக்கு? ஓகே. அந்த இந்த உங்க அழகான கண்கள் அந்த ஆல்பத்தில் எனக்கு பிடிச்ச இன்னும் ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ண பாட்டு வந்து உண்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, பாடி காட்டுங்க.

0: நான் ஒரு 100 முறையாவது கேட்டிருப்பேன் இந்த பாட்டை. அழகான கண்களோட எனக்கு இதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாட்டு. இது எப்படி பிறந்துச்சு இந்த பாட்டு உங்களுக்கு?
1: இது எங்க சர்ச்சில் எவ்ரி சாட்டர்டே நைட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் உண்டு. ஸோ அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் நான் வர்ஷிப் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது அப்பா பின்னாடி வந்துருக்குறாங்க. நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பா பின்னாடி ஒரு சாங் வந்து மலையாளத்தில் ஹம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பழைய சாங். ஸோ அந்த சாங்கை நான் மெசேஜ் முடிஞ்சதும் பாடுறேன்.

0: பாடிட்டு இருக்கிறேன். அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா நான் பாடுறதுக்கு நான் மெசேஜ் கொடுக்கும்போது அப்ப மலையாளத்துல ஹம் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போனது அப்பா சொன்னாங்க, அப்பா பார்க்க போன அப்பா சொன்னாங்க, இதை நீ பாடுறதுக்கு முன்ன மலையாளத்துல பாடிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. பாடிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு இந்த டேக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னு, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பைபிள் படிச்ச டே அப்படின்னு
1: சொன்னாங்க.
0: அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க, பட் என்ன உடைச்சிட்டது. நான் நினைச்சேன் நான் தான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்
1: அப்படின்னு. நமக்கு எந்த விதத்துல அது உங்களை உடைச்சு,
0: எனக்கு ப்ரெஷியஸான டே எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய பர்த்டே ஞாபகம் இருக்குது, என் வெட்டிங் டே ஞாபகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த வீக் ஞாபகம் இருக்குது,
1: எக்ஸாக்ட் டேட் ஞாபகம்
0: இல்லை, எக்ஸாக்ட் டேட் ஞாபகம் இல்லை. ஸோ நான் என்னைக்கு பைபிள் படித்தேன்னு தெரியல, மேபி சின்ன வயசுலேயே.

0: பாஸ்டர் ஃபேமிலி ஆனாலும் சின்ன வயசுல படிச்சிருப்பேன். அது ரெண்டாவது விஷயம், நான் பார்த்தது நம்ம எது ப்ரெஷியஸா நினைக்கிறோமோ அதை மறக்க மாட்டோம். நான் நைட்டு போயிருந்தேன், அல்லது ஆண்டவரே நான் உண்மை நான் நினைச்சேன் நான் தான் ரொம்ப நேசிக்கிறேன்னு. இல்லை ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது தான் தெரியுது ஆண்டவர் எவ்வளவு அதிகமா
1: நம்மளோட அதிகமா ரொம்ப
0: நேசிக்கிறாங்க. ஆண்டவர் பேதுரு பார்த்து கேட்பார், எல்லாரையும் பார்க்கல, இப்படி கை காட்டிதான் கேட்பார், எல்லாவற்றையும் பார்க்கலும் கேட்பார், எல்லாரையும் பார்க்கலும் கேட்பார். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். பத்து பேர் இருக்கிறோம்னா அந்த பத்து பேர்ல நம்ம டாப்ல இருக்கணும் ஆண்டவர் நேசிக்கிறதுல. இப்படி எல்லாரும் நினைச்சாங்கன்னு ஆண்டவர் என்னைக்கும்
1: வந்துருப்பாரு.
0: சோ நைட் இருந்து அழுதேன், ரொம்ப அழுதேன். நான் ரொம்ப ஒரு ஏமாற்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு, மேடையில நின்று நீ ஏமாட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆயிட்டு. அடுத்த சண்டே நெக்ஸ்ட் டே எனக்கு ப்ரீச் பண்ணணும், சண்டே சர்வீஸ்ல மெடிடேஷன் கொடுக்கணும். நான் மெடிடேஷன் கொடுப்பேன், அப்ப மெசேஜ் கொடுப்பாங்க. லாஸ்ட் ஒன் இயரா அப்போ கொஞ்சம் முடியாமானதும் நான் மெசேஜ் கொடுக்க தோணுங்க. ஸோ ரொம்ப ஒரு ஏமாற்றுறது மாதிரி ஆயிட்டு. மேடையில் நின்று நீ ஏமாத்திட்டு உள்ள ஒன்றுமே இல்லை. நீ மேடையில் நீ அதிக நேசிக்கணும்னு சொல்கிற, அழகான கங்கள் சொல்கிற, எல்லாம் சொல்கிற, உள்ள ஒன்றுமே இல்லையே. அப்போ தான் ரொம்ப உடஞ்சி கண்ணில் இருக்கிற எல்லா கண்ணீரும் வத்திச்சுன்னு தான் சொல்லுவேன். காரணம் லாஸ்ட்டில் அழுக வருது, எனக்கு கண்ணீர் வரல. அப்போ கீபோர்டை எடுத்து வச்சேன், எடுத்து வச்சு

0: இந்த பாட்டு இப்படி பிறந்துச்சு. அழகான கண்கள் பாடல் பிறந்த பின்னணி,
1: அழகான கண்கள் எசேக்கியேல் 16 அதிகாரத்தை ஒரு நாள், ஒரு அதுவும் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நைட் ப்ரேயருக்கு ஆயத்தம் ஆகிறதுக்காக என் ரூம்ல இருந்து நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், அப்படி வந்து வந்து வந்து 6 வசனம், நான் உன் அருகே கடந்து வந்தபோது மிதிப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனம் என்ன அப்படி இழுத்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு போயிட்டேன். நான் படுக்கையில் கிடந்த
0: ஆரம்பத்தில் அற்புதம் பெற்றுக்கொண்ட அந்த நாட்கள்,
1: அப்புறம் என்னுடைய +2 நீ பிறந்து வேஸ்ட்னு சொன்னேன். இப்படி நிறைய தருணங்கள் என் லைஃப்பில் என் காலரை பிடிச்சி இழுத்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமல் அழுறேன். அழுதுட்டு என்ன, அப்போ கிட்டாரெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்டார் சைடில் இருக்கு. அப்படி பாட்டும் ராகமும் சேர்ந்து வருது.

0: அந்த பாட்டு
1: நான் கம்போஸ் பண்ணும்போது என்ன யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் நான் இதை ஃபீல் பண்ணேன், சிடி போட்டிருக்கிறேன், ஆண்டவர் கிருபையினால பாட்டு எல்லாம் மெலடியா இருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் ஆண்டவர். ஆனால் நினைச்சிரு மாதிரி ரீச் ஆகலையே ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சும்மா சும்மா சிடி போடுறாங்க அதெல்லாம் ஹிட் ஆகுது ஆண்டவரே, நான் நினைச்சிரு மாதிரி ரீச் ஆகலையே ஆண்டவரே. நீங்க கொடுத்த பாட்டுல ஆண்டவரே அப்போ ரீச் ஆகணும்ல ஆண்டவரே. அப்படி இது என்னுடைய வேதனையாவே இருந்துட்டு இருந்து ஒரு நாள் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப நான் நைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் 12 ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவார். நீ கேட்கிறப்போ நான் உயர்வு தர மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நான் உன்னை ஒழிச்சு வச்சிருக்கிறேன். ஏன்னா எது நன்மை எது தீமைன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என்றைக்குமே நான் உன்னை மறைச்சு வைக்க மாட்டேன். ஒரு நாள் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன்னா கண்மலை மேலே உயர்த்துவேன். அதோட எனக்கு அந்த கவலை போயிட்டு 2008 நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் 2016 தான் ஜான் சாம் அப்படிங்கிற ஒரு பர்சனை உலகத்துக்கு தெரியும்.
0: 8 கழிச்சு.
1: ஆமாம், எப்படி தெரியும் அப்படின்னா அழகான கண்கள் மூலமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் கூட அண்ட் கிருபையில் ரீச் ஆச்சு கேட்டிருப்பீங்க.

0: 2016 வரைக்கும் என்ன தெரியல,
1: தெரியலையா இருக்கும்,
0: யாரும் அறியாது என்னை. ஆனா நான் அப்போ என்ன உயர்த்தாம இப்போ ஆண்டவர் உயர்த்தினதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ என்ன உயர்த்திருந்தா எனக்கு அப்போ உயர்வு தான் பெருசா இருந்திருக்கும், இப்போ எனக்கு ஊழியம் பெருசா இருக்கு. இப்போ எனக்கு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல கூட்டாலும் நான் போறேன் சந்தோஷமா,
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா போறேன்.
1: உயர்வுக்காக போல ஊழியத்துக்காக போறீங்க,
0: ஊழியத்துக்காக
1: போறேன். ஊழியத்துக்காக போறப்ப உயர்வு தானா வருது?
0: உயர்வு வருது. கண்மல மேல உலையான செட்டில் இருந்து தூக்கி எடுத்து கண்மல மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நாவிலே தந்தார். அதை கண்டு அநேகர் பயந்து கர்த்தரை நம்புவார்.
1: ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு பலனா இருக்கா அவங்களுடைய சாட்சி? ஆமென் சொல்லுங்களேன். நிறைய காரியங்களை உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமா. ஸோ வயசு வெறுமனு 31 தான், 31 வயசுல ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா எடுத்து பயன்படுத்த முடியும்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தரை குறிச்சும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? கடைசியா சுருக்கமா இவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா. நம்ம கிருபையினால நிக்கிறோம், அந்த கிருபைக்கு பின்னாடி ஒரு அழைப்பு இருக்கு, மறந்துடக்கூடாது. மோசே பிறக்கும்போது பார்வோனுடைய கட்டில் என்னன்னா, ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்றணும், இல்லைன்னா நைல் நதியில் தூக்கி போட்டணும். மோசையின் தாய் பார்க்குறாங்க பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, 3 மாசம் வரை வச்சிருந்தாங்க, அதுக்கு மேலே வைக்க முடியல, தூக்கி போட்டாங்க. இப்போ இதே மாதிரி மோசே மாதிரி எத்தனை பிள்ளைங்க தூக்கி போடப்பட்டிருக்கும், ஆனால் மோசே மட்டும் எடுக்கப்பட்டான், வளர்ந்தா கிருபையை கொடுத்து கத்தர் வளர்த்தினார். சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்துப்படுத்துகிறவர் பார்வோன் வீட்டிலே வளர வச்சார். 40 வருஷம் எகிப்தில் வளர்ந்தான், ஒரு சூழ்நிலையில் எகிப்தை விட்டு போனான், அடுத்த 40 வருஷம் 80 வருஷம். இப்போ மோசைக்கு வயசு 80, கிருபையை கொடுத்து 80 வயசு வரை நிற்க வச்சிட்டார். மோசை எழுதி வச்சிருக்கிறார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி நாள் 80. அப்போ 80ன்னா மோசை கணக்கு படிப்பு முடிய போகுது, முடிகிற இடத்துல ஆண்டவர் ஆரம்பிக்க வைக்கிறார், வராரு, அழைப்பை கொண்டுட்டு வராரு. மோசே முடியவே முடியாதுன்ட்டான். ஏ மோசே, நைல் நதியில் தூக்கி போடப்பட்ட மோசே, 80 வயசு வரை கிருபை தந்து உன்னை வளர்த்தி கொண்டு வந்தது என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற. எல்லாருக்கும் மேலே கத்துடைய நோக்கம் உண்டு, எல்லாருக்கும் மேலேயும். என் மேலேயே கத்துடைய நோக்கம் இருக்கும்னா, ஒவ்வொருவருக்கும் மேலே கத்துடைய நோக்கம் உண்டு. அப்பா சமூகத்தில் அமர்ந்துருங்க, அப்பா அதை தெளிவுபடுத்துவார், பயன்படுத்துவார். ஒரு பவுல், ஒரு பேதுரு, ஒரு யோவான், ஒரு ஃபாதர், ஒரு ஜோஷுவான், ஒரு ஜான்சன், ஒரே மாதிரி படைக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாயலை கொடுத்து ஆண்டவர் படைச்சு விட்டுருக்கிறார். ஆண்டவருடைய மேலான ஒரு நோக்கம் உங்க மேல இருக்கு, அதை நீங்க புரிந்து செயல்படுத்த தான் கிருபையை தந்துட்டே இருக்கிறார். கிருபையை விருதாவாக்காம இருக்கிற நாட்களை அப்பாவுக்காக யூஸ் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

0: மெசேஜ் ரீச் ஆயிருச்சு. கைதட்ட பாக்குறப்ப நல்லா ரீச் ஆயிருக்கு தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த நாட்களில் எழும்புற இந்த இந்த இந்த நியூ ஜென்ரேஷன்ஸில் இவங்க இவங்க ஆராதிக்கவும் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணவும் செய்கிறாங்க. ஒரு பக்கம் ஆராதனை வருது, அதோடு சேர்த்து ப்ரீச்சிங்கும் வருது. அது ரொம்ப நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர் எப்படி டீச் பண்ணுவாரோ அதே மாதிரி டீச் பண்ணுறாங்க. அந்த ஒரு டபுள் பிளெஸ்ஸிங் இவருக்குள்ள இருக்கிறது நான் நல்லா என்னோட ஆவியில் சென்ஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் ஆராதனை வீரராகவும் இன்னொரு பக்கம் ஒரு போதகராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த இந்த ப்ரீச்சிங்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: ஆக்சுவலாக நான் ஒருத்தங்க ஃபேஸ் பார்த்து பேசிட மாட்டேன், அதுதான் எங்கள் வீட்டில் ஆச்சரியப்பட்டேன். நான் ப்ளஸ் டூ பாடவும் மாட்டேன், ஒருத்தங்களை பார்த்து பேசிடவும் மாட்டேன். வீட்டில் நல்லா சிரிச்சுட்டு இருப்பேன். வெளியெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் போனால் காமாக இருப்பேன். கேரளாவுக்கு போனோம், கேரளாவில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஆண்டி வீட்டில் என்ன விட்டுட்டு வீட்டில் இருக்கல, இன்னொரு மீட்டிங் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என்னை கூட்டிகிட்டு போக வராங்க. அப்போ எங்கள் ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ரெண்டு நாளில் இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினான். என்ன பேசினா, காலையில் ஆண்டி பேசிட்டு எங்கே இருக்குன்னு
0: கேட்டான்.
1: இவ்வளோ தான், எனக்கு எதுவுமே நான் பேசிட மாட்டேன். உங்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச தெரியாதவன். ஒரு வார்த்தைக்கு கரெக்ட் ஆன்சர் கூட எனக்கு பண்ண தெரியாது. அப்போ நான் ஆரம்பத்தில் எங்கள் யூத் ஃபெலோஷிப்பில் மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், மெசேஜ் ஓடாது. எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன், ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த வார்த்தை பேச முடியாது. ஆனால் ஓகே, எல்லாம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி விட்டுருவேன். என் லைஃப்பில் ஆண்டவர் எப்போ ஒர்ஷிப் மட்டும்தான், எப்படியும் என்ன பாட வச்சுட்டிங்க, ஒர்ஷிப் மட்டும்தான், வேர்ட் ஆஃப் காட்லாம் நமக்கு ஆகாது, நமக்கு முடியாது ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருந்தேன். 2012 நினைக்கிறேன். அப்போ தான் இது ஆக்சுவலாக நான், எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒன்று என்கிட்ட வெளிப்படுதுன்னு அப்படின்னா அது ஃபுல் கிரெடிட் ஆண்டவருக்கு மட்டும்தான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அப்படி கருத்தினாலும் இன்னைக்கு அப்பா பேச வைக்கிறாங்க. வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது உண்மையில நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன். எல்லா கனமும் அவருக்கு.
0: அந்த பாடல் வரிகள், உண்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, அதை பாடி ஜெபம் பண்ணுங்க.

0: நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறேன், உடைய அன்பினால் எங்கள் உள்ளத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
1: ஸ்தோத்திரம்.
0: இந்த செஷனுக்கு அதை பொறுப்படுத்தி நடத்தினீர், நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே, நீர் பேசினீர் அப்பா. உடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவரே, பிரதிகூலமான சூழ்நிலைகள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் இத்தனை பேர் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. கத்த பேசினீங்கப்பா, இடைப்பட்டீங்கப்பா. இவர்களை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய தயவுள்ள கரம், உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் நியமித்த பாதையிலே மகிழ்ச்சியோடு முன் செல்ல கத்த கிருபை செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
1: ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் மாப்பிள்ளை அந்த பெண்ணின் தகப்பனுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். இந்த வரதட்சணை என்பது பொதுவாக 4 அல்லது 5 பசுமாடுகளாகத்தான் இருக்கும். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாலோ

உங்கள் மகளுக்கு வரதட்சணையாக எத்தனை பசுமாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான். தன்னுடைய மகள் அழகாக இல்லை என்பதால் அதிகமாக வரதட்சணை கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே, நான் உங்கள் மகளுக்காக 12 பசுமாடுகளை கொடுக்க விரும்புகிறேன், ஏனெனில் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்றான். சில வருடங்களுக்கு பின்பு ஒரு அழகான பெண் அந்த கிராமத்துக்கு வந்தாள். முன்பு மிகவும் அசிங்கமாக இருந்த அந்த பெண்தான் இவள். தான் 12 பசுமாடுகளுக்கு பெறுமதியானவள் என்று அவள் அறிந்ததும் அழகாக மாறிவிட்டாள். ஏனெனில் அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அதை முகத்திலே வெளிப்படுத்தியது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் விரும்பப்படத்தகாதவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசித்ததால் தம்முடைய உயிரையே நமக்கு கிரயமாய் கொடுத்து நம்மை அவருக்காக மீட்டுக் கொண்டார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டதால் நாம் விலையேற பெற்றவர்களாக மாறிவிட்டோம். நம்முடைய தகுதியெல்லாம் நம் இரட்சகர் இயேசுவில் தான் இருக்கிறது. எரிகோவிலே ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் பணத்திற்காக அருவறுப்பான பாவத்தொழிலே செய்து வந்தாள். ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய பராக்கிரமமான செயல்களை கேள்விப்பட்ட போது அவளுக்குள் விசுவாசம் வந்தது. தேவன் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார். அருவறுக்கப்படத்தக்க தொழிலை செய்து எரிகோவின் மதில் சுவரில் குடியிருந்த அந்த ராகாபை தேவன் நேசித்து ராகாபின் வாழ்க்கையை மாற்றினார். ராகாபை இஸ்ரவேலரில் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த வம்சத்தில்தான் தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தகுதியில்லாத நம்மையும் அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். காரணம், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. தேவனே நம்மை தகுதிப்படுத்துகிறவர்.

0: உடைய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115:12-14 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 115:12-14 வசனங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 14 வாசிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். ஒரு மனிதனுக்கு பொருள் தேவை என்பதற்கு முன்பாகவே ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது தங்களுக்கு இன்னது தேவை என்று அவர்கள் உணர்வதற்கு முன்பாகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் மிருக ஜீவன்களை உண்டாக்கி, பறவைகளை உண்டாக்கி, நீர்வாழ் ஜந்துக்களை உண்டாக்கும் போது அவைகளை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதாமையும் ஏவாளையும் படைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதித்தவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர். கேட்பதற்கு முன்பாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் வாசித்த அந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தரை நம்ம மறந்துட்டாரான்னு கேட்குறோம். மறப்பதற்கு அவர் மனிதன் அல்ல. மனிதர்கள் மறந்து விடலாம். நம்ம பிரதர் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஐயோ சாரி பாஸ்டர் மறந்துட்டேன். உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய பேரை பார்த்துருக்கலாம். உதவி செய்கிறேன் என்று சொல்லி மறுத்தவர்கள் அல்ல, மறந்தவர்கள். வருகிறேன் என்று சொல்லி வராமல் மறந்தவர்கள். ஆனால் தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, எப்பொழுதுமே தன்னுடைய நினைவிலை வைத்திருக்கிற தேவன். நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் 3 விதமான ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒரு நீண்ட பிரசங்கம். கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். யார் இந்த இஸ்ரவேல் குடும்பம்? இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேலுடைய அர்த்தம் என்ன? ஏன் இஸ்ரவேல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? இரண்டாவது, அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பம் என்றால் என்ன? ஏன் அந்த ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும்? மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர். அப்ப பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை. இப்படி 3 கேட்டகரியிலே ஆண்டவர் இங்கே சொல்லிட்டு 15 வசனத்தில் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் இந்த பூமியில் எங்கள் மாமா என்ன ஆசீர்வதிச்சாங்க, எங்கள் அப்பா என்ன ஆசீர்வதிச்சாங்க, எங்கள் அக்கா என்ன ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவரிடத்தில் ஒரு நாளும் பற்றாக்குறை இல்லை, அவரிடத்தில் ஒரு நாளும் தரித்திரம் இல்லை. இல்லை என்பது அவருடைய அகராதியிலே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை என்பது அவருடைய அகராதியிலே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றால், இந்த இஸ்ரவேல் என்றால் யார்? இஸ்ரவேல் என்கிற பெயர் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, அந்த பெயரை உச்சரித்தது முதலாவது தேவன் தான். யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ரவேல் என்பது. இந்த இஸ்ரவேல் என்கிற பெயரை ஏன் ஆண்டவர் கொடுத்தார், அதனுடைய அர்த்தம் என்ன? யாக்கோபின் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லவில்லை. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின் நாட்களிலே ஆண்டவர் ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று ரெண்டையும் சேர்த்து சொல்வதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலை பற்றி நாம் படிக்க போகிறோம். யாக்கோபு யாருடைய பிள்ளை சொல்லுங்க? ஆபிரகாமுடைய மகனா? ஈசா. சத்தமா சொல்லணும் நீங்க. ஈசாக்குடைய மகன். ஈசாக்கு யாருடைய மகன்? ஆபிரகாமுடைய. ஆபிரகாம் யார்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர், தேவனால் தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். இந்த கல்தேயருடைய பட்டணத்திலே ஊர் என்கிற ஒரு கிராமத்தில் விக்கிரக ஆராதனையின் பின்னணியில் இருந்தவர் தான் இந்த ஆபிரகாம். ஆபிராம் இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ உன் இனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்னை நம்பி வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அதே போல கீழ்ப்படிந்தபடினால் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து அந்த ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற அந்த நிலையில குழந்தையை பிறக்க வச்சார். இங்கே யாராவது பல வருடங்களாகி இனி எனக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டப்பை மாத்திக்கங்க. எந்த நிலையிலும் கர்த்தர் குழந்தை கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயது முதிர்ந்த காலத்தில் தேவன் விசிட் பண்ணி, நீ உன்னுடைய ஆசையெல்லாம் நிப்பாட்டிட்ட, உன் ஜபத்தை கூட நிப்பாட்டின மாதிரி தெரியுது, ஆனாலும் உன் ஜபத்தை நான் நினைவுல வைத்திருக்கிறேன், இப்ப இனி குழந்தையே பிறக்காதுன்னு நினைக்கிற நேரத்துல நான் உனக்கு குழந்தைய கொடுக்க முடியும். உங்கள் ஜபங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறது. தேவன் தம்முடைய நினைவிலே உங்கள் ஜபங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று ஏசா, இன்னொன்று யாக்கோப். ஏசா வேட்டைக்காரனாக இருந்தான், வன சஞ்சாரியாக இருந்தான். யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரவாசி என்றால் வீட்டில் இருந்து அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பா அம்மா சொல்றதை கேட்டு அப்பா அம்மாவுக்கு உதவியாக வாழ்றது யாரு, குடும்பஸ்தன். அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. ஆனால் இவன் வன சஞ்சாரி, எப்பவும் வீட்டில் தங்க மாட்டான், வேட்டைக்கு போவான், எப்போ பார்த்தாலும் வில்லும் அம்புமா இருப்பான், மிருகங்களை கொலை செய்வான், கொண்டு வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுவான், குடும்பத்தில் தங்க மாட்டான், அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் ஆரம்பத்திலே இந்த யாக்கோபு கூடாரவாசியாக குடும்பத்தில் தங்குகிறவனாக இருந்தான். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் கவனிங்க, நீங்கள் ஏசாவை போல வேட்டைக்காரனை போல வீட்டுக்கு வந்தமே ஸ்கூல் பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுற ஆளாக இருக்கக்கூடாது. கூடாரவாசியாக குடும்பத்தில் அப்பா அம்மாவோடு தங்கி இருந்து காரியங்களை செய்கிற பிள்ளையா இருக்க வேண்டும். இந்த யாக்கோபு கூடாரவாசி குணசாலியா இருந்தானோ அவனுக்குள்ள சில தேவையில்லாத காரியங்கள் இருந்தது. இன்னைக்கு யாக்கோபை பற்றி படித்து அவன் எப்படி இஸ்ரவேலாக மாறினான் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நீங்களும் ஒருவேளை யாக்கோபாக இருந்தால் இன்றைக்கும் இஸ்ரவேலாய் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். யாக்கோபை தேவன் தெரிந்தெடுத்தார், ஆனால் இஸ்ரவேலைத்தான் தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபை இஸ்ரவேலாக தேவன் உருவாக்கினார். சே, இப்போ இந்த யாக்கோபு நல்ல சமையல் பண்ணக்கூடியவன். அம்மா கூட இருந்திருந்து, கூடாரவாசியாக இருந்திருந்து நல்லா சமைக்க கற்றுக்கிட்டான். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம், வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா சமைக்க கற்றுக்கிறனும். ஏன்னா இப்போ வர்ற பிள்ளைங்களாம், டே எனக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுறா, உடம்புக்கு சரியில்லைடா, அப்படி வாடா போடாங்கிற ட்ரெண்டுக்கு பிள்ளைங்க வந்துருச்சுங்க. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி ஒரு நாள் சொன்னாங்கன்னா தொலைச்சி போடணும். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். நாம் தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகள். புருஷனை எப்படி கூப்பிடணும், மனைவி எப்படி கூப்பிடணும், இந்த இந்த இந்த பழக்கத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. சரி, இந்த யாக்கோபு நல்ல கூழ் காய்ச்சுவான். இன்றைக்கு இருந்த சூழ்நிலைனா நல்ல பீச்சா செய்வான்னு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அன்றைக்கு என்ன பண்ணா, கூழ் காய்ச்சினான். இப்போ வேட்டைக்கு போயிட்டு வர்றவன் ரொம்ப டயர்டாக வரும்பொழுது இந்த கூழ் காய்ச்சி அப்படியே காட்டுறான். சிவப்பான கூழ் பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக இருக்கு. கொஞ்சம் கூழ் கொடுனுமே கொஞ்சம் வேலையை காட்டுறான். என்னென்னா, கூழ் கொடுக்குறேன், நீ என்ன செய்ய, தலைப்பிள்ளைக்குரிய சுதந்திரம், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகம், அதை எனக்கு கொடுன்னு கேட்குறான். அப்போ அவன் அதை அலட்சியம் பண்ணிட்டான், சரி வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறான். கிடைக்கக்கூடாத ஆசீர்வாதத்தை வைத்து கொள்ள முடியாத ஒரு பொருளினாலே சம்பாதித்து விட்டான். செத்தாலும் கிடைக்காது யாருக்கு, யாக்கோபுக்கு தலைப்பிள்ளை ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா இவன் தலைப்பிள்ளை கிடையாது. எப்படி கிடைத்தது? ஒரு அற்பமான பொருள், ஒரு கூழ், சாதாரண உலக பொருள், அதை வைத்து மென்மையான ஆசீர்வாதத்தை பெற்றான். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கையில் இருப்பது அற்பமான ஆசீர்வாதம். உங்கள் கையில் இருக்கிற பொருள், உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், அதாவது உலக மேன்மைகள், சொத்து சுகம், இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அழிவில்லாது. எப்பொழுதுமே அழிவில்லாததை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அழிவுள்ள ஒன்றை விட்டு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். யாக்கோபு கூழ் தானே இன்னொரு முறை காய்ச்சிக்கிறான்ட்டு கூழை கொடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப தலைப்பிள்ளைக்குரிய ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தானாக கிடைக்கவில்லை, தந்திரமாக பெற்றுக்கொண்டான். ஆனால் நடந்தது என்ன, அடுத்து ஒரு நாள் அப்பா சொல்றாரு மகனை பார்த்து, ஈசாக்கு பா, ஏசா நீ தான் தலைப்புள்ள, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தலைப்புள்ள ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாவன், வித்துட்டான், கூழுக்காக வித்துட்டான். இப்போ வித்துட்டதுனால தேவன் நீதிபதி, தேவன் நீதியுள்ளவர், இவன் வித்த ஆசீர்வாதத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்க முடியாது. ஒரு நிலத்தை மற்றவங்களுக்கு வித்துட்டீங்கன்னா நீங்க அங்க போய் குடிசை போட முடியாது, விற்றவர்களுக்கு தன் சொந்தம். அதே போல ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாருக்கு வித்து போட்டான், யாருக்கு, யாக்கோபுக்கு வித்து போட்டான். இப்ப அப்பா சொல்றாரு, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க போறேன். ஆனா நியாயப்படி இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகணும், யாக்கோபுக்கு போகணும். ஏசா வித்துட்டான். இப்ப அப்பா சொல்றாரு, எப்பா நீ போய் வேட்டைக்கு போயிட்டு நல்லா சமைச்சிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் ஆத்துமா சாவதற்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்க. அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கா, இவன் ஏற்கனவே கூழ்நாள் இதை சம்பாதிச்சிட்டான், இந்த ஆசீர்வாதத்துக்குரியவன் இவன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது ரெபேக்கால் செய்தது சரி என்று? நிறைய பேர் தப்பாக நினைச்சோம்ல, ரெபேக்கால் குறுக்கு வழியில் போயிட்டான், அவன் விற்றதை இவன் பெற்றுக்கொண்டான், இவன் பெற்றுக்கொண்டதை மறுபடியும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தான் தேவ திட்டத்தின்படி நியாயமாக இவனுக்குத்தான் கிடைக்கணும், அவங்க அம்மா மூலமாக கத்தர் கிரியை செய்கிறார். இல்லாட்டி தான் ஆண்டவர் தடுத்துருப்பார்ல, டே நான் மூத்த மகனுக்கு தான் ரெட்டிப்பான சுதந்திரத்தை வச்சுருக்கேன், யாக்கோபே நீ வந்தால் உனக்கு சாபம் கிடைச்சிருக்குன்னு கத்தரே தடுத்துருக்கலாம். ஆனால் கத்தர் தடுக்கலை. காரணம் என்ன, நியாயமாக அவன் வித்து போட்டபடினால் இவனுக்கு தான் கிடைக்க வேண்டும். இப்போ யாக்கோபிட்ட வந்து அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன பைய நல்லா ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பேன். இங்கே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சு அவர் என்னத்தை செஞ்சுருக்கேன்னு தூக்கி போட்டு போகிறாரா, இல்லை புருஷனுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறீங்களா? சோத்திரம். குடும்பத்தில் இதெல்லாம் முக்கியங்க. கணவன் மனைவி உறவில் அந்த குடும்ப அன்பில் நீங்கள் நல்ல வாய்க்குருசியாக சமைச்சு போடுறதும் ஒரு காரணம். ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க கேட்டிங்களா, அந்த புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது. கத்திர சோத்திரம். கல்யாணம் பண்ண புதுசில் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க, பிள்ளைங்க வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி, பெரம்பத்தி வந்தாச்சுன்னா பெற யாரை திராட்டில் விட்டுருவாங்க, தாத்தாவை திராட்டில் விட்டுருவாங்க. ஆனால் தோத்திரம் எங்கள் வீட்டில் அப்படி விட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லுவோமா, எங்கள் வீட்டில் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு செய்வாங்க. இந்த அம்மா உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கணவனுடைய ஒவ்வொரு டேஸ்ட்டையும் மனைவி அறிந்திருக்க வேண்டும், மனைவியினுடைய டேஸ்ட்டை புருஷன் அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் சமாதானமான குடும்பமாக இருக்கும், அந்த குடும்பம் அப்போ தான் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். சரி, இப்போ யாக்கோபு போய் என்ன பண்ணிட்டான், வேஷம் போட்டு அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆட்டு மயிரெல்லாம் மேலே போட்டு அண்ணன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேராக போய் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். அப்பா என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிச்சார், ஆசீர்வதிக்கலையா? நீங்கள் முடிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆசீர்வதிச்சாரா? இப்போ அப்பா ஆசீர்வதிச்சிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான் சொந்தம், யாக்கோபுக்கு தான் சொந்தம். நல்ல கவனிங்க, அப்பாவும் ஆசீர்வதிச்சிட்டாரு, இவனும் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். இப்போ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவன் துண்டை காணாம் துணியை காணான்னு ஓட வேண்டியிருக்கு. நியாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இவனுக்கு அநியாயமாக கிடைக்கல, தந்திரமாக கிடைச்சது. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த நேரத்தில் உங்கள் அப்பா சாகிற நேரத்தில் தம்பியும் சேர்த்து கொன்றுவேன்னு அண்ணன் திட்டம் போட்டான். ஏன் ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக வந்து வாங்கிட்டானே, திருட்டு போய அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. இப்போ அம்மா பார்க்குறா, எப்பா உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ஏன் நான் சாகு கொடுக்கணும், நீ என்ன போய் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு போகிறான். இது வரைக்கும் யாக்கோபுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அநேக பிள்ளைகள் தந்திரத்தினால் பிழைக்க விரும்புகிறார்கள். அது ஒருவேளை பிஸ்னஸ் தந்திரமாக இருக்கலாம், வியாபார தந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ தந்திரங்கள் தெரிஞ்சு தந்திரமாக பிழைக்கலாம். தந்திரமாய் வருகிற ஆசீர்வாதம் தங்கவே தங்காது. இல்லை நீங்கள் குறுக்கு வழியில் எதையாவது சம்பாரிச்சிங்கன்னா பொத்தல் பையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும், நிரந்தரமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும், தேவன் விரும்புகிற வழியிலே சம்பாதிக்க வேண்டும். அநியாயத்தினால் வந்த திரவியம் சொல்லுங்க ஒன்றுக்கு உதவாது. அநியாயத்தினால ஒரு பணம் உங்களுக்கு வருதுன்னா அது ஒன்றுக்குமே உதவாது. உங்கள் பணத்தை அடுத்தவங்க அநியாயமாக வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆண்டவர் சரியான பாடம் புகட்டுவார், நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க, உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ வனாந்திரத்தில் ஓடுறான். இப்போ யாரோட ஐக்கியம் இல்லை, அம்மாவோட ஐக்கியம் இல்லை, அப்பாவோட ஐக்கியம் இல்லை, அண்ணனோட ஐக்கியம் இல்லை, அவனுடைய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. எல்லாரோடும் இருந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, வனாந்திரத்தில் போய்கொண்டே இருக்கான். சில நேரத்தில் நீங்கள் தேவனை சந்திப்பதற்காக சில உறவுகளை தேவன் துண்டிப்பார். அதுக்காக புருஷன் மனைவி உறவு இல்லை, பிள்ளைகள் உறவு அல்ல. சில நேரம் ஆனால் மறுபடியும் சேர்த்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. நிரந்தரமாக எந்த உறவையும் தேவன் துண்டிக்க மாட்டார். உடனே இந்த பிரசங்கத்தை கேட்டு போய் வீட்டில் போய் பாஸ்ட்டு ஆண்டவர் உறவை துண்டிப்பேன்னு சொன்னார்னு பிரசங்கம் பண்ணார், நீர் எனக்கு வேண்டாம், அந்த வேலையில் இங்கே இருக்கப்படாது. சரியா, இப்போ போகிறான் பாதி தூரம் போயிட்டான் ஒன்னாந்திரத்தில், அதுக்கு மேலே போக முடியல. அப்பா அம்மா ஆதரவும் இல்லை, அண்ணனுடைய எதிர்ப்பு, எங்கே போகிறதுன்னு தெரியல. வனாந்திரத்தில் போகிறான், நரிகள் ஊழையிடுகிற தேசம், கோட்டான்கள் குடியிருக்கிற இடம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்லை தலைக்கி வச்சு படுக்கிறான். சௌகரியமாக அம்மா மடியில் படுத்திருந்தவன் இப்போ முதல் முறையாக வாழ்க்கையில் கஷ்டத்தின் பாதையில் நடக்கிறான். நான் சொல்லுவேன், இன்றைக்கு வாலிபர்களே, உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு சம்பாதித்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அது உங்களுக்கு நிரந்தரமானதில்லை. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்பொழுது, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வரும்பொழுது, நீங்கள் தனிக்காலில் நின்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தனித்தன்மையோடு நிற்க வேண்டாம். அதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ ரெண்டு கட்ட நிலைமையில் போய்கிட்டு இருக்கான். இப்போ பார்க்குற ஆண்டவர் பரிதாபமான நிலைமை. தந்திரத்தினாலும் ஏமாற்றியும் இவன் பெற்றுக்கொண்டது ஒன்றுமே நிலைக்கலை. இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சந்திக்கிற தேவன், நம்மை சரி செய்கிற தேவன், நம்மை சீராக்குகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? இப்போ கடைசியில் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தனக்கு வெளிப்படுத்தின உடனே அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சான்? ஏல் பெத்தேல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஒரு பேர் வைக்கிறான். ஏல்னா என்னது? ஆண்டவருடைய பெயர். ஏல் என்பது ஆண்டவருடைய பெயர். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்தேல் தேவனுடைய வீடு. சாரி, பெத்லகேம்னா தான் அப்பத்தின் வீடு, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல், வீடு தேவனுடைய வீடுங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் பேர் வச்சிடறான். இப்போ மாமா வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் மாமா பொண்ணை லவ் பண்ணுறான். லவ் பண்ணது கிடைக்கல, ரெண்டு பிள்ளைகளை தலையில் கட்டிடுறாரு, ரெண்டு வேலைக்காரிய கட்டிடுறாங்க, ரெண்டு பரிவாரம். சரியா, இந்த ரெண்டு பரிவாரத்தோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கேயும் நிம்மதியாக வாழ முடியல. இதுவரைக்கும் அவன் யாக்கோபாகத்தான் இருக்கிறான். அங்கேயும் போய் மாமாட்டா என்னென்னமோ சித்து வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறான். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இப்போ ஆண்டவர் வரார், யாக்கோபே நீ திரும்பி போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சுருக்கேன். நீ இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் நிரந்தரமாக நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நான் உனக்கு ஒரு பிளேஸை வச்சுருக்கேன். அந்த பிளேஸ்க்கு நீ வந்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் கவலையே இல்லை. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தேவன் நியமித்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? தேவன் எந்த இடத்துல, எந்த பொசிஷனில், ஆவிக்குரிய எந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? இல்லாட்டா கர்த்தர் உங்களை காய் நகர்த்துற மாதிரி நகட்டிக்கிட்டே கொண்டு வருவார். இப்போ நடந்த காரியம் என்ன? மாமனார் முகம் வித்தியாசமாக மாறுது. ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியாக வந்தான். இப்போ இவ்வளவு சொத்து அவனுக்கு சேர்ந்துருச்சு. மச்சான் மாறலாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எல்லாம் சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டான்ட்டு. இவன் ராத்திரி மகன் வேலை செஞ்சான், உண்மைதான். ஆனால் மாமனாருடைய சொத்தை விட இவன் சொத்து அதிகமாயிடுச்சு. மாமனாருக்கு கோபம், மச்சாமாருக்கு கோபம், என்ன நடக்கும்னு தெரியாது. திருட்டளவாக பரப்பிட்டு வர்றான். இப்போ மறுபடியும் தேவன் சந்திக்கிறார். தேவப்பிள்ளையே, சொகுசான நேரத்தில் இவன் தேவனை தேடவில்லை. ஆனால் இவனுடைய அபாத்திரமான சூழ்நிலையில் தேவன் அவனை தேடி வந்தார். ஏன் தேடி வந்தார் தெரியுமா? யாக்கோபின் மேலிருந்த அன்பு அல்ல, அவனுடைய தாத்தா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை பின்தொடர்ந்து வருவது பிள்ளைகளே, உங்களை பின்தொடர்ந்து ஆண்டவர் வருவதற்கு காரணம் உங்களை குறித்து உங்கள் பெற்றோருக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு உங்களை பின்தொடர்ந்து ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சில சொகுசான சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். போகும்பொழுது வனாந்திரத்தில் பார்த்து சொல்லுகிறார், என்ன உனக்கு தெரியாதுப்பா, ஆனால் உன்னை எனக்கு நல்லா தெரியும். நான் யார் தெரியுமா? உன் தாத்தா ஆபிரகாமின் தேவன், உங்கள் அப்பா ஈசாக்கின் தேவன். நீ போ, இப்போ பிரயாணத்தில் வந்துட்ட போ, நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருப்பேன். ஆனால் அது பர்மனண்ட்டு நினைக்காத, ஒன்று அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ திரும்பி வர வரைக்கும் நீ போற இடத்துலலாம் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதே. இப்போ இவன் யாரை பிடிக்கணும்? இந்த வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவரை பிடிக்கணும். விட்டுட்டான், தேவனை பற்றி கவலைப்படலை. நீங்கள் படித்து பாருங்கள், அடுத்து தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே. வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனை வரும்பொழுது தேவனை தேடலை, ஆனால் தேவனே வர்றார். யாக்கோபே நீ எழுந்து என்ன செய்ய பாருங்கள், 32 திருப்பி கொள்ளுங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம். அதுக்கு முன்னாடி 31 லாபானுடைய குமார்கள் நான் சொன்ன காரியங்கள்லாம் அதில் தான் இருக்குது. முகம் மாறிடுச்சு, ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ 3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி. தேவன் தான் மறுபடி வர்ற. தம்பி தங்கச்சி, நீ என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனை நிமித்தமோ அல்லது ஆசீர்வாதம் நிறையா இருக்கிறது நிமித்தமோ கர்த்தரை யோசிக்காமல் நீ வாழ்ந்திருக்கலாம், கர்த்தரை தேடாமல் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை தேடுகிறார் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு பின்பாக வருகிறார் என்பதை மறந்து போகாதே. நீ அவருக்கு தேவை. உன் பணம் அல்ல, உன் பொருள் அல்ல, உன் பதவி அல்ல, உன் ஆத்துமா அவருக்கு தேவை, நீ அவருக்கு தேவை. எனவே தான் இவன் ஜெபம் பண்ணலை, ஆனால் இவன் சிச்சுவேஷனை பார்த்து தேவனே நேரடியாக வர்றார். காரணம் என்ன? அவனுடைய தாத்தாவின் மேலும் அவனுடைய தகப்பன் மேலும் இருந்த தேவ திட்டம். இன்றைக்கு நீ எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட தூரமாக போனாலும் கர்த்தர் உன்னை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்கு காரணம் உன் தகப்பன் மேல் இருக்கிற, உன் தாயின் மேல் இருக்கிற, உன் மூதாதையர்கள் மேல் கர்த்தர் வைத்த திட்டம் நிறைவேறுவதற்கு. உன்னோடு முடிந்துவிடக்கூடாது, உன் சந்ததியை தொடர வேண்டும். தேவ திட்டம் நம்மோடு முடிவதல்ல. நமக்கு ஏன் பிள்ளைகளை கொடுக்கிறார்? நமக்கேன் பேர பிள்ளைகளை கொடுக்கிறார்? நன்றாக வாழ்வதற்காகவா, நன்றாக சொகுசாக வாழ்வதற்காக, நல்ல சொந்த வீடு காரு பங்களான் வாழ்வதற்காகவா? ஆம், அதுவும் உண்மைதான். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது இந்த பூமியில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளெல்லாம் கவனிங்க, உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. உங்கள் மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது. நீங்கள் அவரை தேடாட்டாலும் அவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார், உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கார், உங்கள் மேலே நோக்கமாக இருக்கார். நீ எவ்வளோ இக்கட்டில் இருக்குன்னு தெரியும், உன்னுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், உன் சிச்சுவேஷன் என்னன்னு தெரியும், உன் பிரச்சனை உன் போராட்டம் என்னன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ கூப்பிடாட்டாலும் அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசுகிறார். நீ தேவனை தேடலை, ஆனால் அவர் உன்னை தேடி வர்றார். நீ தேவனை தேடும்படி முழங்கால் படியிடலை, ஆனால் முழங்கால் படியிடுவதற்குரிய ஏதுக்களை உருவாக்கி கொடுப்பதற்கு கர்த்தர் உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கார். திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்ககிட்ட வர்றது காரணம் தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். ஆமே. யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரடுக்கு திரும்பி போ, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சூத்திரம் இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இடையில பல பிரச்சனைகள் வருகிறது. நான் முக்கியமாக ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு சூத்திரம். இந்த 31 மாமனாரை விட்டு திரும்பி வந்துட்டான். 32 தன் குடும்பம், நல்ல கவனிங்க, பிரச்சனை கிடையாது. அப்பா ஆசீர்வாதம் இல்லை, நல்ல கவனிங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்ததா? உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், முக்கியமான சத்தியத்தை சொல்கிறேன். அப்பாவுடைய சொத்து இல்லை, அப்பாவுடைய பணம் இல்லை, அப்பாவுடைய ஆடு மாடு இல்லை, ஆனால் அப்பா அடி மனதிலிருந்து உள் மனதிலிருந்து மனப்பூர்வமாக பிள்ளைய ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் தான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். உன் தாயும் தகப்பனும் உன்னை சபித்து விடக்கூடாது, உன் தாயும் தகப்பனும் உன்னை பார்த்து சலிக்கக்கூடாது, உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற பணத்தை விட என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் தாங்க எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. பொருளில் அல்ல, பணத்தில் அல்ல, பணம் செலவழிஞ்சு போகும், பொருள் அழிந்து விடும். ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை முக்கியமானது. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு போட்டிருக்கு, ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாரா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம்னு சொன்னால் பணம் கொட்டணும், இல்லாட்டா ஒரு வீடு ஒரு காரு, பொருளை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். பொருள் பயன்படுத்துவதற்கு தேவையான ஒரு பொருள் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்மேல் வைத்திருப்பது. அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் பொருளை கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். நல்ல வீட்டை கட்டலாம், அதுக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. நல்ல சாப்பாடு இருக்கலாம், அதை நல்லா சாப்பிடணும்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. அப்போ எது முக்கியம்? என் தேவனுடைய வார்த்தை என்கிற ஆசீர்வாதம். அப்பா சொன்னார், மனப்பூர்வமாக ஆசீர்வதிச்சார், அந்த ஆசீர்வாதம் தங்கினபடினால மாமனாரும் அழிக்க முடியலை, வேற யாரும் அவனை அழிக்க முடியலை, தேவன் அவனோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மா உங்களை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அப்படி நடக்க வைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ மாமனார் வீட்டை விட்டு வர்றான், எங்கே போய் சொல்லிட்டார், எங்கேருந்து ஓடி வந்தானோ, உயிருக்கு பயந்து வந்தானோ, அங்கேயே மறுபடியும் போ. சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, அப்பாடா இனி இவங்களுக்கு நமக்கும் ஒட்டு உறவு எதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவார், அங்கே போ அப்படிம்பார். அப்போ தான் முகத்தில் எண்ணெய் வடிகிற மாதிரி, ஐயோ ஆண்டவர், நான் எந்த மூஞ்சியில் போவேன், எந்த மூஞ்சியிலாவது போ, ஆனால் போய் தான் ஆகணும். அதனால் சொல்கிறேன், எந்த உறவையும் வெட்டிடாதீங்க. கத்தர் மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லும் போது உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். உறவுகளை வெட்டுறதை விட எப்போவுமே உறவுகளை இணைக்கிறது தான் முக்கியம். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண வேண்டியது. எந்த உறவாக இருந்தாலும் கத்தர் கொடுத்த உறவு. உலகத்தை விட்டு தான் பிரிஞ்சு வான்னு சொல்கிறார், பாவத்தை விட்டு தான் பிரிஞ்சு வான்னு சொல்கிறார், அக்கிரமத்தை விட்டு தான் பிரிஞ்சு வான்னு சொல்கிறாரு. உறவுகளை விட்டு வான்னு சொன்னது ஆபிரகாம்கிட்ட. ஏன்னா அப்போ தேவனை ஆராதிக்கிற கூட்டம் கிடையாது, பிரித்தெடுத்தார். கத்தர் சோத்திரம், நான் இன்னும் இஸ்ரவேலுங்கிற பேருக்குள்ளேயே வரலை. கத்தர் சோத்திரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுப்போம். நல்லா கவனிங்க, யாக்கோபு இப்போ பிரயாணம் பண்ணுகிறான். யாக்கோபு பிரயாணம் பண்ணான்னு தானே போட்டிருக்கு 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்களை சந்தித்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அண்ணன்ட்ட சொல்லிவிடுறான், இந்த மாதிரி நான் வர்றேன்னு சொல்லி. அண்ணன் 400 பேரோடு எதிர்க்க வர்றான். இப்போ இவனுக்கு கைகள்லாம் தட தடன்னு ஆடுது. சம்பாரித்ததெல்லாம் ஒரே நாளில் போக போகுது. ராத்திரியும் பகலும் சம்பாரித்தது ஒரே நாளில் போக போகுது. 400 பேரோட அண்ணன் வர்றான். அவன் நெஞ்சில் என்ன இருக்கு? படுவா ராஸ்கில், என் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், என் சேஷ்ட புத்திர பாதத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்போ திரும்பி வர்றானோ, சமாதானம் பேச வர்றானோ, சந்தோஷம் பேச வர்றானோ, வரட்டும். அதெல்லாம் சமாதானமெல்லாம் கிடையாது. வந்த 2-ல் 1 பார்க்கணும். வந்து மட்டும் அவன் பேசட்டும், அவனை கிளி கிளின்னு கிழிக்கிறேன் பாருன்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு வர்றான். இதுக்கிடையில் இப்போ தான் ஐயாவுக்கு ஆண்டவரை தேடணுங்கிற ஆசை வருது. எப்போ? நெருக்கம் வரும்பொழுது. இன்றைக்கி நிறையா பேருக்கு ஏன் தெரியுமா, நெருக்கம் போகவே மாட்டேங்குது. நீங்கள் எப்போவுமே தேவனோட நெருங்கி இருக்கணுங்கிறக்காக. சிலருக்கெல்லாம் பிரச்சனையே வராது. ஏன் தெரியுமா, பிரச்சனை இல்லாட்டாலும் அவங்க எப்போ பார்த்தாலும் தோத்திரம் தோத்திரம்னு ஆண்டவரோடு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரோடு வாழ்கிறதுக்கு பிசாசு கொண்டு வரக்கூடிய சில தடைகள் இருக்கும். ஆனால் சில ஆட்களுக்கு எப்போவுமே பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை. ஏன்? நீ ஒழுங்காக தேவனை தேடி இருந்தால் ஏன் இது வரப்போகுது? நீ ஒழுங்காக கத்தருக்கு பயந்து வாழ்ந்து டெய்லி காலையில் எந்திரிச்சு முழங்கால் படிட்டு கத்தரை துதித்து ஆராதித்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி, உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணி, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்க ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி, சபையை சுற்றி இருக்க மக்களுக்காக, நம்ம தேசத்துக்காக எத்தனை காரியங்கள் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிற கூட்டம் தாங்க கிறிஸ்தவ கூட்டம். இன்றைக்கி தனக்கு வேண்டியதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே சும்மா விட்டுறாங்க. இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்காக ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சீரான பாதையில் கொண்டு போயிட்டே இருப்பார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு வேண்டிய பொருளுக்காக, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக வாழ்கிறதுனால தான் கத்தர் சில நேரத்தில் நெருக்கத்தில் விட்டுற. இப்போ அவன் நெருக்கத்தில் வந்துட்டான். நெருக்கத்தில் வந்த உடனே யார் தான் வழி? அப்பா, நீ என்ன தான் தேவனை விட்டு தூரம் போனாலும் ஒரு குக்கியை வச்சுருக்காரு, நீ அவர்கிட்ட வந்து தான் ஆகணும். அம்மே, ஆனால் நல்லதானம்மா முன்னாடியே வந்துட்டா, சூப்பராக வந்துடும். இப்போ யாக்கோபு என்ன பண்ணுற தெரியுமா? லேயாள், அவனுடைய பிள்ளைகள், அப்புறம் ராகேல் அவருடைய பிள்ளைகள், அப்புறம் 2 வேலைக்காரி சில்பால் அவங்களுடைய, அப்புறம் ரைட், எல்லா 4 பிள்ளைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா? வா பாசிங்க பார்க்கலாம். 23 23:24, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும், அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். சொல்லுங்க பார்க்கலாம், தனக்கு முன்னாடி இல்லாம எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்ப என்னது? இந்த உறவு, பணம், பொருள், ஆடு மாடு என் கண்ணில் பட வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளிட்டு இப்ப நான் சந்திக்க வேண்டியது என்னுடைய தேவன். இப்ப தேவன்ட்ட போய் ஜெபம் பண்றான். என்ன சொல்றேன்மா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இவன் கேட்குற ஆசீர்வாதம் என்ன? இன்னும் ஆடு வேணும்னு கேட்டானா? இன்னும் மாடு வேணும்னு கேட்டானா? இன்னும் மனைவி வேணும்னு கேட்டானா? இன்னும் பிள்ளைங்க வேணும்னு கேட்டானா? என்ன கேட்டான், என்ன கேட்டான் அப்படின்னு என்ன ஆசீர்வாதம் என்ன? ஹலோ, அதில் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பொருள் நாம் அனுபவிப்பதற்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மோடு இருப்பது, அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவர் நம்மை பராமரிப்பது, அவர் நம்மை சமாதானமாய் நடத்துவது. இதுதான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். இது இல்லாமல் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுலையே உங்கள் நேரத்தை செலவழித்து செலவழித்து நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு, எதுக்கு? தேவனோட நடந்து பாருங்கள், எல்லாத்தையும் அவர் தருவார். இப்போ வச்சுட்டான், அண்ணன் வந்தான்னா ஒரே டைமில் வாஷ் அவுட் பண்ணிவிடுவான். ஏன்னா அண்ணனை பற்றி தெரியும், அவன் முரட்டாள், வன செஞ்சாரி, வேட்டைக்காரன், அவங்க கூட 400 பேர் வர்றாங்க. என் பிள்ளைகள்லாம் யுத்தத்தை பார்த்ததில்லை, நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆள், சண்டை போட பலன் இல்லை, ஜெயிக்க முடியாது, இப்போ வேறு வழி இல்லை. ஆண்டவர் தெய்வ பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வருகிறதோ ஒரே வழி தேவனுடைய பாதம்தான். அவங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் வரும்பொழுது வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, தேவனை தேடுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கி வைங்க, பிள்ளைகளை ஒதுக்கி வைங்க, மனைவியை ஒதுக்கி வைங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி, பிஸ்னஸை ஒதுக்கி வைங்க, தேவனை பக்கத்தில் கொண்டு வாங்க. இப்போ தேவனை பக்கத்தில் கொண்டு வர்றான், ஜெபம் பண்ணுறான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி தெரியலை. கேட்டிங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி. ஒரு தேவ தூதனை வந்துட்டாரு, தேவன் தான் வந்திருக்காரு, தூதனை போல காலை பிடிச்சிக்கிட்டான், விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன்ட்டு. ஏ, பொழுது விடிய போது நான் போகணும், என்ன ஆசீர்வதித்தாலும் இல்லையே, பற்றி பிடித்து கொண்டான். இதுவரைக்கும் எதை பற்றி பிடிச்சான்? உலகம், உலக பொருள், மனைவி, பிள்ளைகள், இதை பற்றி கொண்டிருந்தவன் கண்கள் தெளிந்தது, நான் பற்றி கொள்ள வேண்டியது என் தேவனுடைய பாதம், என் தேவனுடைய பாதத்தை நான் பற்றி கொள்வேன் என்றால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இப்போ சொல்கிறான், நீர் என்ன ஆசீர்வதித்தாலும் ஒழிய, சரிப்பா இன்னொரு 10 ஆடு தரேன் அப்படியா சொன்னார்? இல்லை, நீர் என்ன ஆசீர்வதித்தாலும் ஒழிய உண்மை 26 அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வித்தாலும் ஒழிய உண்மை. ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தூதன் அல்ல. தூதனை பற்றி அவர்னு சொல்லப்படாது, அவன் தான் போட்டிருக்கோம். காப்ரியல் தூதன் வந்தான், வந்தார் அல்ல. ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். தேவன் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கார், பிடிச்சிக்கிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தேவன் வந்திருக்கார், விட மாட்டேன். கேட்டீங்களா? இப்போ ஆண்டவர் லைட்டாக அந்த காலை அப்படி பிடிக்கிறார். ஏன்னா காலை பிடிச்சவனே விட மாட்டேன்னு சொன்னமே, அவன் காலை பிடிச்சாரு. இந்த இந்த இந்த முட்டிக்கு மேலே இந்த தொடர்ந்து இந்த நரம்பு பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வீங்க? முட்டிக்கு மேலே ஒரு நரம்பு பிடிச்சிக்கிச்சு, என்ன பண்ணுவீங்க? நோண்டி நோண்டி நடப்பீங்க. அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ நல்லா கவனிங்க, சுயபலத்தை இழந்தா. என்னைக்கு தேவனை பற்றி கொள்றீங்களோ தேவ பலம் உங்கள் மேல் வரும், உங்கள் சுயபலம் உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் எதெல்லாம் நம்பியிருந்தீங்களோ, வீரம் வீராப்பு எதெல்லாம் நம்பியிருந்தீங்களோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறத பார்த்துருவீங்க. ஆனால் எது இருக்கோ இல்லையோ தேவன் எனக்கு இருக்கிறார். அந்த ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தன்னை தேவனோடு இணைத்து கொண்டு போராடுகிறான். கர்த்தர் சோத்திரம், விடவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது யாக்கோபு, அதாவது 28 அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப். அதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு, யாக்கோபுங்கிறான். அப்ப சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல். இதுக்கு முன்னாடி இந்த பேரே கிடையாது. தேவன் தான் முதல் முறையாக இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார், இனி உன் பேர் என்ன? யாக்கோப அல்ல, உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால், இஸ்ரவேல் என்ன தெரியுமா? தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். என்ன, முதல்ல அண்ணன் கூட போராடி மேற்கொண்டான், மாமா கூட போராடி மேற்கொண்டான், இப்போ யாரோட போராடுறான்? போராடினா சண்டை போட்டு ஜெயிச்சான்னு அல்ல. நல்ல கவனிங்க, நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். இவன் தேவனோடு போராடி என்ன செஞ்சிட்டான்? மேற்கொண்டுட்டான். அதனால இஸ்ரவேல், அதாவது தேவனிடத்தில் விடாமுயற்சி செய்து ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை, தேவனிடத்தில். அதைத்தான் இங்க தமிழ்ல போட்டிருக்கு, மேற்கொண்டன். தேவனை நம்ம மேற்கொள்ள முடியுமா? தேவனை ஜெயிக்க முடியுமா? தமிழ்ல வேற வார்த்தை இல்லாம போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், தேவன்கிட்ட
2: விடாப்பிடியா முயற்சி செஞ்சு ஜெயிச்சிட்டான். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளைய கடை கூட்டு போறீங்க, அந்த பிள்ளை எனக்கு இந்த சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்குது, இல்லை வாங்கி தரமாட்டேன் அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்றீங்க, அட்டம் பிடிச்சு அட்டம் பிடிச்சு அட்டம் பிடிச்சு கடைசியில் கீழே விழுந்து உருண்டு என்ன செய்யுது, சாதிச்சிருது, மேற்கொள்ளல என்ன செய்யுது, சரி தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுத்துருங்க, சாதிச்சிருது. அதே இன்னொரு பிள்ளை நீங்க வேணான்னு சொல்லுங்க, மம்மி ஒரே ஒரு நாள் மம்மி இனிமேல் கேட்க மாட்டேன் மம்மி ப்ளீஸ் மம்மி, ஏய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது வயிற்றுல பூச்சி, பரவாயில்ல மம்மி ஒரு நாளைக்கு தானே நல்ல மம்மி, இல்லை மம்மி மம்மி நீங்கள் வாங்கி கொடுக்காட்டா வேற யார் மம்மியும் வாங்கி கொடுப்பா, இப்படி ஐஸ் வைக்க ஐஸ் வைக்க இந்த அம்மா மனசு பா கடைசியில் பாரு என்னை இணங்க வச்சுட்டேல, நினச்சதை சாதிச்சிட்டேல, அங்கே சாதிச்சது வேற சண்டை போட்டு சாதிச்சது, இது எப்படி நம்மளை இணங்க வைக்குது, சாக்லேட் வாங்கி கொடுக்குறக்கு யாக்கோபு செய்தது ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி, ஐயா நீங்கள் ஆசீர்வதிக்காமல் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், இப்படி சொல்ல சொல்ல ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே முடியலை. அதனால தான் சொல்கிறாரு நீ தேவனை மேற்கொண்ட பண்ணால் அதனுடைய அர்த்தம் என்ன, என்னை இணங்க வச்சுட்டேயே இல்லை கவனிங்க, நீங்கள் தேவன்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குற ஆளாக இருக்கக்கூடாது, தேவனை இணங்க பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட நீங்கள் பழகணும். அவனுக்கு பேர் தான் இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். டெக்னிக்கில் வாழ்கிற யாக்கோபா இல்லை, ஏமாத்துகிற யாக்கோபா இல்லை, வியாபார சூழ்ச்சியில் வியாபாரத்தை நடத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற யாக்கோபை அல்ல, தேவனை சார்ந்து தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை போக விடேன் என்று தேவனோடு தன்னை இணைத்து கொண்டவன். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், தேவனோடு இணைஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இன்னும் இணையாமல் இருக்கீங்க? உலக காரியங்களில் நண்பர்கள் பொருளாதாரம் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களில் உங்களை இணைச்சிக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் சயின்ஸோடு இணைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நடிகனோடு தன்னை இணைத்து ரசிகனாய் மாறினவன் வாழ்க்கையை இழந்து போய் மாயையான காரியங்கள் தான் எதிர்காலம் என்று நினச்சி நினச்சி ஏமாந்து போவான். ஏன்னா அவன் நடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போயிடுறான், அவனை பார்த்து அவனை மாதிரி சீவனும் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அவனுக்கு ஃபாலோயர்ஸாக இருக்குன்னு சொல்லி நடிகன் பின்னாடி போய் போய் வாழ்க்கை இழந்து போகிறான். இன்னும் சிலர் ரவுடிகளோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறார்கள், விட்டு குத்து கலாட்டா பண்ணுறது, நான் யார் தெரியுமா, நான் யார் அடியாள் தெரியுமா, நீ யாரோடு இணைந்திருக்கிறாய். சிலர் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்ட்ஸோட இணைஞ்சு இணைஞ்சு எண்ணத்தை கண்ட அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்ததுனால அதனுடைய விளைவு என்ன கொஞ்சம் யோசிப்பா. இன்னைக்கு கத்தை சொல்கிறார், நீ என்னோடு உன்னை இணைத்து கொள்வாயானா, நீ இஸ்ரவேலாய் மாறுவாய். அப்படி இஸ்ரவேலாய் மாறிட்டேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பெரியம். நீ கவலைப்பட தேவையில்லை, இது பெரிய பிரசங்கம். இன்னைக்கு இப்போ தான் இஸ்ரவேலுங்கிற வாரத்துக்குள்ளே வந்திருக்கேன். இனி தொடர்ந்து சில காரியங்களை கத்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே நான் யாக்கோபாக அல்ல, தேவனை பற்றி கொள்ளுகிற இஸ்ரவேலாக. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பின்னாடி பிரசங்கம் பண்ணுறதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாக்கோபை பற்றி படிக்கும்போதெல்லாம் இஸ்ரவேல் சாய்ந்து கொண்டான், இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னா கத்தர் கூப்பிட்றார். ஆனால் பைபிளில் எழுதின மோசை எழுதும்போது யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு சொல்கிறார். ஆனால் தேவன் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு, இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல். உன்னை இஸ்ரவேலை கத்தர் பார்த்துட்டார்னா திரும்ப யாக்கோபாகவே பார்க்க மாட்டார். ஆனால் நீ யாக்கோபாக மாறிடக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் எப்படி சோரம் போயிட்டு, இந்த இஸ்ரவேல் எப்படி யாக்கோபா மாறிட்டு, அதனால் வந்த விளைவுகள் என்ன. இங்கே வந்திருக்க நீங்கள் அநேகர் ஒரு காலத்தில் யாக்கோபா இருந்து இஸ்ரவேலாக மாறினீங்க, அப்போ நல்லா இருந்தது வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது, ஆனால் எப்படியோ நம்மளை அறியாமல் மறுபடியும் பழைய குருடி கதவை துரடி பழைய வாழ்க்கை பழைய சுபாவன்ட்டு மறுபடியும் யாக்கோபா போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால தான் போராட்டம், அதனால தான் நிம்மதி இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறது கத்தருக்கு சித்தம் இல்லை. நீங்கள் நல்லா வாழ்கிறதான் கத்தருக்கு சித்தம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த யாக்கோபு என்னோடு போராடி மேற்கொண்டது போல் நீ எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி உன் பிஸ்னஸை ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு உன் காரியங்களாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ என் சமூகத்தில் வந்து என்னோடு தங்கியிருந்து என்னோடு உன்னை இணைத்து கொள்வாயானா நான் மனப்பூர்வமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவ பிள்ளைய உன்னுடைய இக்கட்டுகளிலே உன்னுடைய இன்னல்களில் உன் தேவைகளில் உன் ஆபத்துகளில் அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்தார். நீ அவரை விட்டு தூரம் போன பின்பும் அவர் உன்னை தேடி வந்தார். உனக்கு பின்பாக அவர் ஓடி வந்தார். நீ தூரம் போனாலும் உன் பின்னாடியே வந்தார். ஏன் தெரியுமா? அவர் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பதை நீ எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு அதே தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னேனே, நீ போன இடத்துல என்ன மறந்துட்டியே, மனைவி பிள்ளைகள்லாம் கிடைச்சக்கப்புறம் என்ன மறந்துட்டியப்பா, உன் நேரமெல்லாம் உன் மனைவி பிள்ளைகளோடையே இருக்கே, ஆனால் நீ ஏன் கூட இருப்பேன்னு சொன்னியே. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜபத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த யாக்கோபுடைய அண்ணன் ஏசா 400 பேரோடு வந்தான், ஆனால் அவன்கிட்ட சண்டை போடலை, சமாதானம் பண்ணி அன்பாக பேசி கட்டுப்பிடிச்சு அழுது பாசத்தோடு திரும்பி போனாங்க. நீ யாரை எதிரின்னு நினைக்கிறியோ அவன் எதிரி இல்லைங்கிறத கர்த்தர் உனக்கு நிரூபிப்பார், பாசத்தை வெளிப்படுத்துவார், அந்த அன்பு வெளிப்படும், சந்தோஷம் மறுபடியும் வரும். யாரையும் எதிரியாக நினைக்காத, யாரையும் எதிரியாக நினைக்க, உறவை முறிச்சிடாத. உன்னை தேடி வருகிறவன் சகோதரன் உனக்கு எதிரியா அல்ல, உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கத்தான் வருகிறான். அவன் வழியில் போயிட்டான். அதுக்கப்புறம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி வந்து கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றான். கானான் தேசத்தில் இருக்கிற சாலோம்ங்கிற சீகோமுடைய பட்டணத்துக்கு வர்றான். அங்கே போய் ஒரு கூடாரத்தை போடுறான். அந்த கூடாரத்தை போட்டுட்டு அதுக்கு என்ன பேர் தெரியுமா விட்டான்? வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 33:20 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பு ஏல் பெத்தேல் என்று தேவனை மட்டும் தனித்து பார்த்தவன். இப்ப என் ஆபத்தில் கூட இருந்த தெய்வம், என் வேதனையில் எனக்கு துணை நின்ற தெய்வம், நான் போற இடத்துலலாம் என்னை பாதுகாத்த தெய்வம், இவ்வளவு நல்ல தெய்வம், இனி மனுஷனோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், என் நண்பனோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், உலக ஆசிகளோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், உலகத்தின் பாவத்தோடு அசுத்தத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன், என் தேவனோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று ஏல் எல்லோகே என்பது மட்டுமல்ல இஸ்ரவேல் என்று தன் பெயரையும் சேர்த்து கொண்டான். உன்னை கர்த்தரோடு இணைத்துக் கொள்வாயா? கர்த்தர் இந்த காலவேளையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ மற்றவர்களோடு இணைந்திருந்தது போதும், நீ என்னோடு இணைந்து கொள்வாயானா உன் வாழ்க்கை அபரிமிதமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஓ ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர்தான் எனக்கு நிரந்தரம், நீர்தான் எனக்கு நிரந்தரம். இயேசுவே நீர் வேண்டும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் வேண்டும், உம்மோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், உம்மோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்பதை போல நீ தேவனோடு இணைந்து கொண்டா, தேவனோடு இணைந்து கொண்டா.

ஆண்டவரே, நான் தேவனோடு என்னை இணைத்து கொள்கிறேன் என்று கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நீர் கொடுத்த உறவுதான், எல்லாம் நீர் கொடுத்த பொருள்தான். ஆனால் ஒரு நாளும் நாங்கள் மனிதர்களோடு பொருட்களோடு எங்களை இணைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் தந்தருளுகிற தேவனோடு எங்களை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய இணைப்பில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் அதிகமாக பக்குவப்பட்டு கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய இணைப்பில் இணைந்த அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாக்கோபாக அல்ல, இஸ்ரவேலாய் மாறியிருக்கிறார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. உண்மையில சொல்லுங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவரை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லையே.

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றை

எங்கள் எல்லாரும் ஆராதிக்கிற தேவன், மகிமையுள்ள தேவன். அவர் பலத்த காரியங்களை நம்முடைய மத்தியிலே செய்கிறவர். மனிதனால் செய்ய முடியாதவைகளை நமக்காக செய்கிறவர். மனிதனால் முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவருடைய மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர்தான். ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர்தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம். ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணைக்கிற தெய்வம்.

எத்தனை பேர் இந்த நாளிலே என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

ஏன் தெரியுமா? இயேசு எனக்கு போதும்னு சொல்றோம். அவர் தான் எனக்காக ஜீவனை தந்தவர். அவர் தான் என்னை மீட்டெடுத்தவர். பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்களா, இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவராக இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோது நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

இன்றைக்கு மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

நமக்கு செய்த ஒரு நன்மைகளை நாம நினைவு கூர்ந்து அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம். ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சமயத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தார். ஜீவ காலமெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னைக்கு நான் 6 சின்ன சின்ன விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஆனா இந்த சின்ன விஷயங்கள்ல உள்ள கருத்துக்கள் ரொம்ப பெருசு. ஒரு தடவை ஒரு கிராமத்துல மழைக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும்னு முடிவு பண்ணினாங்க. பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். இதுதான் விசுவாசம். குழந்தைகளை உயரமா தூக்கி போடுங்க, அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்கள கண்டிப்பா பிடிச்சுக்கிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் நம்பிக்கை. நாளைக்கு நாம உயிரோட படுக்கையை விட்டு எழும்புவோம் அப்படிங்கிற எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஆனாலும் காலையில எழும்புறதுக்காக அலாம் வைக்கிறோமே, அது பேர் தான் நிச்சய எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாம பெரிய பெரிய திட்டங்களை வகுக்கிறோமே, அதுதான் தன்னம்பிக்கை. இந்த உலகம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் சுழல்றத பாக்குறோம். ஆனாலும் நாம திருமணம் பண்றோம், குழந்தைங்களை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். இதுதான் அன்பு. ஒரு முதியவரோட சட்டையில இப்படி எழுதியிருந்துச்சு, எனக்கு 80 வயது ஆகவில்லை, நான் இனிமையான 16 வாழ்கிறேன், ஆனால் 64 வருட அனுபவம் எனக்கு உண்டு. இதுதான் அணுகுமுறை. இப்படி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, சரியான அணுகுமுறையோட, அன்போட வாழ்ந்தா நாம சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய குணநலன்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அப்படின்னு ஒரு தேவ மனிதர் சொல்றாரு. இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதா? நம்மளை நாமே கேட்டு பார்ப்போம்.

எபேசியர் இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் உட்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சித்தித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருந்திருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தொலைக்காட்சியா தொல்லைக்காட்சியா, டிவி ஆர் டிவி. வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி 2:10. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாயிருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னது என்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டிக் கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர்ப்பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தன. வெள்ளியையும் பொன்னையும் இராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:22. நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். நான் வாலிபர்களுக்கு பேசும் பொழுது பொதுவாக இதுதான் உங்களுடைய விக்டரி சைன் என்று சொல்லுவேன். 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. இன்றைய விஞ்ஞான யுகத்தின் ஒரு மயில்கல் தான் டெலிவிஷன் என்பது. இதன் புரட்சியை யாருமே மறுக்க முடியாது. வீடுகள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும் இந்த பெட்டிக்கு நிகரே கிடையாது. இதன் மூலம் கிறிஸ்துவின் நற்செய்தியும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் இதை ஒரு விக்கிரகம் என்றும் வீட்டிற்குள்ளே புகுந்துவிட்ட சினிமா தியேட்டர் திரையரங்கு என்றும் கண்டனம் செய்வாரும் உண்டு. டிவி பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்பது பலர் மனதிலே எழுகிற ஒரு கேள்வி. நான் மாணவனாயிருந்த பொழுது வானொலி பெட்டியையே சில பிரசங்கிமார் கண்டனம் செய்தார்கள், அதாவது ரேடியோ. ஆனால் நாளடைவில் ஏறத்தாழ எல்லாருமே ஒரு டிரான்சிஸ்டர் வைக்க ஆரம்பித்து விட்டதால் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நற்செய்தி பணிக்கு அது இப்பொழுது எவ்வளவாய் பயன்படுகிறது என்று நாம் எல்லாரும் அறிவோம். டெலிவிஷனும் அப்படித்தான் ஆகிவிட்டது. டெலிவிஷன் இன்று ஒரு ஆடம்பர பொருளாகிராமல் அத்தியாவசிய பொருளாகிவிட்டது. டெலிவிஷன் இஸ் நோ மோர் அ லக்ஸரி, இட் ஹஸ் பிகம் அ நெசசிட்டி. உலகின் எந்த மூலையிலும் நடக்கும் நிகழ்வுகளை அதே நொடியில் நம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்க்கலாம். செய்திகள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள், பறவைகள், விலங்குகள், ஆராய்ச்சி, விளையாட்டு, இப்படி பலவற்றை நாம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். இந்த தினசரி தியானமே, நாளொரு மேனி என்கிற தினசரி தியானமே டிவி மூலமாகத்தான் உங்களுக்கு வருகிறது. ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. விஞ்ஞான வளர்ச்சியானது மனிதரது நலனுக்காய் பயன்படும் அதே வேளையில் பிசாசானவன் அதையே
மனிதனை கெடுக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துவான். இயேசு சொன்னார், பிசாசானவன் அவன் திருடனாயிருக்கிறபடியா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வருகிறேன் என்று சொன்னார். டிவியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல காரியம் வழியாக பிசாசு நம்மை திருட, நம்மை தொலைக்க, நம்மை முடிவிலே அழிக்க மிகவும் தந்திரமாக அவன் வேலை செய்வான். நமது அறிவை, குறிப்பாக சிறுவரின் சிந்தனா சக்தியை வளர்க்கக்கூடிய நல்ல போதனை கலாச்சார நிகழ்ச்சிகளெல்லாம் தொலைக்காட்சியில் உண்டு, உண்மைதான். அதே வேளையில் போதிய சென்சார் இல்லாததால் ஆபாசத்திற்கும் குறைவில்லை. சமீபத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில் ஒருவர் எப்படி இறக்கிறார் என்று சிறுவர்களிடம் கேட்டபொழுது, துப்பாக்கியால் சுடப்படுவார் அல்லது விபத்துகளில் சாவார் என்று சொன்னார்களாம். இயற்கை மரணங்கள் சிறுவர்களுக்கு தெரியாத அளவு டெலிவிஷன் அவர்களை பாதித்து விட்டது. தேவ ஊழியன் ரவி சக்கரியாஸ் அவர்கள் டெலிவிஷனை பற்றி எழுதும் பொழுது ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையை சொன்னார். ஒரு தவளையை பிடித்து கொதிக்கிற தண்ணீரிலே போட்டால் அது உடனே குதித்து வெளியே வந்து விடுமா? ஆனால் ஒரு குளிர்ந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்திலே தவளையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சூடேற்றினான். தவளை சொல்லுமா, இப்போ நன்றாக வெதுவெதுப்பாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம்தானே சூடு வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியே அது சூட்டை கூட்ட கூட்ட கூட்ட அது வெளியே குதிக்காதான் உள்ளே இருந்து அது அப்படியே செத்து போகும். இதுதான் டெலிவிஷன் செய்கிற காரியம். கவனமாக இராவிட்டால் நாமும் அவ்விதமான ஒரு முடிவு தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியமாக ஏற்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. டெலிவிஷன் நமது நேரத்தை திருடுகிறது. எனவே ஒழுங்கும் தன்னடக்கமும் தான் டெலிவிஷனின் தீங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். தொலைக்காட்சி பெட்டியில் தொலைந்து விட்டால் அது தொல்லைக்காட்சியாகிவிடும். கவனம், நாம் கடவுளிடம் செலவிடும் நேரத்தை தொலைக்காட்சி பெட்டி எடுக்கக்கூடாது. டிவி நமக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர நாம் டிவிக்கு அடிமையாகிவிடக்கூடாது. தொலைக்காட்சி பெட்டியை எப்பொழுது ஆஃப் பண்ண வேண்டுமென்று தெரிந்தவர்கள்தான் அதை ஆன் செய்யலாம். ஒன்லி இஃப் யூ நோ வென் டு சுவிட்ச் ஆஃப் த டிவி யூ கேன் சுவிட்ச் இட் ஆன், நாட் அதர்வைஸ். குறிப்பாக குடும்பமாக உட்கார்ந்து நாம் கலந்துலாவும் நேரம், சாப்பிடுகிற நேரம், இப்படிப்பட்ட வேளைகளிலெல்லாம் கட்டாயமாக டெலிவிஷனை நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட வேண்டும். ஒருவர் எவ்விதமாக ஜெபித்தார் அதை நான் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உலகிற்கு ஒளியானவரே, ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். மறுபடி வாசிக்கிறேன். உலகிற்கு ஒளியானவரே, ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்துவிடும். நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். எங்கள் மகாபரிய தேவனே, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு ஆபத்துக்களாக மாற வாய்ப்பு உண்டு என்றும் நீர் எச்சரிக்கிறவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய கண்களும் தன்னுடைய மனதும் விரும்பிய எதையும் மறுக்காத ஒரு சாலமோனினுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாகிவிட்டது ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே, எப்படியாவது எங்களுடைய மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸும் திரையுலகு திரையுலகிலே உள்ள எல்லா ஆண்டவரே வியாபார நோக்குள்ள திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் எங்களை எவ்வளவாய் சதி வைத்து திட்டம் போட்டு தந்திரமாக தங்கள் வலைக்குள்ளே இழுக்கிறார்கள் என்பதை கவனமாய் கவனித்து அவற்றிற்கு விலகி ஓடி ஜீவன் தப்ப நாங்கள் பிழைத்துக் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமாந்து விடாதபடி, ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் உணர்கிற வேளையிலே அது பிந்தி போகும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் யாருக்கும் ஏற்பட வேண்டாம் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்,
வாலிபர்கள் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெற்றோர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து தேவையற்ற நேரங்களிலே கர்த்தாவே இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் உட்காரும் அவர்களுடைய அடிமை பழக்கம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் உதறி எழும்பி கர்த்தாவே ஆக்கப்பூர்வமான சில நல்ல காரியங்களை செய்ய படிப்பிலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் விளையாட்டிலும் வேலைகளிலும் பிறருக்கு உதவுதலிலும் இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவர்கள் அதிகமாக செய்ய கர்த்தர் அவர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசியதற்காக நாங்களுமே துதிக்கிறோம். உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அல்லத்தட்டி விடாதபடி கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சொல்லுங்களே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹாலேலூயா, ஹாலேலூயா.

Amen. Hallelujah. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹலிலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

பற்றி அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோட சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் மாப்பிள்ளை அந்த பெண்ணின் தகப்பனுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். இந்த வரதட்சணை என்பது பொதுவாக 4 அல்லது 5 பசுமாடுகளாகத்தான் இருக்கும். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாலோ அல்லது நன்றாக சமைக்க தெரிந்தவளாக இருந்தாலோ அவளுக்கு வரதட்சணையாக 6 பசுமாடுகளை கொடுக்க வேண்டும். ஆப்பிரிக்காவின் ஒரு பழங்குடி கிராமத்தில் இருந்த வாலிப பெண் வெகு நாட்களாக திருமணமாகாமலேயே இருந்தாள். அவளுக்கு நன்றாக சமைக்கவும் தெரியாது, பார்க்கவும் நன்றாக இருக்க மாட்டாள். ஆகவேதான் அவளை பெண் கேட்க யாருமே வரவில்லை. ஆனால் சில நாட்களில் அந்த கிராமத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான். எனவே இந்த பெண்ணின் தகப்பனிடம் சென்று, நான் உங்கள் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன், உங்கள் மகளுக்கு வரதட்சணையாக எத்தனை பசுமாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான். தன்னுடைய மகள் அழகாக இல்லை என்பதால் அதிகமாக வரதட்சணை கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே, நான் உங்கள் மகளுக்காக 12 பசுமாடுகளை கொடுக்க விரும்புகிறேன், ஏனெனில் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்றான். சில ங்களுக்கு பின்பு ஒரு அழகான பெண் அந்த கிராமத்துக்கு வந்தாள். முன்பு மிகவும் அசிங்கமாக இருந்த அந்த பெண் தான் இவள். தான் 12 பசுமாடுகளுக்கு பெறுமதியானவள் என்று அவள் அறிந்ததும் அழகாக மாறிவிட்டாள். ஏனெனில் அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அதை முகத்திலே வெளிப்படுத்தியது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் விரும்பப்படத்தகாதவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசித்ததால் தம்முடைய உயிரையே நமக்கு கிரயமாய் கொடுத்து நம்மை அவருக்காக மீட்டுக் கொண்டார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டதால் நாம் வெளியேற பெற்றவர்களாக மாறிவிட்டோம். நம்முடைய தகுதியெல்லாம் நம் இரட்சகர் இயேசுவில் தான் இருக்கிறது. எரிகோவிலே ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் பணத்திற்காக அருவறுப்பான பாவத்தொழிலே செய்து வந்தாள். ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய பராக்கிரமமான செயல்களை கேள்விப்பட்ட போது அவளுக்குள் விசுவாசம் வந்தது. தேவன் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார். அருவறுக்கப்படத்தக்க தொழிலை செய்து எரிகோவின் மதில் சுவரில் குடியிருந்த அந்த ராகாபை தேவன் நேசித்து ராகாபின் வாழ்க்கையை மாற்றினார். ராகாபை இஸ்ரவேலரில் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த வம்சத்தில்தான் தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தகுதியில்லாத நம்மையும் அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். காரணம், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. தேவனே நம்மை தகுதிப்படுத்துகிறவர்,

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 15:6-9 உள்ள பகுதியை நாம் தியானிப்போம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அன்பாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 15 இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இங்கு முன்வைத்திருக்கிறார். உங்கள் பாரம்பரியத்தினாலே உங்கள் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை அவமாக்கி கொண்டிருக்கிறோமா? அதை பற்றி தீர்க்கதரிசியாகிய ஏசையா நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்று கொட்டேஷன் கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று பாருங்க அன்பவன்லே. இன்னைக்கு தேவனுடைய கற்பனை இந்த பைபிளில் அழகாக பட்ட வெளிச்சமாக இருக்கிறது, பட்ட வெளிச்சமாக. ஆனால் நம்முடைய மனுஷனுடைய கற்பனையை நாம் தேவ கற்பனையாக போதித்து இன்றைக்கு அநேக கொள்கையின் அடிப்படையிலே நாம் வேறுபட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்தில் என்னுடைய படிப்பின் நிமித்தமாக ஒரு ஆய்வு கட்டுரை எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால கள்ள உபதேசத்தை குறித்தும் திருத்துவத்தை குறித்தும் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு கட்டுரை நான் எழுதி வந்தேன். உண்மையிலே அதை நான் ஆராய்ந்து அநேக புத்தகங்களை ரெஃபர் பண்ணி எழுதும் பொழுது இந்த கள்ள உபதேசத்தில் முக்கியமாக இன்றைக்கு யெகோவா சாட்சிகள் என்ற அந்த கள்ள உபதேசத்தை குறித்து ஒரு மிக தெளிவான ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். எப்படி என்றால், பல வருஷங்களுக்கு முன்பு 1879 சார்லஸ் ரசல் என்பவர், அவர் ஒழுங்காக சபைக்கு போய் கொண்டிருந்தார், வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். பட் அவருடைய நாலேஜில் ஏதோ ஒரு காரியத்தில் தவறு என்று அவர் பட்டதுனால அவர் என்ன செஞ்சார், அந்த சபையை விட்டு திருத்துவத்தை விட்டு விலகி பிதாவே யெகோவாதான் தேவன் என்ற அந்த ஒரு கொள்கைக்குள்ளாக அவருடைய இருதயம் சொன்னதுனால அவர் வெளியில வந்து வேதகாம மாணவர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை தொடங்கி மக்களை வழி நடத்தி வந்ததாக நான் பார்க்கிறேன். பின்பு அது கொஞ்ச நாளுக்கு பிறகு அது யெகோவா சாட்சிகள் என்று மாறினதாக அந்த வரலாறு சொல்கிறது. யெகோவா சாட்சியின் வரலாறு இப்படிதான் வந்திருக்கிறது. உண்மையிலே அந்த கள்ள உபதேசம் என்று ஏன் அதை சொல்கிறார்கள் அப்படின்னாக்கா, நான் அதை சொல்லவில்லை, ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் கள்ள உபதேசம். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோரை குறித்து தான் இந்த பைபிள் வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் மையப்பொருளாக வைத்திருக்கிறது, அதில் இருக்கிறது. அதை அறியாதபடிக்கு உணராதபடிக்கு அவர்கள் தங்கள் சுய கற்பனையிலே ஒரு கொள்கையை உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே போதித்து இன்னைக்கு அது உலகம் முழுவதும், இன்னைக்கு உலகம் முழுவதும் 8 மில்லியன் மக்கள் அதில் உறுப்பினராக இருக்கிறார்களாம். அன்பாவில்லை, இன்றைக்கு இதே போல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னது இன்றைக்கு நாம் நிறைவேற்ற

பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் செய்திகளிலே. ஒரு ஊரில் ஒருத்தர், ஒரு பிஷப்பு, ஒரு சபையை நிறுவியிருக்கிறார். அந்த சபை இரா போஜனம் கொடுக்கும்பொழுது அந்த மதுபானங்களை கொடுப்பது, குடிப்பது, நல்ல ஆராதனை பண்ணுவது. அப்போ இந்த குடிகாரர்களெல்லாம் சபைகள் வெறுத்து ஒதுக்குகிறது. அதனால் குடிகாரர்களுக்காக நான் ஒரு சபையை உருவாக்குகிறேன், அவர்களெல்லாம் என்னுடைய சபையிலே அங்கத்தினராக வாருங்கள், நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் குடித்துவிட்டு என்று சொல்லி அந்த பிஷப்பு குடித்துட்டு எல்லாருக்கும் குடிக்க கொடுக்கிறாரு. அவர்களும் ஒர்ஷிப் செய்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், செய்தி கொடுக்கிறார்கள், அதையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அநேக மக்கள் அதையும் ஃபாலோ பண்ணி வராங்க. இப்படி ஒவ்வொருவர்களும் வேதத்தை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் அவரவர்களுடைய கற்பனைகளை என்ன செய்யறாங்க, உபதேசங்களாக போதிக்கிறார்கள். இப்படி இன்னொரு இடத்துல அமெரிக்காவில் நடக்குது. இயேசு ஆண்டவர் நிர்வாணமாக சிலுவிலே தொங்கினார், அவரை நிர்வாணமாக தான் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிர்வாணமாக ஆராதிக்கிறார்கள். அதையும் டிஸ்கவரி சேனல்ல தான் நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து அசந்து போனேன். அன்பானிலே இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ள எத்தனை டினாமினேஷன், எத்தனை பிரிவுகள், எத்தனை கொள்கை ரீதியாக நாம் வேறுபட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கொள்கை எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டது? இன்னைக்கு பைபிள் என்ன கொள்கையை சொல்லி இருக்கிறது? திருத்துவ கொள்கை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வசிக்க வேண்டும், எப்படியாக நம்மை இந்த உலகத்தில் இருக்கும்போது தகுதிப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தில் மாறி நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை எட்ட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு கொள்கை ரீதியாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். எனக்கு உண்மையிலே இதை நான் ரொம்பவும் வேதனையாக சொல்கிறேன். இந்த கொள்கை ரீதியில் பிரிந்து கிடக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றோமா? இயேசு ஆண்டவர் என்ன கொள்கையை இங்கு நாம் நமக்கு முன்வைத்து போனார்? இயேசு ஆண்டவர் தம்முடைய அடிச்சுவடுகளை தான் நமக்கு முன்வைத்து போனார். இயேசு ஆண்டவர் நமக்கென்று தன்னுடைய அடிச்சுவடுகளை முன்வைத்து போனார் என்று பேதுரு புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, அவர் மாதிரியை பின்வைத்து போனார். அந்த மாதிரி தான் நமக்கு கொள்கை. அவருடைய மாதிரி தான், லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு எல்லாமே. அப்ப அதன்படி நடக்கிறோமா? நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொல்றார். அந்த பரிசுத்தம் தான் நமக்கு மாதிரி. ஏக சிந்தை, அவர் ஒரே சிந்தையில் இருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனம் என்றார். இப்படி ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். இதெல்லாம் ஏன் சொன்னார்? நம்ம எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் என்னென்னோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கொள்கையின் ரீதியில நாம் எதையும் வாயால சொல்ல எனக்கு முடியல. எத்தனை கொள்கைகள், எத்தனை பிரிவுகள். ஒரு இந்து மனுஷன்கிட்ட போய் நம்ம சத்தியத்தை சொல்லும்போது உங்களுக்குள்ள ஏன் இப்படி பிரிவுன்றாங்க. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார், அது அடுத்தது. ஆனால் நாம் எந்த கொள்கைகளை பின்பற்றுகிறோம்? அன்பானில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளால் ஏற்பட்ட ஒரு கொள்கைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, மருந்தே சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிட்ட அவ்வளோதான், நீனு ஆண்டவர் பாவம் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நகை போட்டேன்னு நீ பாவம் செஞ்சுட்ட அப்படின்றாங்க. ஒரு சிலர் நகை போடலன்னா நீனு பாவம் செஞ்சிட்டேன்றாங்க. அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது ஒருத்தவங்க என்னன்னோ சத்தியத்தை ஆண்டவர் முகத்தை அல்ல இருதயத்தையே பார்க்கிறார். அன்பானிலே அந்த இருதயத்தை பார்க்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால நாம் அவர் சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்தின் வேதம் நம்ம கையில் இருக்கிறது. அந்த கையில் இருக்கிற வேதத்தை நாம் உண்மையிலே அழகாக படித்து புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த ஆண்டவர் மத்தேயு 15:9 சொல்லப்பட்டு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறோம். அன்பானிலே தேவனுடைய கற்பனை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், அதை விளங்கிக் கொள்வோம், அதை அடிப்படையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் ஊறியிருக்கிறோம். அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய கற்பனை, உம்முடைய கட்டளை என்னவோ அதன்படி நாங்கள் கடைபிடித்து வாழ்கிற கிறிஸ்துவலாக இருக்க என்னையும் எங்களையும் உதவி செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை சிந்தித்து பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய வழியின்படி நடக்கும், உம்முடைய அடிச்சொல்லை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவலாக, ஏக சிந்தை உள்ள கிறிஸ்துவலாக எங்களை மாற்றுங்க. ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே.
ஆமேன். காட் பிளஸ் யூ அன்மாலே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 1:29. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது பத்சேபாலிடத்திலே சாலமோனை குறித்து சொன்ன வார்த்தை. இதனாலே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். தாவீது வயது சென்றவனாகிறான். இப்பொழுது தாவீதின் வீட்டிலே பிறந்த அதோனியா என்பவன் என்ன செய்கிறான் என்றால், அவனே தன்னை உயர்த்தி அடுத்து நான் தான் ராஜாவாவேன் என்று சொல்லி அவனுக்கு முன் ஓடுவதற்கு சிலரை சம்பாதிக்கிறான். மற்ற எல்லா சகோதரர்களையும் விருந்துக்கு அழைப்பித்து தன்னை ஒரு ராஜாவாக முன்னிறுத்தும்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த நிலையிலே தான் 1 அதனுடைய 10 சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி ஆகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. இந்த அதோனியா விருந்து வைத்து எல்லா ராஜகுமாரர்களை அழைக்கும் போது சாலமோனை அழைக்கவில்லை. சாலமோன் அழைக்கப்படவில்லை. இப்பொழுது இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே. ஆணையிட்டபடி என்று சொல்லும்போது இதற்கு முன்னாகவே தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இந்த நாளில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். சாலமோன் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் தாவீதின் இடத்துல சொல்லிவிட்டார், உனக்கு பின் உன் குமாரன் இந்த ஸ்தானத்தில் இருப்பார் என்று. அப்படி என்றால் நம்மை குறித்த வார்த்தையானது நாம் பிறக்கும் முன்னமே குறிக்கப்பட்டு இருக்கிறது. சாலமோன் பிறந்த பின்பு அந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. பத்சேபால் இடத்துல தாவீது சொல்லுகிறார், நான் உனக்கு ஆணையிட்டு இருக்கிறேன் அல்லவா, எனக்கு பின் சாலமோன் தான் இருப்பான் என்று. அப்படி என்றால் பிறக்கு முன் குறிக்கப்பட்டது, பிறந்த பின்பு உரைக்கப்பட்டது. இப்பொழுது அதோனியா எல்லாருக்கும் விருந்து வைத்து எல்லாரையும் அழைத்த போது சாலமோனை அழைக்கவில்லை. அழைக்கவில்லை என்று சொல்லும் போது அது இன்னும் சொல்ல வேண்டுமானால் சாலமோன் இந்த இடத்துல நிராகரிக்கப்படுகிறான். சாலமோன் பிறக்கு முன்னமே வார்த்தை குறிக்கப்பட்டது, சாலமோன் பிறந்த பின்பு வார்த்தை உரைக்கப்பட்டது. அப்படியானால் இப்பொழுது சாலமோன் நிராகரிக்கப்பட்ட போது தாவீது சொல்லுகிறார், இன்றைக்கே நான் இதை செய்து தீர்ப்பேன் என்று. சாலமோன் நிராகரிக்கப்பட்ட போது வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில நிராகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட அனுபவத்தினால சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்களுக்கான நற்செய்தி இதுதான். நீங்கள் பிறக்கு முன்னமே உங்களுக்கான வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பிறந்த பின்பு அது உங்களுக்காய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்கள் காதுகளிலே கேட்கப்படின கர்த்தருடைய வார்த்தை. இன்று நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களே, ஆனால் இயேசுவின் நாமத்திலே இதன் மறுபக்கத்தை சொல்லுகிறேன், நீங்கள் நிராகரிக்கப்படும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எனக்காய் குறிக்கப்பட்ட எனக்காய் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். தாவீது நிராகரிக்கப்பட்டான் அல்லவா. தாவீதின் தகப்பன் தன் பிள்ளைகளை எல்லாம் சாமுவேலுக்கு முன்னாக கொண்டு வந்த போது தாவீதை அழைக்கவில்லை. ஆனால் நிராகரிக்கப்பட்ட அன்றைய தினமே தாவீதுக்காக குறித்த உரைத்த கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் அடையாளம்தான் அவன் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இந்த நாளிலே நீங்கள் நிராகரிக்கப்பட்டதை குறித்து கலங்க தேவையில்லை. குறித்தது உரைத்தது உறுதிப்படுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது 1 Kings 1:46, அல்லாமலும் சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான். குறிக்கப்பட்டது உரைக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டு நிறைவேறுகிறது.
இந்த நாளில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நமக்காய் குறிக்கப்பட்ட வார்த்தை, நமக்காய் உரைக்கப்பட்ட வார்த்தை, நமக்காய் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அது நிறைவேறும். நம்மை அதற்கு சாட்சியாய் தேவன் வைப்பார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நாளிலே எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் குறித்தது, எங்கள் காதுகள் கேட்க நீர் உரைத்தது, அதை நீர் உறுதிப்படுத்துவீர், அதை நிச்சயம் நிறைவேற்றுவீர். அப்பா, இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல கிருபை செய்யும், ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே, சாலமோனே அந்த ஸ்தானத்தில் நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி அவனை வைத்தது போல, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தருடைய ஆவியானவரை நீர் நிறைவேற்றி அந்தந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கான தலையங்கம் வாடையே எலும்பு. அதற்கான ஜீவனுள்ள வார்த்தை உன்னத பாட்டு 4:16. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமே, வாடை காற்று என்பது வடக்கு திசையில் இருந்து வீசுகிற பலமுள்ள ஒரு காற்று. தென்றல் காற்று தெற்கே இருந்து வீசுகிறது. தோட்டத்தில் மரங்கள் சுவையான கனி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு வகையான காற்றுகளும் வீச வேண்டியது அவசியம். வாழைக்காற்று கடும் வேகத்துடன் வீசுவதால் தோட்டத்தில் உள்ள பல இலைகள், மக்கிய காய்ந்த இலைகள் கீழே உதிர்ந்து விழுந்துவிடும். புதிய இளம் துளிர் தோன்றும். ஆகவே தோட்டத்தை சுத்திகரிப்பதற்கு வாழைக்காற்று மிகவும் அவசியம். அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே பெருங்காற்றாக வீசி நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதால் சபையில் பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்கி பரிசுத்த ஆவியானவருடைய புதிய அசைவாடுதல் உண்டாகும். ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் காணப்படும். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். மாம்சமான ஜாபர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிற காலம். கிறிஸ்து சபையின் அங்கத்தினராகிய உங்கள் மேலும் ஆவியை ஊற்ற மாட்டாரா? உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண மாட்டார்களா? பெந்தகோஸ்தே நாளிலே மேல்விட்டு அறையிலே காத்து கொண்டிருந்த 120 பேர் மேல் பரிசுத்த ஆவியாகிய பெருங்காற்று வீசிய போது அது விசுவாசிகள் ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளை கொண்டு வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாசைகளை பேசினார்கள். வாடைக்காற்று எங்கள் மேல் பலமாய் வீசட்டும் என்று ஜெபிப்பீர்களாக. இன்னொரு காற்றாகிய தென்றல் காற்று உள்ளத்தில் ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வருகிறது. ஜனங்கள் பொதுவாக எல்லாவித காற்றுகளிலே தென்றல் காற்றை அதிகமாக விரும்புவார்கள். அது இருதயத்துக்கு இனிமையை கொடுக்கும், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். வாழ்நாள் எல்லாம் பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து வருகிற ஆத்மாக்களுக்கு தென்றல் காற்று இதமாக புத்துணர்ச்சியை தருகிறதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையையும் புதுப்பலனையும் கொண்டு வருகிற அதே நேரத்தில் ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அவர் அன்போடு சொல்லுகிறார் Esaiah 40. ஒரு தாயின் இனிமையான சுபாவம் தன் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துவது தான். தாயினுடைய குரல் வீசுகிற தென்றல் காற்றை போல இருக்கிறது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். Esaiah 66:13. தேவ பிள்ளைகளே, இன்று உங்கள் மேல் காற்று வீசட்டும். சில காற்றுகள் சரீரத்தை தொட்டு இதம் அளிக்கின்றன, ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிற மெல்லிய பூங்காற்று ஆத்மாவை தொடுகின்றது. ஆத்மாவில் புத்துணர்ச்சியை தருகின்றது, நம்பிக்கையை ஊட்டுகிறது, மன மகிழ்ச்சியை ஆக்குகிறது. உங்கள் நினைவுக்காக, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மரபு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன்னத பாட்டு 4:12. வாடையே எலும்பு என்ற இந்த வார்த்தையும் வாழ்வு நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக 24 மணி நேரங்களிலும் எங்களுடைய இணையதள முகவரியிலே நீங்கள் இணைந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தையும் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டடைவீர்களாக. நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. மீண்டும் நாளைய தினத்தில் இன்னொரு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமீன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் நகர்வலம் செல்ல திட்டமிட்டார். வழக்கமாக பல்லக்கில் செல்லும் அவர் இந்த முறை நடந்து போய் மக்களுடன் நேருக்கு நேர் நெருக்கமாக நின்று பேச விருப்பப்பட்டார். சில நிமிடங்கள்தான் அப்படி நடந்து சென்று இருப்பார். சாலையில் சற்று மேல் எழுந்து நின்ற ஒரு கல்லில் இடறினார். கல் கூர்மையாக இருந்த காரணத்தால் காலில் இரத்தம் வர ஆரம்பித்தது. மிகவும் வேதனைப்பட்ட மன்னர் உடனடியாக சாலைகளை பராமரிக்கும் பணியாளர்களை சத்தம் போட்டார். அடுத்த நாள் அவர் நகர்வலம் வருவதற்கு முன்பு எல்லா சாலைகளிலும் மென்மையான கம்பளம் விரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் காயப்படாமல் நடக்க முடியும். மீண்டும் ஒருமுறை அவருக்கு இப்படி நேர்ந்தால் அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று உத்தரவிட்டார். மிகுந்த பயத்தினால் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரே நாளில் எங்கிருந்து அவ்வளவு கம்பளம் வாங்குவது? அதற்கு எவ்வளவு செலவாகும்? இதையெல்லாம் மன்னருக்கு விளக்கிச் சொல்ல முடியுமா? நம்மை கொன்று விடுவாரே என்று பயந்தார்கள். அந்த மன்னரோடு நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் மெதுவாக மன்னர் அருகில் வந்து மெல்லிய குரலில் ஒரு ஆலோசனை கூறினார். மன்னா, நீங்கள் பல்லக்கில் வரும்பொழுது காலணிகள் அணிவதில்லை. ஆனால் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் கட்டாயம் காலணிகளை அணிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். சாலையெல்லாம் கம்பளம் விரிப்பதை விட நீங்கள் ஒருவர் மட்டும் காலணிகளை அணிந்து வருவது சுலபமானது இல்லையா என்று கூறினார். அப்பொழுதுதான் மன்னர் தன்னுடைய அறியாமையை எண்ணி வெட்கப்பட்டார். ஆலோசனை கூறிய மந்திரி பாராட்டை பெற்றார். ஆம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது. புத்திமானோ அதை முண்டு எடுப்பான் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக நம்மை சுற்றியிருக்கும் பலர் அல்லது பல காரியங்களை மாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதையை செவ்வை பண்ணுவார். என்ன செய்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 3:13-16.
2: Proverbs 3:13-16.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல.
2: Happy is the man who finds wisdom and the man who gains understanding, for her proceeds are better than the profits of silver and her gain than fine gold. She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: 16 வசனத்தில்
2: verse 16
1: அதின் வலது கையில், அதாவது ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் அதின் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது.
2: Length of days is in her right hand, that is the hand of wisdom, and in her left hand riches and honor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானத்தை குறித்து ஆண்டவர் கிருபையினாலே நாம் பலமுறை தியானித்து விட்டோம்.
2: By the grace of God we have meditated about this wisdom many times.
1: இந்த இடத்துல இன்னொரு முறை ஞானத்தின் மேன்மையை ஞானி வந்து வெளிப்படுத்துகிறார்.
2: Here again the wise man reveals the greatness of wisdom.
1: அவர் ஞானத்தை பொன்னோ வெள்ளியோ அல்லது முத்துக்களோ இணையாக சமநிலையில நிறுத்தவே முடியாது என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார்.
2: Here he says very sternly that this wisdom cannot be compared with silver or gold or rubies.
1: காரணம் ஏன்?
2: The reason is
1: 3 காரணங்கள். ஒப்பிட முடியாத நிகரற்ற ஞானமாய் இது பிரகாசிப்பதற்கு 3 காரணங்கள்.
2: 3 reasons why wisdom is incomparable to them.
1: பொன்னோ வெள்ளியோ முத்துக்களோ இவைகளெல்லாம் பூமியிலிருந்து வருகிறது, ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது.
2: Gold, silver and rubies, they come out of the earth, but wisdom comes from above.
1: ஏன் இது நிகரற்றது என்று கேட்டா, இந்த வெள்ளி பொன் முத்துக்கள் என்பது இந்த உலகத்தில் கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் கையிலே மாத்திரம் அல்லது பாக்கியம் பெற்ற ஒரு சிலர் கையிலே மாத்திரம்தான் இருக்கிறது.
2: So why this is incomparable? It's because gold, silver and rubies are with only a privileged few.
1: பணம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யவான்கள் மாத்திரம்தான் இதை வாங்க முடியும், சவதரிக்க முடியும், சேர்க்க முடியும்.
2: Only rich and people who have much money can only get them or store them.
1: ஆனால் ஞானமோ தேவன் கேட்கிற யாவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தருகிறார்.
2: But wisdom is given to everyone by the Lord whomsoever asks him.
1: ஆகவே அது நிகரற்றது.
2: Therefore it is incomparable.
1: மூன்றாவது, வெள்ளியோ பொன்னோ அல்லது முத்துக்களோ வாங்கக்கூடியவை, விற்கக்கூடியவை, பரிமாறிக்கொள்ள கூடியவை. ஏன்? அதை திருடி கூட விடலாம்.
2: And third reason is that this gold, silver and rubies, they can be bought, sold, they can be exchanged or even robbed.
1: ஆனால் ஞானமோ வாங்கவும் முடியாது, அதை விற்கவும் முடியாது, மற்றவர்களோடு அதை நாம் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொருவருடைய ஞானத்தை திருடவும் முடியாது.
2: But wisdom can never be bought, nor sold, nor exchanged, nor even robbed.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவேதான் ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷன் ரொம்ப பாக்கியவான் எழுதியிருக்கு.
2: That's why it says the man who finds wisdom is a blessed one.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: 16 வசனம் வரும்போது இந்த ஞானத்திற்கு ரெண்டு கை இருப்பதாகவும், இந்த ரெண்டு கையில ரெண்டு வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் இருப்பதாகவும் இங்கே ஞானி சொல்கிறார்.
2: When he come to verse 16, the wise man says that there are this wisdom has two hands and there are two different blessings in both the hands.
1: வலது கை, ஞானத்தின் வலது கையில தீர்க்கு ஆயுசு, தீர்க்கான ஆயுசு.
2: On the right hand is length of days.
1: ரெண்டாவது, இடது கையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமும் இருக்கு, கனமும் இருக்கு.
2: And on the left hand you can find riches and honor.
1: நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த செல்வத்தை பற்றி நம்ம பேசணும்.
2: So yesterday we by the grace of God we talked about riches.
1: நான் சொன்னேன், செல்வத்தை ஆண்டவர் வலது கையில வைக்கல, இடது கையில தான் வச்சிருக்கிறாரு.
2: I told you the Lord did not keep this riches on the right hand but on the left hand.
1: வேதத்துல வலது கையின் முக்கியத்துவத்தை நேற்றைக்கு உங்களுக்கு நான் ஆரம்பத்துல முகவுரையில உங்களோடு பேசினேன்.
2: And yesterday in the introduction I told you about the blessing of the right hand.
1: எப்படி வலது கை மேன்மைக்கு அடையாளமா இருக்கு, அதிகாரத்துக்கு அடையாளமா இருக்கு, அது உன்னதத்திற்கு அடையாளமா இருக்கு.
2: Like how I told the right hand signifies authority, the strength and the blessing.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த வலது கையில தீர்க்காயுசு அல்லது நித்திய வாழ்வு இருக்கு.
2: So on this right hand is the length of days.
1: ஆனால் சற்றும் குறைவான இடது கையில வந்து செல்வம் இருக்கு.
2: But on the left hand which is little inferior are riches found.
1: நான் நேற்று செல்வத்தை குறித்து நான்கு உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
2: Yesterday I shared four truths about riches.
1: முதலாவது சொன்னேன், ஏன் இந்த செல்வம் வந்து இன்ஃபீரியரா இருக்கு, அது வந்து இடது கையில இருக்குன்னு சொன்னா, அது வந்து எவ்வளவுதான் ஒருவன் செல்வந்தனா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவனை எந்த விதத்திலும் விசேஷமானவனாய் செல்வம் நிறுத்தவே நிறுத்தாது.
2: The first truth is that being rich does not make us special before God.
1: இரண்டாவது சொன்னேன், ஒருவன் எவ்வளவுதான் செல்வந்தனா இருந்தாலும் அவனை ஆவிக்குரியவனாக அவனுடைய செல்வம் மாற்றாது.
2: Second I told you being rich does not make us spiritual.
1: மூன்றாவது சொன்னேன், செல்வம் இருப்பது என்பது நாம் கர்த்தருக்கு சேவை செய்ய அடிப்படையான அவசியம் இல்லை என்று நான் சொன்னேன்.
2: And third I told you being rich is not necessary for serving God.
1: நான்காவது சொன்னோம், செல்வம் வந்து ஏன் இடது கை ஆசீர்வாதம்னா, அது நம்மிடத்திலே வந்தாலும் அது என்றைக்கும் நம்மோடு நிலைத்திருக்கிற காரியம் அல்ல.
2: And fourth I told you riches don't stay forever though it comes to us.
1: இன்றைக்கு இந்த இடது கையில் இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை பாருங்க.
2: So today let us see one more blessing that is in the left hand.
1: அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வாசி.
2: We read in our left hand riches and honor.
1: கனம்
2: honor
1: அல்லது மேன்மை மரியாதை கௌரவம் என்ற இரண்டு வார்த்தைகள் வேணா நீங்க சொல்லலாம்.
2: So you can add any other words you want, respect, honor or regard, anything.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ஐஸ்வர்யம் ஆனாலும் சரி கனம் ஆனாலும் சரி ரெண்டுமே கர்த்தரிடத்திலிருந்தான் வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்தான் வர வேண்டும்.
2: So this riches and honor, they both should come from the Lord and it comes only from the Lord.
1: உலகம் கூட இது ரெண்டையும் கொடுக்க முடியும்.
2: The world can also give both.
1: ஆனா அது ஆசீர்வாதமா இருக்கு.
2: But that will not be a blessing.
1: அது ஆசீர்வாதமா இருக்கு.
2: That will not be a blessing.
1: வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார்.
2: So the Bible says the blessing of the Lord is the riches and he will not add sorrow to that.
1: ஆனால் மனுஷன் தானாக ஐஸ்வரியத்தை களவாடி கூட சம்பாதிக்க முடியும்.
2: But a man can rob riches and become a rich.
1: பொல்லாப்பு செய்து கூட ஐஸ்வரியத்தை சம்பாதிச்சிட முடியும்.
2: He can also earn riches by doing evil.
1: ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காய் காத்திருப்பானால் அது அவனை உண்மையாகவே அதை அவனை வாழ வைக்கும்.
2: But if you wait for the blessing of the Lord, that will surely make him to live.
1: அதே போல கனமும் யார் இடத்திலிருந்து வருகிறதுனா கர்த்தர் இடத்திலிருந்தே வருகிறது.
2: Similarly, honor also comes from the Lord.
1: ஒன்று நாளாகமம் 29 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது,
2: If you read 1 Chronicles 29 verse 12,
1: ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்.
2: Wealth and honor come from you. You are the ruler of all things. In your hands are strength and power to exalt and give strength to all.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கனப்படுத்துகிற வேலை, கனப்படுத்துகிற உத்தரவாதம் நம்முடைய தேவனுக்கே உரியது.
2: So the work of exalting and honoring, the responsibility of honoring is vested with the Lord.
1: அதை நாம் தேவனிடத்திலே விட்டுவிட வேண்டும், தேவனிடத்திலிருந்து மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டும்.
2: And that we should give it to the Lord and that we should expect only from the Lord.
1: 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்தால்,
2: If you read 1 Samuel chapter 2 and verse 30,
1: அங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: Wherefore the Lord God of Israel said, I said indeed that thy house and the house of thy father should walk before me forever, but now the Lord said, be it far from me, for them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed.
1: நான் அதிலே முக்கியப்படுத்துகிற வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார்.
2: So I want to emphasize on the word, them that honor me, I will honor.
1: மனிதன் அல்ல,
2: not men.
1: கர்த்தர் கனம் பண்ணுவேன் என்று சொல்லு.
2: But God says, I will honor.
1: நீங்கள் 1 சாமுவேல் 12 அதிகாரம் 6 வசனத்தை பார்த்தால்,
2: If you read 1 Samuel 12 and verse 6,
1: அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே என்று வாசிக்கிறோம்.
2: And Samuel said unto the people, it is the Lord that advanced Moses and Aaron and that brought your fathers up out of the land of Egypt.
1: தமிழ்ல பாத்தீங்கனா மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
2: But in Tamil, when you read it, it means that the Lord is the one who appointed Moses and Aaron. But in English, it's totally different.
1: அதில் போட்டிருக்க அப்பாயிண்டட் இல்லை, அட்வான்ஸ்டுன்னு போட்டிருக்கு. அதாவது அவர் ரெண்டு பேரையும் மேன்மைப்படுத்தினவர்.
2: So it says the Lord is the one who advanced Moses and Aaron.
1: ரெண்டு பேரையும் உயர்த்தினவர்.
2: He is the one who exalted Moses and Aaron.
1: அதேதான் நாம் வாசிக்கிறோம். இந்த மோசே வந்து பார்வோனுக்கு ஒரு தேவனாக இருந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: That's why we read this Moses was God to Pharaoh.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ உயர்த்துகிறவர், அட்வான்ஸ் பண்ணுகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர்.
2: So it is God who honors, who exalts and who advances us.
1: நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சங்கீதம் 91 சங்கீதம்.
2: So a familiar psalm is Psalm 91.
1: சங்கீதம் 91 15 வசனத்தை வாசித்தால்
2: Psalm 91 verse 15 says,
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன்.
2: He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him.
1: கர்த்தரே கனம் பண்ணுகிறவர்.
2: God himself honors us.
1: நாம கேட்டலாம் கவனம் பண்றதில்ல.
2: It is not that we ask and then he honors us.
1: கர்த்தர் கனம் பண்ணுகிறவர்.
2: God himself will honor us.
1: அதேதான் நீங்கள் ரெண்டு நாளாகமும் முதலாம் அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது.
2: That's what when you read in 2 Chronicles chapter 1 and from verse 11 onwards.
1: தேவன் சாலமோனை நோக்கி சொல்கிறார்.
2: The Lord said unto Solomon,
1: இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார்.
2: And God said to Solomon, because this was in thine heart, and thou hast not asked riches, wealth, or honor, nor the life of thine enemies, neither it has to ask long life, but has asked wisdom and knowledge for thyself, that thou mayest judge my people over whom I have made thee king. Wisdom and knowledge is granted unto thee, and I will give the riches and wealth and honor such as none of the kings have had that have been before thee, neither shall there any after thee have the like.
1: கனம் என்று சொல்வது கேட்டு வாங்குறது இல்ல.
2: Honor is not that you demand or ask.
1: கனம் என்பது கர்த்தரா தர்றதுதான்.
2: It is given by God himself.
1: சாலமோன் தேவனுக்கு பிரியமானதின் மேல் தன் கவனத்தை திருப்பினான்.
2: Solomon set his focus upon the thing that he desired.
1: கர்த்தர் விரும்பினத அவன் விரும்பினான்.
2: He desired what God desired.
1: கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா ஞானத்தை நீ சம்பாதிக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம்.
2: God's desire was that he should obtain or gain knowledge and wisdom.
1: அதே விருப்பம் சாலமோனுக்கு இருந்தது.
2: Solomon also had the same desire.
1: முடிவு என்னன்னு சொன்னா அவன் கேளாத கனத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார்.
2: So therefore the end was the Lord also gave him the honor which he never asked for.
1: யோவான் 12 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read John 12 and verse 26,
1: ஒருவன் என்னை எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
2: If any man serve me, let him follow me, and where I am, there shall also my servant be. If any man serve me, him will my father honor.
1: கர்த்தர் தான் கனம் பண்ணுவார்.
2: It is God who should honor.
1: நம்ம விளங்கிக்கொள்ளணும் நல்லா.
2: We have to understand this properly.
1: இந்த கனத்தை குறித்து நான் யோசித்தேன்.
2: I was thinking about this honor.
1: இடது கையில் கனம் அப்படின்னு போட்டிருக்கே.
2: It says that the honor is in the left hand.
1: இந்த கனத்தை குறித்து நான் தியானித்த பொழுது கர்த்தர் தான் கனத்தை தரணுமே தவிர வேறு எந்த வழியிலும் நம்ம கனம் வரக்கூடாது.
2: So when I meditated about this, only God should honor us and it should not come in any other ways.
1: பாருங்க, கர்த்தர் கனம் பண்ணாத ஒரு கனத்தை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful about the honor which the Lord has not honored.
1: கர்த்தர் நமக்கு மகிமையும் கனத்தையும் நமக்கு முடிசூட்டாம வேற எதன் வழியிலேயே இந்த கனம் வருமானால் அது நமக்கு வேதனையில தான் முடியும்.
2: If this honor and glory comes in any other ways other than being crowned by the Lord, it will be always painful.
1: கர்த்தர் கொடுக்காத ஒரு கனத்தை நாம பெற்றுக்கொண்டாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
2: Even if we receive an honor which is not given by God, that will not be a blessing to us.
1: அது நமக்கு சுமக்க முடியாத ஒரு பாரமாக மாறிடும்.
2: That will become a burden which we cannot carry.
1: அது தேவனுடைய திட்டங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நோக்கங்களுக்கும் நம்மை வெகு தூரம் விலக்கிவிடும்.
2: That will stray us away, very far away from the purpose and plans of God.
1: அதனால எந்த கணம் வந்தாலும் கர்த்தரே நம்மை கணம் பண்ணினார் என்று நான் உறுதியா சொல்றபடி கணம் இருக்கணும்.
2: So whatever honor we may receive, we should be very confirmed that this is being given by God alone.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் கொடுக்காத கணம் ஒன்று இருக்கா?
2: So is there any honor that is not given by God?
1: அப்படி ஒன்று இருக்கா?
2: Is there something like that?
1: இருக்கு.
2: Yes, it is.
1: வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மூன்று விதங்கள்ல வந்து கர்த்தர் கொடுக்காத ஒரு கணத்தை ஒரு மனுஷன் பெற முடியும்.
2: So if you read the Bible, you can see there are three places or three ways in which a man can get this honor.
1: நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் நம்மளுடைய அறிவுக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய எச்சரிப்புக்கும் இது உதவும் நான் நினைக்கிறேன்.
2: So I think whatever I say will not be alone helping for a blessing, but it will also be a warning to us.
1: பொதுவாகவே எந்த ஒரு நல்ல பொருள் ஒரிஜினலா இருக்குன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டும் விற்கப்படும்.
2: So generally when there is an original product, there will be also duplicate product of it.
1: விசேஷமா ரொம்ப விலையுள்ள பொருள் தான் டூப்ளிகேட்டா மாத்துவாங்க.
2: Especially a precious or very costly product will have it duplicate.
1: எதுல நல்ல லாபம் கிடைக்குமோ அதுல தான் வந்து டூப்ளிகேட் செய்வாங்க.
2: So in whatever they can gain much, only then they can make a duplicate copy.
1: ரொம்ப மலிவான பொருட்களை யாரும் டூப்ளிகேட் பண்ணி விற்க மாட்டாங்க, ஏன்னா அது ஏற்கனவே மலிவானது.
2: So no person will make duplicates of very cheap products because it is already very cheap.
1: நான் நினைக்கிறேன் கணம் கர்த்தர் கொடுக்கிறது என்பது ரொம்ப விசேஷமானது.
2: So I think this honor which is given by God is very precious.
1: அது ரொம்ப மேன்மையானது.
2: It is very valuable.
1: கர்த்தருடைய நாம
2: மாயான ஒரு கணம்
1: இருக்கா அப்படின்றத மூன்று காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: So I want to show you three things just to know whether do we have any kind of duplicate honor.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: யோவான் எழுதின சுவிசேஷம் 8:54 பாருங்க.
2: Let us see John chapter 8 verse 54.
1: இயேசு பிரதியுத்தரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
2: Jesus answered, If I honor myself, my honor is nothing. It is my Father who honors me, of whom you say that he is your God.
1: என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும்.
2: If I honor myself, my honor is nothing.
1: அப்ப முதலாவது தேவன் கொடாத ஒரு கணம், ஞானத்தினால் வராத ஒரு கணம் அப்படின்னா அதுக்கு முதலாவது நான் சொல்லுவேன், அது என்னன்னா நம்மை நாமே உயர்த்தி கொள்வது அல்லது நம்மை நாமே கனப்படுத்தி கொள்வது.
2: So the first thing, a honor which is not given by God, which is not obtained by wisdom, is elevating oneself.
1: நம்மை நாமே உயர்த்தி கொள்வது.
2: Elevating oneself.
1: நீதிமொழிகள் 27:2 வாசிக்கும் போது,
2: Read Proverbs 27:2.
1: உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும்னு போட்டிருக்கு.
2: Let another man praise you and not your own mouth, a stranger and not your own lips.
1: இயேசு அதுதான் சொன்னாரு.
2: That is what Jesus said.
1: என்னை நானே உயர்த்தி என்னை நானே மகிமைப்படுத்திட்டேனா அந்த மகிமை வீண்.
2: If I honor myself, if I glorify myself, that honor is nothing.
1: என்னை மகிமைப்படுத்துகிறவர் தேவன்.
2: It is God who honors us.
1: நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கணம், இப்படிப்பட்ட மகிமை நம்மளை ஒரு நாளும் அண்டக்கூடாதுன்றதுல எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful. Such kind of honor should never come near us.
1: நாமே நம்மளை உயர்த்துற பழக்கம் தேவனுக்கு பிரியமானது கிடையாது.
2: So elevating ourselves or honoring ourselves is not something pleasing to God.
1: நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:12-14 வாசிப்பீர்களானால்,
2: If you read Isaiah chapter 14 verses 12 to 14,
1: அங்கே ஏசாயா லூசிஃபரை குறித்து எழுதுகிறத நீங்க பார்க்கலாம்.
2: Here you can read about Lucifer, which is written by Isaiah.
1: அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடாரத்தின் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று எழுதியிருக்கு.
2: The book of Isaiah records how you are fallen from heaven, O Lucifer, son of the morning, how you are cut down to the ground, you who weaken the nations. For you have said in your heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will also sit on the mountain of the congregation on the farthest sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High.
1: எபிரேய பாஷையில வந்து லூசிபர் அப்படின்ற வார்த்தை விடிவெள்ளின்னு இருக்கு.
2: லூசிபர் மீன்ஸ் மார்னிங் ஸ்டார் இன் ஹீப்ரூ.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: விடிவெள்ளியாகிய லூசிபர் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தருக்கு மகிமையை கொடுக்க அவன் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி.
2: So this morning star Lucifer was created by God to glorify God, to honor God and to praise God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆனால் அந்த ஸ்தானத்துல அவனுக்கு இருக்க அவனுக்கு இஷ்டம் கிடையாது.
2: But he did not like to be in that role.
1: அவனுடைய இருதயம் என்ன விரும்புச்சுன்னு சொன்னா அதிகாரத்தையும் மேன்மையும் விரும்பினது.
2: So his heart desired to have the chief authority.
1: அவன் தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரை போல் ஆளுகை செய்யணும்னு எதிர்பார்த்தான்.
2: He wanted to sit on God's throne and rule the universe like God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இதுல பாருங்க, கர்த்தரோ அவனை உயர்த்தல.
2: Here God himself did not honor him.
1: கூட இருந்த தேவ தூதர்களும் அவனை உயர்த்தல.
2: Or other subordinate angels also never honored him.
1: வேதம் சொல்லுகிறது அவனே தன்னையே உயர்த்திட்டான்.
2: The Bible says he exalted himself.
1: அதான் வாசிக்கிறோம் 13 வசனத்துல.
2: That's what we read in verse 13.
1: நான் வானத்துக்கு ஏறுவேன்.
2: I will ascend into heaven.
1: தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை நான் தான் உயர்த்துவேன்.
2: I will exalt my throne above the stars of God.
1: நான் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன்.
2: I will also sit on the mount of the congregation.
1: நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன்.
2: I will ascend above the heights of the clouds.
1: உன்னதங்களில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்.
2: I will be like the Most High.
1: எல்லாமே இவரே இவரையே ஏத்திக்கிறது.
2: So it is he himself who honored and exalted himself.
1: இந்த சோதனை நம்ம கூட வரும்.
2: Even we will have the such kind of temptation.
1: மற்றவங்க நம்மள புகழ வேண்டியது இல்ல.
2: It need not others need not praise us.
1: கர்த்தர் கூட நம்மள புகழ மாட்டாரு.
2: Even God will not praise us.
1: நம்மளே நாமளே புகழ்ந்துக்குவோம்.
2: But we will praise ourselves.
1: நாமளே நம்மளை பத்தி ரொம்ப மேன்மையா நினைச்சுக்குவோம்.
2: We will think great about ourselves.
1: நமக்கே ஒரு மேட்டிமை கண்ணு வந்துரும்.
2: We will have eyes of pride.
1: நம்மளை குறித்து ஒரு பெரிய உயர்ந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துரும்.
2: We will have a great attitude or a higher intention about ourselves.
1: நமக்கே நம்மளை பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு.
2: A great expectation about ourselves.
1: நம்மளை பத்தி ஒரு உயர்ந்த கணிப்பு.
2: So a great thinking about ourselves.
1: நான் ஏறுவேன், நான் உயருவேன், நான் உட்காருவேன்.
2: I will ascend, I will rise up, I will sit.
1: சிலவேல யாரும் யாரையும் சட்டை பண்ண மாட்டாங்க. சில பேர் சட்டையே பண்ண மாட்டாங்க.
2: Sometimes some people will never even bother them.
1: ஆனா இவங்களே தங்களை மேன்மைப்படுத்தி.
2: But they will exalt themselves.
1: தங்களை பத்தியே பேசுவார்கள்.
2: They will speak about themselves.
1: தங்களையே உயர்த்தி காண்பிப்பாங்க.
2: That they will show and exalt themselves.
1: தங்களுடைய கண்கள்ல அவங்களுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது.
2: There is no one greater than them like in their sight.
1: நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் எதையுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க.
2: Truly to say, many people have not achieved anything in their life.
1: ஆனா அவங்க நினைப்பு தான் அப்பா பெரிய நினைப்பு தங்களை பற்றி.
2: But only their attitude is greater.
1: அவங்கள பற்றி ஐயோ அவங்களே பெரிய ஆட்களா தங்களை கணிச்சுக்கிறோம்.
2: They consider themselves to be great.
1: அவங்க நடை உடை பாவனை பார்வை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்பா அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது.
2: இந்த ஆட்டிடியூட், இந்த ஸ்பீச், இந்த பிஹேவியர், இந்த டாக்ஸ் அண்ட் வாக்ஸ், நோ ஒன் கேன் கம் நியர் டு
1: தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இது ஒரு விதமான சுய வஞ்சனைன்றத மறந்துடாதீங்க.
2: This is a kind of self deceit.
1: சுய வஞ்சனை.
2: It is a kind of self deceit.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ஒரு வஞ்சனையில நேபுகாத்நேச்சார் கூட சிக்கினார்ன்றத வேதம் சொல்லுது.
2: So even Nebuchadnezzar was also caught in a kind of deceiving.
1: தானியேல் எழுதின புத்தகம் 4 அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்களேன்.
2: If you read Daniel chapter 4 verses 29 and 30.
1: 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று இவரே தனபா சொல்லிட்டார்.
2: At the end of 12 months he walked in the palace of the kingdom of Babylon. The king spake and said, is not this great Babylon that I have built for the house of the kingdom by the might of my power and for the honor of my majesty.
1: பொதுவாக அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் வந்து தங்களை துதிபாடுறதுக்குனே ஒரு கும்பல காசு கொடுத்து வச்சிருந்தாங்க.
2: So generally in those days these kings would have people who would praise them and they are paid to praise the king.
1: அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க.
2: They are paid a salary to praise.
1: அதாவது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, ரொம்ப இவங்களை புகழத்தக்கதா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வர கிடைக்கும், வெள்ளி காசு தங்க காசு எல்லாம் வர கிடைக்கும்.
2: If the song is really pleasing them, it is a praiseworthy, then sure they will give an extra coins of gold and silver.
1: அப்ப இந்த மாதிரி தங்களையே புகழ் தங்களை புகழ்றதுக்கு கூட்டம் ஒண்ணு இருந்தாலும் நேபுகாத்நேச்சாருக்கு அது கூட பத்தல.
2: Though this king Nebuchadnezzar had a group to sing praises about him, that was not enough for him.
1: அவர் மற்றவங்க தங்களை புகழ்ந்ததுல கூட திருப்தி அடையாம தன்னையே அவரே புகழ்ந்துட்டார்.
2: He was not even satisfied by being praised by others, therefore he exalted and praised himself.
1: அது தேவனுக்கு பிரியமானது இல்ல.
2: That was not pleasing to God.
1: 31 வசனத்துல படித்தீங்கன்னா,
2: If you read verse 31,
1: அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, வாயில் 4:31, ராஜாவின் வாயில இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று.
2: While the word was in the king's mouth, there fell a voice from heaven saying, O King Nebuchadnezzar, to thee it is spoken, the kingdom is departed from thee.
1: Daniel 4:32 பாருங்க.
2: Daniel 4:32.
1: நீ மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய்.
2: And they shall drive thee from men.
1: வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய்.
2: And their dwelling shall be with the beast of the field.
1: ஆளுகை ராஜ்யத்தில் நீ மாடுகளை போல புல்லை மேய்வாய்.
2: They shall make thee to eat grass as oxen.
1: இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும். மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
2: And 7 times shall pass over thee until thou know that the most high ruleth in the kingdom of men and giveth it to whosoever he will.
1: நான் இந்த நேபுகாத்நேச்சார் கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா,
2: If you think about this king Nebuchadnezzar,
1: உண்மையாவே அவர் மேன்மையான ராஜா தான்.
2: He was really a great ruler.
1: ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவன் கண்ட சொப்பனத்துல கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் கொடுத்த விளக்கம் கூட என்னன்னு கேட்டா, பொன்னான தலை நீரேன்னு சொன்னார்.
2: So even in the dream which the Lord gave him, he said, you are that golden head.
1: பொன்னான தலை.
2: You are that head made of gold.
1: அந்த மனுஷன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தேவனை விட்டு சோரம் போனதுக்கு தண்டிக்கும்படி எருசலேமையும் இஸ்ரவேலையும் கைப்பற்றுவதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பாத்திரம்.
2: He was a vessel or the king who was sent by God to capture people as to give them punishment as they went away from the Lord.
1: கர்த்தர் எல்லா மேன்மையும் அவனுக்கு கர்த்தர் தான் கொடுத்தார்.
2: The Lord himself gave all these exaltations.
1: தன்னுடைய கரத்தின் ஊழியக்காரனா கர்த்தர் அவனை வைத்திருந்தார்.
2: The Lord set him as the hand of his as a servant of his hand.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தர் கொடுத்த மேன்மை பத்தாது, மனுஷன் கொடுத்த மேன்மையும் பத்தாதுன்னு தன்னையே அவன் மேன்மைப்படுத்த நினைச்சான் பாருங்க, அங்கதான் பிரச்சனை.
2: But when he is not satisfied with the praises and the greatness that the Lord has given and also given by men, and where he began to exalt himself, that is where he had this
1: problem. தன்னை ஆசீர்வதித்த தேவனை அவன் வந்து acknowledge பண்ண மறக்கறான் பாருங்க, அங்கதான் பிரச்சனை வருது.
2: So when he failed to acknowledge God who bestowed all these blessings on him, that is when he has this problem.
1: இதை குறித்து நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about this.
1: யோபு இதை பற்றி சொல்லும் பொழுது,
2: when Job says about this,
1: யோபு 31:24-28 வாசிப்பீர்களானால்,
2: Job chapter 31 verses 24 to 28
1: அவர் சொல்வாரு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவென்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதி கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமாயிருக்கும், அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனேன்னு போட்டிருக்கு.
2: If I had made gold my hope or set to find gold, you are my confidence. If I have rejoiced because my wealth was great and because my hand had gained much, if I had observed the sun when it shines or the moon moving in brightness, so that my heart have been secretly enticed and my mouth has kissed my hand, this also would be an iniquity deserving of judgment, for I would have denied God who is above.
1: என்ன நடக்குதுங்க?
2: What is happening here?
1: ஐஸ்வர்யம் பெருகுது, செல்வம் பெருகுதுன்னு உடனே இவர் கையை இவரே முத்தம் கொடுத்துட்டு, அப்பா என்ன ஒரு அருமையான ராசியான நல்ல கையா இருக்கே அப்படின்னு இவர் கையை இவரே முத்தம் கொடுத்துட்டாராம்.
2: So when his wealth increased and riches increased, he himself kissed his hand saying that he is really lucky to have all these things.
1: அவர் சொல்ல, இப்படி நான் மயக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னா, ரகசியமா என் மனம் மயக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் இது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்கிறார்.
2: So if he says, if my heart is secretly enticed to do this, then it should be brought to the judgment.
1: முதலாவது ஒரு கணத்தை நம்ம தேடக்கூடாத ஒரு கணம் என்னன்னா, நம்மையே நாம கனப்படுத்துறது.
2: The first honor that we should not seek is elevating oneself.
1: இரண்டாவது ஒரு கனம் இருக்குங்க, நம்ம தேட கூடாது, நமக்கு ஆபத்தான ஒரு கனம் இருக்கு, என்ன தெரியுமா?
2: The second honor which is dangerous we should not be sought by us.
1: லூக்கா 20 அதிகாரம் 46 வசனம்.
2: Luke chapter 20 verse 46.
1: நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களிலும் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களிலும் இருக்கவும் விரும்பி என்று போடுற.
2: Beware of the scribes which desire to walk in long robes and love greetings in the market and the highest seats in the synagogues and the chief rooms at feasts.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: முதலாவது சொன்னேன், தேவனுக்கு பிரியமில்லாத கனம் வந்து ஒருவன் தன்னையே கனப்படுத்துகிறது.
2: First I told you the honor which is not pleasing to God is elevating oneself.
1: இரண்டாவது ஒரு கனம் இருக்கு தேவனுக்கு பிரியமில்லாத கனம், அது என்னன்னா மனிதர்கள் தன்னை கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்பது.
2: Second, expecting honor from people.
1: இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புக்கு ஒரு அளவே கிடையாது.
2: Today many people don't have a limit for expectation.
1: ஓ, என்னை இப்படி பார்க்கணும், என்னை இப்படி நினைக்கணும், என்னை இப்படி கனம் பண்ணணும், என்னை இப்படி மேன்மைப்படுத்தணும், யாருன்னு கேட்டா மனுஷன்.
2: So people should see me this way, they should regard me, they should honor me, they should exalt me this way.
1: இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேத பாரகர் பரிசேயர் வந்து நீண்ட அங்கிகளை திரிச்சுக்கிறது, அவங்க வந்தனங்களை வந்து சந்தை வழிகளில் தேடுறது, அவங்க ஜெப ஆலயங்களில் உயர்ந்த ஆசனங்களில் இவங்களே உட்கார்றது, விருந்துக்கு போனால் சீஃப் சீட்ஸை தேடுறது, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் தங்களை ஜனங்கள் மதிக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு.
2: ஸோ ஆஸ் அ ரிசல்ட் தே வாக் வித் லாங் ரோப்ஸ் அண்ட் தே லவ் கிரீட்டிங்ஸ் இன் த மார்க்கெட், தே எக்ஸ்பெக்ட் ஹை சீட்ஸ் இன் சினகாக் அண்ட் தே ஆல்சோ எக்ஸ்பெக்ட் சீஃப் சீட்ஸ் இன் த ஃபீஸ்ட். இட்ஸ் பிகாஸ் தே வாண்ட் ஆர் எக்ஸ்பெக்ட் ஹானர் ஃப்ரம் பீப்புள்.
1: அதனால தான் மத்தேயு 6 அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா மூணு காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசுறாருங்க.
2: That's why if you come to Matthew chapter 6 there are three things which the Lord speaks about.
1: ஒன்று கொடுப்பது, இன்னொன்று ஜெபிப்பது, இன்னொன்று உபவாசிப்பது.
2: One is the deeds or alms, other one is praying, the third is fasting.
1: இந்த மாயக்காரர் என்ன செய்தாங்கன்னா இந்த மூன்றையுமே மனிதர் தங்களை கனப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்திட்டாங்க.
2: So these hypocrites used all these things that people may honor them.
1: அதான் அவர் சொல்றார், முதல் நான்கு வசனங்களை வாசித்தீங்கன்னா மத்தேயு 6 அதிகாரம் முதல் நான்கு வசனங்கள்ல.
2: If you read Matthew chapter 6 first 4 verses.
1: மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையா இருங்க.
2: Take heed that you do not do your charitable deeds before men to be seen by them.
1: இரண்டாம் வசனம் பாருங்க,
2: verse 2.
1: ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களும் வீதிகளையும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
2: Therefore when you do a charitable deed do not sound a trumpet before you as hypocrites do in the synagogues and the streets that they may have glory from men.
1: தானம் கொடுக்கிறது, தர்மம் கொடுக்கிறது, உதவி செய்யறது தப்பே கிடையாது.
2: It is not wrong to give alms or do charitable deeds.
1: ஏழைக்கிறன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான்.
2: The one who lends to the poor is lending to God.
1: நம்முடைய தேசத்துல ஏழைகள் இல்லாமல் போகவே மாட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது.
2: The Bible says there will not, it is not that the poor will not be away from our nation.
1: அவர்கள் எப்பொழுது நம்மோடு தான் இருப்பாங்க.
2: The poor will needy will always be with us.
1: தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை.
2: It is our responsibility to help the needy.
1: ஆனா தரித்திரருக்கு உதவி செய்யறதை நாம நமக்கு கனம் தேடுகிறதா பயன்படுத்தி கொள்ள கூடாது.
2: But we should not use that as a situation to bring glory to our life.
1: இந்த தானம் செய்து நான் கனத்தை எதிர்பார்க்கிறேன் என்ற செய்தி வெளியே வர கூடாது.
2: So you should not convey a message that I do this arm to expect honor from people.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதே மத்தேயு 6 அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை படித்தால்,
2: If you read same Matthew chapter 6 verses 5 and 6,
1: இந்த மாயக்காரர் ஜெபத்தை கூட தங்களுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்தினாங்க.
2: These hypocrites used prayer also for their glory.
1: என்ன செய்தாங்க?
2: What did they do?
1: மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்.
2: For they love to pray standing in the synagogues and on the corners of the street that they may be seen by men.
1: அவங்க நோக்கமே என்னன்னா ஜெபத்துல கர்த்தர் பார்க்கறாரா இல்லையோ மனுஷன் பார்க்கணும்.
2: Their intention and purpose is that whether God sees or not but men should see.
1: கர்த்தர் அங்கீகரிக்கறாரா இல்லையோ மனுஷன் அங்கீகரிச்சிரணும்.
2: Whether the Lord acknowledges or not men should acknowledge it.
1: கர்த்தர் கனம் பண்றாரா இல்லையோ மனுஷன் கனம் பண்ணணும்.
2: No matter whether men God honors or not men should honor them.
1: நோக்கமே மனுஷனிட்ட எப்படி கனத்தை எதிர்பார்க்கிறது, அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் மனுஷனுடைய கனம்.
2: Their ultimate intention is to expect honor from people.
1: நீங்க அதே மத்தேயு 6 அதிகாரம் 16 ல இருந்து 18 வாசித்தீங்கன்னா,
2: If you read Matthew chapter 6 verses 16 to 18,
1: இந்த மனிதனுடைய கனத்தை விரும்பி விரும்பி விரும்பி எதை கூட செய்ய அவங்க ரெடியா இருந்தாங்கனா உபவாசம் பண்றது கூட ரெடியா இருந்தாங்க.
2: So as they love this honor from people they are even ready to do this hypocrisy even in fasting.
1: இந்த உபவாசத்தோட என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள்னு போட்டிருக்கு.
2: So here it says that they were with a sad countenance for they disfigure their faces that they may appear to men to be fasting.
1: எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருந்து பழக்கம் இருந்திருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: How many of you have the habit of fasting?
1: அதாவது கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது வேற.
2: It's not that you don't eat because of your anger.
1: அதுல நாலு நாள் கூட சாப்பிடாம இருக்கலாம்.
2: You can be without eating for even for 4 days by that.
1: ஆனா ஃபாஸ்டிங்னு உட்காந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சோதனை அது.
2: But if you sit for fasting, it is really a great temptation.
1: ஒரு வேளை கூட ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
2: It is really hard to fast even one meal.
1: சில பேர் உற்சாகத்தில் ஒரு நாள் ஓடிடுவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் மயக்கம் வந்துடும், கண்ணெல்லாம் இருண்டு போயிடும்.
2: Some people, because of that encouragement, exciting, they will do fasting for one day, but the second day they will be very faint.
1: எதையா சாப்பிடணும்னு தான் தோணும்.
2: They will be craving to eat something.
1: சாப்பாடே ஆசை இல்லாத ஒரு மனுஷன் கூட ஃபாஸ்டிங்னு உட்காந்துட்டானா எல்லா ஆசையும் உள்ள கிளம்பி.
2: Even if a person doesn't have desire on food, if he fast, then he will have all kinds of desires to eat.
1: அந்த நேரம் தான் பார்த்தா பக்கத்து வீட்ல மீன் குழம்பு செய்வாங்க, அந்த நேரம் தான் போட்டு கறி வறுப்பாங்க, நமக்கு எல்லா ஸ்மெல்லும் நல்லா அட்ராக்ட் பண்ணும்.
2: So that is when you will get all sweet smells and all good smells of non veg and fish gravy from other houses.
1: ரொம்ப போராட்டம் அது, அதுல போனவங்களுக்கு தான் தெரியும்.
2: That is a great struggle people who go through this know it.
1: ஆனா பாருங்க இவ்ளோ கஷ்டத்தை இந்த ஜனங்க சகிக்கறாங்களாம், போட்டு உபவாசம் எடுத்து வறுத்துறாங்க.
2: But even these people are able to bear such kind of struggle.
1: அவங்களுடைய எவ்வளவு பித்து பிடித்திருந்தா அவங்க அவன் தான தர்மம் பண்றதும் ஜெபம் பண்றதும் உபவாசம் இருக்கிறதும் எல்லாமே மனுஷனுடைய புகழ்ச்சிக்கு.
2: See how crazy they should be that whatever even the charitable deeds they do when they pray and when they fast they do it expecting honor from people.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: இதுல வந்து ஒரு thing ஒரு காரியம் தப்பா விளங்கிட கூடாது.
2: You should not misunderstand one thing.
1: இயேசு சொல்றாரு நீ கொடுக்கும்போது தார உதவியாதன்றாரு, இன்னொரு பக்கம் நீ வந்து மனுஷர் காணும்படி கொடுக்காதன்றாரு.
2: Yeah, Jesus says when you give do not blow a trumpet and at the same time do not give that men may see.
1: ஜெபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியா நீ செய்யாத, அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுன்றாரு.
2: Also when you pray go to your room and do not pray that men may see.
1: அப்போ உபவாசம் எடுக்கும்போது முகத்தை வாடல வைக்காத, நல்ல தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல ஃப்ரெஷ்ஷா இருன்றாரு.
2: And also when you fast do not have a disfiguring face but always anoint your head and wash your face.
1: அப்போ நீங்க என்ன தப்பா விளங்கிட கூடாதுனா அப்போ மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம யாருக்கும் உதவி செய்யக்கூடாது.
2: So you should not misunderstand that you should not help people where people are seeing you.
1: அப்போ பொதுவான இடங்கள்ல ஜெபம் பண்ணக்கூடாது.
2: So we should not pray in general public places.
1: சபைக்கெல்லாம் கூடி வந்து ஜெபம் பண்றதெல்லாம் தப்பு, எல்லாரும் பாக்குறாங்களா, அதெல்லாம் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது.
2: So you should not think that it is wrong to come to church and pray together.
1: அது மாதிரி உபவாசம் எடுக்கிறது கூட நமக்கு டயர்டே ஆகக்கூடாது, அதுக்காக முகத்துல ஃபுல்லா மேக்கப் போட்டு தான் ஜெபம் பண்ணணும்.
2: So therefore we should not grow tired when we fast, therefore we should have a full makeup and then fast.
1: அப்படியே இயேசு சொன்னாரு.
2: Did Jesus say so?
1: அப்ப ஏழைங்களா எங்க நம்ம தனித்தனி ரூம்ல வந்தா மீட் பண்ணி ஆபீஸ்ல வந்தா வாங்கிட்டு போறாங்க?
2: So is a poor and needy meeting us in our office rooms and getting from us.
1: தெருவுல தான் பிச்சை எடுக்கறாங்க.
2: They beg only in the streets.
1: அலங்கார வாசல்ல தான் பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான்.
2: That beggar was sitting at the beautiful gate.
1: பர்த்திமே தெருவுல தான் உட்கார்ந்திருந்தான்.
2: Bartimaeus was in the street.
1: இப்ப நம்ம யாரும் எல்லாம் பாக்குறாங்க நீ இப்ப கொடுக்க முடியாதுப்பா, அப்ப அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அப்படியே சொல்லப்படுறது.
2: So can we say that see Jesus said that we should not give that when may see, so I will not give you now.
1: அப்ப நம்ம சபையில இருந்து ஜெபிக்க கூடாதா?
2: So should we not come to church and pray?
1: உங்க வீட்ல பூட்றதுக்கு ஒரு அறை இல்லன்னா என்ன பண்ணுவீங்க?
2: If you don't have a room to lock, where will you pray?
1: நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கேன், இருக்கறதே ஒரே அறை தான், அதான் எல்லா அறையுமே.
2: So I have gone to many houses, they have only one room, that is all the room that have.
1: அப்ப எந்த ரூமை பூட்றது?
2: So which room to lock?
1: அப்ப நான் பூட்றதுக்கு ரூம் இல்லனா ஜெபம் பண்ணாம போயிரலாமா?
2: So if we don't have a room to lock and pray, then can we skip away this prayer?
1: Fasting la ellarku mogam vaada dhaan seiyum.
2: So everyone will have a sad countenance when you fast.
1: Fasting pannumbode paakravanga solla ena konjam melinja maari irukku, mogam konjam dull a irukku, enna aachunu kekpaanga.
2: So people will surely ask when you fast why are you so lean, why your face is so
1: sad. Adu eppadi thadukkiradhu?
2: So how to stop that?
1: Naan solluven neenga kaariyathai nalla vilangikollanum.
2: You have to understand the subject.
1: Aandavar vandu இடத்தை பத்தி பேசல, ஆண்டவர் மனதை பத்தி பேசினார்.
2: It is not the place but the attitude that Jesus spoke.
1: மனுஷர் காண்கிற இடத்துல தான் உதவி செய்வோம்.
2: So we will help people only where people sees.
1: ஆனால் மனுஷர் காணும்படி செய்யக்கூடாது.
2: But you should not do that men may see.
1: மனுஷர் இருக்கிற இடத்துல ஜெபிப்போம்.
2: So we will pray when people are there.
1: இயேசு கூட கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது சுற்றி வந்து அவருடைய சீஷர்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க.
2: Even when Jesus prayed in the garden of Gethsemane, his disciples were with him.
1: அதுக்காக நான் எல்லாரும் பாக்குறாங்க நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லல அவர்.
2: So he never said I will not pray because everyone is here.
1: ஆட்டிட்யூட் என்னன்னு கேட்டீங்கன்னா மனநிலை என்னன்னா இவங்க பார்க்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணல.
2: சோ ஐ யுவர் ஆட்டிட்யூட் இஸ் தட் ஐ டோன்ட் ப்ரே தட் பீப்பிள் மே சீ மீ.
1: தானியல் ஜெபம் பண்ணும்போது ஜன்னலை திறந்து வச்சிட்டு தான் எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணாரு.
2: தானியல் when he prayed when he opened his window and he prayed towards
1: Jerusalem. நான் எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணல.
2: But he did not pray that men may see who are in the streets.
1: அவருடைய நோக்கம் வந்து தேவன் மேல தான் இருந்தது.
2: So his intention was upon God.
1: நம்மளுடைய மனசு தான் கரப்பட்டற கூடாது.
2: Only our heart should not be defiled.
1: Fastingல முகம் வாடுறது இயல்பு.
2: It is a natural that you grow dull when you fast.
1: இயற்கையா அப்படிதான் நடக்கும்.
2: That is a natural thing that happens.
1: ஆனா மனுஷர் பார்க்கணும்னு முகத்தை வாட பண்றதுன்றது அது ஒரு அது ஒரு attitude அது.
2: But keeping a dull face that people should see and ask is that such an attitude.
1: அந்த கண நமக்கு வேண்டாம்.
2: We don't want that honor.
1: சோ முதல் கண என்னன்னா நம்மையே நம்ம கனப்படுத்திக்கிறது.
2: The first honor is elevating oneself.
1: இரண்டாவது மற்றவர்கள்ட்டிருந்து மனிதர்கள்ட்டிருந்து கனத்தை எதிர்பார்க்கிறது.
2: Second, expecting honor from people.
1: இன்னொரு கணம் இருக்கு நமக்கு வரக்கூடாத ஒரு கணம் இருக்கு மூன்றாவது ஒன்று.
2: There's a third honor that we should not receive.
1: எஸ்தரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க.
2: Esther chapter 3 verse 5.
1: ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான்.
2: And when Haman saw that Mordecai bowed not did reverence, it then was Haman full of wrath.
1: இது ஒரு கண இருக்கு என்ன தெரியுமாது?
2: This is a kind of honor.
1: ஜனங்கள் தம்மை கனப்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது.
2: Enforcing honor from people.
1: Enforce பண்றது. எல்லாம் என்ன கனம் பண்ணி தான்
2: ஆகணும். Enforcing people that you should honor me.
1: இது யாருடைய சுபாவம்னா ஆமானுடைய சுபாவம்.
2: This is a characteristic of Haman.
1: இவர் நடந்தாருனா எல்லாரும் இவரை வந்தனம் பண்ணிரணும். எல்லாரும் இவரை கனம் பண்ணணும். அல்லது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும்.
2: When he walks, everyone should honor him. Everyone should greet him. Otherwise, he will be very angry.
1: சில பேர் பாருங்க கணம் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு வெந்து போய் போவாங்க கிடைக்கலன்னு.
2: So some people will expect this honor, but when they don't get, they just go away as such.
1: சில பேர் இருக்காங்க நீ கொடுக்கலனா அவ்வளவுதான் உன்னையே நான் இதாவது பண்ணிடுவேன்.
2: But some people are there who say if you don't honor me then I will do some harm to you.
1: அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க.
2: They will enforce it.
1: கட்டாயப்படுத்துவாங்க.
2: They will compel it.
1: நான் சொல்லுவேன் இது வந்து கர்த்தர் விரும்புற கணம் கிடையாது.
2: This is not a honor that is pleasing to God.
1: மக்களை கட்டாயப்படுத்தி என்ன கணம் பண்ணு.
2: Enforcing people to honor them.
1: என்ன கௌரவம் பண்ணு.
2: You have to honor me.
1: சவுலுக்கு சவுல் ராஜாவுக்கு இந்த ஒரு கெட்ட சுபாவம் இருந்தது.
2: This king Saul had this very bad habit.
1: 1 சாமுவேல் 18 அதிகாரம் 8 வசனம் வாசித்தீங்கன்னா,
2: 1 சாமுவேல் 18 and verse 8,
1: இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1,000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
2: And Saul was very wroth and the saying displeased him and he said they have ascribed unto David 10,000 and to me they have ascribed but thousands and what can he have more but the kingdom and Saul eyed David from that day and forward.
1: இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும்ல?
2: You know what is the problem here?
1: சண்டை போட போனது தாவீது, இவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்காரு.
2: It was David who went to battle but this Saul was at home.
1: தான் உயிரை பணைய வச்சிட்டு போய் கோலியாத்தோட போய் நின்னு
2: சண்டைக்கும்
1: போகல யுத்தமும் பண்ணல ரூம்குள்ள உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கிற மனுஷன்.
2: This man who did not go to battle or even battle and then he was just timid sitting at home.
1: வெற்றி கிடைத்த ஒரு பையனுக்கு அவன் கேட்காமலே ஊராரே சேர்ந்து பாடுறாங்க, சவுல் கொன்றது 1,000 தாவீது கொன்றது 10,000 பாட்டு பாடினாங்க.
2: And to a boy who got the success, the entire people of that nation were singing song. What he did not even demand that what Saul killed was thousands and David killed 10,000.
1: அவங்க பாடினது நியாயம் தானே?
2: It is true and it is right what
1: நீ ராஜா, நீ என்ன பண்ணணும்னா ஜனங்க அதிபதியாக அவருடைய பிரதிநிதியா நீ போய் சண்டை போடணும்.
2: You as a ruler and the king, you should go and battle for the people.
1: அவதான் 40 நாளா கூப்பிட்டு தான இருக்கான்.
2: He was calling for 40 days, right?
1: ஒரு ஆளை அனுப்பி என்னோட சண்டை போடுறதுன்னு கேக்குறான்.
2: So he is asking to send one person to fight against
1: him. அப்ப நீ போய் சண்டை போட வேண்டியது தானே?
2: Why didn't you go and battle against
1: him? இவர் சண்டை போக மாட்டாராம்.
2: He will not go for battle.
1: ஒரு ரூம்ல உட்கார்ந்துக்கு வரான்.
2: He will be in his room.
1: ஒரு பையன் யாருமே போகாத இடத்துக்கு இவன் போய் சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு வந்துட்டான்.
2: But this boy went to the place where none was ready to go and he actually conquered it.
1: உனக்கு தான புகழ் வரணும்.
2: So he should receive that praise, right?
1: அவனுக்கு தான ஆரவாரம் வரணும்.
2: So he should receive that applause.
1: எல்லாரும் அவன தான கொண்டாடுவாங்க.
2: Everyone will celebrate only him.
1: கொண்டாடிட்டாங்கன்னே எனக்கு படாம அவனுக்கு படிட்டான்.
2: But when everyone celebrated then he was very wrath that they sang to him.
1: அப்ப இவருக்கு என்ன மனசுல நினைப்புனா, நான் ராஜாவா இருக்கேன், யுத்தத்துக்கு போட்டி கூட என்னதான் புகழணும்.
2: So what was the intention in his heart is that I am the king, even if I don't go to battle, people should praise me.
1: அதனால தாவீதை அந்த நாள் முதல் காயமகரமா பார்த்து அவன் வாழ்நாள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சவுல் இவனை நாய போல விரட்டிட்டு இருந்தாங்க.
2: And therefore Saul eyed David from that day onwards and he was chasing David like a dog until the end of his life. நான்
1: இன்னைக்கு காலையில் அதை வாசித்த போது நான் நினைச்சுக்கிட்டேன், மனசுக்குள்ள பரவாயில்ல, தாவீதையாவது டார்கெட் பண்ணான், இன்றைக்கு இருக்கிற ஆட்கள் தாவீத இல்ல அதை பாட்டு பாட்டு அத்தனை பொண்ணுங்களையும் கொண்டு போட்டுருப்பானுங்க.
2: So I when I read this I thought it is better that this Saul targeted only David, but in present days they will even kill everyone who sang that song.
1: யார கேட்டு நீ அவன பாடுவே?
2: So how can you sing song about him?
1: நான் ஒரு ஆளு இங்க உட்கார்ந்திருக்கேன்,
2: I am here sitting here,
1: எப்படி அவன பாடுவே?
2: How can you sing about him?
1: பாருங்க இது என்ன சொன்னா டிமாண்ட் பண்றது.
2: So this is something you demand,
1: எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றது. என்ன புகழ், என்ன கணம் பண்ணு,
2: you should honor me,
1: என்ன உயர்த்து,
2: you should exalt me.
1: இது இந்த விதம் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பாருங்க, அந்த கணத்தை மக்கள் தந்து கேட்டு வாங்குறது மாத்திரம் இல்ல, அதை வந்து கட்டாயப்படுத்தி வாங்குறதுக்கு பாருங்க, அது ஒரு நல்ல சுபாவம் கிடையாது.
2: This kind of not only demanding but enforcing honor from people is not a good character.
1: நான் சொல்லுவேன், இது வந்து சவுல் ராஜா பத்தி நம்ம படிக்கிறோம், எத்தனை பேர் தங்க வீட்ல டிமாண்ட் பண்றாங்க தெரியுமா?
2: So we read about King Saul but there are people who demand this from their houses.
1: என்ன மதிக்கல,
2: you don't respect me,
1: na unga veetukku vanda enna madik na yaar maappala nane enna madikala,
2: I came to your house, I am the son in law but you are not at all honoring me and respecting me,
1: appa elinchu nikala,
2: your father is not standing before me,
1: amma elinchu nikala,
2: your mother is not standing before me,
1: enakku adha kudukala idha kudukala,
2: they did not give me this and that,
1: na yaar theriyuma nane,
2: you know who am I,
1: வேலைக்கு போறனா கூட மாப்பிள்ள தான் நான்.
2: So even if I go to work I am the son in law.
1: நான் சம்பாதிக்கல கூட நான் தான் மாப்பிள்ள.
2: Even if I don't earn I am the son in law.
1: நான் யுத்தத்துக்கு போறனா கூட நான் தான் ராஜா.
2: Even if I go to, don't go to battle I am the king.
1: இவர் பாருங்க இங்க இந்த சவடால விடுறாரு, வேலைக்கு போனா ஒரு பய மதிக்க மாட்டான்.
2: This man gives so much of challenges here but when he go to work no one will respect him.
1: என்ன பெருமைங்க.
2: See how much he boasts about himself.
1: ஐயோ சில பெண்களுக்கு என்ன பெருமைங்க.
2: So how many girls women will have such a boast.
1: கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு இருப்பாங்க.
2: Until they are married they will be waiting if I get a groom that is enough.
1: கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை கிடந்த பிறந்துட்டு ஐயோ அவங்க தலையில ஒரு நாலு கொம்பு முளைச்சிரும்.
2: But once they are married and they bear a child then that's all, they will have horns on
1: their heads.
2: Everyone should respect them.
1: என்னதா முதல்ல கூப்பிடணும்.
2: And they will invite me.
1: எனக்கு தான் first row.
2: I should get the first row.
1: எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்.
2: I should get everything.
1: அவங்கள கொஞ்சம் அப்படி நிராகரிச்சிட்டாங்க அல்லது மறந்துட்டாங்க, அவங்கள விட்டுட்டாங்க, ஐயோ அவ்வளவுதான், மோதத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துடும்.
2: So if they forgotten them or disregarded a bit that's all, they will do something else.
1: அவங்க எல்லாரும் வந்து அவங்கட்ட மன்னிப்பு கேட்கணும், கால்ல விழணும், அம்மா மன்னிச்சுக்கம்மா, ஐயா மனுச்சிக்கையா அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் கன்சிடர் பண்ணுவார்.
2: Everyone should fall at their feet, they plead her and they should ask forgiveness from her and only then she will consider.
1: அவர போய் கூட்டி வரணும் வெளியில இருந்து.
2: They have to go and call and bring them in.
1: நான் எதிர்பார்ப்புங்க.
2: How much they expect?
1: சில வேளையில அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த கல்யாணத்திலயும் இந்த கர்மாதியிலயும் எல்லாவனுக்கும் கொம்பு முளைச்சிருன்னுவாங்க.
2: So father used to say very often even in marriages and funerals everyone will have horns.
1: அது வரைக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான்.
2: Until then they will not even give 10 pais.
1: ஆனா கல்யாணத்துல ஐயோ அவர் பண்ற பந்தாவை பாத்தீங்கன்னா சில கல்யாணங்கள் இருக்கும்,
2: there will be certain marriages,
1: அதாவது ஒரு மாமா தான் கை பிடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கலாம்,
2: the uncle may have to give in hand,
1: அல்லது மாமா தான் வந்து கையெழுத்து போட வேண்டியதா இருக்கலாம்,
2: uncle may should have signed that.
1: ஏற்கனவே சொல்லி இருப்போம் நீங்க தான் சாட்சி கையெழுத்து போடணும்னு.
2: It had been already informed that he should sign in the witness.
1: கரெக்ட்டா சாட்சி கையெழுத்து போடறதுக்கு வெளிய போயிடுவார் இவர்.
2: So correctly at the time of signing he will be out.
1: எல்லாம் தேடுவாங்க, அலசரி போடுவாங்க, ஐயோ மாமாவை காணோமே, அத்தை இவர சித்தப்பாவை காணோமே தேடுவாங்க.
2: Everyone will be confused, they will be searching for him, uncle is missing.
1: நாலு பேர் வெளிய போனா இவர் வெளிய கூலா நின்னுட்டு இருப்பார்.
2: So when four people runs out no he will be standing out coolly.
1: நாலு பேர் அவரை கை தாங்களா புடிச்சு வந்து, மாமா நீ கையெழுத்து போடலனா கல்யாணமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்து ஒரு கை இப்பதாங்களா புடிச்சு உள்ள, அப்பதான் அவருக்கு ஒரு கௌரவம், அப்பா என்ன அப்படி இழுத்துட்டு வந்தான் பாரு.
2: Only when four people go beg him and bring him, only if you come and sign then this marriage will be valid, so come and sign please, only then he will be
1: ethana adakaradhanaga naanga paathirukom.
2: We have seen many funeral services.
1: Adakam pandradhukku petti eduthu poiittu kalra thottathula kuli varin kondu poiduvom.
2: So we would take that coffin box until the graveyard.
1: Mooda poran solla oru thottu solvan ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, இப்பதான் வந்துட்டு இருக்காரு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு.
2: When we are about to close a person, we'll say there's one person coming from bus stand.
1: இங்க பா வெளியூரான் கிட்ட இல்ல, இங்க பக்கத்து தெருவு தான் வந்துட்டு இருக்காரு.
2: Is he from out of town? They will say no, he is in next street.
1: அப்ப நான் இங்க இருக்கிற 100 பேர் வெறும் வெயிட் பண்ணனும்.
2: So all the 100 people should wait here.
1: இவர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருவாரு.
2: He will come after 10 minutes.
1: பெரிய ராஜா மாதிரி, பெரிய சக்கரவர்த்தி மாதிரி வருவாரு.
2: As if like a great king, he will be walking.
1: இவர் வந்து எல்லாரையும் பார்த்து செத்துட்டானா செக் பண்ண பிறகு நம்ம உள்ள போதிக்கணும்.
2: After he sees and check whether he is dead, then we have to bury him.
1: என்ன கௌரவம்.
2: See how much honor they expect.
1: என்ன மரியாதையை தேடுறாங்க.
2: How much honor and respect they expect.
1: அத நீங்க செய்யல அப்படினு அவ்வளவுதான். ஐயோ அவங்கள கையில பிடிக்க முடியாது.
2: If you don't do that, then you cannot hold them.
1: குடும்பமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும் அவர்காக.
2: The entire family will be trembling with fear at them.
1: கர்த்தருக்கு இது பிரியமானது இல்ல. நீங்க விசுவாசிங்க இந்த பழக்கம்லாம் வெச்சிர கூடாது.
2: You as believers should not have this habit. This is not pleasing to God.
1: நான் சிறுகவும் அவர் பெருகவும்.
2: Let me decrease and let him increase.
1: எனக்கு இந்த கவனம் எல்லாம் வேணாம் ஐயா.
2: I don't want all this honor.
1: மனிதனை கட்டாயப்படுத்தி கனம் வாங்குற பழக்கம் எனக்கு வேண்டாம்.
2: I don't want to enforce honor from people.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிற.
2: Wealth and riches come from the Lord.
1: அந்த எதிர்பார்ப்பே நமக்கு இருக்க கூடாது முதல்ல.
2: We should not have that expectation at all.
1: மனுஷ கனம் என்னங்க படும் நம்மள?
2: What will the honor of men do?
1: உண்மையான கனம் கர்த்தர்ட்ட இருந்து வருது.
2: With the true honor comes from the Lord.
1: அதனால தான் இயேசுனாரு யோவான் 5:41
2: நான்
1: மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லைன்னு சொன்னார்.
2: That's what Jesus said in John 5:41. I receive not honor from men.
1: மனுஷரால் நான் ஏற்றுக்கொள்றதே கிடையாது.
2: I receive not honor from men.
1: எப்படி இருக்கு பாருங்க.
2: How it is?
1: நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாயையான பொய்யான கனத்திற்கு நாம் ஒரு நாள் விழுந்துடவே கூடாது.
2: So we should never fall into such kind of honor in our life.
1: முதலாவது கணம் என்ன?
2: First honor is what?
1: மாயான கணம் வந்து கணத்தை நமக்கே நாம் கொடுத்து கொள்வது.
2: So first kind of duplicate honor is elevating ourselves.
1: இரண்டாவது கணத்தை மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது.
2: Second, expecting honor from people.
1: மூன்றாவது கணத்தை நாம மற்றவர்களிடத்திலிருந்து கட்டாயப்படுத்தி பெறுவது.
2: Third, enforcing honor from people.
1: மூன்று நமக்கு வேண்டாம்.
2: We don't want all these three.
1: ஞானத்தை பிடித்தீங்கனா,
2: if you hold on to wisdom,
1: அவருடைய இடது கையில கனம் வரும்.
2: And a honor will come in its left hand.
1: Amen.
2: Amen.
1: கர்த்தர் அந்த ஞானத்தினால் நம்மை நிரப்புவாராக.
2: May the Lord fill us with that wisdom.
1: உண்மையானவைகளை மேன்மையானவைகளை பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக.
2: Let God give us grace to hold on to that is true and that is great.
1: சாலமோனை போல ஞானத்தை தேடினால்,
2: if we seek wisdom like Solomon,
1: கேளாத கனத்தை கர்த்தர் தருவார்.
2: The Lord will give honor which we don't ask.
1: ஜெபம் பண்ணுவோம்.
2: Let us pray.
1: பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: Our Holy Father, we praise you.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
2: Lord, wealth and honor come from you.
1: நீர் எவனையும் மேன்மைப்படுத்த வல்லவர்.
2: Lord, you are able to exalt any person, Lord.
1: இந்த காலை வேளையில.
2: Lord, this morning hour.
1: ஆண்டவரே, கனத்தை எங்களுக்கென்று நாங்களே கொடுத்து கொள்ளுகிற பழக்கமோ, மக்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்கிற பழக்கமோ, மற்றவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற ஒரு ஆமானின் ஆவியோ எங்களுக்கு இருக்குமானால், எங்களை தயவு செய்து அவைகளது விடுவிக்கும்படி இந்த காலவெளியில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: Lord, this morning if we have this habit of elevating ourselves or expecting honor from people or enforcing honor from people like Haman, Lord, if you have such kind of spirit, Lord, remove and give a deliverance from our life from that, Lord.
1: ஆண்டவரே, கனத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தா.
2: Lord, give us grace to make us worthy to receive honor from you, Lord.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
2: Glorify your name.
1: ஞானத்தை தேடி சம்பாதித்து அதனால் புத்தி அடைய கிருபை தா.
2: Lord, give us grace that we may, Lord, seek and find wisdom and gain understanding through that.
1: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
2: Glorify your name, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In Jesus' name we pray.
1: Amen.
2: Amen.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஒருவர் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்வாரானால் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை அவர் தன்னுடைய நாட்டு பணத்தை தான் செல்ல இருக்கும் நாட்டு கரன்சியாக மாற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒருவர் அமெரிக்க தேசத்துக்கு செல்வாரானால் இந்திய ரூபாயை அவர் அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அங்கு சென்று எதையும் வாங்க முடியும், தன் தேவைக்கு அதை பயன்படுத்த முடியும். அதே போல நாம் நம்முடைய பணத்தில் 1 ரூபாய் நாணயத்தை கூட பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் நாம் அவற்றை இவ்வுலகத்திலேயே பரலோக கரன்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போல நாம் பரலோக நாட்டிற்கு செல்லும் போது நம்முடைய நாட்டு ரூபாய் நாணயங்கள் அங்கே பயன்படாது. ஆகவே நாம் அங்கு போவதற்கு முன்பாக நம்முடைய பணத்தை பரலோக கரன்சியாக மாற்ற வேண்டும். அதுதான் இப்பூமியில் நாம் செய்யும் நற்கிரியைகள். நாம் செய்யும் தான தர்மங்கள் நமக்கு பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை நம்முடைய கணக்கிலே கொண்டு சேர்க்கும். ஆகவே நாம் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறந்துவிடக் கூடாது. ஒருமுறை ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதுகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு கிறிஸ்து அவனிடம், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பரலோக ராஜ்யத்திற்கு வருமுன் அவன் பணத்தை பரலோக கரன்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆம், உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். ஆனால் அவனுக்கோ தன் பணத்தை நற்கிரியைகளாக மாற்ற மனமில்லாமல் திரும்பச் சென்று விட்டான். ஆனால் கொர்னேலியு என்ற 100 அதிபதி மிகுதியான தான தர்மங்களை செய்தார். அவருடைய ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியிலே போய் சேர்ந்தது. அதே போல துர்க்காள் எனப்பட்ட சீஷி நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்தாள். தான் வசித்த யோப்பா பட்டணத்தில் இருந்த விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். தேவனுடைய ராஜ்யத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தாள். ஆகவே அவள் வியாதிப்பட்டு மரித்தும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இவ்வுலகத்தில் செய்யும் நன்மைகள் தான் நமக்கு மிகுந்த பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்கும். இம்மையிலும் தேவன் அவைகளை நமக்கு திரும்ப கொடுப்பார். ஆகவே நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் நம்மால் இயன்றதை பிறருக்கு செய்யும் போது பரலோகத்தில் நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மிக அதிகமாக ஆசீர்வதிப்பார்.

உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை போதுமானவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. நீ நடத்தின வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் காரணியத்தினாலும் நீர் எங்களை மூடி கொள்ளுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் நல்லவர். நாங்கள்

பாவத்தை போக்குகிற நாமம், சாபத்தை போக்குகிற நாமம். அவருடைய நாமத்தினால் அன்றி விடுதலை இல்லை. குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் ஒழிய வேறு விடுதலை நமக்கு இல்லை. அவரே வழியும், அவரே சத்தியமும், அவருடைய ஜீவனமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமான்களாய் கொண்டு வந்திருக்கிறார். பாவியான நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாட போகிறோம்.

ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காய் மரித்தார், நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே அதுதான், என் பாவங்களை போக்குவதற்காக, என் சாபங்களை நீக்குவதற்காக என் தேவன் சிலுவையை சுமந்து அந்த ரட்சிப்பை நமக்காய் மீட்டெடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா.

சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் 23 அதிகாரம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு ஜாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதியாய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராது. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் பலந்தோங்க செய்யாரோ? பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக் கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்னியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கேமோனியின் குமாரனாகிய ஜோசப் பாசேபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்மி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலேசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆசாரியன். சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டார். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தார். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் ஜார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து போய் பெத்லகேமின் ஒளிமுகவாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்திலும் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தார். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். ஜோவாபின் சகோதரனும் செரூஜாவின் குமாரனுமான அபிஷாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பெயர் பெற்றவனாவான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய ஜோய்தாவின் குமாரனும்
கப்சையில் ஊரானமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தார். அவன் மோவாப் தேசத்தில் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொண்டு போட்டான். இவைகளை ஜோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக்க வைத்தான். ஜோபாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் ஜாரனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மா, ஆரோதியனாகிய எலிக்கா, பல்தியனாகிய ஏலேஸ், இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன், ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய மெபுன்னாயி, அகோக்கியனாகிய ஷல்மோன், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன், பெஞ்சமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய விபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தானியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடைகளின் தேசத்தானாகிய சத்தாயி, அர்பாத்தியனாகிய அபி அல்பொன், பர்மியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியூபா, பாசேனின் குமாரரில் ஜோனத்தான் என்பவன், ஆசாரியனாகிய சம்மா, சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆசாரியன், மாகாத்தியனின் குமாரனாகிய அகைஸ்பாயும் மகன் எலிப்பலேத், கிலேனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன், கார்மேலியனாகிய எல்ராயி, அற்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பாணி, அம்மோனியனாகிய சேலேக், செருஜாவின் குமாரனாகிய ஜோபாபின் ஆயுததாரியனான பெரோத்தியனாகிய நகராய், இத்ரியனாகிய ஈரா, இத்ரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே. ஆக 37 பேர். ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் தம் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நாளாயும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிக்கிற நாளாகவும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நேரிட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள், வியாதி, நஷ்டங்கள், இழப்புகள் இவற்றின் மத்தியில் நீங்கள் நினைக்கலாம், நம்முடைய நிலை இப்படியே தான் இருக்குமோ, மாற்றமும் ஆசிர்வாதமும் சுகமும் இல்லையோ, எத்தனை ஆண்டுகளாய் மாதங்களாய் இதிலேயே நாம் உழன்று கொண்டிருக்கிறோமே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரா, பதில் தருவாரா, எப்பொழுது விடியும் என்று விடியலுக்காய் காத்திருக்கிற ஜாமக்காரரை போல் பகலிலும் இரவிலும் இதையே சிந்தித்து துக்கித்து கொண்டு இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் நற்செய்தி அறிவிக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலேயே அப்படியே விடுகிற தேவன் இல்லை. அவர் தலையாக்குகிற தேவனாய், அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று உரைக்கிறார். அவரின் வார்த்தையை விசுவாசித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் அநேகரை கர்த்தர் 1,000 மடங்கு உயர்த்தி ஆசிர்வதித்து இருக்கிறார். அவர்களில் ஒரு சிலரின் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை குறித்து பார்ப்போம். முதலாவதாக வீடு வாசலை விட்டு புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படும்படி சொல்கிறார். கீழ்ப்படிந்து ஆபிரகாம் அப்படியே புறப்படுகிறதையும், 13 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளையுடைய சீமானாயிருந்தான், ஆசிர்வதிக்கப்பட்டான் என்றும், 13:6 அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாக இருந்தது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தது என்றும் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் கர்த்தரின் வார்த்தையை முழு விசுவாசத்துடன் இருதயத்துடன் நம்பி தனியாளாய் எல்லாவற்றையும் விற்று சென்றான். 1,000 மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டான். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் அநேக இழப்புகளை, ஏமாற்றங்களை, நஷ்டங்களை சந்தித்து இருப்பீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலும் அப்படியே உங்களை கர்த்தர் கடந்து போகும்படி விடாமல் கைதூக்கி காப்பாற்றி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவராய் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இடம் கொள்ளாது போக மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று. ஆகவே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை விட்டு ஆபிரகாமை போல வெளியே வந்து கர்த்தரையே நோக்கி பார்த்து விசுவாசித்து நடக்கும்போது ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக வெறும் கையாய் புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபு தன் தகப்பனால் சர்வ வல்லமையுடைய தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் என்ற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் வெறுங்கையாய் தன் இனத்தாரை விட்டு பிரிந்து போகிறான். நடுவிலே அநேக போராட்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் வார்த்தையை விசுவாசித்து முன்னேறி செல்கிறான். 32:10 நான் கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்கிறான். திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனாய் விருத்தியடைந்தவனாய் கர்த்தர் யாக்கோபை ஆசிர்வதித்தார். உங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் உங்களை ஆசிர்வதித்து பேசிய வார்த்தைக்கு எதிர்மறையாக காணப்படலாம். யாக்கோபை போல சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு வார்த்தையை விசுவாசித்து முன்னேறி சென்றதைப் போல விசுவாசத்தில் முன்னேறி செல்லுங்கள். சூழ்நிலைகளை உதறி தள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் எல்லாவற்றிலும் நிறைவாய் இரு பரிவாரங்களுடன் விருத்தியடைகிற ஆசிர்வாதத்துக்குள் நடத்தப்படுவீர்கள். 3 விதையோடு புறப்பட்டவனை ஆசிர்வதித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 நாம் வாசிக்கையில், கேராரிலே பெரும் பஞ்சம் காணப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கிடம், இந்த கேராரிலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்றும் ஆசிர்வதிக்கிறார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
பஞ்சகாலத்தில் விசுவாசத்துடன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவன் விசுவாசத்தை அந்த வருஷத்திலேயே அவனுக்கு 100 மடங்கு பலன் தரும்படி ஆசீர்வதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகும்படி கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் உங்களை சுற்றி பற்றாக்குறை, பஞ்சம், வறுமை போன்றவற்றிலும், வறண்டு போன சூழ்நிலைகளின் மத்தியிலும், வியாதியினால் மனமுடைந்தும் சரீரத்தில் பலனற்றும் விசுவாசமாகிய விதையை விதைக்க முடியாத அவிவிசுவாசமாகிய தரிசு நிலமாக உங்கள் இருதயம் இன்றைக்கு காணப்படுகிறதா? எந்த நன்மையும் விளையாமல், பெற்றுக்கொள்ள முடியாமல் விரக்தியில் உள்ளீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகளாகிய வறண்ட பூமியை ஈசாக்கு உழுதுதை போல உழுது போடுங்கள். அதாவது அவிவிசுவாசத்தை களைந்து விசுவாச வார்த்தைகளை விதையுங்கள். நீங்களும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை விட்டு ஆபிரகாமை போல வெளியே புறப்படுங்கள். யாக்கோபை போல மேற்கொள்ளுங்கள். ஈசாக்கை போல வறண்ட சூழ்நிலைகளை, அவிவிசுவாசங்களை உழுது விசுவாசத்தை விதைத்து பண்படுத்துங்கள். இவை எல்லாவற்றிலும் கர்த்தரை உங்களை முன்னிறுத்தி நிலை கொண்டு செயல்படுவீர்களானால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சிகளாய் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட வறண்ட சூழ்நிலைகளில் கைவிடப்பட்ட நிலையில் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் முழுவதும் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களையும் உங்கள் சூழ்நிலைகளையும் உழுது பண்படுத்தி பயிரிட்டு 1000 மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. பிலிப்பியர் 1:10 நாம் வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நமக்கு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு துதியும் மகிமையும் கொண்டு வருகிற வாழ்க்கையாய் அமையற்றும். நாம் வேலை செய்கிற இடமானாலும், படிக்கிற இடமானாலும், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அருமையான ஜீவியத்தை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சத்தத்தை தள்ளி அவர்கள் தங்கள் மனதில் எழும்புகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது, அவர்கள் உடை கிறிஸ்தவ அடையாளமாக இருக்கிறது, நடக்கைகள் சில கிறிஸ்தவ அடையாளமாக இருக்கிறது, ஆனால் செய்கையோ உலக பிரகாரமாக இருக்கிறதுனாலே தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. அங்கு சுவிசேஷத்தை சொல்லவோ ஆண்டவரை பற்றி அறிவிக்கவோ முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் கர்த்தருக்கு எவ்வளவு மகிமையை கொண்டு வர முடியும்? நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் என்று 1 Corinthians 10:31 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம் இந்த காலங்களிலே நம்முடைய பிரசங்கம் முக்கியமல்ல, நம்முடைய சாட்சி மிக முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை முறை சாட்சி மிக மிக முக்கியமானது. அவர்கள் நடக்கைகள் மிக முக்கியமானது, அவருடைய ஸ்வபாவங்கள் முக்கியமானது. இதுதான் கிறிஸ்துவை அநேகரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கும். பிரசங்கம் என்பது ஏதாகிலும் ஒரு விதத்திலே அநேக ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அருகில் இருக்கிற மக்கள் மத்தியிலே நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியம் கிறிஸ்துவை அநேகரிடத்திலே கொண்டு போகும். தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்கும் உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் ஈடுபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். தேவனால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அவருக்கு மகிமையை எப்பொழுதும் கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை நான் ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது அங்கு ஒரு தேவ பிள்ளைகளின் குடும்பம் ட்ரெயினில் ஏறினாங்க. ஏறின பிற்பாடு அவர்கள் கொண்டு வந்த சூட்கேஸ் பேகை எல்லாம் நடு வழியில் வைத்துவிட்டு அவர்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வர்றவங்களுக்கு பயங்கர இடையூறாக இருந்தது. எல்லாரும் சொல்கிறாங்க, அதை எடுத்து ஓரம் வைங்க, இந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல வைங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எதிர் திசையில் இருக்கிற ஒரு சகோதரன் சொல்கிறார், நீங்களாம் கிறிஸ்தவங்களா, நீங்களே இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை, சின்ன சின்ன விஷயங்களிலே நம்முடைய சாட்சிகள் தவற ஆரம்பிக்கும் போது தேவநாமம் தூஷிக்கப்படும். ஆனால் சிறிய காரியத்திலே நம் உண்மையாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறார், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள் பிலிப்பியரே என்று சொல்லி பிலிப்பியருக்கு சொன்னது போல இந்த காலை நேரத்திலே நமக்கும் உணர்த்துகிறார். இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவோம். அன்று சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள், சாட்சியுள்ள ஜீவியம் செய்வார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செய்வோமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கை உமக்கு மகிமையாய் துதியும் கனமும் கொண்டு வருகிற வாழ்க்கையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குறைகள் குற்றங்களையெல்லாம் மன்னித்து உமக்கு சாட்சியுள்ள ஜீவியம் செய்யும்படி தேவன் எங்களை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தி நிலைநிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எசேக்கியேல் 47வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா.
2: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகுதிரளான விருட்சங்கள் இருந்தது.
1: ஆமென். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமத்தை நோக்கி பார்க்கலாமா? இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்கு தத்த வசனம், இதிலிருந்தே கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் நம்மை நடத்துகிறவர். மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். என்னை விட்டுட்டு போகல, என்னை நடத்திட்டே போனார். என்னை நடத்துகிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆசாப் சொல்லுகிறான், 73வது சங்கீதத்தில், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும் மட்டும் நடத்துகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே

0: தாழ்த்துகிறோம். எங்க கூட பேசுங்கப்பா. மீட்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47 அதிகாரத்தின் 6-7 வசனங்கள்.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தின் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அனுபவம். ஆமென். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு இந்த வாக்குத்தத்தை தந்திருக்கிறார். நன்மையை காணப்படுவேன் என்று இங்கே எசேக்கியேல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். ஆமென். அவர் என்னை நடத்தி கொண்டு போனார். யாருக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுப்பாராம்? யார் அவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மையை காண்பித்து கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்குமே ஆசை, எனக்கான நன்மையை பார்க்கணும். இந்த வார்த்தை கேட்டதும் ஆமேன் ஆமேன் சொல்லியிருப்போம்ல. ஆனா ஒரு காரியத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்துல நிச்சயமா இருக்கணும். என்ன நிச்சயம் தெரியுமா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? நான் அவரால் நடத்தப்படுகிறேனா? தேவன் யாரை நடத்துகிறாரோ அவர்கள் கண்கள் நிச்சயம் நன்மையை காணும். ஹல்லேலூயா. என்னை தேவன் நடத்துகிறாருங்கிறதுல நான் நிச்சயமா இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உறுதியா இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் கண்கள் நன்மையை காணும். ஹல்லேலூயா. நன்மையை காணும். அவர் நன்மை செய்வதில் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாராம். தேவன் பாருங்கள், சோதோமை தண்டிக்க வருகிறார். தண்டிக்க வரும்போது ரொம்ப ஹாப்பியா போய் சோதோமை தண்டிக்கல, அவருக்கு வேதனை. அவர் நீதியுள்ள தேவன். அக்கிரமம் மிகுதியாகும் போது, மிஞ்சி போகும்போது, அக்கிரமத்தின் சத்தம் எழும்பும் போது அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நேரா சோதோம் அழிக்கிறதுக்காக தான் இறங்குகிறார். ஆனாலும் டைரக்டா போகாம ஆபிரகாம விசிட் பண்ணிட்டு போறார். ஆபிரகாம போய் சந்திக்கிறார். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போறார். ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் திடப்பட, நான் கொஞ்சம் உங்களுக்கு அப்பம் கொண்டு வரேன். கொஞ்சம் உட்காந்து திடப்பட்டுட்டு போங்க, இதுக்காகவே என்னிடம் வரைக்கும் வந்தீரே அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், நீ போய் எடுத்துட்டு வா அப்படிதான் அப்படிம்பார். அப்போ அவர் நேசிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, ஏன் சோதம் அழிக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை, அவர் விரும்பி அதை செய்யவில்லை, வேற வழியில் செஞ்சுதான் ஆகணும் செய்தார். அதே வேளையில் ஆசீர்வதிக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேற வழியில் இவனை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும் அப்படி அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் நன்மை செய்கிற விஷயத்துல அவ்வளவு சந்தோஷமா இருப்பார். நாம் அவரிடத்திலிருந்து வாங்குறவங்க எவ்வளவு சந்தோஷமா வாங்குறோமோ அதை விட கொடுக்கறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்கிறதுல அவருக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிரியம். அப்போ தேவன் என்னை நடத்துகிறார் நிச்சயம் இருக்குமானால் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? எனக்காய் ஆயத்த மண்ணின எல்லாவற்றையும் என் கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். அப்ப தேவனால் நடத்தப்பட வேண்டும். தேவன் எப்படி நடத்துவார்? இந்த எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் ஆமென் ஒரு சில காரியங்களை நான் உங்க மத்தியில ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த 47 அதிகாரம் பல முறை பலரால் பேசப்பட்ட அதிகாரம், விசேஷமாய் பரிசுத்தாவின் அனுபவத்தோடு எடுத்து பேசப்படுகிற அதிகாரங்களிலே பகுதிகளிலே ஒன்றுதான் இந்த 47 அதிகாரம். ஆமென். அதிலிருந்து கர்த்தர் நடத்துகிற அனுபவத்தை மாத்திரம் நான் உங்க மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை மட்டுமே போதித்து நடத்துவார். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம், பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எதுக்காக இந்த வார்த்தை எடுத்து சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனக்கான வார்த்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு மற்ற வார்த்தைகளை நம்ம விட்டுவிடக்கூடாது. ஏன்னா தேவன் வீணாய் விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அவர் பிரயோஜனம், அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 48:17,
1: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற
0: உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து
1: நீ நடக்க வேண்டிய வழியிலே
0: உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே உனக்கு பிரயோஜனமானது. ஆமென். எனக்கு பிரயோஜனம் இல்லாதது என்கிட்ட பேசவே மாட்டார். ஆமென். பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து, அது மாத்திரமல்ல நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்ப தேவன் ஆண்டவர் என்னை ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறீங்கன்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன? இது நீ நடக்கும்படி உனக்காய் போடப்பட்ட பாதை. நீ நடக்கும்படி உனக்காய் போடப்பட்ட பாதை. ஆசாப் சொல்லுகிற துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சு. ஏன் பொறாம வந்துச்சு? அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையே கிடையாது, கவலையே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஆனா நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேனே இப்படி சொல்லி புலம்பிட்டு சொல்றேன். நான் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்களுடைய சந்ததிக்கு நான் துரோகியாவேன். நான் திடீர்னு ஒரு நாள் எழுப்பி பார்க்கிறேன், அந்த துன்மார்க்கனை காணல, அவன் இல்லாமலே போயிட்டான், அவன் பாழாய் போய்விட்டான். ஆனால் நான் இன்னைக்கும் இருக்கிறேன். காரணம் என்ன? நீரன் வலதுகரத்தை பிடித்திருக்கிறீர், நீரனை நடத்துகிறீர், உடைய ஆலோசனைப்படி என்னை நடத்துகிறீர். இந்த பாதையில ஏன் என்னை நடத்துகிறார்? ஏன் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்துட்டீங்க? என்னை ஏன் இதில் நடத்துறீங்க என்ற கேள்வி எழும்பும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் தேவனால் நடத்தப்படுகிறேன். ஆனால் அவர் நான் நடக்க வேண்டிய வழியில தான் என்னை நடத்துகிறார். நான் நடக்க வேண்டிய பாதையில தான் தேவன் நம்மை நடத்துகிறார். வேறொருவருக்கு நியமித்த பாதையில் அவர் நடத்தவும் மாட்டார், வேறொருவருக்கு நியமித்த ஸ்தானத்தில் அவர் நம்மை கொண்டு வந்து வைக்கவும் மாட்டார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துவார். என்னுடைய உயர்தலம், எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். நடக்க வேண்டிய வழியில, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்த உனக்கு பிரயோஜனமா இருக்கிற எல்லாவற்றையும் போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உபாகம் 32:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அதன் அர்த்தம் என்ன? எல்லா சூழ்நிலையிலும் அவரால் நடத்த முடியும், வேற யாருக்கும் நடத்த முடியாது. யோசேப்போடு கூட யாக்கோபுக்கு எல்லா சூழ்நிலையிலும் இருக்க முடியவில்லை. எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகம் நேசித்தாலும் யோசேப்போடு கூட எப்பவும் போய் இருக்க முடியவில்லை. யாக்கோபை மிகவும் நேசித்த தாயார் இல்ல, யாக்கோபுனா உயிர் அம்மாக்கு. அதனாலதான் ஏசாவை வெறுத்ததுனால கிடையாது, ஏசாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா யாக்கோப அதை விட ரொம்ப பிடிச்சதுனால ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே நினைச்சு அவங்க சில தந்திரங்களை செய்து நீ அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறேன்னு சொல்லும் போது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எத்தனாய் காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே. அப்படி கேட்கும் போது தாயார் சொல்லுவாங்க, உண்மையில் விழும் சாபம் என் மேல விழட்டும். என்ன பாசம், உண்மையில் விழும் சாபம் என் பிள்ளைக்காக அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ. ஆனால் அந்த அதிகாரத்தோட முடிஞ்சுது. அடுத்த அதிகாரத்தில் யாக்கோபு தனியே விடப்பட்டான், தனியே விடப்பட்டான். வனாந்திரத்திலே ஒரு கல் எடுத்து வச்சுட்டு படுத்து மேலே பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாரும் இல்லை. ஆனால் வானத்துக்கு மேலே கர்த்தர் நின்றார். கர்த்தர் மோசையை கொண்டு சொன்னார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கரம் பிடித்தவர், பூச்சியா இருக்கும் போது கை பிடித்தவர், சிறு கூட்டமாய் மாற்றுகிறார், போரடிக்கிற யந்திரமாக்குகிறார். இன்னைக்கு பெரிய ஜாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவம், கர்த்தரே நடத்துகிறார். கர்த்தரால் மட்டுமே நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த முடியும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த முடியும். இங்கே எசேக்கியேல் 47 அதிகாரத்துல தேவன் நடத்துகிற அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். தேவன் எப்படி நடத்துகிறார்? தேவனுடைய நடத்துதலுக்கு பின்னதாக நோக்கம் உண்டு, பர்பஸ் உண்டு. தேவன் ஒரு பாதையில கொண்டு போறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் ஒரு நன்மையை செய்கிறார்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. தேவன் மன்னாவை கொடுப்பதற்கு அடையாளம் என்ன? அவர் கொடுத்தது நோக்கம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதின் அடையாளமாக கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார். ஒவ்வொரு நன்மைக்கு பின்னதாக, ஒவ்வொரு நடத்துதலுக்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும் போது, இதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்மால முறுமுறுப்பு, நம்ம வாயில முறுமுறுப்பு வராது, நம்ம வாயில ஸ்தோத்திரம் தான் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை யோபு ஆரம்பத்தில் புரிந்து கொண்டதுனாலதான் ஸ்தோத்திரித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் அளித்தார் அவனால சொல்ல முடியவில்லை. கர்த்தர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் தான் சொன்னார். அவனுடைய வார்த்தையை தேவன் அங்கீகரித்தார். 1வது அதிகாரத்தில் எடுத்ததை 42வது அதிகாரத்தில் 2 மடங்காக்கி திரும்ப கொடுத்தார். ஆமென். அவர் அளித்தார் என்று சொல்லவில்லை, அவர் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் என் கையில் இருந்துச்சு, நேற்று வரை என் கையில் இருந்துச்சு, கர்த்தர் எடுத்தார். இப்பொழுது கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் கையில் இருக்கிறத விட அவர் கையில் இருந்தா ரொம்ப சேஃபா தான் இருக்கும். 1வது அதிகாரத்தில் எடுத்தது 42வது அதிகாரத்தில் திரும்ப எப்படி கொடுத்தாராம், குறைத்து கொடுக்கவில்லை, பெருக பண்ணி கொடுத்தார். தேவன் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு பின்னதாக ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கிறது என்கிற அறிவும் உணர்வும் நமக்கு தேவை. இங்கே அப்படிதான் தேவன் நடத்துகிறார். எசேக்கியேல் எப்படி நடத்துகிறார், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 47வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசியுங்கள்.
1: பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார்.
0: இதோ அவர் திரும்பி வர பண்ணினார். எங்கே வர பண்ணினார், ஆலயத்தின் வாசலுக்கு. தேவன் எங்கே நடத்தி கொண்டு போகிறார், ஆலயத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிறார். லூக்கா 10வது அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 33-34 வசனங்கள்.
1: பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய்
0: அவனை
1: பராமரி.
0: இங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுகராய் விடப்பட்டு கிடக்கிறான். அந்த வழியே வருகிறவர்கள் எல்லாம் விலகி போன போது ஒரு சமாரியன் வந்து கிட்ட வந்து அவனை கண்டு மனதுருகி அவனுக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகள் எல்லாவற்றையும் செய்து அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஊமைகளில் எல்லாம் தம்மை வைத்து தான் சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகளை நாம் ஆராயும் போது நம் கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஊமைகளாய் சொல்லிவிட்டு சீஷர்களுக்கு அதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் வளரணும். ஏன்னா சீஷர்கள் எடுத்ததும் நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லலை. முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஐயரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே. அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இவர் யாரோ. இல்லை, காற்றும் கடலும் இவருக்கு அடங்குதே, இவர் யாரோ. இப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் உருவாக்கி உருவாக்கி வார்த்தையினாலே வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஒரு கட்டத்தில் பேதுரு சொல்லுகிற நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். இங்கே ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், கள்ளர் கை அகப்பட்டு குற்றுகிறாய் விடப்பட்டவனை அந்த சமாரியன் கண்டு மனதுருகி அவனை தன் வாகனத்திலே சேர்த்து கொண்டு சத்திரத்திலே கொண்டு வருகிறார். இதே தான் இன்றும் நம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அக்கிரமத்தில் பாவத்தில் சீரழிந்து ஆமென் அகப்பட்டு இனி வாழ்வே இல்லை என்கிற நிலையில் கிடந்த என்னையும் உங்களையும் தேவன் கிருபையாய் சந்தித்து கிருபையாய் கண்டு மனதுருகி தம்முடைய அன்பின் கயிற்றாலே நம்மை கட்டி இழுத்து தம்முடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தால் சீரழிந்து கொண்டிருந்த நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்து கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 47 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது கர்த்தர் செய்தார். நான் என்னுடைய முயற்சியோ என்னுடைய பலத்திலேயோ அல்லது எங்க அப்பா பாஸ்டரானதுனாலேயோ நான் இங்கு வரவில்லை. கர்த்தர் இதை செய்தார். ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். ஆலயத்துக்கு எதுக்கு இங்க கொண்டு வருகிறார், இங்கே பார்க்கிறோம். அப்போ லூக்கா 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் அங்கே அவனை பராமரித்தார். பராமரிக்கிறதுக்கு கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த ஆத்துமா காக்கப்படணும், மீட்கப்பட்ட ஆத்துமா காக்கப்படணும், முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அதற்கு தேவன் பராமரிக்க ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் அந்த 34வது 35வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்.
1: கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
0: பராமரித்தார். அடுத்த வார்த்தை,
1: மறுநாளிலே தான் புறப்படும் போது
0: இரண்டு பணத்தை எடுத்து
1: சத்திரத்தான் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். அதிகமாய் ஏதாகிலும்
0: இவனுக்காக செலவழித்தால்
1: நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான்.
0: அவனை சத்திரத்திலே சேர்த்தவர் அந்த சத்திரத்தான் கையில அவனை பராமரிக்கிறதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு போகிறார். அதே போலதான் கர்த்தர் சபையிலே நம்மை கொண்டு வந்து கிருபையாய் சேர்த்து நமக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஊழியர்கள் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டு போகிறார். கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலிருந்து தேவ ஆண்டவரே ஆராதனைக்காக என்ன பேச வேண்டும் ஆண்டவரே, ஒரு பிரசங்கம் அல்ல. எனவேதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாளும் பிரசங்கம் கேட்க வந்து உட்காரக்கூடாது. அப்படி கேட்டு உட்கார்ந்தா நமக்கு ஆச்சரியம் உண்டாகும். இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்து ஆச்சரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டுக்கொண்டே இருந்தார்களே அவர்களால் அந்த வார்த்தையை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தான், எனக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். எனக்காக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு கர்த்தர் ஊழியர்கள் கையில் எனக்காக என்ன கொடுத்து வைத்திருக்கிறார்? எனக்காக தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அது நம்மை பராமரிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை கட்டி எழுப்பும். அந்த வார்த்தை தான் நம்மை வளர பண்ணும். காரணம், நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், புதிதாய் பிறந்த குழந்தைகள். புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை? அந்த பிள்ளை அழுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். பிறந்த குழந்தை அழுறது என்ன விஷயத்துக்காகலும்? எதுக்காகலும்? பாலுக்காக மட்டும்தான். அதுக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம்தான், என்ன, பால் குடிக்கணும், தூங்கணும், பசிச்சா அழணும். அது வேற காரியங்களை நினைச்சு அழாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு அழாது. எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நினைச்சு அழாது. அது அழுறது ஒரே விஷயத்துக்காக. அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் வலிக்கும். என்ன விஷயம் தெரியுமா? பசிக்கும் போது பாலுக்காக ஆளும். அதுதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதினார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதுக்கு தேவன் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்? பராமரிக்க. அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். தேவனால் பராமரிக்கப்பட ஏசை 56:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததும் அந்த குழந்தை முகத்தில் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையாகி அந்த ஞான பாலை சரியாய் உட்கொள்ளுகிறவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் சந்தோஷமா இருப்பான். மகிழ பண்ணுவேன், ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை மகிழ பண்ணுகிறார். சங்கீதம் 36:6 சங்கீதம் 7:8 வாசியுங்கள். 36 சங்கீதம் 7:8 வசனங்கள்.
1: தேவனே, உம்முடைய
0: கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே
1: மனுபுத்திரர்
0: செட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே என்னை ஏன் ஆண்டவர் சேர்ச்சி கூட்டுவார்? ஏன் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறார்? என்னை பராமரிக்க, என்னை மகிழ பண்ண, என்னை திருப்தியா இருக்க பண்ண. திருப்தி என்பது என்னங்க? திருப்தி என்பது 3 மாடி வீடா? திருப்தி என்பது என்ன? 4 கார் வச்சிருப்பதா? திருப்தி என்பது அந்த போதும் என்கிற மனசு. போதும், போதும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷங்க 2 காரியத்துக்கு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஒன்னு எப்போ தெரியுமா? நம்ம எப்போ போதும்னு சொல்லுவோம்? நல்லா சாப்பிட்டு வயிறு நிறையும் போது, போதும் போதும், இதுக்கு மேல போதும். அப்புறமா கையில் தலைக்கு எண்ணெய் வைக்க, கையில் எண்ணெய் வைப்போம்ல, கொஞ்சம் போதும் போதும் போதும் போதும் போதும். வேற ஒரு காரியத்துக்கும் போதும்னு ஆமே. ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவன் சொல்லுவான், போதாண்டவரே, போதாண்டவரே. மோசே சொன்னார் ஜனங்கள்கிட்ட வந்து, ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் கேட்டேன்னு உற்சாகமாய் கொடுக்கிறவன் கொடுங்கன்னார், வாங்கிட்டார். திருப்பி வந்து சொல்றார், தேவையானது கிடைச்சிட்டு போதும். சிமியோன் சொல்றாரு, உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியேனை சமாதானத்தோடு போக. போதும் ஆண்டவர், நான் வாழ்ந்தது வாழ்க்கையில் ஒரு திருப்தி. சிலர் வெறுத்து போதும் சொல்லுவாங்க, அது கிடையாது, அந்த நிறைவு போதும். சிலர் பாருங்க 100 அடிச்சாலும் அவங்களுக்கு மனசில் ஆமே அந்த நிறைவு. ஆண்டவரே எஸ் உம்முடைய இரட்சணித்தின் கண்கள் கண்டது, உமது அடியனை சமாதானத்தோடு போக விடுவீர். எப்பொழுது இரட்சணை, அந்த திருப்தி எங்க வந்துச்சு? ஆவியானவர் சிமியோனை ஆலயத்துக்கு போகும்படி ஏவினார். அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்குள்ளே வந்தான். வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி, ஒரு நிறைவு கர்த்தர் கொண்டு வந்து பராமரிக்கிறார். பராமரிக்கிற அனுபவம் என்பது நம்மை பாதுகாத்து வளர பண்ணுவது. ஆமென். மகிழ பண்ணுகிறார், நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்க பண்ணுகிறார், நாட்டப்படுகிற அனுபவம், ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறார். ஆமென். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்து, அதுக்கப்புறம் தான் பாடவே வைக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ சமூகத்தை நோக்கி நடப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு அவர்கள் பாடின பாட்டுன, ஆமென், யாத்திராகமம் 15 அதனுடைய 13 வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15:13 வசனம்,
1: நீர்
0: மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். எங்கே அழைச்சிட்டு வராரு? அடுத்த வார்த்தை, உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. அவர்களை உம்முடைய பலத்தினாலே நீர் மீட்டு கொண்ட ஜனங்களை, மீட்கப்பட்டவர்களை அவர் அவருடைய சமூகத்துக்கு நேராக நடத்துவார். அன்று இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தார். மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தவங்களை கானானுக்கு நேராய் நடத்தினார். அதை தான் தேவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்னதான் நம்ம ஆன்லைன்ல பார்த்தாலும், சிலர் பாருங்க ஆன்லைன்ல பார்த்து அதுல சுகம் கண்டுருவாங்கல்ல, இது நல்லா தானே இருக்கு, வீட்டிலேயே இருந்து ஜாலியா பார்க்கலாம். ஏமே நல்ல கவனிங்க. நான் போன லாக்டவுன் போடும்போது சொன்னேன், இது ஒரு விண்டோ தான், இது ஒரு ஜன்னல் தான், இது கதவு கிடையாது. நமக்கு கதவெல்லாம் க்ளோஸாக இருக்கும்போது ஒரு ஜன்னல் திறந்து இருக்கும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம், அது ஒரு கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் காற்று வரும், இல்லை கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஆமே. ஆனால் நம்முடைய வெளியே போய் வர வேண்டுமானால் நமக்கு என்ன தான் திறக்கணும்? கதவு திறக்கப்பட வேண்டும். தேவன் எங்கே தெரியுமா ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல, அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தின் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த நாளில் இப்படி ஒரு அனுகூலத்தை தேவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இது அல்ல ஆண்டவரே, எங்களை கொண்டு வரணும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் கொண்டு வரணும் ஆண்டவரே, எங்களை பராமரிக்கும்படியான காரியங்களை நீர் தரணும். அப்பா அவர் தந்துட்டு போவார், அவர் தருவார், கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைபடுவார். சாமுவேலுக்கு வார்த்தையின் மூலமாய் தம்மை வெளிப்படுத்தினவர் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, மகிழ பண்ணுகிறவர். நம்மை மகிழ்ச்சியாக்குகிற எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. மகிழ பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கை குறித்த, நம்முடைய நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்த ஒரு திருப்தி இருக்கணும் நமக்கு. திருப்தி இல்லைன்னா நம்முடைய இருதயம் எப்பவுமே அந்த கொஞ்சம் அந்த இருள் அடைஞ்சிட்டே இருக்கும், நமக்கு ஒரு நிறைவே இருக்காது. நம்முடைய நான் தேவன் நமக்கு தந்த வாழ்க்கை மேலே நமக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, இவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமென். தேவன் நமக்கு, அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எதற்கு பலப்படுத்துகிறார்? நம்ம அந்த ஒரு வசனத்தை மட்டும் பிடிக்கிறோம், அதுக்கு மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். என்னை தேவன் எதுக்கு பலப்படுத்துகிறார் தெரியுமா? நீ எந்த நிலையில நான் உன்னை வச்சாலும் நீ மனரம்யமா இருக்கணும். வாழ்ந்திருக்கும் போது அப்படியே துள்ளவும் கூடாது, தாழ்ந்திருக்கும் போது நீ தளரவும் கூடாது. ஆமே. தேவன் என்ன எந்த நிலை, அதுதான் திருப்தி. கர்த்தாவே நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபிக்கிறார், ஜெபத்தின் முடிவிலே பதில் கிடைக்கவில்லை, மாறாக ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். அவன் பலன் கிடைக்கும் போது புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவதுதான் பிதாவின் சித்தம் என்ன. அவர் வெளியே வரும்போது பேதுரு வந்து என்ன செய்கிறான், அந்த பாத்திரத்தை தட்டி போட முயற்சிக்கிறான். அவரை பிடிக்க வந்த சேவகர்களில் ஒருவனுடைய காதை வெட்டுகிறான். வெட்டும் போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சூப்பர்ப்பா எனக்கு அடுத்த செக்ரட்டரி நீ தான். அப்படி சொல்லலை, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் பிதா நான் பருகும்படி எனக்கு தந்த பாத்திரத்தை தட்டி போட்டுறாத அப்படின்னார். அந்த ஆண்டவர் இது எனக்கு அவர் தான் தந்தார், ஸ்தோத்திரம். அந்த நிறைவு, அந்த திருப்தி, அது நமக்கு உண்டாக தேவன் நம்மை அவருடைய சமூகத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய ஆலயத்துக்கு நேராய் நடத்துகிறார், அவருடைய வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். ஆனா நீங்க சுவிசேஷங்களை படித்தால் தெரியும், ஓய்வு நாளில் அவர் எங்கே தான், அவர் எங்க பார்க்க முடியும், தேவாலயத்தில் தான் பார்க்க முடியும். ஆமென். ஆண்டவர் சமூகத்தை நித்தம் தேடணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென். மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா கதறுகிறது, ஆண்டவர் எப்பொழுது நான் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தாவீதின் ஏக்கம் இது, இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஏக்கம் இதுதான். அவர் நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். எதற்காக? நம்மை பராமரிக்க, நம்மை திருப்தியாக்க, நம்மை மகிழ பண்ண, நம்மை நிலைத்திருக்க பண்ண, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்ண நம்மை தேவாலயத்துக்கு நேராய் நடத்துகிறார். இரண்டாவது அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்கள். ஆமென். அதே எசேக்கியேல் 47 அதிகாரத்தின் 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம்.
1: அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி, என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி நடத்தி கொண்டு போனார்.
0: முதல்ல தேவாலயத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். முதல்ல தேவாலயத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகிறார். இப்பொழுது அவர் எப்படி நடத்துகிறாரா, சுற்றி நடக்க பண்ணுகிறார். இந்த சுற்றி நடக்க பண்ணும்போது தான் நம்ம தளர்ந்துருவோம், சோர்ந்து போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி நடக்க பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது வழிகளின் நிமித்தம் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், சோர்ந்து போயிட்டாங்க. சில நேரத்தில் தேவ நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நம்மால் அதை கிரகிக்க கூட முடியாது. என்ன ஆண்டவரை, நேற்று வரை அழகாக கொண்டு போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஏன் ஆண்டவரை சுற்றி நடக்க பண்ணுறீங்க? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 13 அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 17-18 வசனங்கள்.
1: பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்.
0: தேவன் ஏன் என்னை சுற்றி போக பண்ணுகிறார் தெரியுமா? என்னை தேவன் எங்கிருந்து எடுத்தாரோ அந்த இடத்துக்கு நான் திரும்ப போயிட கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, நீ கொஞ்சம் தளர்ந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனா பழைய வாழ்க்கையை நோக்கி நீ ஒரு நாளும் போயிடக்கூடாது. அதனால உனக்கு முன்னாடி நிறைய ஈஸி வேஸ், ஈஸியான பாதைகள் நிறைய இருக்கு, ஆனா நான் அந்த வழியை நடத்த மாட்டேன், உன்னை நான் சுற்றி நடத்தி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. பைபிள்ல பரலோகத்துக்கு போகாதவங்க லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு இந்தந்த கூட்டத்தார் வந்துட மாட்டாங்கிற லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு மிருகத்தின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த மிருகம் தெரியுமா? நாய்கள். நாய் பரலோகத்துக்கு போகாதான். இந்த பூமியிலேயே மிருகங்கள்லேயே நன்றியுள்ள மிருகம்னா எது? நாய்கள். யூரோப்ல எல்லாம் சிலர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, சில கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு நாயை வளர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மனுஷன் நன்றி இல்லாதவன். இது ஒண்ணுதான் நன்றி உள்ளதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா தெரியும். சிலர் குடும்பமும் போவாங்க, சிலர் ஒரு நாயும் பிடிச்சிட்டு போவாங்க. பார்க்க பரிதாபமாகவும் சிரிப்பாகவும் வரும், ஏன்னா அவ்வளவு நன்றி உள்ளது. அப்ப அந்த மிருகம் பரலோகத்துக்கு வராதான். இப்படி ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? தேவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தையுமே ஆவியானவர் எழுதி இருக்கிறார். அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். ஏன் நாய்கள்னு சொல்ல காரணம் என்ன? வேதம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. நாயுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது தான் கக்கினதை திரும்ப சாப்பிடும். வேண்டாம் என்று கக்கினதை அது திரும்ப சாப்பிடும். அன்று சொல்றார், யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், பரலோகத்துக்கு வராது. ஆமென். என்னை ஆண்டவரை சுத்தி நடக்க பண்றீங்க. உன்னை நான் மீட்டது உன்னை வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்காக, உன்னை அங்க கொண்டு போவதற்காக. ஆண்டவரை சுற்றி நடக்க பண்றது நிமித்தம் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, பரவாயில்ல சகிச்சுக்கோ. ஆமென். இன்னொரு இப்படி சொல்ல விரும்புகிறேன், எகிப்தை விட்டு பழைய அனுபவத்தை விட்டு என்னை தூரமாய் கொண்டு போக பண்ண என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். என்னை தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன், ஆண்டவர்கிட்ட என்னை இப்படி நடத்துங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். நாம விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். விட்டு கொடுக்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாம் என் கூட படிச்சவங்களுக்கு எல்லாம் உடனே வேலை ஈஸியா கிடைக்குது, இவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆண்டவரே நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், என்ன போய் இப்படி நடக்க பண்றீங்களே. ஆண்டவரே நேரா போனா ஆண்டவரே 5 நிமிஷத்துல அந்த இடத்தை போய் ரீச் பண்ணிரலாம், என்ன போய் இவ்வளவு சுத்த வச்சிருக்கீங்களே ஆண்டவரே. இல்ல ஆமென். என்ன சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. பல நேரத்துல நம்மால புரியாது, ஒழுங்கா நடந்தா 11 நாளுக்குள்ள போயிரலாம்ல கானானுக்கு. 40 வருஷம் சுத்தி நடக்க பண்றீங்களே ஆண்டவரே. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்ல, ஜனங்க ஒரு நாளும் எகிப்தை விரும்பிடக்கூடாது, எகிப்துக்கு நேரா போயிடக்கூடாது. சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் எவ்வளவுதான் சுற்றி நடக்க பண்ணாலும் அவரும் நம்ம கூட தான் நடக்கிறார். ஹாலேலூயா. அவரும் கூட நம்மை எகிப்தை விட்டு தூரம் கொண்டு போக, பழைய பாவத்தை விட்டு பழைய வாழ்க்கையை விட்டு என்னை தூரம் கொண்டு போக, என்ன கையற்ற தூரத்தில் அது இருக்கக்கூடாது. பார்வோன் என்ன சொன்னான், மோசே கிட்ட, மோசே ஜனங்களை ஆராதிக்கும்படி தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடுன்னு சொல்லும் போது பார்வோன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஆராதிக்க தானே செய்யணும், இங்கேயே ஆராதிச்சுட்டு போங்க. யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில், யாத்திராகமம் 10வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 8வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான்.
0: அடுத்த வார்த்தை,
1: அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது
0: அப்படி செய்யக்கூடாது. ஆராதிக்கிறதுக்கு பார்வோன் ஒரு நாளும் தடை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்வோன் எதற்கு தடை அப்படின்னா, எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கு தான் தடை. பாவத்திலிருந்து ஆராதிக்கிறவங்களை சாத்தான் தடுக்க மாட்டான், என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எகிப்திலிருந்து ஆராதிக்கிறதுக்கும் எகிப்தை விட்டு ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன, எகிப்திலிருந்து என்னதான் ஆராதிச்சாலும் சிங்காசனத்துல யாரு தான் இருப்பா, பார்வோன் தான் இருப்பா. எகிப்தை விட்டு ஆராதித்தா மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருப்பார். ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார், தேவன் நம்மை தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பழைய அனுபவத்தை நோக்கி பாவத்தை நோக்கி சென்று விடக் கூடாது, எகிப்துக்கு திரும்பி விடக் கூடாது என்று சொல்லி தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். இவங்களை இப்படி நடத்தி நடத்தி நடத்தி நடத்தி கொண்டு வந்துட்டாங்க, ஜனங்களால அதை புரிஞ்சிக்க முடியல. எனவே ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், எண்ணாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம்.
1: இப்பொழுது நம்முடைய உள்ளம்
0: வாடி போகிறது
1: இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு
0: முன்பதாக
1: வேறு
0: ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அவ சுற்றி நடக்க பண்ணின போது அவங்க கிட்ட இருந்தது எது மட்டும்தான் இருந்துச்சு, மன்னாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை எவ்வளவு கொண்டாடி இருக்கணும். ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாட்டாலும் மன்னா இருக்குதே ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி இருக்கணும். இன்னைக்கு ரெண்டு விதங்களிலே பார்வை இருக்கிறது, எனக்கு நீங்க இருக்கிறீங்களே ஆண்டவரே அது போதும் ஆண்டவரே, இப்படி சொல்லுகிற கூட்டம் கொஞ்சம் இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு வேற ஒண்ணுமே இல்லையே வேற எதுவுமே இல்லையே இப்படி சொல்லி அழுகிற கூட்டம் இருக்கிறார்கள். மீக தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் அதுதான் கேட்டார், ஏன் அழுற, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ. இன்னைக்கு நாம எதுக்கு அழுறோம், ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன ஏன் தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார், நான் அவர் மாத்திரம் என்கிற நிலைக்குள்ளே வருவதற்காக, நானும் இயேசுவும் மாத்திரம் எகிப்து கொத்த எந்த ஒரு காரியமும் என்கிட்ட காணப்படக்கூடாது என்பதற்காக. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, ஐந்தாவது வசனம் என்னாகும், 11:5,
1: நாம் எகிப்திலே
0: கிரயமில்லாமல் சாப்பிட்ட
1: மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்.
0: எகிப்தில இவைகள் இருந்துச்சு, இப்ப தேவன் சுற்றி நடக்க பண்ணினதுனால இப்ப அவைகள் எதுவுமே இல்லை, இப்ப தேவன் கொடுத்தது மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்துல இவைகள் இருந்துச்சு, ஆனா இவைகள் மட்டும் இல்ல, இவைகளோடு கூட வேதனையும் இருந்துச்சு, உபத்திரம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கதறல் இருந்துச்சு, பெருமூச்சு இருந்துச்சு. தேவன் என்ன செய்கிறார், அவைகளை விட்டு விலக்கி அவர்களை சுற்றி நடக்க பண்ணுகிறார். அப்படி சுற்றி நடக்க பண்ணினதனுடைய ரிசல்ட் என்ன, எகிப்து கொத்த எந்த காரியமும் இல்ல, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஏன் சுற்றி நடக்க பண்ணுகிறார்? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை தெரியுமா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னே, ஆமென், யோவான் சுவிசேஷம் 13:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் பிதாவினிடத்தில் போகும் வேளை வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதன் அர்த்தம் என்ன, கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு சில நாள்ல அவர் பிதா கிட்ட போக போகிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஓட்டம் முடிவதற்கு முன்னே, இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து அந்த ஓட்டம் முடிவதற்கு முன்னே அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. என்ன நிச்சயம் தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த நிச்சயம் இல்லாமல் நம்மால் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க முடியாது. இந்த நிச்சயத்தை கொண்டு வரதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த போராட்டத்தை ஜெயிக்கதான் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எகிப்துக்கு எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, பரலோகத்திலிருந்து கொடுத்த பொக்கிஷம் மாத்திரமே நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என அவர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். இதை கொண்டாட வேண்டுமே தவிர அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்ப கூடாது. நம்ம பல நேரத்தில் தேவன் தந்த ரட்சிப்பை மறக்கிறோம், தேவன் தந்த அபிஷேகத்தை மறக்கிறோம், தேவன் தந்த பொக்கிஷங்களை மறக்கிறோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லாததை நினைச்சு ஏங்குறோம். எது இல்லை, ஏன் அவைகள் எல்லாம் இருந்த பிறகும் அப்போ எதுக்காக ரட்சிப்புக்காக கதறினீர்கள்? இவைகள் எல்லாம் எகிப்தில் இல்லைன்னு சொல்லி அழலியே, இவைகள் எல்லாம் எகிப்தில் இருந்துச்சு. அப்படி இருக்க பெருமூச்சின் சத்தம் போட காரணம் என்ன? ரட்சிப்புடைய வேல்யூ அப்போ தெரிஞ்சது, மீட்பினுடைய வேல்யூ தெரிஞ்சது. ஆமென். தேவன் கிருபையாய் ரட்சித்து எகிப்தின் அனுபவத்தை விட்டு கம்ப்ளீட் அவங்களை வெளியே கொண்டு வரார், சுற்றி நடக்க பண்ணுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஏன் தான் சுற்றி நடக்கும் போது என்ன ஆகும், தாமதம், டிலே ஆகும், டிலே ஆகும். இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு தெரியும் போய் வந்த இடமானால் 10 நிமிஷத்துல போயிடலான் இருக்கும். நேரா போகும்போது அந்த வழியா பள்ளம் தோண்டிட்டு இருப்பாங்க, அல்லது ரோடு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்ப கார்லாம் இங்க போகாது, நீங்க இந்த வழியா சுற்றி வாங்க. 10 நிமிஷத்துல போக வேண்டிய இடம் சுற்றி நடக்கும் போது, சுற்றி போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றும் போது கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். அப்போ இந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகுது, டிலே ஆகுது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இந்த தாமதம் அநேகரை தளர பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நமக்கு நன்மை முக்கியம்னா அவருக்கு நாம முக்கியம், அவருக்கு நாம தாங்க நன்மை. தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி ஆவாராம். அவர் கிருபையை சும்மா மீட்கல, நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால்

0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோவான் கை காண்பித்து சொன்னானே, அவருடைய இரத்தம், அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவரால் எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல தர முடியுங்க. முதல்ல அதை நம்பணும். தேவனால முடியாததுனால அவர் தராம இருக்கல. ஒரே இரவில் ஆரோனின் உலர்ந்த கோல், எத்தனை வருடம் பழக்கப்பட்ட கோல், ஒரு நாள் துளிர்விட வச்சு, இன்னொரு நாள் பூக்க வச்சு, இன்னொரு நாள் காய்க்க வச்சு, இன்னொரு நாள் கனி கொடுக்க, அப்படியே தேவன் அந்த அனுபவத்தில் நடத்தல. ஒரே நாளில் ஒரு உலர்ந்த கோலை துளிர்விட பண்ணி, ஆமாம், அது பூத்து காய்க்கவும் பண்ணினார். ஒரே நாளில் அத்தி மரத்தை பட்டு போகவும் பண்ணினார். எல்லாவற்றையும் தேவன் ஒரே நாளில் ஒரு இரவில் மாற்ற முடியும். உண்டாகட்டும் சொன்னா உண்டாகும். தேவனால் அதை செய்ய முடியும். அப்படி இருக்க ஏன் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யவில்லை? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தான் கர்த்தர் தருகிறார். அவரால் தர முடியாததுனாலயோ செய்ய முடியாததுனாலயோ அல்ல, உன்னை தேவன் சுற்றி நடத்தி கொண்டு போகிறார். எதற்காக சுற்றி நடத்தி கொண்டு போகிறார்? எகிப்தின் அனுபவத்தை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக. எகிப்தை நோக்கி நீ எந்த சூழ்நிலை நினைச்சாலும் திரும்பி போக முடியாத அளவுக்கு உன்னை தூரமாய் கொண்டு போக. அவருடைய நோக்கெல்லாம் என்ன தெரியுமா? உன்னை அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகணும், பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போக வேண்டும். தேவன் சுற்றி நடக்க பண்ணுகிறார். மூன்றாவதாக அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 47:3.
1: அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார்.
0: மூன்றாவது தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? கடக்க பண்ணுகிறார். தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சற்று வேதனையான அனுபவம். சுற்றி நடக்க பண்ணும் போது நம்ம சோர்ந்து போவோமானால், தண்ணீரை கடக்கும் போது அது சில வேதனைகளை நமக்குள்ளே கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிற, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். நீ தண்ணீரை கடந்துதான் ஆக வேண்டும். இல்லை தண்ணீரை கடக்காமல் உன்னை வேற வழியை கொண்டு போவோம், அப்படி அல்ல. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். அப்போ தேவன் இது நியமித்த பாதை, இது நான் கடந்துதான் ஆக வேண்டும். இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவது எதற்கு? இந்த அனுபவம் தாவீது சொல்கிற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்பப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா! துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. சில பாதைகளை தேவன் வைத்திருக்கிறார், நியமித்து வைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக என்றால், இயேசுவின் நாமத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரித்தெடுக்க, பிரித்தெடுக்க. செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது செங்கடல் பிளக்கிறது, அதை கடந்து போக வேண்டும். 2 கூட்டத்தார் அதில் கால் வைக்கிறாங்க. இஸ்ரவேலர் கால் வைக்கிறாங்க, எகிப்தியர் கால் வைக்கிறாங்க. செங்கடலை கடந்த போது இஸ்ரவேலர் மட்டும் வெளியே வராங்க, எகிப்தியர் செங்கடல்லே மடிந்து போகிறார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், எகிப்தை விட்டு சுற்றி நடக்க பண்ணினது உன்னை தூரம் கொண்டு போக, தண்ணீரை கடக்க பண்ணுவது உன்னை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க, பிரித்தெடுக்க. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். பொன்னை தீயில போடுவது, வெள்ளியை புடமிட செய்வது, ஆமென், களிம்பு நீங்க சுத்திகரிக்கிறது. இந்த பிரித்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து வலிக்கும். இந்த பிரித்தெடுக்கிறது நம்ம கிட்ட இருந்து அப்படி பறித்தெடுக்கிறது. தண்ணீரை ஏன் கடக்க பண்ணுகிறார்? உன்னை பிரித்தெடுக்க. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். ஏசாயா 48:10 வாசியுங்கள். ஏசாயா 48:10. Thank you Father.
1: இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்தெடுத்தேன்.
0: நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணை தீயில தூக்கி போட்டுட்டு அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தான் எடுப்பார். எடுக்கும் போது அது வித்தியாசமா இருக்கும். வெள்ளியை யார் புடமிட தூக்கி போடுறாங்களோ அவங்களே தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்பாங்க. வெள்ளியை எடுத்துட்டு என்ன செய்வாங்களாம்? இப்படி பார்ப்பாங்களாம். இப்படி பார்க்கும் போது இவங்களுடைய ஃபேஸ் அதுல தெரியணுமா? யார் புடமிடுறாங்களோ அவங்க இப்படி வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் புடமிடுறாங்க, புடமிட்டு சுத்திகரித்து பிரித்தெடுக்கிறாங்க, களிம்பு நின்றதை பிரித்தெடுக்கிறாங்க. ஆண்டவர் தண்ணீரை கடக்க பண்ணுவது நம்மை தண்டிப்பதற்கல்ல, நம்மை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்க. நீங்கள் உலகத்தார் அல்ல, நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து தேவன் சந்தோஷமா சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை சபிக்கும்படி பாலாக் பிலேயாமை அழைப்பித்து அனுப்புகிறான். பிலேயாம் வந்து கன்மலை உச்சியிலிருந்து பார்த்து சொல்லுகிறார், இவங்களை என்னால் சபிக்க முடியாது. ஏன்?

என் அப்பாவுக்கு முள்முடி கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்த போறியா உலகமே, எனக்கு அது வேண்டாம். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பாடினாங்க, என் ஆண்டவருக்கு நீ முள்முடியை கொடுத்துட்டு நீ எனக்கு பாராட்டு விழா நடத்துறியா, வேண்டாம். நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஏன் ஆண்டவரே? அதான் தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நல்லது. பிரித்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு பிரித்தெடுக்கிறார். இந்த தண்ணீரை கடக்கும் போது எகிப்தின் சேனை தண்ணீரோடு முடிந்தது, இந்த தண்ணீரோடு முடிந்தது. இவர்கள் வெளியே வரும்போது பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். எனவேதான் இவர்கள் கர்த்தரை குறித்து பாடுகிறார்கள், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாரென பாடின போது கர்த்தர் மோசேயை கொண்டு ஒரு பாட்டு எழுதுகிறார். என்ன பாட்டு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒப்பானவன் இந்த பூமியில இல்லை. தேவன் அவ்வளவு பெரிய மேன்மையை வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய உயர்வை வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அவரை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான பிசாசானவன் தள்ளப்பட்டான். அந்த ஸ்தானத்தை தூதர்களுக்கு கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவானை கொண்டு எழுதுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் அவருக்கு அருள் செய்வேன். என்ன வார்த்தைங்க அது! நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் கிடைச்சாலே பெரிய பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஏய் நான் நீ ஜெயிச்சிட்டேனா, நீ ஜெயிச்சிட்டேனா, நீ என் பக்கத்துல தான் உட்காருவ, என் சேர்ல உட்காருவ. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயிக்கணும், ஜெயிக்க தான் தேவன் பிரித்தெடுக்கிறார். விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா.

0: பலவீனம் என்கிற முள் கொடுக்கப்பட்டது. பவுல் அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்குங்கன்னு மூணு தடவை கேட்கும் போது ஆண்டவர் ஒரே பதில், என் கிருபை உனக்கு போதும். அதன் அர்த்தம் என்ன? இந்த முள்ள நான் மாற்ற மாட்டேன். இந்த முள்ள வச்சுட்டே சொல்றீங்களே பவுலே, என்ன நான் உங்களை விட அதிக அந்நிய பாஷை பேசுறேன். தெளிவா எழுதுறார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு அந்த முள்ள எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் சொல்லுவார், வாசிங்கள் 2 கொரிந்தியர் 12 அதிகாரம்
1: வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன்.
0: 3ஆம் மாதம் வரைக்கும் எடுக்கப்பட்ட அனுபவம், கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தின காரியம் சொல்லிவிட்டு 6ஆவது வசனத்தை வாசிங்க.
1: சத்தியமானதை
0: பேசுகிறேன். 7ஆவது வசனத்தை வாசிங்க.
1: அன்றியும்
0: எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட
1: பட்டவைகளுக்குரிய
0: மேன்மையின் நிமித்தம்
1: நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு
0: முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை நான் கடந்துதான் ஆகணும். ஏன் நான் இல்லைன்னா

0: உயர்த்திருவேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பரதேசில? பவுலுக்கு மூணாவது வானத்தில் ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போய் காட்டியிருப்பார்? நிருபங்களை படிக்கும்போது ஒரு காரியத்தை உறுதியா சொல்ல முடியும், என்ன காட்டியிருக்கலாம் தெரியுமா? தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார் இருக்கு பவுல். ஆண்டவர் அப்போ அதான் பவுல் சொல்வார்ல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அங்கே போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு, ஆனா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடைய நான் தொடரணும். ஆண்டவர் சொல்ல, பவுலை எல்லாம் வச்சிருக்கிறேனா, ஆனா உனக்குன்னு ஒரு ஓட்டத்தை நான் போட்டிருக்கிறேன், நியமித்திருக்கிறேன், அதை நீ ஓடி முடிக்கும் போது இது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அழியாத வாடாத கிரீடம் நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான் எவ்விதத்திலும் நாம் வழி தப்பி போகாதிருக்க பண்ண, நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்க, நம்மை சுத்திகரிக்க தேவன் தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, மூன்று முறை கடக்க பண்ணுகிறார். பாருங்கள், ஏசாயா 47 அதிகாரம் அதனுடைய 3 வசனத்தை 4 வசனத்தையும் பாருங்கள், வாசியுங்கள். சாரி, எசேக்கியேல் 47 அதிகாரம் 3-4 வசனங்கள். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு
1: கிழக்கே புறப்படுகையில்
0: முதல் முறை கடக்க பண்ணுகிறார், தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். 4 வசனம்,
1: பின்னும் அவர் 1000 முழம் அளந்து
0: என்னை கடக்க பண்ணுகிறார், 2 முறை கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை,
1: அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து
0: என்னை கடக்க. இப்ப 3 தடவை, 1, 2, 3 திரும்ப திரும்ப கடக்க பண்ணுகிறார். அடுத்த வார்த்தை வாசிங்க,
1: அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதி,
0: அங்கே அது நான் கடக்க கூடாத
1: நதி.
0: ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரே என்கிற நிலைக்கு அவன் வந்த போது அவர் என்ன செய்கிறார்? அடுத்து வாசிங்க,
1: தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது,
0: இருந்தது.
1: அவர் என்னை நோக்கி
0: மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி
1: நதியோரமாய் திரும்ப
0: என்னை திரும்ப நடத்தி கொண்டு போனார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னால எவ்வளவு தாங்க முடியும் என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். என் திராணி என்ன என்பது என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். இதுக்கு மேல என் பிள்ளைய நான் நடத்தினா அவன் நிக்க மாட்டான் தெரிஞ்சா அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். யோபுவை சோதித்தது அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அப்படின்னா என்ன? யோபுவை சோதித்தது போல எல்லாரையும் சோதிச்சிருக்கணுமே. யோபுவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது சோதிச்சுக்கோன்னு சொன்னார். அதே சாத்தான் பேதுருவை சோதிக்க பெர்மிஷன் கேட்ட போது, பேதுருவே நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் ஒரு எல்லையை குறிச்சார். என்ன இல்லை தெரியுமா? 3 மறுதளிப்பான், அதுக்கு மேல அவனை மறுதளிக்க விடக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்ற? பேதுருவை சேவல் கூவுறதுக்கு முன்னே 3 மறுதளிப்பார். ஒருவேளை அன்னைக்கு சேவல் கூவாம இருந்திருந்தா, சேவல் கூவினது தானே நினைவு கூர்ந்தான், வசனத்தை நினைவு கூர்ந்து ஓடு போயிருந்த அழுதான். சேவல் கூவாம இருந்திருந்தா ஆண்டவர் அங்க, நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த சோதனைக்கு அங்க ஸ்டாப் வச்சுட்டார். இதுக்கு மேல என் பிள்ளை தொடக்கூடாது. திராணி தெரியும் அவருக்கு, திராணி தெரியும் அவருக்கு. இன்னைக்கு தேவன் நடத்துகிறார், புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒரு பாதையை நியமித்து நம்மை நடத்துகிறார்னா அதுல நடக்கத்தக்க கிருபையும் பலத்தையும் தேவன் தருவார். காரணம், நடக்கிற நான் எப்படி நடக்க போறேன்? என்னை அவர் நடத்துகிறார், நான் நடப்பேன். நாம எப்படி இங்க நிக்கிறோம்? அவர் நிக்க பண்ணுகிறார், நாம நிக்கிறோம். இந்த வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது செருப்பு கூட தேயலையா? அதன் அர்த்தம் என்ன? தேவனால் நடத்தப்படுவது உண்மையானால் உங்க செருப்புக்கு வர கேரண்டி, உங்க செருப்புக்கு வர கேரண்டி. ஆமென். நான் தேவனா, தேவன் எவ்வளவு கண் வைத்து, உண்மையில் நான் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உண்மையில் கண் வைத்து ஆண்டவரே இந்த தண்ணீரை கடக்கிறேன். ஆண்டவரே இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுப்பா, இப்பதான் அடுத்த பிரச்சனை. ஆண்டவரே இது தாங்கிட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு எது தாங்க முடியும்? நான் எதை தாங்கிட மாட்டேன் அவருக்கு தெரியும். லாசரு மரித்து முதல் நாள் மரியாள் ஓடி போய் பார்க்கிறா, ஏசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. 2 நாள் ஓடுறா, இயேசு இல்ல, அழுதுட்டு திரும்பி வரா. மூணாவது நாள் ஓடுறா, மூணு முறை இந்த தண்ணீரை கடக்கிற அனுபவம். ஆண்டவர் நாலாவது நாள் அங்க வந்து நின்றுட்டார். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் செய்தி கேட்டு திரும்பி ஓடுறா. அவ ஓடும் போது அவங்க அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? இவ எங்க போய் அழ போறா? கல்லறை கிட்ட போய் அழ போறா. அதன் அர்த்தம் என்ன? இதுக்கு முந்தின நாள் இதை செஞ்சிட்டு இருந்தா. மூணு முறை இந்த தண்ணீரை கடந்தாள். இதுக்கு மேல தாங்க முடியாது, இதுக்கு மேல நான் கண்ணீரோடு திரும்ப நான் என்னால முடியாது. நாலாவது நாள் இயேசு அங்க வந்தா. இயேசு அங்கே வந்தார். இயேசு வந்து அவளை பார்த்து சிரிக்கல, அவள் கண்ணில் கண்ணீர் வந்தது, அவர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. என் வேதனை என்ன என்பது அவருக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனவே தான் சொன்ன, தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். என்னால எவ்வளவு கடக்க முடியும் நடக்க பண்ணுகிறார். கணுக்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், முழங்கால் அளவு கடக்க பண்ணுகிறார், இடுப்பளவு கடக்க பண்ணுகிறார். திருப்பி ஆயிரம் மூலம் அளந்துட்டு அப்படியே இவனை பார்க்கிறார். என்னால் இது கடக்க முடியாது ஆண்டவரே, கடக்க முடியாது. திரும்ப நடத்தி கொண்டு போகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும் போது அது நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எப்படி நீரூற்றானது? இவர்கள் கண்ணீரால் மாத்திரமா? இல்லை, மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எதுக்காக இந்த வார்த்தைகளை கத்து தந்து பேச வைக்கிறா தெரியுமா? எதுவும் தெரியாம நடத்துகிறார் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகம் நாங்க தெரியாம பேசும். நம்ம ஒரு இடத்துல போகலைன்னா அவங்களே நினைச்சிரும், இதனாலதான் இவங்க வரல அப்படிம்பாங்க. இல்ல, உலகம் தான் நமக்குள்ள நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், நாம நினைக்கிற காரியங்கள்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. நம்ம ஒரு விஷயம் சொல்லி பார்ப்போம், ரெண்டு விஷயம் சொல்லி பார்ப்போம், சொல்லி அவங்களால புரிஞ்சுக்கலன்னா கண்டுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இப்படி விட்டுருவோம். அவங்க அவங்களா நினைச்சிருவாங்க, இவங்க அதனால தான், இதனால தான். இதுதாங்க உலகம். நம் நம்முடைய சரியான நிலை பாருங்க. சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். சாமுவேல்ட்ட கேட்ட என்ன சொல்லுவார்? சவுல்ட்ட கேட்டா, ஏன் சவுல் இப்படி பண்ண, நீங்க தானே லேட் பண்ணீங்க. சாமுவேல் ஏங்க லேட் பண்ணாரு? நைட்டு ஃபுல்லா சவுலுக்காக இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். சவுலுடைய செயலின் நிமித்தம் தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டானதை அறிந்து இரவு முழுவதும் சாமுவேல் இருந்து ஜெபம் பண்றார். அடுத்த நாள் பலி செலுத்தப்படும் வேளையிலே சாமுவேல் வேற என்ன ஆயிட்டு? தாமதம் ஆயிட்டு. அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன், அந்த டைம் நடக்கிறத வச்சு நம்ம ஈஸியா நிறைய காரியம் செஞ்சு விடுவோம், நிறைய காரியத்தை பேசிடுவோம், ஈஸியா பேசிடுவோம். நடந்தது என்ன? இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன பிரச்சனை? ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான். பேதுரு இயேசு கனசரேத் கடற்கரை அருகே வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து வந்தார்கள். பேதுரு வரல, பேதுரு வலை அழைச்சிட்டு தான் இருந்தான். பார்க்கறவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவனுக்கு திமிரப்பாரு, நம்ம எல்லாம் ஒழுங்கா வந்திருக்கிறோம்ல அவர்கிட்ட, அவனுக்கு வந்தா என்ன? அவனுக்கு வர முடியாது. ஏன் வர முடியல? நைட்டு ஃபுல்லா அவன் பிரயாசத்தின் தோல்வி, அவன் சந்தித்த தோல்வி, அவன் சந்தித்த வெறுமை, அவன் சந்தித்த நஷ்டம், அவனுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது, அவனுடைய வேதனை அவருக்கு தெரியும். எனவேதான் மற்ற எந்த படகுக்கும் போகாமல் பேதுருவின் படகை தேடி வந்தான்.

0: கேட்கிற ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், உங்களால எதை தாங்க முடியும் எதை தாங்க முடியாதுன்னு உங்களை நடத்துறவருக்கு தெரியும், உங்களை சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது, உங்களை நடத்துறவங்களுக்கு தெரியும். யோபுவின் நிலைமையை பார்க்க சிலர் வந்தாங்க, அவங்க முதல்ல அழுதாங்க, அப்புறமா யோபு நீ இப்படி செஞ்சிருப்ப அப்படி செஞ்சிருப்ப இப்படி பண்ணிருப்ப. யோபு அவர்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கெல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்க சேஃபான ட்ராக்ல நின்றுட்டு நீங்க ஈஸியா கமெண்ட் பண்றீங்க, ஆனா நான் போகும் வழியை அவர் அறிவார், அவருக்கு தெரியும். என் கால்கள் அவர் அடிகளை பட்டி பிடித்தது. அதன் அர்த்தம் என்ன, இந்த பாதையில் அவருடைய காலடியும் இருக்கு, அவருடைய காரடியும் இருக்கு. தண்ணீரை கடந்துவான் சொல்லல, என்னை கடக்க பண்ணினார், என்னை கடக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க, கைகளை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. என்னை அநேராய் நடத்துகிறார், என்னை சுற்றி நடத்துகிறார், என்னை கடக்க பண்ணுகிறார். எதற்காக, என்னை பிரித்தெடுக்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஆமென். என்னாண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் ஒதுக்குறாங்கப்பா. ஆண்டவருக்கு தெரியும், இவனால மூன்று முறை தான் அந்த தண்ணீரை கடக்க முடியும், நாலாவது முறை கடக்க முடியாதுன்னா அங்கிருந்து திரும்ப கொண்டு போவார், திரும்ப கொண்டு போவார். நமக்கு எது தாங்க முடியும் எது தாங்க முடியாது, நம்மை நடத்துகிற தேவனுக்கு தெரியும். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. நாலாவதாக அதனுடைய ஐந்தாவது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்,
1: இன்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்து,
0: கடக்க கூடாத நதியா இருந்துச்சு,
1: தண்ணீர் நீச்சாழமும்
0: நீச்சலாழம் சொல்லும் போது நம்ம கழுத்துக்கு மேல, அதாவது கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு, இப்போ நேரம் இங்கே வந்துட்டு இந்த கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டுனாலே கால் தரையில் நிற்காது, அப்படி எழும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ கணுக்கால் அளவு வரை தண்ணி இருக்குது, அப்போ வெளியேந்து பார்த்தா எதெல்லாம் தெரியும், கணுக்கால் தண்ணியில் முங்கி இருக்குன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும், முழங்கால் முங்கி இருக்குதுன்னா மீதி எல்லா பகுதியுமே தெரியும், இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்குன்னா இடுப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, இடுப்புக்கு மேல் பகுதி எல்லாமே வெளியே தெரியும். அவர் அளந்து அளந்து தேவனால் முழுவதுமாய் நடத்தப்படுகிற அனுபவத்தினுடைய அந்த குவாலிட்டி, அந்த பலன் என்ன அப்படின்னா, இந்த கழுத்து வர தண்ணிக்குள்ள போயிடும், அதுக்கு மேலே மட்டும்தான் தெரியும். இப்போ எது மட்டும்தான் தெரியுது, தலை மட்டும்தான் தெரியுது. தலை யாரு, கிறிஸ்து. தேவனால் பூரணமாய் நடத்தப்படுகிற அனுபவம் நம்மில் கிறிஸ்துவை மட்டுமே வெளிப்படுத்தும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் வேற எதுவுமே தெரியக்கூடாது. நான் என்கிற அந்த நிலை என்னைக்கு அடிபடுதோ அப்போதான் கிறிஸ்துவை நம்மில் வெளிப்படுவார். எல்லாமே தண்ணிக்குள்ள கணுக்காலின் அனுபவத்துல துள்ளலாம், துள்ளலாம், நல்ல துள்ளலாம், என்ன ஆராதனை இல்லை, துள்ளி குதிக்கலாம், முழங்காலின் அனுபவத்தில் ரொம்ப துள்ளடலாம், கொஞ்சம் அப்படி நடக்கலாம் கொஞ்சம் வேகமாக, அந்த இடுப்பு அளவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஆனாலும் பாதி வெளியே தான் இருக்குது, 50-50. இந்த அனுபவம், இந்த கழுத்து வர போகிற அனுபவம், இப்போ தலை அதுக்கு மேலே அளக்கலை, அதுக்கு மேலே அளக்கலை. இந்த தண்ணீரின் அனுபவத்தை அதிகரிக்க பண்ணினது எதற்கு தெரியுமா, உன்னை மூழ்கடித்து சாகடிப்பதற்கல்ல, உன்னில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். உன்னை மூழ்க பண்ணுவதற்கோ, உன்னை இல்லாமல் போக பண்ணுவதற்கோ அல்ல, உன்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் தேவை. சபையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்களானால் கிறிஸ்துவின் இடத்துல திரள் திரளாய் ஜனங்கள் கூடி வந்தார்களா, இயேசு போற இடத்துல எல்லாம் ஜனங்கள் கால்நடையா நடந்து போறாங்களா. இன்னைக்கு இந்த அனுபவம் ஏன் இல்லை, விசுவாசிங்க விசுவாசிங்க இன்னைக்கு சர்ச்சைக்கு வர்றதே ரொம்ப கடினமா இருக்குல்ல, ஏன் மற்ற ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க, நாம் சரியாய் கிறிஸ்துவை காண்பிக்க தவறிவிட்டோம். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுல கிறிஸ்துவை மட்டும்தான் காட்டணும், தலை தலை கிறிஸ்து. நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் அவர் வளர, தேவனால் நடத்தப்படுகிறவன் நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரும். நல்ல ஆவிக்குரிய அனுபவம் என்பது என்ன? எல்லா வரத்தையும் வெளிப்படுத்துவத. வரங்கள் வேணும், வரங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. சபைகளே யாதொரு ஆவிக்குரிய வரங்கள்லையும் குறைவு இருக்கக்கூடாது. அந்த நிறைவு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலே வரங்களை வைத்து மாத்திரமல்ல ஒரு சபையினுடைய குவாலிட்டியை வெளிப்படுத்துவது. அதிலே கிறிஸ்து எந்த மட்டும் வெளிப்படுத்தப்படுகிறார். யோவான் ஸ்நானனை பார்த்து தூரத்திலிருந்து வந்தவங்க கேட்டாங்க, நீர்தான் மேசியாவா? அப்படி கேட்க காரணம் என்ன தெரியுமா? யோவான் என்ன அற்புதம் பண்ணார்? ஒரு அற்புதம் பண்ணல. யோவான் எப்போ வாய திறந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எவ்வளவு வேணும் சிறுக வேண்டும், நீர் எவ்வளவு வேணும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவையே உயர்த்தி அவர் வெளிப்பட வேண்டும். ஆமென். நல்ல ஆவிக்குறி தேவனால் நடத்த அவர் இந்த அனுபவத்தில் தான் நடத்துவார். ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக ஏசாயாவில் அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் அதனுடைய 14 வசனம்.
1: கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார்.
0: இப்படியே
1: தேவரீர்
0: உமக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி
1: உம்முடைய ஜனத்தை நடத்தி.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பெயர் பிரஸ்தாபம் உண்டாக்கல்ல, நடத்துறது அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி. நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தின என் ஜனம். அவருடைய மகிமைக்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருப்பது போல நான் ஜனத்தை என்னுடைய மகிமையாக சேர்த்துக் கொண்டேன். அவருக்கு மகிமை உள்ள தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நற்கிரியைகள் நம்மில் வெளிச்சமாகும், வெளியரங்கமாகும், வெளிப்படும். இந்த அனுபவத்தினுடைய நடத்துகிறார். ஏன் இந்த தண்ணீரின் அனுபவம் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த. 5:6 வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 47:6.
1: அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி
0: என்னை
1: நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: அடுத்து எப்படி நடக்கிறாங்க தெரியுமா? பேசிக்கொண்டே நடத்துகிறார். ஆமென். தேவன் எப்படி நடத்துகிறார்? ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசல, ஃபர்ஸ்ட் நடத்திட்டே போயிட்டு இருக்கிறார். ஆனா இந்த கடக்க முடியாத அனுபவம், அதாவது இந்த நல்ல ஆவிக்குரிய அனுபவம், கிறிஸ்து மாத்திரம் வெளிப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ பேசிக்கொண்டே நடந்து போகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். தேவன் நடத்துகிறது அதற்கு தான். எகிப்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள், உண்மை. ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரை கண்டார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தானாம். சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவன் காணாமற் போய்விட்டான். அதை குறித்து எபிரேயர் 11 அதிகாரத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5 வாசியுங்கள். முன்னமே கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி பயங்கரமா பேசுவல்ல. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ஏனோக்கே குறித்த சாட்சி என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நியமித்த பாதையில் அவன் அவரோடு சஞ்சரித்து கொண்டே போனான், சஞ்சரித்து கொண்டே இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், தேவனோடு பழகுகிற, உறவாடுகிற. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு இடத்துல தான் கதறுவார். இந்த இடத்துல தெரியுமா? பிதாவோடு உள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்ட அந்த சில நிமிடங்கள் சிலுவையிலே. அதற்கு முன்னாடி எல்லா இடத்திலும் பிதாவே பிதாவே பிதாவே பிதாவே என்பார். ஒரே ஒரு இடத்துல என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட அந்த சில மணி நேரம் அவரால் பிதாவை காண்டாக்ட் பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்பொழுது அவர் கதறினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரன? தாங்க முடியல. அவரோடு பழகுகிற, அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. தானியலுக்கு சட்டம் தெரியுது, ராஜாவை தவிர வேற யாரை நோக்கி ஜெபம் பண்ணாலும் வணங்கினாலும் சிங்க கபில தூக்கி போடுவாங்க. தானியல் கேட்கிறேன், எவ்வளவு நாள் இந்த சட்டம்? ஜஸ்ட் 1 மந்த் தான். ஒரு மாசம் மட்டும் ஜெபம் பண்ணாம இருந்திருக்கு. தானியேல் சொல்றார், என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது, என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி, நான் என்னுடைய கேள்வி, அப்படி ஒரு மாசம் தானியேல் ஜெபிக்காம இருந்த ஆண்டவர் தண்டிப்பாரா? தண்டிக்க மாட்டார்ல. அப்படி இருந்தும் ஏன் தானியேலுக்கு வாழ முடியாதுங்க? ஜெபம் பண்ணாம இருந்தா தானியேல் செத்துருவான், முடியாது. தானியேலுக்கு மூச்சு நின்றோம், சிங்க கெபில போடுங்க. நான் வந்து அப்படி ஜெபம் பண்ணாம முடியாது, அவரோடு பேசாம முடியாது. நேசம் மரணத்தை விட வலியது. நேசம் மரணத்தை விட வலியது. தேவனோடு, தேவனால் நடத்தப்படுகிறவன், அவன் தேவ சமூகத்தை நோக்கி நடத்தப்படுவான். அவன் தேவனால் சுற்றி நடக்கப்படுவான், எகிப்தை விட்டு தூரமாய் கொண்டு போகப்படுவான். அவன் தண்ணீரை கடக்க பண்ணுவார், அவன் பிரித்தெடுக்கப்படுவான். தேவனால் நடத்தப்படுகிற நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் வளருவான். தேவனால் நடத்தப்படுகிறவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பான், அவனே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவனாயிருப்பான். தேவனால் நடத்தப்பட விட்டு கொடுப்போம், என்ன நடத்துங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடத்துங்க. ஆண்டவரே, உம் நல்ல பரிசுத்தாவியானவர் என்னை செவையான வழியில் நடத்துவாராக. எல்லார கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி. Thank you, Holy Spirit. We bless your name, Lord.

சிந்திப்போம், செயல்படுவோம். இன்னைக்கு நான் 6 சின்ன சின்ன விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். ஆனா இந்த சின்ன விஷயங்கள்ல உள்ள கருத்துக்கள் ரொம்ப பெருசு. ஒரு தடவை ஒரு கிராமத்துல மழைக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும்னு முடிவு பண்ணினாங்க. பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோட வந்தான். இதுதான் விசுவாசம். குழந்தைகளை உயரமா தூக்கி போடுங்க, அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்கள கண்டிப்பா பிடிச்சுக்கிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதுதான் நம்பிக்கை. நாளைக்கு நாம உயிரோட படுக்கைய விட்டு எழும்புவோம் அப்படிங்கிற எந்த ஒரு உறுதியும் கிடையாது. ஆனாலும் காலையில எழும்புறதுக்காக அலாம் வைக்கிறோமே, அது பேர் தான் நிச்சய எதிர்பார்ப்பு. எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாம பெரிய பெரிய திட்டங்களை வகுக்கிறோமே, அதுதான் தன்னம்பிக்கை. இந்த உலகம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் சுழல்றத பாக்குறோம். ஆனாலும் நாம திருமணம் பண்றோம், குழந்தைங்களை பெற்றெடுத்து வளர்க்கிறோம். இதுதான் அன்பு. ஒரு முதியவரோட சட்டையில இப்படி எழுதி இருந்துச்சு, எனக்கு 80 ஆகவில்லை, நான் இனிமையான 16 வாழ்கிறேன், ஆனால் 64 வருட அனுபவம் எனக்கு உண்டு. இதுதான் அணுகுமுறை. இப்படி விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, சரியான அணுகுமுறையோட, அன்போட வாழ்ந்தா நாம சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய குணநலன்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து அப்படின்னு ஒரு தேவ மனிதர் சொல்றாரு. இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதா? நம்மளை நாமே கேட்டு பார்ப்போம்.

அந்த கோலியாத்தின் அவர் நாமத்தை

எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபஷகாதரா, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலன் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடைகட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபல சகதரபா முன்னேறு அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா, கத்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. ஓரி மாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமாமா
அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறார்.

91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே, என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யார் என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

0: 하나되.
1: 설레 예수의
0: 예수의 나마에 멜하나되.
1: 아멘. 옐라버트카고 நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையிலே அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்ல. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட சனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல

ஆவியானவர் அந்த நாமத்திற்கு இணையாக எந்த நாமம் இந்த

அந்த நாமத்தை அறிகிற பாக்கிய இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் விசுவாசிக்கிறவர். இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் நிர்வசிக்கிறவர். நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே. யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு? யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று? இல்லை, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே. காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது. கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம். அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர். அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: கேட்கட்டும். சத்த உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே
0: நம்பி செல்லுகிற நாம.

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். நீ தண்ணீரல நடந்தால் அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம், உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். உன்னை கண்டு நடுகுமே என்று நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம், நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே, நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொட்டு போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

பர்சு தாவிங்க உங்களை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

எபேசியர் 2 அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தான். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற பிரித்த சேதனமுடையவர்களாய் பிரித்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவே சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சித்தித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருந்திருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய

அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஏசாயா 43:4. ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைக்கும் மாப்பிள்ளை அந்த பெண்ணின் தகப்பனுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும். இந்த வரதட்சணை என்பது பொதுவாக 4 அல்லது 5 பசுமாடுகளாகத்தான் இருக்கும். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாலோ அல்லது நன்றாக சமைக்க தெரிந்தவளாக இருந்தாலோ அவளுக்கு வரதட்சணையாக 6 பசுமாடுகளை கொடுக்க வேண்டும். ஆப்பிரிக்காவின் ஒரு பழங்குடி கிராமத்தில் இருந்த வாலிப பெண் வெகு நாட்களாக திருமணமாகாமலேயே இருந்தாள். அவளுக்கு நன்றாக சமைக்கவும் தெரியாது, பார்க்கவும் நன்றாக இருக்க மாட்டாள். ஆகவேதான் அவளை பெண் கேட்க யாருமே வரவில்லை. ஆனால் சில நாட்களில் அந்த கிராமத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான். அவன் இந்த பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினான். எனவே இந்த பெண்ணின் தகப்பனிடம் சென்று, நான் உங்கள் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன், உங்கள் மகளுக்கு வரதட்சணையாக எத்தனை பசுமாடுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான். தன்னுடைய மகள் அழகாக இல்லை என்பதால் அதிகமாக வரதட்சணை கேட்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் பதில் சொல்வதற்கு முன்பாகவே, நான் உங்கள் மகளுக்காக 12 பசுமாடுகளை கொடுக்க விரும்புகிறேன், ஏனெனில் நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்றான். சில வருடங்களுக்கு பின்பு ஒரு அழகான பெண் அந்த கிராமத்துக்கு வந்தாள். முன்பு மிகவும் அசிங்கமாக இருந்த அந்த பெண்தான் இவள். தான் 12 பசுமாடுகளுக்கு பெறுமதியானவள் என்று அவள் அறிந்ததும் அழகாக மாறிவிட்டாள். ஏனெனில் அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அதை முகத்திலே வெளிப்படுத்தியது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் விரும்பப்படத்தகாதவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மிகவும் நேசித்ததால் தம்முடைய உயிரையே நமக்கு கிரயமாய் கொடுத்து நம்மை அவருக்காக மீட்டுக் கொண்டார். அவர் நம்மை மீட்டுக் கொண்டதால் நாம் விலையேற பெற்றவர்களாக மாறிவிட்டோம். நம்முடைய தகுதியெல்லாம் நம் இரட்சகர் இயேசுவில் தான் இருக்கிறது. எரிகோவிலே ராகாப் என்ற ஒரு வேசி இருந்தாள். அவள் பணத்திற்காக அருவறுப்பான பாவத்தொழிலை செய்து வந்தாள். ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனுடைய பராக்கிரமமான செயல்களை கேள்விப்பட்ட போது அவளுக்குள் விசுவாசம் வந்தது. தேவன் அவளையும் அவள் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார். அருவறுக்கப்படத்தக்க தொழிலை செய்து எரிகோவின் மதில் சுவரில் குடியிருந்த அந்த ராகாபை தேவன் நேசித்து ராகாபின் வாழ்க்கையை மாற்றினார். ராகாபை இஸ்ரவேலரில் ஒருவர் திருமணம் செய்து கொண்டார். அந்த வம்சத்தில்தான் தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தகுதியில்லாத நம்மையும் அநேகரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை அநேகருக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். காரணம், அவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. தேவனே நம்மை தகுதிப்படுத்துகிறவர்,

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தொலைக்காட்சியா தொல்லைக்காட்சியா, டிவி ஆர் டிவி. வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி 2:10. நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாயிருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னது என்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே, நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டிக் கொண்டிருக்கவும் மதியீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர்ப்பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தன. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:22. நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். நான் வாலிபர்களுக்கு பேசும்பொழுது பொதுவாக இதுதான் உங்களுடைய விக்டரி சைன் என்று சொல்லுவேன். 2 தீமோத்தேயு 2:22. 2 தீமோத்தேயு 2:22. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. இன்றைய விஞ்ஞான யுகத்தின் ஒரு மயில்கல் தான் டெலிவிஷன் என்பது. இதன் புரட்சியை யாருமே மறுக்க முடியாது. வீடுகள், தெருக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும் இந்த பெட்டிக்கு நிகரே கிடையாது. இதன் மூலம் கிறிஸ்துவின் நற்செய்தியும் ஒளிபரப்பப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் இதை ஒரு விக்கிரகம் என்றும், வீட்டிற்குள்ளே புகுந்து விட்ட சினிமா தியேட்டர் திரையரங்கு என்றும் கண்டனம் செய்வாரும் உண்டு. டிவி பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்பது பலர் மனதிலே எழுகிற ஒரு கேள்வி. நான் மாணவனாயிருந்த பொழுது வானொலி பெட்டியையே சில பிரசங்கிமார் கண்டனம் செய்தார்கள், அதாவது ரேடியோ. ஆனால் நாளடைவில் ஏறத்தாழ எல்லாருமே ஒரு டிரான்சிஸ்டர் வைக்க ஆரம்பித்து விட்டதால் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நற்செய்தி பணிக்கு அது இப்பொழுது எவ்வளவாய் பயன்படுகிறது என்று நாம் எல்லாரும் அறிவோம். டெலிவிஷனும் அப்படித்தான் ஆகிவிட்டது. டெலிவிஷன் இன்று ஒரு ஆடம்பர பொருளாகிராமல் அத்தியாவசிய பொருளாகிவிட்டது. டெலிவிஷன் இஸ் நோ மோர் அ லக்ஸரி, இட் ஹஸ் பிகம் அ நெசசிட்டி. உலகின் எந்த மூலையிலும் நடக்கும் நிகழ்வுகளை அதே நொடியில் நம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்க்கலாம். செய்திகள், சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள், பறவைகள், விலங்குகள், ஆராய்ச்சி, விளையாட்டு, இப்படி பலவற்றை நாம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். இந்த தினசரி தியானமே, நாளொரு மேனி என்கிற தினசரி தியானமே டிவி மூலமாகத்தான் உங்களுக்கு வருகிறது. ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. விஞ்ஞான வளர்ச்சியானது மனிதரது நலனுக்காய் பயன்படும் அதே வேளையில் பிசாசானவன் அதையே
மனிதனை கெடுக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துவான். இயேசு சொன்னார், பிசாசானவன் அவன் திருடனாயிருக்கிறபடியா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வருகிறேன் என்று சொன்னார். டிவியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல காரியம் வழியாக பிசாசு நம்மை திருட, நம்மை தொலைக்க, நம்மை முடிவிலே அழிக்க மிகவும் தந்திரமாக அவன் வேலை செய்வான். நமது அறிவை, குறிப்பாக சிறுவரின் சிந்தனா சக்தியை வளர்க்கக்கூடிய நல்ல போதனை கலாச்சார நிகழ்ச்சிகளெல்லாம் தொலைக்காட்சியில் உண்டு, உண்மைதான். அதே வேளையில் போதிய சென்சார் இல்லாததால் ஆபாசத்திற்கும் குறைவில்லை. சமீபத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில் ஒருவர் எப்படி இறக்கிறார் என்று சிறுவர்களிடம் கேட்டபொழுது, துப்பாக்கியால் சுடப்படுவார் அல்லது விபத்துகளில் சாவார் என்று சொன்னார்களாம். இயற்கை மரணங்கள் சிறுவர்களுக்கு தெரியாத அளவு டெலிவிஷன் அவர்களை பாதித்து விட்டது. தேவ ஊழியன் ரவி சக்கரியாஸ் அவர்கள் டெலிவிஷனை பற்றி எழுதும் பொழுது ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையை சொன்னார். ஒரு தவளையை பிடித்து கொதிக்கிற தண்ணீரிலே போட்டால் அது உடனே குதித்து வெளியே வந்து விடுமா? ஆனால் ஒரு குளிர்ந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்திலே தவளையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சூடேற்றினால் தவளை சொல்லுமா, இப்போ நன்றாக வெதுவெதுப்பாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம்தானே சூடு வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியே அது சூட்டை கூட்ட கூட்ட கூட்ட அது வெளியே குதிக்காதான் உள்ளே இருந்து அது அப்படியே செத்து போகும். இதுதான் டெலிவிஷன் செய்கிற காரியம். கவனமாக இராவிட்டால் நாமும் அவ்விதமான ஒரு முடிவு தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு முக்கியமாக ஏற்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. டெலிவிஷன் நமது நேரத்தை திருடுகிறது. எனவே ஒழுங்கும் தன்னடக்கமும் தான் டெலிவிஷனின் தீங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். தொலைக்காட்சி பெட்டியில் தொலைந்து விட்டால் அது தொல்லைக்காட்சியாகிவிடும். கவனம், நாம் கடவுளிடம் செலவிடும் நேரத்தை தொலைக்காட்சி பெட்டி எடுக்கக்கூடாது. டிவி நமக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர நாம் டிவிக்கு அடிமையாகிவிடக்கூடாது. தொலைக்காட்சி பெட்டியை எப்பொழுது ஆஃப் பண்ண வேண்டுமென்று தெரிந்தவர்கள்தான் அதை ஆன் செய்யலாம். ஒன்லி இஃப் யூ நோ வென் டு சுவிட்ச் ஆஃப் த டிவி யூ கேன் சுவிட்ச் இட் ஆன், நாட் அதர்வைஸ். குறிப்பாக குடும்பமாக உட்கார்ந்து நாம் கலந்துலாவும் நேரம், சாப்பிடுகிற நேரம், இப்படிப்பட்ட வேளைகளிலெல்லாம் கட்டாயமாக டெலிவிஷனை நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட வேண்டும். ஒருவர் எவ்விதமாக ஜெபித்தார் அதை நான் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உலகிற்கு ஒளியானவரே, ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். மறுபடி வாசிக்கிறேன். உலகிற்கு ஒளியானவரே, ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்துவிடும். நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ். எங்கள் மகாபெரிய தேவனே, ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு ஆபத்துக்களாக மாற வாய்ப்பு உண்டு என்றும் நீர் எச்சரிக்கிறவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தன்னுடைய கண்களும் தன்னுடைய மனதும் விரும்பிய எதையும் மறுக்காத ஒரு சாலமோனினுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாகிவிட்டது ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே, எப்படியாவது எங்களுடைய மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸும் திரையுலகிலே உள்ள எல்லா ஆண்டவரே வியாபார நோக்குள்ள திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் எங்களை எவ்வளவாய் சதி வைத்து திட்டம் போட்டு தந்திரமாக தங்கள் வலைக்குள்ளே இழுக்கிறார்கள் என்பதை கவனமாய் கவனித்து அவற்றிற்கு விலகி ஓடி ஜீவன் தப்ப நாங்கள் பிழைத்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமாந்து விடாதபடி, ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் உணர்கிற வேளையிலே அது பிந்தி போகும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் யாருக்கும் ஏற்பட வேண்டாம் ஆண்டவரே. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்,
வாலிபர்கள் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெற்றோர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து தேவையற்ற நேரங்களிலே கர்த்தாவே இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் உட்காரும் அவர்களுடைய அடிமை பழக்கம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் உதறி எழும்பி கர்த்தாவே ஆக்கப்பூர்வமான சில நல்ல காரியங்களை செய்ய, படிப்பிலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் விளையாட்டிலும் வேலைகளிலும் பிறருக்கு உதவுதலிலும் இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான வேலைகளை அவர்கள் அதிகமாக செய்ய கர்த்தர் அவர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசியதற்காக நாங்களுமே துதிக்கிறோம். உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அல்லத்தட்டி விடாதபடி கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: இப்பொழுது சகோதரன் ஜான் சாம் ஜான்சன் அவர்களுடைய சாட்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்போம்.
1: உங்க தகப்பனார் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கும் அவருக்கும் இடையில உள்ள உறவுல மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா?
2: நான் பிளஸ் டூ படிக்கும் போது, பிளஸ் டூ ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரும்போது நான் வீட்டில இல்லை, ஓடிட்டேன். ஸோ வர ரிசல்ட் ரொம்ப வீக், ரொம்ப டவுன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்றாங்க, விளையாடிட்டு இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருக்கிறேன் ஒரு மீட்டிங்க்கு, அப்பா கூட போகிறேன் காரில், ஃப்ரெண்டில். ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு அம்பாசிடர் கார் உண்டு, அதில் இருக்கிறோம், டிரைவர் ஓட்டுறாங்க, நான் இருக்கிறேன், அடுத்து அப்பா இருக்கிறாங்க. அப்பா என் தோழில் எதுவுமே அதுவரை டூ டேஸாக எதுவுமே சொல்லலை, ஏன் மார்க் குறைஞ்சி எதுவுமே சொல்லலை. தோளில் கை வச்சு சொன்னாங்க, என்னை தட்டிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
1: இதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
2: அவங்க என் தோளில் இப்படி கை வச்சு தட்டிட்டு விழுந்தாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்ல ஜோம் பண்ணு, ஆண்டவர் ஒன்று உயர்த்துவாங்க அப்படின்னா. 2002-2003 அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா, ஸோ அது மறக்கல. காலேஜில் படிக்கும்போது செகண்ட் இயரில், செகண்ட் செமஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ஒர்க்கிங் டேஸ், ஸோ நான் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே லீவ் போட்டுருவேன், லீவ் போட்டு சாட்டர்டே போக மாட்டேன். இப்படி ஒரு 2-3 weeks பண்ணிகிட்டு இருந்தேன், அட்டண்டன்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. ஸோ ஒரு நாள் போகிறேன் பிடிச்சிட்டாங்க, காலேஜில் பிடிச்சிட்டு சொன்னாங்க, வீட்டிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வராமல் இனி உள்ளே ஏற்ற மாட்டேன் அப்படின்னு. நான் நீ உள்ளே ஏற்றலான்னு பரவாயில்ல, வீட்டிலேருந்துலாம் ஆளை கூட்டிட்டு வர முடியாது, காரணம் எனக்கு தெரியும், அப்பா தான் வருவாங்க, ஐயோ பாவம் அவங்க, அப்பாவுக்கு நல்ல நேம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, பையன் இப்படி காலேஜுக்கெல்லாம் வராமல் இருக்கிறான், இனி நீங்கள் வராமல் உள்ளே ஏற்ற மாட்டோம் அப்படின்னா. அப்பா வந்தாங்க, அப்பா வந்ததும் நான், ஐயோ இந்த தேவ மனுஷனை இங்கேயே வர வச்சுட்டேனே, இப்போ நல்ல காரியத்துக்காக வர வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வர வச்சுட்டேன். அப்போ வந்தாங்க, வந்து ஸ்டாஃப்லாம் எனக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை கூட என்னை விட்டு கொடுக்கல. விட்டே கொடுக்கல என்ன, பதிலாட்டு அவங்க கிட்ட என்னுடைய சாட்சி சொல்றாங்க. அவன் 16 நாட்கள் படுக்கையில் இருந்தான், மற்ற பிள்ளைங்களை மாதிரி வீட்டில் கிடையாது, 16 நாள் படுக்கையில் இருந்தான், ஜெபம் பண்ணி கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார், இதுவரை கொண்டு வந்துட்டாரு, இனியும் கர்த்தர் நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உறுதியாக சொன்னாங்க. அவங்க அதை சொல்றத பார்த்து அந்த ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி என்னை பார்த்து கேட்டாங்க, இப்படிப்பட்ட அப்பாவை இனி வர வச்சிடாத அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கிருபையில நான் ஃபைனல் இயர் முடியாத வரை அப்பாவை வர வைக்கல.
1: உங்க அப்பாவை குறித்து அதிகமாக சொல்றீங்க, உங்க அம்மாவை குறித்து என்ன சொல்றீங்க?
2: அம்மாவை குறித்து சொல்லணும், நான் நேற்று மெசேஜில் சொன்னது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு தெரியாது, தூங்கின நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா அப்பாவும் அம்மாவும் எங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவருடைய சித்தம் நிறைவேறதுக்கு.
1: உங்க எல்லா பிள்ளைங்க மேலே,
2: எல்லா பிள்ளைங்க மேலேயும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையினால அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறோம் நாங்கள் 5 எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிட்டு எல்லாரும் ஒவ்வொரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதர ஸ்னேகம் அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கும் இருக்க கத்த கிருபை செய்யலாம்,
1: சண்டை சச்சரவு எதுவும்
2: எதுவுமே இல்லை.
1: இதுக்கெல்லாம் காரணம் அம்மா அப்பாவோட ஜெபம்.
2: கண்டிப்பாக நான் 2008-2009 வெளி மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், போகும்போது தான் நேற்று மெசேஜில் நான் சொன்னேன், அப்போ வெளி மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், எனக்கு எவ்ரி வீக் மீட்டிங் வருது, என்னுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் சிடி நான் அப்போ போடுறேன், 2008-2009 சரியா. அப்போ எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் புது புதுசாக இருக்குது சாங்ஸ் எல்லாம் அப்படி சொல்லி கூடுறாங்க. அப்போ அந்த வாலிபம் அது இந்த ஆரம்ப ஸ்டேஜ்னால கொஞ்சம் பெருமை எல்லாம் வருது, என் சாங் என்னோட சாங் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு. அப்போ தான் ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறாங்க. அந்த சொப்பனம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவுக்கு மேலே இறங்கின அந்த புறா வானத்துலேருந்து என்னை பார்த்து இறங்கி வருது, என்னை பார்த்து இறங்கி வருது, எனக்கு தெரியுது இது ஆண்டவருக்கு மேலே இறங்கின புறா, இது என்ன பார்த்து இறங்கி வந்துட்டு இருக்குது, கிட்ட வர வர வர எனக்கு தெரியுது அது என்ன பார்த்து தான் வருது, ஏன் மேலே இறங்க வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ அது ஏன் மேலே இறங்கிட்டு நான் என் லைஃப் மாறிடுமே, நான் நினைக்கிறது எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்துருமேனு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டு சைடில் ஓடிட்டு இருக்கிறேன், எதுக்கு ஓடுறேன்னு அது ஏன் மேலே இறங்கிடக்கூடாது, என் மேலே இறங்கிடக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, கிச்சன்லேருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த புறா கொஞ்ச நேரம் கரங்கி கரங்கி கரங்கி, சரி இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான், இவன் மேலே இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது தளர்ந்துட்டு டயர்டாக திரும்பி பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ இவன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு, இந்த புறா வேற திரும்பி பறந்து போகும்போது இது போயிட்டு நீ வராத, இவன் மேல அது இறங்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கிச்சன்ல இது ஓடி வராங்க. வந்து அந்த புறாவு பிடிச்சி ரெண்டு இறக்கையும் கட் பண்ணி போட்டாங்க. எதுக்குன்னு அந்த புறா பறந்து போகக்கூடாது, இவன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த புறா இவன் மேல இறங்கணும்னு சொல்லிட்டு கேட்பான், அன்னைக்கு இந்த புறா இவன் மேல இறங்கணும்னு சொல்லிட்டு இப்படி இந்த ட்ரீம் பார்த்து முழிச்சிட்டேன். ஆண்டவர் பேசினார், இன்னைக்கு நீ பயன்படுறதுக்கு பின்னாடி,
1: இன்னைக்கு
2: நீ பயன்படுறதுக்கு பின்னாடி உங்க அம்மாவுடைய கண்ணீர் இருக்கு, மறந்துடாத. அப்படி
1: உங்க அம்மாவோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
2: நிச்சயமா என்னுடைய மேரேஜ் 2014 நடக்குது. மேரேஜுக்கு முந்தின நாள் நான் எனக்காக ரொம்ப ஜோம் பண்ணது கிடையாது, மேரேஜுக்காக எப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம். ஆனால் மேரேஜுக்கு முந்தின நாள் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என் ரூம் மேலே போயிட்டேன். போய் ஒரு 2 hours ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டேன். ஆண்டவர் எது ஏன் பிறந்தேன்னு, நீ பிறந்து வேஸ்ட்டுன்னு சொன்ன என்ன, மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவர் அப்படி சொல்லி ஜோமெண்ட் ஆண்டோட பிரசன் அந்த ரூமை ஃபுல்லாக நிரப்பிட்டு நிரப்புனது ஆண்டவர் வசனத்தை காட்டுறாரு. என் கூட ஆண்டவர் பேசுறது ஃபுல்லாக வசனம், ரொம்ப ரேராக தான் சொப்பனம் வரும். 99.9% ஆண்டவர் பேசுறது வசனம். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, ஏசாய 51வது அதிகாரத்தில், உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளை நீ நோக்கிப்பார். தெளிவாக பேசுறாங்க, அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து கனம் பண்ணினேன். பேசிட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் அழைச்ச போது உங்கள் அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு அழைப்பை பிரதானமாக நினச்சி அர்ப்பணித்து வந்துட்டார், அதை நான் கனம் பண்ணி ஆசீர்வதித்தேன், அதுக்கு நீ சாட்சியாக இருக்கிற. இதே போல் இன்றைக்கி நான் உன அழைக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், இந்த அர்ப்பணிப்பு உனக்குள்ள என்றைக்குமே இருக்குமானா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ ஆண்டவரும் பெற்றோருக்கு என்னுடைய மினிஸ்ட்ரி லைஃப்பில் எவ்வளோ பங்கு இருக்குங்கிறத ஆண்டவரும் எனக்கு திருப்பி சொல்லி கொடுத்தாங்க.
1: ஒரு பக்கம் உணர்ந்தது போக
2: ஆண்டவர் என்ன சொல்ல,
1: தேவன் வசனத்து மூலமாகவும் வெளிப்பாட்டு மூலமாகவும் அதை உங்களுக்கு
2: உறுதிப்படுத்தினான். ஸோ நான் இங்கே யூத் இருக்கிறதுனால இது நிச்சயமாக பிரயோஜனப்படுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா மேரேஜ் ஆச்சு, அம்மா போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க, எங்கள் ஊர்லேயே பார்த்தாங்க. நான் பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ காட்டினாங்க, ஓகே தெரிஞ்ச பிள்ளை, இதுக்கு முன்னாடி ஒரு யூத் மீட்டிங்கில் வந்திருக்கேன். அப்போ நான் அம்மா தெரிஞ்ச பிள்ளை, தெரிஞ்ச பிள்ளை வேண்டாம். அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நல்ல பிள்ளை, நான் பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டோம், இல்லைம்மா தெரிஞ்ச பிள்ளை வேண்டாம் வேற பாருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டேன்
1: அம்மாவோட,
2: பயங்கர சண்டை வீட்டில். நான் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் இதுதான் கெட்டு, பயங்கர சண்டை. அப்போது நான் பெரிய என்ன ஒர்ஷிப்லாம் பண்ண போயிட்டுருப்பேன். முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற, உன் பிடரியை கடினப்படுத்தாதுன்றார். ஆண்டவர் பிரசன்னத்தை அதுக்கப்புறம் உணர முடியல. பெற்றோரை வேதனைப்படுத்திட்டு நீ ஊழிய பண்ணண்டா, 2-3 days ஆண்டவர் பிரசன்னத்தையே என்னால் உணர முடியல. அப்போவே ஆண்டவர் நிறைய பாட்டு கொடுத்த, 4 volume சீரி போட்டிருக்கிறேன், நிறைய இடத்துக்கு போகிறேன், ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் பெற்றோரை வேதனைப்படுத்திட்டு நான் போய் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்தபோது உன் பிடரியை கடினப்படுத்துதான்ட்டார். 3வது நாள் போய் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா ஓகேம்மா அப்படின்னு.
1: அம்மா ஓகே பண்ணது இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா?
2: ரொம்ப ப்ரெஷியஸ், அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ப்ரெஷியஸ். இன்னைக்கு நான் ஆண்டவர் சில கேட்கப்படாத ஜபங்களுக்காக, என் வாழ்க்கையில கேட்கப்பட்ட ஜபங்கள் இருக்கு, கேட்கப்படாத ஜபங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு எதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவேன்னா, கேட்கப்படாத ஜபங்களுக்கு.
1: அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருந்தா நீ வேற மாதிரியா இருக்கும் கதை.
2: டெஃபினட்டா அதே ஆண்டவர் எனக்கு நிறைய உணர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக, நான் மீட்டிங் வரும்போது என் ஒய்ஃப் கொஞ்ச நேரம் இருந்த அந்த ப்ரே மெசேஜ் டைமில் இருந்து ஜோம்
1: பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: ஃபாதர் சொல்லிட்டாங்க நேற்று,
1: ரொம்ப சின்னாள். இந்த சின்ன வயசில் எவ்வளோ தூரம் அம்மா அப்பாவை குறித்து அவங்க அவங்களை வளர்த்ததை குறித்து சரியாக கிரகிச்சிருக்கிறார் பாருங்க. ஹாலேலூயா. இந்த பூமியில் உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி, நீ சுகமாக இருக்கு வாழ்ந்திருக்கும்படி உன் தகப்பனையும் தான் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. ஹாலேலூயா. அதை அதிகமாக செய்கிறாரு. அது ஏன் கனம் பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வேல்யூவை அவர் நல்லா என்ன செஞ்சுருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு. அதனால என்ன செய்ய முடியுது? ஹானர் பண்ண முடியுது. ஹல்லேலூயா. அப்பா அம்மா வேதனைப்படுத்திட்டு எங்க போய் ஊழியம் செய்ய முடியலையா? பிரசன்னத்தை என்ன செய்ய முடியல? உணரவே முடியல. ஹல்லேலூயா. இப்போ உங்க தகப்பனாரோட அந்த கடைசி நிமிஷங்களை குறித்து நீங்கள் அதிகமாக ரொம்ப எக்ஸைட் ஆகி, நீங்கள் எக்ஸைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு தெய்வீக அனுபவங்கிறதுனால அதை பேசுகிற பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க அந்த காரியத்தை, அந்த அந்த அந்த தருணங்களை குறித்து சொல்லுங்களேன்.
2: நிச்சயமா. நவம்பர் 21, அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒன்று ரெண்டு காரியத்தை நான்
1: சொல்லுங்க.
2: ஆக்சுவலாக ஊட்டு தண்ணீரை சாங் வந்து அப்பாவோட சாங். ஆனால் அது அப்பாவோட சாங் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த சாங் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா தமிழ் கிறிஸ்டியன்ஸுமே பாடுறாங்க. ஸோ நவம்பர் 20 சண்டே அப்போது நாங்கள் ஒரு மீட்டிங் போகிறோம். அந்த மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு சாங் புக் கொடுக்குறாங்க, இந்த உன்னத பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் புக். அதில் அந்த ஊற்று தண்ணீர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் ஆதார் நேம் போட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் ஜாய்சன் அப்படி
1: போட்டிருக்காங்க.
2: ஸோ நான் நவம்பர் 20 நைட் அப்பா கிட்டே போய் காட்டுறேன், அப்பா ஊட்டு தண்ணீரை பாட்டு உங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியுதுப்பா, இங்கே பாருங்கப்பா அப்படின்னு. அப்பா அதில் பெருசு பெறல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. நவம்பர் 20 முடிஞ்சு 21 மதியம், அன்னைக்கு ஈவினிங் பைபிள் ஸ்டடி இருக்குது. மதியம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அப்பாவுக்கு. ஒரு பிலீவர் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், பாஸ்டர் வந்து எப்படியாவது ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, எனக்கு முடியலை, நான் பையனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்பா வராங்க, அவங்க ரூமில் இருந்து எழும்பி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு சொல்ல முடியல, ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்குது, ஃபஸ்ட் டைமாக இப்படி இருக்குது அவங்களுக்கு. நான் சொல்கிறேன், அப்பா என்னாச்சு, வெயிட் பண்ணுங்கள், என்ன நிறுத்தி சொல்லுங்கள் என்ன சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முடியலை, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு நல்ல கோபம் வந்துட்டு, எனக்கு கோபம் வந்துட்டு, அப்பா நீங்கள் தூங்கும்போது அந்த ஃபோனை பக்கத்தில் வைக்காதீங்க. அப்பா எப்போவுமே ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பிலிவர்ஸ் கூடும் போது ஃபோன் அட்டன் பண்ணணும், இது அப்பா உடையது. அப்பா அவங்க ஹெல்த்துக்கு நாங்கள் அட்டன் பண்ணுறோம், இல்லை இல்லை அவங்க நம்பி கூடுவாங்க, ஸோ ஃபோனை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், அப்பா நீங்கள் தயவுசெய்து தூங்கும்போது ஃபோன் வைக்காதீங்க, அந்த ஃபோனை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் ஃபோன் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறேன், சரி இனி இந்த ஃபோன் வந்தால் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் படுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்து அவங்க நெஞ்சு தடவி விட்டுட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு சொன்னாங்க, சரி நீ இனி போய் இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, போய் பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு வா, போகும்போது ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ, ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. ஸோ அந்த ப்ரேயர் ஆயிலும் என்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க மொபைல் என்கிட்ட கொடுக்குறாங்க, ப்ரேயர் ஆயில் கொடுக்குறாங்க. நான் போயிட்டேன், அந்த மூணு ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்குறேன், மூணு ஹாஸ்பிட்டல்லையும் அவங்கள என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியாததும் நான் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க கரெக்டாக எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ரூமில் இருக்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு. வீட்டுக்கு ஃபோன் பண்ண என் ஒய்ஃப் ஃபோன் எடுத்தா, ஃபோன் எடுத்து சொன்னால், இப்படி அப்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னா. நிறைய பலவீனங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கு, மோர் தென் 4 hours அன்கான்ஷியஸாகவே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பலவீனத்திலலாம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து திருப்பி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நான் 2008 நான் ஊழியத்துக்கு வந்தாலும் நான் இன்னொரு ட்ராக்கை தேடிட்டு இருந்தேன், நமக்கு ஊழியெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு. நான் கேரளாவில் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது எனக்கு அங்கே ஒரு ஃபிலிமில் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே யாருக்கும் தெரியாது, அப்படி கிளிக் ஆகிட்டுனா நம்ம அப்படியே போயிடலாம், நமக்கு இது ஆகாது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன் வந்துச்சு. ஸோ அப்போ நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே, ஏன்னா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், உண்மையாகவே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உண்மையாக நான் என்னை கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கிறேன். அப்போ ஆண்டவர் எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அதிசயமான எவ்வளவோ தருணங்கள். ஆனால் இப்போ வந்து நான் காரை திருப்பிட்டு போகிறேன், ஒய்ஃப் சொல்கிறப்பா கஷ்டமாக இருக்குது வந்துட்டு போங்க அப்படின்னா, காரை திருப்பும்போது மழை விழுது, என் கை காலெல்லாம் என்கிட்டருந்து ஏதோ போகிறது மாதிரி ஃபீல் ஆகுது. என் கூட இன்னொரு பிரதர் இருந்தாப்புல, என் தம்பி அன்னைக்கு உண்டு, தம்பி நைட்டு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியது. அப்பா தம்பிக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ நைட்டு பஸ் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி மதியம் கார் எடுத்துகிட்டு போ கோயம்புத்தூருக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க சொல்ல மாட்டாங்க, லாங் ஜேர்னினாலே காரு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போ காரில் போக சொல்கிறாங்க, மேபி அவன் தாங்கிட மாட்டானா இருக்கும் அது. ஸோ நான் காரை திருப்பும்போது மழை விழுது, மழை விழுதுன்னு சொல்லும்போது ஒரு மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரில. அன்னைக்கு காலையிலேருந்தே கார்மேகம் அப்படி சூழ்ந்திருக்கு. இப்போ எங்கள் சர்ச்சில் ரெண்டு மூணு பிரதர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு நாள் இல்லாமல் இன்றைக்கி சூரியனே வெளியே காணலையே. எங்கள் ஏரியா பர்டிகுலராக எங்கள் அந்த ஏரியா மட்டும் சூரியனே காணலையே, என்னாச்சு தெரியலையே அப்படின்னாங்க. சரி ரைட், மதிய கரெக்டாக காரணம் திருப்புறேன், மழை விழுது, மழை விழுதும் என்கிட்ட ஏதோ போகிறது மாதிரி நான் ஃபீல் ஆகுது, என் கை காலெலாம் அப்படி ஆட தொடங்குது. நேராக வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா அப்படி வாசலில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் வந்ததும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே விழுந்தாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கட்டும், எங்களுக்கு தெரில அது, ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க. ஸோ என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒன்று பண்ணு, பாத்ரூமில் போய் ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. என்னப்பா என்னாச்சு, ஒன்றும் இல்லை நீ ஹீட்டர் ஆன் பண்ணு அப்படின்னாங்க. நான் போய் ஹீட்டர் ஆன் பண்ணேன். சரி பக்கெட்டில் தண்ணி பிடி அப்படின்னாங்க. பக்கெட்டில் தண்ணி பிடிச்சேன். இனி என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. கூட்டிகிட்டு போனேன். சொன்னாங்க என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. நான் என்னப்பா என்னாச்சு, என்னை குளிப்பாட்டி விடு அப்படின்னாங்க. குளிப்பாட்டி விட்டு நான் நினச்சேன் ஒருவங்க பாடி ஹீட்டாக இருக்கிறனால தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க அப்படின்னு. சும்மா தண்ணி ஊற்றல, ஒழுங்காக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. குளிப்பாட்டிட்டு சோப் போட்டு கரெக்டாக குளிப்பாட்டு அப்படின்னாங்க. சோப் போட்டு குளிப்பாட்டினேன். சரி ட்ரெஸ் மாற்றி விடு அப்படின்னாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இனி என்னை படுக்க வை அப்படின்னாங்க. போய் படுக்க வச்சேன். நான் சொன்னேன்ப்பா என் மடியில் படுங்க, என் மேலே சாஞ்சிக்கோங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒழுங்காக படுத்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என் மேலே சாஞ்சு. இல்லை இல்லை என்னை படுக்க வச்சுரு அப்படின்னா. என் கை எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன எப்படி அம்மாவை எப்படி மாறி மாறி பார்க்குறாங்க. சர்ச்சில் வேறு ஒன்று ரெண்டு, உடனே நாங்கள் ஃபோன் பண்ணோம், ஒன்று ரெண்டு பிலீவர்ஸ் வந்தாங்க. இப்படி என்னை பார்த்துட்டு என் கையை எப்படி பிடிச்சிட்டு இருந்தவங்க அப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தது என் கையை விட்டாங்க. விட்டுட்டு அப்படி நெஞ்சில் கை வச்சாங்க. கை வச்சுட்டு சொன்னாங்க, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு அவங்களே கண்ணையும் வாயை மூடி அப்படிப்படுத்திட்டாங்க.
1: ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க.
2: அவங்க அந்த வேர்டு சொன்னதுமே எங்கள் அம்மாவுக்கு மனசில் ஆயிட்டு, எனக்கு புரியலை, நான் கூடுறேன் அப்பா அப்பா அப்பான்னு கூடுறேன். அவங்க அப்படி யூஸ்வலாக ஒருத்தங்க இறந்தாங்கன்னா கண்ணு தள்ளிடும், வாய் ஓப்பன் ஆயிரும், இது எதுவுமே இல்லை. அவன் மறிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறான் ஆண்டவர் சொன்னது நான் கண்ணால் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, என்ன பலப்படுத்தினது என்ன அப்படின்னா, மரணனால எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் ஆடிடுவான், ஒரு சின்ன பயமோ பதட்டமோ அந்த முகத்துல இல்ல.
1: இல்ல
2: எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு மரணம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அடுத்த வாரமே நான்
1: பிரீச் பண்ணேன்.
2: இது அந்த அப்பாவுடைய மரணம் எனக்கு எல்லாமே கட்டுக் கொடுத்து. இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். அப்பாவுக்கு வயசு கம்மி தான், 67 வயசு. ஸோ எத்தனை வருஷம் வாழ்ற முக்கியம் இல்லை, ஓட்டம் முடிக்கும் போது உன் முகத்தில் தெரியணும் நான் ஓட்டத்தை முடித்தேன்.
1: அடுத்த வாரமே நீங்க புல்
2: அடுத்த வாரமே நான் பேசினேன். அப்பாவுடைய மரணம் என்னை இன்னும் அவங்க மேலே மதிப்பை கூட்டிட்டு,
1: அவங்க மேலே உள்ள மதிப்பு.
2: நான் ஒரு அன்பா சொல்றேன், எதுவும் இருக்கும்போது தெரியாது, இருக்கும்போது தெரியாது.
1: புரியுதா உங்களுக்கு? ஓகே. அந்த இந்த உங்கள் அழகான கண்கள் அந்த ஆல்பத்தில் எனக்கு பிடிச்ச இன்னும் ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ண பாட்டு வந்து உண்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, பாடி காட்டுங்க.

0: நான் ஒரு 100 முறையாவது கேட்டிருப்பேன் இந்த பாட்டை. அழகான கண்களோட எனக்கு இதை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பாட்டு. இது எப்படி பிறந்துச்சு இந்த பாட்டு உங்களுக்கு?
1: இது எங்க சர்ச்ல எவ்ரி சாட்டர்டே நைட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் உண்டு. ஸோ அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல நான் வர்ஷிப் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் கொடுக்கும்போது அப்பா பின்னாடி வந்திருக்கிறாங்க. நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்பா பின்னாடி ஒரு சாங் வந்து மலையாளத்தில் ஹம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பழைய சாங். ஸோ அந்த சாங்கை நான் மெசேஜ் முடிஞ்சதும் பாடுறேன்.

0: வேண்டும்.
1: இப்படி நான் பாடிட்டு இருக்கிறேன். அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா நான் பாடுறதுக்கு நான் மெசேஜ் கொடுக்கும்போது அப்ப மலையாளத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. கீழே போனது அப்பா சொன்னாங்க, அப்பா பார்க்க போன அப்பா சொன்னாங்க, இதை நீ பாடுறதுக்கு முன்னாடி மலையாளத்துல பாடிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. பாடிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு இந்த டேக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு அப்படின்னாங்க. என்னப்பா அப்படின்னு, இதுதான் நான் ஃபர்ஸ்டா பைபிள் படிச்ச டே அப்படின்னு
2: சொன்னாங்க.
1: அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க, பட் என்ன உடைச்சிட்டது. நான் நினைச்சேன் நான் தான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு. நினைக்கிறோமோ அதை மறக்க மாட்டோம். நைட்டு போயிருந்தேன், அல்லது ஆண்டவரை நான் உண்மை நான் நினைச்சேன் நான் தான் ரொம்ப நேசிக்கிறேன்னு. இல்லை ஆண்டவரை, இன்னும் ஒவ்வொருத்தங்களை பார்க்கும்போது தான் தெரியுது ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக
2: நம்மளோட அதிகமாக நேசிக்கிறாங்க,
1: ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆண்டவர் பேதுரை பார்த்து கேட்பார், எல்லாரையும் பார்க்கலாம், இப்படி கை காட்டி தான் கேட்பார், எல்லாவற்றையும் பார்க்கலும் கேட்பார், எல்லாரையும் பார்க்கலும் கேட்பார். ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதுதான். பத்து பேர் இருக்கிறோம்னா அந்த பத்து பேரில் நம்ம டாப்பில் இருக்கணும் ஆண்டவர் நேசிக்கிறதுல. இப்படி எல்லாரும் நினைச்சாங்கன்னு ஆண்டவர் என்றைக்கும் வந்திருப்பார். ரொம்ப ஒரு ஏமாற்றுறது மாதிரி ஆயிட்டு. மேடையில் நின்று நீ ஏமாத்திட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை. நீ மேடையில் நீ அதிகம் நேசிக்கணும்னு சொல்ற, அழகான கங்கள் சொல்ற, எல்லாம் சொல்ற, உள்ள ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் ரொம்ப உடஞ்சி கண்ணில் இருக்கிற எல்லா கண்ணீரும் வத்திச்சுன்னு தான் சொல்லுவேன். காரணம் லாஸ்ட்ல அழுக வருது, எனக்கு கண்ணீர் வரல. அப்போ கீபோர்டை எடுத்து வச்சேன், எடுத்து வச்சு

0: இந்த பாட்டு இப்படி பிறந்துச்சு. அழகான கண்கள் பாடல் பிறந்த பின்னணி,
1: அழகான கண்கள் எசேக்கியேல் 16 அதிகாரத்தை ஒரு நாள், ஒரு அதுவும் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நைட் ப்ரேயருக்கு ஆயத்தம் ஆகிறதுக்காக என் ரூம்ல இருந்து நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், அப்படி வந்து வந்து வந்து 6 வசனம், நான் உன் அருகே கடந்து வந்தபோது மிதிப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனம் என்ன அப்படி இழுத்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு போயிட்டு நான் படுக்கையில் கிடந்த
0: ஆரம்பத்தில் அற்புதம் பெற்று கொண்டு வந்த நாட்கள்.
1: அப்புறம் என்னுடைய பிளஸ் டூ நீ பிறந்து வேஸ்ட்னு சொன்னது, இப்படி நிறைய தருணங்கள் என் லைஃப்பில் என் காலர் பிடிச்சி இழுத்தது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அறியாமல் அழுறேன். அழுதுட்டு என்ன, அப்போ கிட்டாரெல்லாம் ஒன்றும் இல்லை, கிட்டார் சைடில் இருக்கு, அப்படி பாட்டும் ராகமும் சேர்ந்து வருது.

0: தெரியாது.
1: அந்த பாட்டு
0: நான் கம்போஸ் பண்ணும்போது என்ன யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் நான் இதை ஃபீல் பண்ணேன், சிடி போட்டிருக்கிறேன், ஆண்டவர் கிருபையினால பாட்டு எல்லாம் மெலடியாக இருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் ஆண்டவரே. ஆனால் நினைச்சிர மாதிரி ரீச் ஆகலையே ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே ஆனால் சும்மா சும்மா சிடி போடுறாங்க அதெல்லாம் ஹிட் ஆகுது ஆண்டவரே, நான் நினைச்சிர மாதிரி ரீச் ஆகலையே ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த பாட்டில் ஆண்டவரே அப்போ ரீச் ஆகணும்ல ஆண்டவரே. அப்படி இது என்னுடைய வேதனையாகவே இருந்துட்டு இருந்து ஒரு நாள் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப நான் நைட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் 12 ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, சங்கீதம் 27:5, தீங்கு நாளில் அவர் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவார். நீ கேட்குறப்போ நான் உயர்வு தர மாட்டேன், இன்னைக்கு நான் அவனை மறைச்சு வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நான் அவனை ஒழிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு எது நன்மை எது தீமைன்னு உனக்கு தெரியாது, ஆனால் என்னைக்குமே நான் உன்னை மறைச்சு வைக்க மாட்டேன். ஒரு நாள் உயர்த்துவேன். எப்படி உயர்த்துவேன்னா கண்மலை மேலே உயர்த்துவேன். அதோட எனக்கு அந்த கவலை போயிட்டு 2008 நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் 2016 தான் ஜான் சாம் அப்படிங்கிற ஒரு பர்சனை உலகத்துக்கு தெரியும்.
1: 8 கழிச்சு.
0: ஆமாம், எப்படி தெரியும் அப்படின்னா அழகான கண்கள் மூலமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் கூட அண்ட் கிருபையில் ரீச் ஆச்சு கேட்டிருப்பீங்க.

0: தெரியல யாருக்கும்,
1: யாரும் மரியாதை என்னை. அப்போ என்ன உயர்த்தாம இப்போ ஆண்டவர் உயர்த்தினதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ என்ன உயர்த்திருந்தா எனக்கு அப்போ உயர்வு தான் பெருசா இருந்திருக்கும், இப்போ எனக்கு ஊழியம் பெருசா இருக்கு. இப்போ எனக்கு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல கூட்டாலும் நான் போறேன் சந்தோஷமா போறேன்.
0: உயர்வுக்காக போல ஊழியத்துக்காக போறீங்க,
1: ஊழியத்துக்காக போறேன்.
0: ஊழியத்துக்காக போறப்ப உயர்வு தானா வருது?
1: உயர்வு வருது. கண்மேல மேல இல்ல, உளியான செட்டில இருந்து தூக்கி எடுத்து கண்மேல மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை நாவிலை தந்தார். அதை கண்ட அநேகர் பயந்து கத்தரை நம்புவார்.
0: ஹல்லேலூயா. சோ உங்களுக்கு பலனா இருக்கா அவங்களுடைய சாட்சி? ஆமென் சொல்லுங்களேன். நிறைய காரியங்களை உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமா. ஸோ வயசு வெறுமன 31 தான். 31 வயசுல ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா எடுத்து பயன்படுத்த முடியும்னு சொன்னா, உங்க ஒவ்வொருத்தர் குறிச்சும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? கடைசியா சுருக்கமா இவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: நிச்சயமா, நிச்சயமா. நம்ம கிருபையினால நிக்கிறோம், அந்த கிருபைக்கு பின்னாடி ஒரு அழைப்பு இருக்கு, மறந்துடக்கூடாது. மோசே பிறக்கும்போது பார்வோனுடைய கட்டில் என்னன்னா, ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொன்றணும், இல்லைன்னா நைல் நதியில் தூக்கி போட்டணும். மோசையின் தாய் பார்க்குறாங்க பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கு, 3 மாதம் வரை வச்சுருந்தாங்க, அதுக்கு மேலே வைக்க முடியல, தூக்கி போட்டாங்க. இப்போ இதே மாதிரி மோசே மாதிரி எத்தனை பிள்ளைங்க தூக்கி போடப்பட்டிருக்கும், ஆனால் மோசே மட்டும் எடுக்கப்பட்டான், வளர்ந்தா கிருபையை கொடுத்து கத்தர் வளர்த்தினார். சத்துருக்கள் முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் பார்வோன் வீட்டில் வளர வச்சார். 40 வருஷம் எகிப்தில் வளர்ந்தான், ஒரு சூழ்நிலையில் எகிப்தை விட்டு போனான், அடுத்த 40 வருஷம் 80 வருஷம். இப்போ மோசைக்கு வயசு 80, கிருபையை கொடுத்து 80 வயசு வரை நிற்க வச்சிட்டார். மோசை எழுதி வச்சிருக்கிறார், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதி நாள் 80. அப்போ 80னா மோசை கணக்கு படிப்பு முடிய போகுது, முடிகிற இடத்துல ஆண்டவர் ஆரம்பிக்க வைக்கிறார், வராரு, அழைப்பை கொண்டுட்டு வராரு. மோசே முடியவே முடியாதுன்ட்டான். மோசே, நைல் நதியில் தூக்கி போடப்பட்ட மோசே, 80 வயசு வரை கிருபை தந்து உன்னை வளர்த்தி கொண்டு வந்தது என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற. எல்லாருக்கும் மேலேயும் கத்துடைய நோக்கம் உண்டு, எல்லாருக்கும் மேலேயும். என் மேலேயே கத்துடைய நோக்கம் இருக்குன்னா ஒவ்வொருவருக்கும் மேலே கத்துடைய நோக்கம் உண்டு. அப்பா சமூகத்தில் அமர்ந்துருங்க, அப்பா அதை தெளிவுபடுத்துவார், பயன்படுத்துவார். ஒரு பவுல், ஒரு பேதுரு, ஒரு யோவான், ஒரு ஃபாதர், ஒரு ஜோஷுவான், ஒரு ஜான்சன், ஒரே மாதிரி படைக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாயலை கொடுத்து ஆண்டவர் படைச்சு விட்டுருக்கிறார். ஆண்டவருடைய மேலான ஒரு நோக்கம் உங்க மேல இருக்கு, அத நீங்க புரிந்து செயல்படுத்த தான் கிருபையை தந்துட்டே இருக்கிறார். கிருபையை விருதாவாக்காம இருக்கிற நாட்களை அப்பாவுக்காக யூஸ் பண்ணுவோம். God bless you. Thank you.
0: So message reach ஆயிருச்சு, கைதட்ட பாக்குறப்ப நல்லா ரீச் ஆயிருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த நாட்களில் எழும்புற இந்த நியூ ஜென்ரேஷன்ஸில் இவங்க ஆராதிக்கவும் செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணவும் செய்கிறாங்க. ஒரு பக்கம் ஆராதனை வருது, அதோடு சேர்த்து ப்ரீச்சிங்கும் வருது. அது ரொம்ப நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர் எப்படி டீச் பண்ணுவாரோ அதே மாதிரி டீச் பண்ணுறாங்க. அந்த ஒரு டபுள் பிளெஸிங் இவருக்குள்ள இருக்கிறது நான் நல்லா என்னோட ஆவியில் சென்ஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் ஆராதனை வீரராகவும் இன்னொரு பக்கம் ஒரு போதகராகவும் நீங்க இருக்கிறீங்க. இந்த ப்ரீச்சிங்லாம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: ஆக்சுவலாக நான் ஒருத்தங்க ஃபேஸ் பார்த்து பேசிட மாட்டேன், அதுதான் எங்கள் வீட்டில் ஆச்சரியப்பட்டேன். ப்ளஸ் டூ பாடவும் மாட்டேன், ஒருத்தங்களை பார்த்து பேசிடவும் மாட்டேன். வீட்டில் நல்லா சிரிச்சுட்டு இருப்பேன், வெளியெல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் போனால் காமாக இருப்பேன். கேரளாவுக்கு போனோம், கேரளாவில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஆண்டி வீட்டில் என்னை விட்டுட்டு வீட்டில் இருக்கலாம், இன்னொரு மீட்டிங் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என்னை கூட்டிகிட்டு போக வராங்க. அப்போ எங்கள் ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, 2 நாளில் இவன் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினான். என்ன பேசினான்? காலையில் ஆண்டி பேசிட்டு எங்கே இருக்குன்னு கேட்டான். இவ்வளவு எனக்கு எதுவுமே நான் பேசிட மாட்டேன் உங்கள்கிட்ட, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேச தெரியாதவன், ஒரு வார்த்தைக்கு கரெக்ட் ஆன்சர் கூட எனக்கு பண்ண தெரியாது. அப்போ நான் ஆரம்பத்தில் எங்கள் யூத் ஃபெலோஷிப்பில் மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணுவேன், மெசேஜ் ஓடாது எனக்கு, ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன், ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த வார்த்தை பேச முடியாது. அப்புறம் ஓகே எல்லாம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் சொல்லிட்டு அப்படி விட்டுருவேன். நான் என் லைஃப்பில் ஆண்டவர் எப்போ ஒர்ஷிப் மட்டும்தான், எப்படியும் என்ன பாட வச்சுட்டீங்க, ஒர்ஷிப் மட்டும்தான், வேர்ட் ஆஃப் காட்லாம் நமக்கு ஆகாது, நமக்கு முடியாது ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு இருந்தேன். 2012 நினைக்கிறேன். அப்போ தான் இது ஆக்சுவலாக நான், எனக்கு இன்றைக்கி ஏதாவது ஒன்று என்கிட்ட வெளிப்படுதுன்னு அப்படின்னா அது ஃபுல் கிரெடிட் ஆண்டவருக்கு மட்டும்தான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அப்படி கரத்தினாலும் இன்னைக்கு அப்பா பேச வைக்கிறாங்க. வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது உண்மையில நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறேன், எல்லா கனமும் அவருக்கு.
0: அந்த பாடல் வரிகள் உண்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, அதை பாடி ஜெபம் பண்ணுங்க.

0: ஜெபம் பண்ணுங்க. தேங்க் யூ அப்பா.
1: நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிறேன், உடைய அன்பினால் எங்கள் உள்ளத்தை கவர்ந்து கொண்டிருக்கிறேன், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செஷனுக்கு அதை பொறுப்படுத்தி நடத்தினீர், நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே, நீர் பேசினீர் அப்பா. உடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. இளையவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவனே, பிரதிகூலமான சூழ்நிலைகள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் இத்தனை பேரை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. கத்த பேசினீங்கப்பா, இடைப்பட்டீங்கப்பா. இவர்களை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற அடியன் வாழ்த்தி ஆசீர்வதித்து சொல்லிக்கிறேன். உடைய தயவுள்ள கரம், உடைய கிருபையும் கரம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் நியமித்த பாதையிலே மகிழ்ச்சியோடு முன் செல்ல கர்த்த கிருபை செய்யும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் புகழும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அத்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் மன்னர் ஒருவர் நகர்வலம் செல்ல திட்டமிட்டார். வழக்கமாக பல்லக்கில் செல்லும் அவர் இந்த முறை நடந்து போய் மக்களுடன் நேருக்கு நேர் நெருக்கமாக நின்று பேச விருப்பப்பட்டார். சில நிமிடங்கள்தான் அப்படி நடந்து சென்று இருப்பார். சாலையில் சற்று மேல் எழுந்து நின்ற ஒரு கல்லில் இடறினார். கல் கூர்மையாக இருந்த காரணத்தால் காலில் இரத்தம் வர ஆரம்பித்தது. மிகவும் வேதனைப்பட்ட மன்னர் உடனடியாக சாலைகளை பராமரிக்கும் பணியாளர்களை சத்தம் போட்டார். அடுத்த நாள் அவர் நகர்வலம் வருவதற்கு முன்பு எல்லா சாலைகளிலும் மென்மையான கம்பளம் விரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் காயப்படாமல் நடக்க முடியும். மீண்டும் ஒருமுறை அவருக்கு இப்படி நேர்ந்தால் அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று உத்தரவிட்டார். மிகுந்த பயத்தினால் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரே நாளில் எங்கிருந்து அவ்வளவு கம்பளம் வாங்குவது? அதற்கு எவ்வளவு செலவாகும்? இதையெல்லாம் மன்னருக்கு விளக்கிச் சொல்ல முடியுமா? நம்மை கொன்று விடுவாரே என்று பயந்தார்கள். அந்த மன்னரோடு நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் மெதுவாக மன்னர் அருகில் வந்து மெல்லிய குரலில் ஒரு ஆலோசனை கூறினார். மன்னா, நீங்கள் பல்லக்கில் வரும்பொழுது காலணிகள் அணிவதில்லை. ஆனால் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் கட்டாயம் காலணிகளை அணிந்து கொண்டு வந்திருக்க வேண்டும். சாலையெல்லாம் கம்பளம் விரிப்பதை விட நீங்கள் ஒருவர் மட்டும் காலணிகளை அணிந்து வருவது சுலபமானது இல்லையா என்று கூறினார். அப்பொழுதுதான் மன்னர் தன்னுடைய அறியாமையை எண்ணி வெட்கப்பட்டார். ஆலோசனை கூறிய மந்திரி பாராட்டை பெற்றார். ஆம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது. புத்திமானோ அதை முண்டு எடுப்பான் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக நம்மை சுற்றியிருக்கும் பலர் அல்லது பல காரியங்களை மாற்றப்பட வேண்டும் என்று நினைப்பதை விட இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் பாதையை செவ்வை பண்ணுவார். என்ன செய்வோமா?

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.